நேரம் 5:41. அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சோபனா பாடிய மகாலட்சுமி அஷ்டகம்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 அருள்மணி மாலை கேட்டோம். நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை இனி 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 5:54. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 9 திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராவ வருடம் ஆடி மாதம் 15 2026 ஜூலை மாதம் 31 தேதி வெள்ளிக்கிழமை.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 2467 கோடி ரூபாய் மதிப்பில் நவீனமயமாக்கல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் முகல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். தமிழகத்தில் தேவைக்கேற்ப கூடுதலாக கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் ஒதுக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறையில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்தப் புள்ளிகள் அனைத்தும் இனி ஆன்லைன் முறையிலேயே மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவில் தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டியெறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவுபெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய், பகலுக்கு ஏற்ற குழுமையாய், இரவு பொழுதின் இனிமையாய், என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101.
2: நேரம் 6:02. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். ஆறு 15 குரல் அமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7 மணிக்கு வட்டார செய்திகள். 7:05 காந்தி அஞ்சலி. 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தெனலை திரை இசை பொது அறிவு வினாவிடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்திச் சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி. 8:02 தொடரும் தென்குமரி தெனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம் திரைசெய். 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3-in-1 தொடர்ந்து கே கே எக்ஸ்பிரஸ். 9:02 மிதுனா ஆர்த்தோ கேர் மருத்துவமனை வழங்கும் ஆடி வெள்ளியில் அம்மன் தரிசனம், மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் சிறப்பு நேரலை. 9:30 பக்தி பாடல்கள். 9:35 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்பம் நேரலை. 10:02 இளஞ்சாரல் எனக்குரிய என் திட்டம் கருத்து கோவை. 10:30 மீனாட்சி விலாசம் குடும்பத்தொடர். 10:45 திரையிசை. 11:02 இலக்கியம் பேசுவோம் கதையின் நாயகிகள் பகுதி 1 பங்கேற்பவர்

0: நேரம் 6:10 ஆகாஷ்வாணி.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க நான் நலம் பேணுவோம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள்.
2: தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை பயனில பல்லார் முன் சொல்லல் சொல்ல வல்லாயோ கிளியே சொல்ல நீ வல்லாயோ. இவை அனைத்துமே மூத்தோர் வாக்கு. எப்படி சொல்ல வேண்டும், யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுப்பவை சொற்கள்தான். சொல் என்பது வார்த்தை, அதிலும் அர்த்தம் செறிந்த வார்த்தையாகும். மனித நாகரிகத்தின் வளர்ச்சி சொல். ஆதி காலத்தில் ஒலியின் மூலமாகவும் சைகைகளின் மூலமாகவும் தனது கருத்துக்களை தெரிவித்த கற்கால மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி எழுத்து, சொல், சொற்றொடர் என்று அபரிமிதமான வளர்ச்சியடைந்தான். அறிவு விருத்திக்கும் எண்ண வெளிப்பாட்டிற்கும் உறவுகளின் ஒருமைப்பாட்டிற்கும் மொழிக்கு அடிப்படையாக விளங்கும் சொல்லே உதவுகின்றது. ஊக்கப்படுத்த முடியாவிட்டாலும் உற்சாகம் இழக்க வைக்கும் சொற்களை தவிர்த்தல் எல்லோருக்கும் நல்லது. எண்களை கொண்டு பணத்தை எண்ணுகின்றோம், எண்ணங்களுக்காக சொற்களை எண்ணி பேச வேண்டும். நாம் சிந்திக்கும் அளவுக்கு சொற்களோ வார்த்தைகளோ வடிவம் பெற்று பேச்சாக வெளிவருவது இல்லை. மனக்குகைக்குள் மனிதர் தொடமுடியாத ஏராளமான இரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றன. வெளியில் கொட்ட முடியாதவற்றை நாம் மனதிற்குள் பேசி ஆறுதல் அடைகின்றோம். ரோஜா மலர் மிகவும் அழகானதுதான், ஆனால் அதில்தான் கையை குத்தும் முள்ளும் சேர்ந்த அமைப்பாக இருக்கின்றது. சொற்களும் அப்படித்தான், அவை அழகானவை, ஆனால் அளவு தெரியாமல் பயன்படுத்தப்படும் பொழுது ஆபத்தானவையாக உருமாறுகின்றன. சில சொற்கள் நம் வாழ்க்கை பாதையையே திசை மாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்தவை. சோர்ந்து போய் விரக்தி மனப்பான்மையில் மனம் நொந்து புலம்புபவர்களிடம் கவலை வேண்டாம், உன்னால் முடியும், உன் நல்ல மனதுக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் என்று சொல்லி பாருங்கள். சத்து மிகுந்த பானத்தை பருகினால் எப்படி சத்து கிடைக்குமோ அதுபோல அவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் பெறுவதற்கான ஒரு உந்து சக்தி கிடைக்கும். சொல் என்னும் மந்திரம் ஆக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். தரமற்ற பண்டங்களுக்கு பொருட்சந்தையில் மதிப்பு கிடையாது, அதை யாரும் வாங்க துணிய மாட்டார்கள். அதுபோலவே மனிதர்களுக்கிடையே தரமற்ற வார்த்தைகளுக்கும் அவற்றை சொல்லும் தராதரம் தெரியாத மனிதர்களுக்குமான தரம் இறங்கி நிற்கும். எனவேதான் எந்த ஒரு கருத்தையும் பதிவு செய்யும் போது தரம் தாழ்ந்த சொற்களை புறம் தள்ளிவிட்டு பண்பட்ட சொற்களை கை கொள்ள வேண்டும். சொல்லிய சொல்லை திரும்ப பெற முடியாது. தீயினார் சுட்டபுன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்று சொல்லின் தன்மையை திருக்குறள் அழகாக சொல்லிக் கொடுக்கிறது. தீயினால் சுட்டதை புண்ணு என்றும் சொல்லும் சொல்லினால் ஏற்படும் தாக்கத்தை வடு என்றும் அழகாக தரம் பிரிக்கிறார் ஐயன் வள்ளுவர். தீக்காயம் மூலமாக புண் ஏற்படும், ஆனால் குணமாகி மறைந்துவிடும். ஆனால் சொன்ன சொல்லினால் ஏற்பட்ட காயம் வடுவாக மாறி என்றும் மாறாமல் மறையாமல் இருக்கும். எனவே சொல் ஆட்சி திறனை நல்லாட்சி திறனாக வளர்த்து வாழ்க்கை வளம் பெற பாடுபடுவோம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: காலை நேர புதுமையாய்,
0: பகலுக்கு ஏற்ற கொடுமையாய்,
1: இரவு பொழுதின் இனிமையாய்,
0: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
1: குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101.
2: நேரம் 6:15, ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101 குரல் அமுதம் கேட்கலாம்.

0: செல்வப்பொழிவு நீங்க பெற்றவர்களுக்கு இரு மனமுள்ள விலை மாதரும் குடிப்பழக்கமும் சூதாட்டமும் உறவுகள் ஆகும். குறள் எண் 920 அதிகாரம் வரைவின் மகளிர்.
1: இரு மனப்பெண்டிரும் கள்ளும் கவரும் திரு நீக்கப்பட்டார் தொடர்பு.
0: செல்வப்பொழிவு நீங்க பெற்றவர்களுக்கு இரு மனமுள்ள விலை மாதரும் குடிப்பழக்கமும் சூதாட்டமும் உறவுகள் ஆகும். குறள் எண் 920 அதிகாரம் வரைவின் மகளிர்.

0: இஎம்ஐனாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே. இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
1: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
2: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
3: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
3: போன் 233-066.
4: பக்தி மாலையில் அடுத்ததாக வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 உடையார்விளை மிதுனா ஆர்த்தோ கேர் ஹாஸ்பிட்டல் வழங்கும் ஆடிவெள்ளியில் அம்மன் தரிசனம், மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் சிறப்பு நிரலை. பக்தி மாலையில் நிறைவாக வரும் பாடல் நாகூர் இ.எம். ஹனீஃபா பாடியது.

நிறைவு பெற்றது பக்தி மாலை. நிறைவுபடுத்துகிறோம் தோழிகளே. இன்னைக்கு உங்களுக்கான இரண்டு நேரலைகள் இருக்கு. 1:10 ஹாய் ஸ்நேகிதி, வாழ்க்கை பாடம் கற்றுத்தந்த நேரத்தின் அருமை. மற்றும் 3:02 தேநீர் நேரம் வாராய் தோழி, உங்கள் பெற்றோர்களின் நீண்டகால ஆசையை நிறைவேற்றிய தருணம் நேரலை.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மாநிலங்களவையில் இது தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இந்த மசோதா முக்கிய அம்சங்களை உள்ளடக்கியுள்ளதாக தெரிவித்தார். தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 10 கோடி ரூபாய் அபராதம் மற்றும் குற்றவாளிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்வது போன்ற கடுமையான தண்டனைகளை வழங்க இது வகை செய்வதாக கூறினார். வழக்குகளை விரைந்து முடிக்க மாநில அரசுகள் சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பதை இச்சட்ட மசோதா கட்டாயமாக்குவதாக அவர் குறிப்பிட்டார். தேர்வு முறைகேடுகள் முக்கியமான பிரச்சினை என்று அவர் தெரிவித்தார். வினாத்தாள் முன்கூட்டியே வெளியாவதை தடுப்பதற்கும் கல்வி முறையில் சீர்திருத்தங்களை கொண்டுவரவும் அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார். அமைச்சரின் பதிலுரையின் போது எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் இந்த மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் ஏற்கனவே இந்த மசோதா நேற்று முன்தினம் நிறைவேற்றப்பட்டது. தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை மேலும் வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். நம்பகமான தேர்வு முறையை உருவாக்க அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறியுள்ளார். கடந்த பல ஆண்டுகளாகவே வினாத்தாள் முறைகேடு பிரச்சினை நிலவுவதாகவும் இது மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கல்வி மற்றும் தேர்வு முறைகளில் சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியதன் அவசியத்தை அரசு உணர்ந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் கடுமையான சட்ட விதிகளை கொண்ட மசோதாவை நாடாளுமன்றம் நிறைவேற்றியுள்ளதாகவும் இது மாணவர்களின் நலனை பாதுகாத்து வெளிப்படையான தேர்வு முறையை ஊக்குவிக்கும் என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறை சார்பில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்த புள்ளிகள் அனைத்தும் இனி ஆன்லைன் முறையிலேயே மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: நிறைய கான்ட்ராக்ட்ஸ், பிரசாதம் ஸ்டால்ஸ் கொடுக்கறது, பூ பழங்கள் விற்பனை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட்ஸா இருக்கட்டும், பார்க்கிங் கான்ட்ராக்ட்ஸா இருக்கட்டும், அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்ற முறையில நிறைய இந்த டெண்டர் கைட்லைன்ஸ்ல நம்ம மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். முதல்ல அனைத்து கோயில்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உறுதிமொழி படிவங்கள், டெண்டருக்கான அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ஒரே மாதிரியான படிவங்களை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இன்னொன்று, இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து டெண்டர்களுமே இனிமேல் ஆன்லைன்ல வந்து நடக்க போகுது. ஆன்லைன்லயே டெண்டருக்கான அந்த ஒப்பந்த புள்ளி கோருதலும் நடக்கும், அதற்கான ஏலமும் ஆன்லைன்லயே நடக்கும். டெண்டர்கள் எடுக்கும் பொழுது லோயஸ்ட் வேல்யூ கொடுத்ததுக்கு பிறகு திரும்ப அவங்களுக்கு ஒரு நேரம் கொடுத்து அந்த வேல்யூவை வந்து மாத்திக்கலாம், திரும்பவும் ஒரு லோயஸ்ட் வேல்யூ வந்து பிக்ஸ் பண்றதுக்கான அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கறோம். இதன் மூலமாக மிக குறைந்த விலைக்கு நம்மளால வந்து கோயில்களுக்கு தேவையான பொருட்களை வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண முடியும்.
0: தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மதுரை, கோபிச்செட்டிப்பாளையம், தேனி ஆகிய இடங்களில் அரசு மருத்துவமனைகளில் அலட்சியம் மற்றும் தவறான சிகிச்சைகள் குறித்த தகவல்கள் வெளியாகியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு மருத்துவமனைகளின் மேம்பாட்டிற்காக தாவேக்கு அரசு இதுவரை எந்தவொரு நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மாற்றம் என்று கூறிய ஆட்சிக்கு வந்த தாவேக்கு அரசு நிர்வாகம் தெரியாமல் திணறி வருவதாக அவர் கூறியுள்ளார். இனியாவது மக்களின் அடிப்படை தேவைகளையும் பிரச்சினைகளையும் அரசு கவனிக்க வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை

0: 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது. தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: வடலூர் சத்தியஞான சபையின் பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசு தெரிவித்துள்ளது. அங்குள்ள 70 ஏக்கர் பரப்பளவில் சர்வதேச மையம் அமைப்பது தொடர்பாக கடந்த 2023 ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அரசாணைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன், திரு சவுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜோதி தரிசனத்திற்கு இடையூறு ஏற்படாத வகையில் மாற்று இடத்தில் நூலகம், யோகசாலை உள்ளிட்டவை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அறநிலைத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சத்திய ஞான சபை வசம் உள்ள 71 ஏக்கர் நிலத்தை சுற்றி சுவர் அமைக்கப்படும் என்றும் அரசு தரப்பில் கூறப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதிகள் வழக்கு விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். இந்நிலையில் இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ், பெருவெளியில் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்படுவதாக அரசு கூறியுள்ளதை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். வள்ளலாரின் நோக்கங்களுக்கு எதிராக முந்தைய திமுக அரசால் மேற்கொள்ளப்பட்ட இந்த திட்டம் கைவிடப்பட்டிருப்பது பாராட்டத்தக்கது என்று திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். அரசின் நலத்திட்டங்கள் கடைக்கோடி மக்களை சென்றடைவதில் செய்தியாளர்களின் பணி முக்கியமானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கூறியுள்ளார். நாமக்கல்லில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கில் பேசிய அவர், செய்திகளை நம்பகத்தன்மையுடன் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று கூறினார். நவீன தொழில்நுட்பங்களை செய்தியாளர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அத்துடன் செய்திகளை சரிபார்த்து துல்லியமாக மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் திரு பழனிசாமி அறிவுறுத்தினார். தமிழகத்தில் நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி ஆகிய 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களின் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 18 பேர் உயிரிழந்தனர். அடல் புதுமை கண்டுபிடிப்பு இயக்கத்தின் கீழ் புதுமை கண்டுபிடிப்பாளர்களுடன் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று கலந்துரையாட உள்ளார். ராஜஸ்தானின் கோட்டாவில் அமைக்கப்படும் விமான நிலைய பணிகளின் முன்னேற்றம் குறித்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மற்றும் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு ஆய்வு செய்தனர். ஐநாவின் சர்வதேச தொழிலாளர் அமைப்பும் இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பும் இணைந்து புதுதில்லியில் ஏற்பாடு செய்துள்ள சர்வதேச தொழிலாளர் நலன் தொடர்பான உச்சிமாநாட்டில் மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று உரையாற்றுகிறார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 2,467 கோடி ரூபாய் மதிப்பில் நவீனமயமாக்கல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல் கூறியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெறவுள்ள காவல்துறையினருக்கான பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்டு பதக்கங்களை வழங்கவுள்ளார். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்றுநர்களுக்கு கலந்தாய்வு மூலம் பதவி உயர்வு மற்றும் இடமாறுதலுக்கான ஆணைகளை மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் சென்னையில் நேற்று வழங்கினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள உணவகத்தை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் திறந்து வைத்தார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மீன் அங்காடி வளாகத்தில் வியாபாரிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள கடைகளுக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வழங்கினார். விளையாட்டுச் செய்தி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஸ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். பலுதூக்குதலில் ஆடவர் 110 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்பிரீத் சிங் வெள்ளிப்பதக்கமும் மகளிர் வட்டையறிதலில் சீமா வெண்கலப் பதக்கமும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஸ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: காலை நேர புதுமையாய்,
0: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
1: இரவு பொழுதின் இனிமையாய்,
0: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
1: குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101.
2: நேரம் 6:55. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
3: குமரி மக்களின் ஃபேவரட் ஸ்டோர் டிஜி மார்ட் ஃபர்னிச்சரின் மிக பிரம்மாண்டமான ஆடி ஆஃபர். மர பீரோ, ஸ்டீல் பீரோ, டைனிங் டேபிள், வார்ட்ரோப்ஸ், ஆஃபீஸ் டேபிள் அண்ட் சேர்ஸ், எல்லா விதமான ஃபர்னிச்சர் கலெக்ஷன்ஸ்களும் அப் டு 50% டிஸ்கவுண்ட்ல கொடுக்கறாங்க. மேட்ரஸ், டெக்கர்ஸ், கிளாக் ஐட்டம்ஸ் அப் டு 30% டிஸ்கவுண்ட் வரை கொடுக்கறாங்க. அட்டகாசமான பரிசுகள், இஎம்ஐ அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ். டிஜி மார்ட் ஃபர்னிச்சர் அண்ட் டெக்கர்ஸ், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில் மற்றும் பேலஸ் ரோட், தக்கலை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 உடையார் விளை மிதுனா ஆர்த்தோ கேர் ஹாஸ்பிட்டல் வழங்கும் ஆடி வெள்ளியில் அம்மன் தரிசனம், மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் சிறப்பு நேரலை. இன்று பராபவ வருடம், ஆடி மாதம் 15 வெள்ளிக்கிழமை. வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. எதிர்வரும் 5 மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33-34°C குறைந்தபட்ச வெப்பநிலை 23-24°C வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்றின் வேகம் மணிக்கு 10-14 km அளவில் இருப்பதால் குலை தள்ளிய வாழை மரங்களுக்கு மூங்கில் அல்லது சவுக்கு குச்சிகள் கொண்டு முட்டுக் கொடுக்கவும். வாழை, மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய், லவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய தென்னை நார் கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். நெல் மற்றும் தோட்டப்பயிர்களான காய்கறிகள், தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதற்கான ஆரம்ப வேலைகளை செய்ய ஏற்ற பருவம். மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் வட்டப்பாத்திகள் அமைத்து மழைநீரை சேமிக்கவும். மிளகு நாற்றங்காலில் வேர் அழுகல் நோய் தாக்காதவாறு முன்கூட்டியே மெட்ரோசில் மாங்கோசேப் மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் வீதம் கலந்து தெளிக்கவும். தென்னை மரங்களுக்கு இடையில் பசுந்தாள் உரம் பயிரிட்டிருந்தால் 50% பூக்கும் தருணத்தில் மண்ணில் மடக்கி உழவு செய்ய வேண்டும். ரப்பர், மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய் மற்றும் வாழை மரங்களுக்கு உரம் இடலாம் என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளாா்.

கன்னியாகுமரி மாவட்டத்தில் இம்மாதத்திற்கான விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் இன்று முற்பகல் 10:30 மணிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வைத்து நடைபெறுகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் நேரடியாக தங்கள் கோரிக்கைகளை தெரிவிக்க விரும்பும் விவசாயிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமென மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொள்கிறார்கள்.

வட்டார செய்திகள். வணக்கம். தலைப்புச் செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டம் சார்பாக விளையாட்டுத் துறையில் சாதனை படைத்தவர்களுக்கு பத்ம விருதுகள். சாலை பாதுகாப்பு குறித்த கலந்தாய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழ்நாடு பழங்குடியினர் நலவாரியம், நரிக்குறவர் நலவாரியம் மற்றும் புதிரை வண்ணார் நலவாரியங்களில் உறுப்பினர்களாக பதிவு செய்யப்படாமல் உள்ளவர்கள் பதிவு செய்திட சிறப்பு முகாம்கள். இந்திய அரசின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26 குடியரசு தின விழாவில் பத்ம விருதுகள் இந்திய குடியரசு தலைவர் அவர்களால் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த விளையாட்டுத் துறையில் சாதனை புரிந்த தகுதி வாய்ந்த நபர்கள் 2026 பத்ம விருதுகளான பத்மபூஷன், பத்ம விபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய விருதுகளுக்கு https://batmaawards.gov.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பித்திடலாம். விளையாட்டுத் துறையில் அதிகபட்ச சாதனைகள் புரிந்தவர்கள் இவ்விருதுக்கு தகுதியானவர்கள். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவ விவரத்தினை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், மாவட்ட விளையாட்டு அலுவலகம், அண்ணா விளையாட்டு அரங்கம், நாகர்கோவில் என்ற முகவரியில் இன்று மாலை 5 சமர்ப்பித்திட கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தை நேரிலோ அல்லது 7401703507 என்ற அலுவலக தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக நாஞ்சல் கூட்டரங்கில் சாலை பாதுகாப்பு மற்றும் விபத்து தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து துறை சார்ந்த அலுவலர்களுடனான கலந்தாய்வு கூட்டம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முன்னிலையில் நேற்று நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் துறை அலுவலர்களுடன் கலந்தாய்வு மேற்கொண்டு தெரிவிக்கையில், ஜூலை மாதம் வாகன விபத்துகளால் ஏற்பட்ட இழப்புகள் குறித்து ஆராய்ந்தபோது, குறிப்பாக மதுபோதை மற்றும் அதிவேக வாகனம் ஓட்டியதாலும் ஹெல்மெட் அணியாததாலும் விபத்துகள் ஏற்பட்டுள்ளது. விபத்து பகுதிகளில் நெடுஞ்சாலைத்துறை, உள்ளாட்சித்துறை, வட்டார போக்குவரத்துத்துறை மற்றும் காவல்துறை சார்பில் எச்சரிக்கை பலகைகள், விழிப்புணர்வு பலகைகள், வேக கட்டுப்பாட்டு பலகைகள் மற்றும் சாலையோர போக்குவரத்து சின்னங்கள் வைத்திடவும், சாலைகளில் தேவையான வெள்ளை நிற கோடுகள், மஞ்சள் நிற மைய நிற கோடுகள், வெள்ளை வேக கட்டுப்பாடு கோடுகள் அமைத்தல் போன்ற சாலை பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டு தொடர்ச்சியாக கண்காணித்திட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழ்நாடு பழங்குடியினர் நலவாரியம், நரிக்குறவர் நலவாரியம் மற்றும் புதிரை வண்ணார் நலவாரியம் ஆகிய வாரியங்களில் உறுப்பினர்களாக பதிவு செய்யப்படாமல் உள்ளவர்கள் பதிவு செய்திடவும், சாதி சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை இல்லாத மேற்கண்ட வாரிய உறுப்பினர்களுக்கு கட்டணமின்றி இணையவழி வாயிலாக விண்ணப்பித்து பயன்பெறுவதற்கு சிறப்பு முகாம்கள் நாளை காலை 10:00 முதல் 4:00 வரை பத்துக்காணி அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளியிலும், 8/8/2026 காலை 10:00 முதல் 4:00 வரை வேலிப்பிலாம் மோதிரமலை நூல் நிலையத்திலும், 16/8/2026 காலை 10:00 முதல் 4:00 வரை வாழையத்துவையல் அரசு ஆதிதிராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியிலும் நடைபெறும். எனவே சம்பந்தப்பட்ட பகுதிகளில் வசித்து வரும் வாரிய உறுப்பினர்கள் முகாமில் உரிய ஆவணங்களுடன் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.

0: ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோயில்.
0: போன் 233-066.
2: திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
3: மாமா என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாள்லயே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர்.

0: கோவில். இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
2: ஆமா போட்டிருக்காங்க, வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு, காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர், சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
1: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
2: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
6: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
7: நேரம் 7:06.
8: சத்திய சோதனை.
9: கமிஷனர் ஸ்ரீ கிரிபித்தின் காரியாலயத்திற்கு சென்றேன். அக்காரியாலயத்திற்கு போகும் மாடி படிக்கட்டுகளிலெல்லாம் சிப்பாய்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில் முற்றும் ஆயுதபாணிகளாக இருந்ததைக் கண்டேன். இராணுவ நடவடிக்கைக்கு தயாராக இருப்பது போல அவர்கள் இருந்தனர். தாழ்வாரத்திலும் சிப்பாய்கள் அதிகம் இருந்தார்கள். உள்ளே செல்ல என்னை அனுமதித்தனர். நான் உள்ளே சென்றபோது ஸ்ரீ கிரிபித்துடன் ஸ்ரீ பௌரிங்கும் உட்கார்ந்திருந்ததைக் கண்டேன். நான் நேரில் கண்ட காட்சிகளையெல்லாம் கமிஷனருக்கு விவரித்துச் சொன்னேன். அவர் இப்படி சுருக்கமாக பதில் கூறினார், ஊர்வலம் கோட்டைக்கு போனால் அங்கே நிச்சயமாக கலகம் நேர்ந்திருக்குமாகையால் கோட்டையை நோக்கி ஊர்வலம் போவதை நான் விரும்பவில்லை. கேட்டுக்கொள்வதற்கு கூட்டத்தினர் செவிசாய்க்க மாட்டார்கள் என்பதைக் கண்டேன். ஆகையால் கூட்டத்திற்குள் புகுந்து தாக்கும்படி குதிரைப்படையினருக்கு நான் உத்தரவிடுவது அவசியமாயிற்று. அதற்கு நான், ஆனால் அதன் விளைவு என்னவாகும் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கவே வேண்டுமே. குதிரைகள் மக்களை மிதித்தே தீரும், அந்த குதிரைப்படையை அனுப்பியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை என்றே நினைக்கிறேன் என்றேன். ஸ்ரீ கிரிபித் கூறியதாவது, அதை நீங்கள் தீர்மானிக்க முடியாது. உங்கள் உபதேசத்தினால் மக்களிடையே என்ன பலன் ஏற்படும் என்பதை உங்களை விட போலீஸ் அதிகாரிகளாகிய நாங்கள் நன்கு அறிவோம். ஆரம்பத்திலேயே கடுமையான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் நிலைமை மீறி போய்விடும். உங்கள் கட்டுக்கும் ஜனங்கள் அடங்காதவர்களாக போய்விடுவது நிச்சயம் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். சட்டத்தை மீறி நடப்பது என்பது அவர்களுக்கு வெகு சீக்கிரத்தில் பிடித்தமானதாகிவிடும். ஆனால் அமைதியாக இருக்க வேண்டிய கடமையை அவர்களால் தெரிந்து கொள்ள முடியாது. உங்களுடைய நோக்கங்கள் நல்லவையே என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. ஆனால் பொதுஜனங்கள் அவற்றை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்களுடைய இயற்கையான சுபாவத்தை அனுசரித்துத்தான் அவர்கள் நடப்பார்கள். இதில்தான் உங்கள் கருத்துக்கு நான் மாறுபடுகிறேன். பொதுஜனங்கள் இயற்கையாகவே அமைதியானவர்களை அன்றி பலாத்கார சுபாவம் உடையவர்கள் அல்ல என்றேன். இவ்வாறு நீண்ட நேரம் விவாதித்தோம். முடிவாக, கிரிபித், உங்கள் போதனைகளை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நீங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். எனக்கு நிச்சயமாக தெரிந்தால் சாத்விக சட்ட மறுப்பை நான் நிறுத்தி வைத்து விடுவேன் என்றேன். அப்படியா சொல்லுகிறீர்கள்? நீங்கள் விடுதலையானதுமே பாஞ்சாலத்திற்கு போவீர்கள் என்று ஸ்ரீ பௌரிங்கிடம் கூறினீர்களே என்று ஸ்ரீ கிரிபித் கேட்டார். ஆம், அடுத்த ரயிலிலேயே புறப்பட்டுவிட விரும்பினேன். ஆனால் இன்று அது ஆகாத காரியம். நீங்கள் பொறுமையுடன் இருப்பீர்களாயின் உங்கள் போதனைகளை மக்கள் கேட்கவில்லை என்ற நிச்சயம் உங்களுக்கு கட்டாயம் ஏற்படும். அகமதாபாத்தில் என்ன நடக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? அமிர்தசரஸில் என்ன நடந்திருக்கிறது? எல்லா இடங்களிலுமே மக்கள் வெறிகொண்டு விட்டார்கள். எல்லா விவரங்களும் இன்னும் எனக்கு வந்து சேரவில்லை. சில இடங்களில் தந்தி கம்பிகள் அறுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கலவரங்களுக்கெல்லாம் பொறுப்பு உங்களையே சாரும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் ஸ்ரீ கிரிபித். அதற்கு நான் இப்படி கூறினேன், அவ்வாறு நான் கண்டால் அதன் பொறுப்பு

0: பொறுப்பை தயங்காமல் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று உங்களுக்கு உறுதி கூறுகிறேன். ஆனால் அகமதாபாத்தில் கலவரங்கள் நடந்தன என்று நான் கண்டால் மிகவும் மனவேதனை அடைவதோடு ஆச்சரியமும் படுவேன். அமிர்தசரஸில் நடந்தது பற்றி நான் எதுவும் சொல்லுவதற்கு இல்லை. அங்கே நான் போனதே இல்லை. அங்கே யாருக்கும் என்னை தெரியாது. ஆனால் பாஞ்சாலத்தை பற்றியும் கூட ஒரு விஷயத்தை நான் நிச்சயமாக அறிவேன். பாஞ்சாலத்திற்குள் நான் போவதை பாஞ்சால அரசாங்கம் தடுக்காமல் இருந்திருக்குமாயின் அங்கே அமைதி நிலவும்படி செய்வதற்கு நான் பெருமளவு உதவியாக இருந்திருப்பேன். என்னை தடுத்ததன் மூலம் அனாவசியமாக மக்களுக்கு ஆத்திரம் மூட்டிவிட்டார்கள். இவ்விதம் மேலும் மேலும் விவாதித்துக் கொண்டே போனோம். இருவர் கருத்தும் ஒத்துப்போவதற்கு சாத்தியமே இல்லை. சௌபாத்தியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசி அமைதியாக இருக்குமாறு மக்களை கேட்டுக்கொள்வது என்று இருக்கிறேன் என்று அவரிடம் கூறிவிட்டு விடைபெற்றுக் கொண்டேன். சௌபாத்தி கடற்கரையில் பொதுக்கூட்டம் நடந்தது. அகிம்சையின் கடமையை குறித்தும் சத்தியாகிரகத்தின் எல்லைகளை குறித்தும் விரிவாக எடுத்துக் கூறினேன். முக்கியமாக சத்தியாகிரகம் உண்மையோடு இருப்பவர்களுக்கே ஆயுதம். சத்தியாகிரகி அகிம்சையை அனுசரிக்க பிரதிஜை செய்து கொண்டிருக்கிறான். இதை மக்கள் எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் அனுசரித்தாலன்றி பொதுஜன சத்தியாகிரகத்தை நான் நடத்த முடியாது என்றும் சொன்னேன். அகமதாபாத்தில் கலவரங்கள் நடந்ததாக அனுசியா பென்னுக்கும் செய்திகள் கிடைத்தன. அவரையும் கைது செய்துவிட்டார்கள் என்று யாரோ வதந்தியை கிளப்பிவிட்டார்கள். அவர் கைதானார் என்ற வதந்தியை கேட்டு மில் தொழிலாளர்கள் வெறிகொண்டு வேலைநிறுத்தம் செய்ததோடு பலாத்கார செயல்களையும் செய்துவிட்டார்கள். ஒரு சார்ஜென்ட் அடித்து கொல்லப்பட்டு விட்டார். நான் அகமதாபாத்துக்கு சென்றேன். நதியாத் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகில் தண்டவாளங்களை பெயர்த்துவிட முயற்சிகள் நடந்தன என்றும் வீரம்காமில் அரசாங்க அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்டார் என்றும் அகமதாபாத்தில் இராணுவ சட்டம் அமலுக்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறது என்றும் அறிந்தேன். பொதுஜனங்கள் பயப்பிராந்தியில் இருந்தனர். பலாத்கார செயல்களில் அவர்கள் ஈடுபட்டு விட்டார்கள். அவர்கள் அதற்கு வட்டியும் சேர்த்து அனுபவிக்கும்படி செய்யப்பட்டு விட்டனர். கமிஷனர் ஸ்ரீ பிராட்டிடம் என்னை அழைத்து கொண்டு போவதற்காக ஒரு போலீஸ் அதிகாரி ஸ்டேஷனில் காத்து கொண்டிருந்தார். கோபத்தினால் அவர் துடிதுடித்துக் கொண்டிருந்ததை கண்டேன். அவரிடம் சாந்தமாகவே பேசினேன். நடந்துவிட்ட கலவரங்களுக்காக என் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொண்டேன். இராணுவ சட்டம் அனாவசியமானது என்று நான் சொன்னதோடு அமைதியை நிலைநாட்டுவதற்கான முயற்சிகளிலெல்லாம் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறேன் என்றும் சொல்லி சபர்மதி ஆசிரம மைதானத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த அனுமதிக்கும்படியும் கேட்டேன். இந்த யோசனை அவருக்கு பிடித்திருந்தது. பொதுக்கூட்டமும் நடந்தது. அது ஏப்ரல் 13 தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று நினைக்கிறேன். அன்றோ அதற்கு மறுநாளோ இராணுவ சட்ட ஆட்சியும் ரத்தாயிற்று.
1: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 உடையார்விளை மிதுனா ஆர்த்தோகேர் ஹாஸ்பிட்டல் வழங்கும் ஆடி வெளியில் அம்மன் தரிசனம். மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் சிறப்பு நிரலை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளஞ்சாரல் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களின் சில இடங்களில் இன்னும் மிக கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 16 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சத்தீஸ்கரில் பஸ்தர் பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின பிரதிநிதிகள் குடியரசுத் தலைவரை புதுதில்லியில் நேற்று சந்தித்தனர். பழங்குடியினரின் கலாச்சாரத்தை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் அப்போது கூறினார். அரசின் முயற்சிகளாலும் மக்களின் பங்கேற்பாலும் பஸ்தர் பகுதி வளர்ச்சிப் பாதையை நோக்கி முன்னேறி வருவதாக அவர் தெரிவித்தார். வன்முறை சூழலில் இருந்து இப்பகுதிகள் மாறி கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை நோக்கி முன்னேறுவதாக அவர் குறிப்பிட்டார். பஸ்தர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகள், மின்சாரம், குடிநீர் வசதிகள் உள்ளிட்டவை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பழங்குடியின மக்கள் தங்கள் கலாச்சார அடையாளத்தை பாதுகாப்பதோடு நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோ சாய் ஆகியோரும் பங்கேற்றனர். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். மேற்காசிய நிலவரம் தொடர்பாக விவாதிக்க பிரதமர் தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் குழு கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. மக்களின் நலன்களை பாதுகாக்க ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் அவசியம் என்று பிரதமர் இக்கூட்டத்தில் பேசும்போது கூறினார். கடல்சார் பணியாளர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகளை வழங்க அவர் உத்தரவிட்டார். உரங்களின் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். சம்பந்தப்பட்ட நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களின் நலன்களை பாதுகாக்க மேலும் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டார். பெட்ரோலிய பொருட்களின் தடையற்ற விநியோகம் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, திருமதி நிர்மலா சீதாராமன், திரு ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். கடல்சார் திட்டங்கள் தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் துறைமுகங்களின் திறன்களை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அரசின் முயற்சிகள் மூலம் 2030 மேலும் 700 மில்லியன் டன் சரக்கு போக்குவரத்து மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தின் மூலம் சரக்கு போக்குவரத்து தற்போது 200 மில்லியன் டன்னாக உள்ளது என்றும் இதனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலகளாவிய சிக்கல்களை கருத்தில் கொண்டு கடல்சார் செயல்பாட்டை மேலும் வலுப்படுத்த அரசு முடிவு செய்துள்ளதாக திரு சர்பானந்த சோனோவால் கூறினார். நாட்டில் மின்சார வாகன போக்குவரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், 2019 மொத்த வாகனங்களில் 0.17% மட்டுமே மின்சார வாகனங்களாக இருந்தன என்று அவர் கூறினார். தற்போது அது 8.26% அதிகரித்துள்ளது என்று குறிப்பிட்டார். தற்போதைய நிலவரப்படி நாடு முழுவதும் 1,23,00,000 மின்சார வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் சுமார் 53,000 சார்ஜிங் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்க

0: சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தொலைத்தொடர்பு கட்டமைப்பை மேம்படுத்த அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். குவாலியரில் தொலைத்தொடர்பு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், குவாலியர் நகரம் பல்வேறு துறைகளில் வேகமாக முன்னேறி வருவதாக கூறினார். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள் மத்திய பிரதேசத்தில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். புதிய திட்டங்களின் மூலம் தொலைத்தொடர்பு சாதனங்கள் உற்பத்தியில் குவாலியர் நகரம் முக்கிய பங்காற்றும் என்று அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தின் காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் மைபாரத் சார்பில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் போட்டிகள் நடைபெற்றன. இதில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: காஞ்சிபுரம் மாவட்டம் தனியார் கல்லூரியில் இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் மை பாரத் அமைப்பும் இணைந்து ட்ரக் ஃப்ரீ யூத் ஃபார் விக்சித் பாரத் என்ற தேசிய இயக்கத்தின் ஒரு பகுதியாக மாவட்ட அளவிலான கலை மற்றும் இலக்கிய போட்டிகள் கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றன. நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு கல்லூரி மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். போதைப் பொருளின் தீமைகள், இளைஞர்களின் சமூக பொறுப்பு மற்றும் போதை இல்லா இந்தியா என்ற கருத்துக்களை மையமாக கொண்டு மாணவர்கள் தங்களது திறமைகளை
1: இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர்.
3: என் பேர் வந்து எஸ் ரித்திகா. எங்க காலேஜ்ல வந்து மை பாரத் இயக்கத்துல இருந்து போதை விழிப்புணர்வை பத்தி ஸ்பீச் கண்டக்ட் பண்ணிருந்தாங்க. அதுல நான் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தேன். ஒரு நல்ல இனிஷியேட்டிவா பாக்கப்படுது. இது போதை விழிப்புணர்வை பத்தி நாங்க எல்லாருமே வந்து நல்லா பேசியிருந்தோம். இதுக்கு வழிவகுத்த என்னோட காலேஜ்க்கும் மை பாரத் இயக்கத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.
4: என்னோட நேம் கிஷோர். இங்க வந்து இப்ப மை பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து கனெக்ட் பண்ணாங்க. இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா, ட்ரக் ஃப்ரீ யூத் இளைஞர்களோட திறமையும், அதுக்கப்புறமா வந்து இளைஞர்களுக்கு வந்து நம்ம ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்றோம். இதுல நிறைய ஈவெண்ட் நடந்துச்சு. இதுக்காக வந்து நான் மை பாரத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன்.
1: குஜராத் மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்களின் சில இடங்களில் இன்றும் மிக கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், கோவா, தெலங்கானா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. குஜராத்தின் 13 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாளை வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து கூடுதல் தலைமைச் செயலாளர் தலைமையில் காந்திநகரில் உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து மழை நீடித்து வருகிறது. மும்பை உள்ளிட்ட பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒடிஷா மாநிலத்திலும் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த மழையால் 20 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 7 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கேரளாவின் 5 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கட் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் சாலைகள் சேதமடைந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாகிஸ்தான் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. கடந்த சில நாட்களில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போராட்டம் தொடங்கியதிலிருந்து இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 16 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அசர்பைஜானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 57 கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இதில் அமெரிக்காவின் எப்னேசா எலிசன் தங்கப்பதக்கம் வென்றார். மகாநதி நீர்பகிர்வு தொடர்பாக சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசா மாநிலங்களுக்கு இடையே புதுதில்லியில் நேற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இரு மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். குஜராத் மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்களின் சில இடங்களில் இன்று மிக கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 16 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேரம் 7:25. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்,
3: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
4: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
3: போன் 233-066.
5: திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
6: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
7: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்,
6: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
7: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
8: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே. இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
9: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
10: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
11: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
12: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
13: ஆடினாலே ஆஃபர் தான், அதுவும் நம்ம டிஜிமார்ட்னா சொல்ல வேணும். டிஜிமார்ட்டில் பிரம்மாண்டமான ஆடி ஆஃபர், எல்இடி ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, கிச்சன் அப்ளைன்சஸ் அப் டு 70% வரை தள்ளுபடி, மொபைல் லேப்டாப்களுக்கு சிறப்பு தள்ளுபடி, இசிஎம்ஐ மற்றும் அட்டகாசமான பரிசுகள். உங்கள் மனம் கவர்ந்த வீட்டு உபயோக பொருட்கள் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் வாங்க நம்ம டிஜிமார்ட்டுக்கு வாங்க. இடம் ஆப்போசிட் ஸ்டேடியம், நாகர்கோவில் மற்றும் பேலஸ் ரோட், தக்கலை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று வர தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. அதங்கோடு ஐயா வைகுண்டர் தர்மபதி அகில திரட்டு அம்மானை திரையேடு வாசிப்பு திருவிழாவில் 11:30 பணிவிடை, 12:00 உச்சிப்படிப்பு, 5:00 அகில திரட்டு அம்மானை திரையேடு வாசிப்பு, 6:00 ஐயாவுக்கு திருக்கல்யாண சுருள் நியமித்தல், 6:30 திருக்கல்யாண திரியீடு வாசிப்பு, 7:30 பெரிய உகப்பெருக்கு, 8:00 ஐயா அலங்கார வாகனத்தில் திருப்பதியை வலம் வருதல், நாளை காலை 5:00 பள்ளி உணர்த்தல், பணிவிடை உகப்பெருக்கு. இளந்தவிளை அருள்மிகு ஸ்ரீ மண்டபப்பிடி அம்மன் திருக்கோவில் ஆடி திருவிழாவில் இன்று கூழ்வார்த்தல் வழிபாடு. நாகர்கோவில் புனித அல்போன்சா திருத்தல ஆலய திருவிழாவில் இன்று மாலை 6:00 புனித அல்போன்சா சிறப்பு நவநாள், 6:30 ஆடம்பர கூட்டு திருப்பலி, நாளை காலை 6:00 திருப்பலி. தென் தாமரைக்குளம் புனித பனிமய அன்னை ஆலய பங்கு குடும்ப விழாவில் இன்று காலை 10:00 திருப்பலி, மாலை 6:00 ஜபமாலை, புகழ் மாலை, 6:45 திருப்பலி. அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026 நேரடி மாணவர் சேர்க்கை மூலம் சேர்க்கை பெற இன்று கடைசி நாள் ஆகும். தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்வதற்கு வயது வரம்பு ஆண்களுக்கு 14 முதல் 40 வயது வரையாகும். பெண்களுக்கு உச்ச வயது வரம்பு இல்லை. ஐடிஐயில் பல்வேறு பொறியியல் மற்றும் பொறியியல் அல்லாத தொழிற்பிரிவுகளில் சேர்ந்து பயிற்சி பெற 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு டிப்ளமோ, டிகிரி தேர்ச்சி அல்லது தோல்வி மற்றும் இடை நின்றோர் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். சேர்க்கை தொடர்பான மேலும் விவரங்களுக்கு அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் கோணம் நாகர்கோவில் முதல்வரை நேரில் அணுகவும் அல்லது 9499055806 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். சேவை செய்திகள் கேட்டீர்கள். நேரம் 7:00

0: யாரது இப்படி தூங்க விடாமல் இந்த அதிகாலை நேரத்தில் பாடுவதாக கருதி கொண்டு இப்படி இம்சை செய்வது? ஐயோ, தூங்க முடியவில்லையே. காதை மூடினாலும் காதுக்குள் இந்த கர்ணகொடூர குரல் வந்து இம்சை செய்கிறதே. ஆ, யார் என பார்த்து இதை தடுத்து நிறுத்திவிட்டுதான் மறுவேலை.
1: தாத்தா தாத்தா திரு தாத்தா தனி திரு தாத்தா திரு தாத்தா விழி திரு தாத்தா திரு தாத்தா பசி திரு எனக்காக.
0: மன்னா, தாங்களா அண்ணாவில் கழுத்தளவு தண்ணீரில் நின்று கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்?
2: நான் கச்சேரிக்காக சாதகம் செய்து கொண்டிருக்கிறேன் மந்திரியாரே.
0: என்ன, இசை கச்சேரியா? எதற்கு மன்னா இந்த விஷ பரீட்சை?
2: மந்திரியாரே, உமக்கு அப்டேட் எதுவுமே தெரியவில்லை. குவாலியரில் அடுத்த மாதம் மிகப்பெரிய இசை திருவிழா நடைபெற இருக்கிறதாம். அதில் பங்கேற்று எப்படியாவது ஒரு பரிசை வாங்கிவிட வேண்டும். அதற்காகத்தான் நான் இசையை சாதகம் செய்து கொண்டிருக்கிறேன்.
0: வழக்கம் போலவே அப்டேட்டை மிக சரியாக தவறாக தெரிந்து வைத்திருக்கிறீர்களே மன்னா.
2: மந்திரியாரே, என்னை குற்றம் கூறுவதே உமக்கு வேலையாகிவிட்டது.
0: அப்படியா? அப்படியெனில் மன்னர் வேந்தே, தங்களுக்கு தெரிந்த சில செய்திகளை கூறுங்கள், கேட்போம்.
3: இப்படி திடீரென்று கேட்டால் என்ன செய்வது? ரோபோவிற்கு சார்ஜும் தீர்ந்து விட்டது. இப்போதுதான் சார்ஜ் ஏற்றி கொண்டிருக்கிறேன். சமாளிப்போம்.
2: அது மந்திரியாரே, குவாலியர் என்பது இந்தியாவில் இருக்கும் ஒரு நகரம்.
0: சரி, அடுத்து?
2: அங்குதான் இசை திருவிழா நடைபெற இருக்கிறது.
0: சரி, எதனால் இந்த விழாவை அதுவும் குறிப்பாக குவாலியரில் நடத்துகிறார்கள்?
2: அது வந்து ஏதோ அவர்களுக்கு பிடித்திருக்கிறது, அங்கே நடத்துகிறார்கள். இதெல்லாம் ஒரு கேள்வியா மந்திரியாரே?
0: மன்னா, இதிலிருந்தே தெரிகிறது தாங்கள் எவ்வளவு அப்டேட் ஆகி இருக்கிறீர்கள் என்று. குவாலியர் என்பது மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கும் ஒரு நகரம். இந்த நகரம் கிபி 8ஆம் நூற்றாண்டில் சூரஜ் சென் என்ற மன்னரால் நிறுவப்பட்டது என்று நம்பப்படுகிறது. அதற்கு அவர் காலிபா என்று பெயரிட்டார். ஆனால் காலப்போக்கில் அதுவே குவாலியர் என மாறிவிட்டது. சிறந்த இந்திய இசை கலைஞர் தான்சேன் இங்குதான் பிறந்தாராம்.
2: ஏன் மந்திரியாரே, தான்சேன் என்று யாரையோ கூறுகிறேன், அவர் என்ன அவ்வளவு பெரிய இசை கலைஞரா?
0: ஆமண்ணா, தான்சேன் பேரரசர் அக்பரின் அரசவை கலைஞராக இருந்தவர் மன்னா. இந்துஸ்தானி இசையின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்காற்றியவர். இவர் சிறந்த பாடகராக மட்டுமின்றி சிறந்த ரபாப் வாத்திய கலைஞராகவும் இருந்தவர். இவர் பல ராகங்களை கண்டுபிடித்ததோடு பல த்ருபத்துகளையும் ஏற்றியவர். அவரை நினைவு கூறும் வகையில் தான் ஒவ்வொரு ஆண்டும் இங்கே தான்சேன் இசை விழா கொண்டாடப்படுகிறது. அந்த விழாவை பற்றி தான் தாங்கள் பேசிக் கொண்டிருந்தீர்கள்.
2: ஓஹோ, தான்சேன் இசை விழாவிற்கு பின்னால் இவ்வளவு பெரிய கதை இருக்கிறதா?
0: மன்னர் வேண்டே, இசை கலைஞர் தான்சேனின் கல்லறை இங்குதான் இருக்கிறது. இது வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களில் ஒன்றாக திகழ்கிறது. இந்துஸ்தானி இசை கலைஞர்கள் குவாலியர் நகரில் உள்ள தான்சேனின் கல்லறைக்கு சென்று தாங்கள் இசை கச்சேரிகளை நடத்தி வழிபடுகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதத்தில் 4 நாட்கள் நடைபெறும் விழாவில் முதல் நாள் கமக்கின்ற நிகழ்ச்சி மிக பிரபலமான இசை கலைஞர்கள் ஆரம்பித்து வைக்கிறார்கள். இதில் உலகெங்கிலும் இருந்து இந்துஸ்தானி இசை கலைஞர்களும் கலை குழுக்களும் குவாலியருக்கு வந்து இசை நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள். முடிவில் இந்துஸ்தானி இசையில் சாதனை புரிந்தவர்களுக்கு தான்சேன் சம்மான் விருதை மத்திய பிரதேச மாநிலத்தின் கலாச்சாரத்துறை வழங்குகிறது.
2: ஓஹோ, இங்கே எப்படி நமது கர்நாடக இசைக்கலைஞர்கள் திருவையாறில் இருக்கக்கூடிய தியாகராஜரின் சமாதியை வழிபடுகிறார்களோ அது போல. அப்படித்தானே?
0: ஆமண்ணா, அப்படித்தான்.
2: ஆனால் மந்திரியாரே, இதில் லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்றும் இல்லையே.
0: இருக்கிறது மன்னா, இருக்கிறது. யுனெஸ்கோ அமைப்பினால் இந்தியாவின் முதல் இசை நகரமாக குவாலியர் தேர்வு பெற்றிருக்கிறது என்று அறிவித்திருக்கிறார்கள்.
2: ஓஹோ, அப்படியா? அப்படியெனில் உடனே மீண்டும் நான் இசை சாதகத்தை தொடங்கிவிட வேண்டியதுதான்.
0: மன்னா, அதற்கு தான் இன்னும் 5 மாதங்கள் இருக்கின்றனவே. பொறுமையாக சாதகம் செய்து கொள்ளலாமே.
2: இல்லை மந்திரியாரே, எப்படியாவது நான் ஒரு விருதை வேண்டே ஆக வேண்டும்.
0: அச்சோ
2: மந்திரியாரே, பயிற்சி செய்யும் என்னை பாராட்டுவதற்கு பதில் எதற்காக இத்தனை உச்சி கொட்டுகிறீர்கள்?
0: மன்னா, இன்னொரு லேட்டஸ்ட் அப்டேட்டும் வந்திருக்கிறது. தங்கள் பாடலை கேட்டதுன்னா 4 நாய்கள் 5-6 கோழிகள் 7-8 ஆடு மாடுகள் உயிர் விட்டதென தகவல் வந்திருக்கிறது. இன்னும் எத்தனை ஜீவன்கள் தங்கள் குரலுக்காக உயிரை தியாகம் செய்ய போகின்றனவோ தெரியவில்லையே மன்னா.
2: என்ன மந்திரியாரே?
4: இன்றைய குறுஞ்செய்தி.

நேரம் 7:35. ஆரம்பமாவது தென்குமரி தேனலை. கேட்கவிருக்கும் முதல் பாடல் விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திற்காக ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் நரேஷ் ஐயர் பாடியது.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா மூட்டுவலி முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம்.

0: வஜ்ரக்கோடு.
1: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன

7:41. நேர்களே, இது தென்குமரி தென்னலையில பொது அறிவு கேள்விக்கான நேரம். இன்றைய பொது அறிவு கேள்வி, உலகின் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் 2026 இங்கு நடைபெற்றது. கேள்வி மீண்டும் ஒரு முறை, உலகின் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் 2026 எங்கு நடைபெற்றது? புதறிவு கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்கலாம். ப்ளூ ஸ்டார் திரைப்படத்திற்காக கோவிந்த் வசந்தா இசையில் பிரதீப் குமார் சக்தி ஸ்ரீகோபாலன் பாடியது.

0: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டுருப்பாங்க.
1: ஆமா போட்டிருக்காங்க, வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சயம் பரிசு, காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர், சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
0: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
1: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
2: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital. நாகர்கோவில் GR Furniture-இல் அதிரடி ஆடித்திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. GR Furniture, வடசேரி நாகர்கோவில்.
4: கேட்கப்பட்ட பொது அறிவு கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உலகின் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் 2026 பாரத் மண்டபம் டெல்லியில் நடைபெற்றது. கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒருமுறை. உலகின் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் 2026 டெல்லியில் இருக்கும் பாரத் மண்டபத்தில் நடைபெற்றது. ஜவுளித்துறை அமைச்சகத்தின் ஆதரவுடன் பாரத் டெக்ஸ் வர்த்தக கூட்டமைப்பு ஏற்பாடு செய்யும் இந்த நிகழ்வு ஜவுளித்துறையின் ஒருங்கிணைந்த மதிப்பு சங்கிலி சார்ந்த உலகின் மிகப்பெரிய நிகழ்வாக திகழ்கிறது. 138 நாடுகளை சார்ந்தவர்களின் பங்கேற்புடன் இது தொடங்கி வைக்கப்பட்டது. கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒருமுறை. உலகின் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் 2026 டெல்லியில் அமைந்திருக்கும் பாரத் மண்டபத்தில் நடைபெற்றது. நேரம் 7:45.
5: தேதியும் சேதியும்

0: இன்று ஜூலை மாதம் 31 தேதி.
1: உலக வனப்பாதுகாவலர் தினம் இன்று.
0: பணியின் போது மரணமடைந்த அல்லது காயமுற்ற வனப்பாதுகாவலர்களை நினைவு கூறும் விதமாக உலகம் முழுவதும் ஜூலை மாதம் 31 தேதியன்று உலக வனப்பாதுகாவலர் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
1: சதாவதானி சேகுத்தம்பி பாவலர் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு இதே நாளில் நாகர்கோவிலில் இடலாக்குடியில் பிறந்த தமிழ் புலவரான இவர் சீரா புராணத்திற்கு உரை எழுதியுள்ளார்.
1: கோட்டாற்று பிள்ளை தமிழ், அழகப்பா கோவை முதலிய சிற்றிலக்கிய நூல்களையும் சில நாடக நூல்களையும் இவர் எழுதியுள்ளார்.
0: ஒரே சமயத்தில் பல வகையான செயல்கள் செய்யும் சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியதால் சதாவதானி செய்குத்தம்பி பாவலர் என அழைக்கப்பட்டார்.
1: இவரை சிறப்பிக்கும் விதமாக தமிழக அரசு இவர் பிறந்த இடலாக்குடியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு சதாவதானி பாவலர் அரசு மேல்நிலைப் பள்ளி என்று பெயர் சூட்டியுள்ளது.
0: அங்கு இவருக்கு ஒரு நினைவு மண்டபமும் எழுப்பப்பட்டுள்ளது.
1: 1902 இதே நாளில் பிறந்த இந்திய கார்ட்டூன் ஓவியர் கே சங்கர் பிள்ளை அவர்கள் அரசியல் கேலி சித்திரங்கள் வரைவதில் பிதாமகன் என கருதப்படுபவர் ஆவார்.
0: குழந்தைகளுக்கான புத்தகங்கள், ஓவியங்கள், கதைகள் ஆகியவற்றை படைத்துள்ள இவர் பத்மஸ்ரீ விருது, பத்ம பூஷன் விருது மற்றும் பத்ம விபூஷன் விருதுகளையும் பெற்றுள்ளார்.
1: தென்னிந்திய திரைப்பட நடிகர் சரத்பாபு அவர்கள் 1951 இதே நாளிலும்,
0: நானூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தும் 50 மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியும் உள்ள தமிழ் திரைப்பட நடிகர் மணிவண்ணன் அவர்கள் 1953 இதே நாளிலும்

0: டும் டும் டும் ராம் போன்ற திரைப்படங்களின் ஒளிப்பதிவாளராக பணியாற்றியுள்ள தமிழ் திரைப்பட ஒளிப்பதிவாளர் ராம்ஜி அவர்கள் 1961 ஆண்டு இதே நாளிலும் பிறந்தவர்களே.
1: ஹாரி பாட்டர் எனும் உலக புகழ்பெற்ற நாவலை எழுதியுள்ள ஆங்கில நாவல் எழுத்தாளர், திரைக்கதை எழுத்தாளர், தயாரிப்பாளர் ஜே கே ரவுலிங் அவர்கள் 1965 ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
0: தமிழ்நாட்டில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியை எதிர்த்து கருப்பு சேர்வையுடன் இணைந்து போரிட்டவர்களுள் ஒருவரான இந்திய விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்கள் 1805 ஆண்டு இதே நாளில் காலமானார்.
1: இந்திய அரசு இவரது நினைவாக அஞ்சல் தலை வெளியிட்டும், தமிழக அரசு இவருக்கு மணிமண்டபம் கட்டி உருவச்சிலை அமைத்தும் இவரை சிறப்பித்துள்ளது.
0: 1865 ஆண்டு இதே நாளில் உலகின் முதலாவது நேரோ காஜ் ரயில் ரோடு எனப்படும் குறுகிய அகலம் கொண்ட தண்டவாளங்கள் ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் அமைக்கப்பட்டது.
1: 1964 ஆண்டு இதே நாளில் சந்திரனின் மிக அருகில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை ரேஞ்சர் 7 விண்கலம் பூமிக்கு அனுப்பியது.
0: 1971 ஆண்டு இதே நாளில் அப்பலோ 15 விண்வெளி வீரர்கள் லூனார் லேண்டரை சந்திரனில் செலுத்தி சாதனை புரிந்தனர்.
2: தேதியும்
3: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: என்னடி எங்க வரணும்
1: அக்கா? திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்க அக்கா.
0: ஆமா, செய்கூலி எவ்வளவு?
1: ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கக்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
2: வா வா, சீக்கிரம் போகலாம்.
3: கமலா ஜுவல்லர்ஸ், திங்கள் சந்தை.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 உடையார் விளை மிதுனா ஆர்டோகேர் ஹாஸ்பிட்டல் வழங்கும் ஆடி வெள்ளியில் அம்மன் தரிசனம், மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் சிறப்பு நேரலை.
5: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
6: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
5: போன் 233-066.
7: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
8: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல BSc நர்சிங் அண்ட் GNM கான அட்மிஷன் நடக்குது.
9: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
8: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
4: நேரம் 7:52. தென்குமரி தேனிலையில் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் சண்டக்கோழி 2 திரைப்படத்திற்காக யுவன் சங்கராஜா இசையில் யுவன் மற்றும் ஏகதசி பாடியது.

0: ஏரல் திருச்செந்தூர் தூத்துக்குடி சென்னை திருநெல்வேலி.
1: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
2: இன்றைய SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
3: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
4: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல BSc நர்சிங் அண்ட் GNM க்கான அட்மிஷன் நடக்குது.
5: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
4: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளஞ்சாரல் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர். வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். தென்குமரி தேனிலையில் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் ஆடுகளம் திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ் குமார் இசையில் வேல்முருகன் பாடியது.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 2467 கோடி ரூபாய் மதிப்பில் நவீனமயமாக்கல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணை

0: அமைச்சர் திரு முரளிதர் முகல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். தமிழகத்தில் தேவைக்கேற்ப கூடுதலாக கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் திறக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறையில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்தப் புள்ளிகள் அனைத்தும் இனி ஆன்லைன் முறையிலேயே மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவில் தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டியறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேரம் 8:02 ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. தொடரும் தென்குமரி தேனிலையில் தெரிந்து கொள்ளலாம் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம். நாட்டு கத்தரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 60 ரூபாய், கத்தரிக்காய் சாதாரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 55 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 48 ரூபாய், நாட்டு தக்காளி 25 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 40 ரூபாய், நாட்டு மிளகாய் 60 ரூபாய், நாடன் மிளகாய் 90 ரூபாய், சீனி அவரைக்காய் 45 ரூபாய், வெள்ளரிக்காய் 30 ரூபாய், பாகற்காய் 70 ரூபாய், இஞ்சி 220 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 55 ரூபாய், பல்லாரி 45 ரூபாய், கேரட் 100 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 60 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் 80 ரூபாய், பூசணி 15 ரூபாய், தடியங்காய் 25 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 45 ரூபாய், பீன்ஸ் 140 ரூபாய், சவுச்சவ் 50 ரூபாய், தட்டைப்பயிறு 45 ரூபாய், நாடன் மாங்காய் 50 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், முழங்கி 50 ரூபாய், எலுமிச்சை 90 ரூபாய், நார்த்தங்காய் 50 ரூபாய், காலிஃபிளவர் 58 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 53 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 60 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 60 ரூபாய், புதினா 70 ரூபாய், பால் சேம்பு 85 ரூபாய், வழுதுலங்காய் 60 ரூபாய், கோவைக்காய் 60 ரூபாய், சுரைக்காய் 25 ரூபாய், காராமணி 50 ரூபாய், ஒட்டு மாங்காய் 50 ரூபாய், நூக்கோல் 75 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 150 ரூபாய். பழங்கள் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் 60 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 60 ரூபாய்.
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
6: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
7: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
8: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
9: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
10: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
9: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
10: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
11: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே. இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
12: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
13: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று காலை 9:02 உடையார்வெளி மிதுனா ஆர்த்தகேர் ஹாஸ்பிட்டல் வழங்கும் ஆடிவெளியில் அம்மன் தரிசனம், மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் சிறப்பு நேரலை.

0: அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம் தெரிந்து கொள்ளலாம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2,500 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1,700 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட விவரம். பேச்சுப்பாறை அணை 29.17 அடி, பெருஞ்சாணி அணை 60.45 அடி, சிற்றாறு 1 அணை 11.28 அடி, சிற்றாறு 2 அணை 11.38 அடி, பொய்கை அணை 15.60 அடி, மாம்பழத்துறை 6 அணை 33.96 அடி.
1: தரமாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
1: போன் 233-066.
3: சூப்பர் கே சின்னதுரை என்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி,
4: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
7: நடக்குது சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
8: ஷிபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் ஷிபா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளஞ்சாரல் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர். வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.

நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம். மருத்துவ தொடரில் தசை பிடிப்பால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்குகிறார் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் சிந்தியா அவர்கள். இன்று பிற்பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே, வாழ்க்கை பாடம் கற்றுத்தந்த நேரத்தின் அருமை நேரலை மற்றும் தோழிகளுக்கான இன்னொரு நிலை நேரலை 3:02 தேநீர் நேரம் வாராய் தோழி, உங்கள் பெற்றோர்களின் நீண்டகால ஆசையை நிறைவேற்றிய தருணம் நேரலை. நேரலையில் பங்கேற்க தோழிகள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2907722 முன் இணைப்பெண் 0465 2 மற்றும் ஒரு அலைபேசி 8903257039. நிறைவு பெற்றது தென்குமரி தேனலை. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: சைபால். ஒரு புகழ்பெற்ற ஜப்பானிய சாமுராய் வீரன், வாள் வீசுறதுல ரொம்ப கெட்டிக்காரன். ஒரு கடுமையான போரில் கலந்து கொண்டுட்டு களைச்சி போய் திரும்பி வந்தான். படுக்கையில் விழுந்தான். பக்கத்தில் என்னமோ சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தான், ஒரு எலி அவனை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தது. உடனே வாழை உருவனா வீசினான், தப்பிச்சிட்டு ஓடிப்போச்சு. எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தா முடியல. கடைசியில் அந்த வாள் முறிஞ்சு போனது தான் மிச்சம். ஒரு பக்கம் அவனுக்கு இது அவமானமாக போயிட்டுது, இன்னொரு பக்கம் பயமாக போயிட்டுது. எவ்வளவோ போர்களில் எதிரிகளை பந்தாடினவன் அவன் ஒரு எலிக்கிட்ட தோற்று போய்டுறதா, அவனால் சகிச்சிக்க முடியல. மனைவிக்கிட்ட சொன்னான் இப்படி நடந்துட்டுதுன்னு. அவள் சிரிச்சா, உங்களுக்கு புத்தியே இல்லை, எலியை போய் யாராவது வாழால் வெட்டுவாங்களா அப்படின்னு அந்த அம்மா சொன்னதும், நீ என்ன சொல்கிறேன்னா, ஒரு பூனையை கொண்டுட்டு வந்துட்டால் போதும், அதுக்கப்புறம் ஏன் எலி வரப்போகுது அப்படின்னு அந்த அம்மா. உடனே ஒரு பூனை வந்து சேர்ந்தது. அது சாதாரண பூனை இல்லை, வீர சாகசங்கள்லாம் செஞ்சு பழக்கப்பட்ட பூனை, பெரிய இடத்துல வளர்ந்தது. அதை கொண்டுட்டு வந்துட்டாங்க. அந்த பூனை குறி பார்த்து எலி மேலே பாஞ்சுது, ஆனால் அந்த எலியை சுலபமாக தப்பிச்சு போட்டுது. அடுத்தபடியாகவும் பாயறதுக்கு முயற்சி பண்ணிச்சு அந்த பூனை, ஆனால் அந்த எலியோ ரொம்ப தந்திரமாக திடீர்னு அந்த பூனையின் முகத்துக்கு நேராக பாஞ்சுது. அவ்வளவுதான், அந்த பூனை பயந்து போய் ஒரே தாவா தாவி ஜன்னல் வழியாக வெளியில் ஓடிப்போச்சு. அந்த வீரனுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அடுத்தபடியாக யோசனை பண்ணான். ராஜா வளர்த்துக்கிட்டு இருந்த அரண்மனை பூனையை ஒரு நாள் இரவலா கேட்டு வாங்கிட்டு வந்தான். ஊர் உலகம்லாம் பேர் வாங்கின பூனை இது. அந்த பூனையாலும் அந்த எலியை ஒன்றும் செய்ய முடியல. வீரனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அந்த அரண்மனை பூனைகிட்டையே போய் புலம்புனான். அரண்மனை பூனையே, நீயே தோற்று போயிட்டியே, இனிமேல் நான் என்ன செய்ய முடியும்னா. அந்த பூனை சிந்திச்சுது. அப்புறம் சொல்லிச்சு, இந்த காரியத்துக்கு இந்த மேல்மட்ட விவகாரம்லாம் சரிப்பட்டு வராது. சாதாரண வீட்டு பூனை கிடச்சிதுன்னா அதை கொண்டுகிட்டு வந்து விட்டுப்பார் அப்படின்னுது. சாதாரண பூனையால் என்ன செஞ்சிட முடியும்னா இவன், நம்பிக்கை இல்லாமல். இப்போ அந்த அரண்மனை பூனை சொல்லிச்சு, பெரிய வீட்டு பூனையெல்லாம் நல்லா சாப்பிட்டு தூங்கி பழக்கப்பட்டிருக்கோம், அதுக்கெல்லாம் ராஜதந்திரம் தெரியும், ஆனால் எலி பிடிக்க தெரியாது. அதுக்கான வளர்ப்பும் இல்லை, பயிற்சியும் இல்லை. ஏன்னா அதுக்கெல்லாம் பசி கிடையாது. சாதாரண வீட்டு பூனை அப்படி இல்லை, பசிக்கு ஆகாரம் தேடி அலையும். எலிகளை பிடிச்சி சாப்பிட்டுட்டு தான் உயிர் வாழும். அதனால் அதுகளுக்கு எலியை பிடிக்கிற எல்லா உத்திகளும் தெரியும், எங்களுக்கு தெரியாது அப்படின்னுது. அது சரியே, அதுவும் பூனை தான், நீயும் பூனை தான், அதால் முடிகிற காரியம் ஏன் உன்னால் முடியல அப்படின்னு கேட்டான் இவன். இதுக்கு அந்த பூனை சொல்லிச்சு, இதே கேள்வியை நானும் கேட்டேன், உன்னுடைய தந்திர முறை என்னன்னு கேட்டேன். அது அதுக்கு பதில் சொல்லாமல் படுத்து தூங்கி போச்சு. அதை மறுபடியும் எழுப்பி கேட்டேன், அதுக்கு கோவம் வந்துட்டுது. இதில் என்ன தந்திர முறை வேண்டியிருக்கு, நான் ஒரு பூனை அவ்வளவுதான். பூனைன்னா பூனை, பூனை எலியை பிடிக்கும், நான் எலியை பிடிக்கிறேன், அவ்வளவுதான்னுது அப்படின்னு சொல்லி விவரமாக சொல்லிச்சு அந்த அரண்மனை பூனை. உடனே ஒரு சாதாரண பூனையை கொண்டுட்டு வந்துட்டாங்க. கொண்டாந்து விட்டால் அது பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரிஞ்சுது. இந்த வீரனுக்கு நம்பிக்கை வரல. இருந்தாலும் அதை கொண்டுட்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்டான். ஒரே நிமிஷம் அந்த எலியை கவிட்டு வெளியில் ஓடிப்போச்சு. மேலிடத்து பூனைகள்லாம் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு வெளியில் நின்றுக்கிட்டு இருக்குது. எல்லோரும் மெதுவாக அந்த பூனையை நெருங்கி, உங்ககிட்ட அப்படி என்ன தனிப்பட்ட திறமை, அதோட ரகசியம் என்னன்னு கேட்டாங்க. அந்த சாதாரண பூனை ரொம்ப சாதாரணமாக சொல்லித்தான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பூனை அவ்வளவுதான், நீங்களும் பூனையாக இருங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பூனை தன்னுடைய வாயில் கவிய எலியோடு அங்கேருந்து நடந்து போச்சு. இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டிய தத்துவம் என்னென்னா, நீயாக இரு, இதுதான் அந்த தத்துவம். நம்ம ஒவ்வொருத்தருக்கு உள்ளேயும் ஒரு தனித்தன்மை இருக்குது, இதை அவங்கவுங்க புரிஞ்சுக்கிட்டு உண்மை இயல்பு புரிஞ்சுக்கணும். நம்முடைய இயல்பு என்னங்கிறது நமக்கு தெரியணும், அதை கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான கலை. ஒரு பெரிய மனுஷன் வாயை அகலமாக திறந்து வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தான். உடனே ஒரு எலி உள்ளே பூந்துட்டு தான். வீட்டு வேலையால் டாக்டருக்கு ஃபோன் பண்ணான், எங்கள் முதலாளி வாய்க்குள்ளே ஒரு எலி பூந்துட்டுது டாக்டர் அப்படின்னா. நான் உடனே புறப்பட்டு வரேன், அதுக்கு முன்னாடி நீ ஒரு ரொட்டி துண்டை எடுத்து ஒரு வாய்க்கு முன்னாடி காட்டு, உள்ளே போன எலி வெளியில் வந்துடும்னார் டாக்டர். சரின்னு சொல்லிவிட்டான். கொஞ்சம் நேரத்தில் டாக்டர் அங்கே போய் சேர்ந்தார். அப்போ வேலைக்காரன் ஒரு பெரிய மீனை அவர் வாய்க்கு நேராக இப்படியும் இப்படியும் ஆட்டிகிட்டு இருந்தான். நான் ரொட்டி துண்டை தானே காட்ட சொன்னேன்னார் டாக்டர். அவன் சொன்னான், எலியை வெளியில் கொண்டுட்டு வர்றதுக்கு ரொட்டி துண்டை காட்ட சொன்னீங்க டாக்டர், அதுக்கப்புறம் அந்த எலியை துரத்திக்கிட்டு ஒரு பூனை உள்ளே போயிருக்கு, அதுக்காக தான் அந்த மீனை காட்டிக்கிட்டு இருக்கேன் நானும். இது எதுக்குன்னா, இப்படி வேடிக்கையாக சொல்கிறது, பூனை பூனையாக இருக்க வேண்டும், எலி எலியாக இருக்க வேண்டும், மனுஷன் மனுஷனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. நாம் நாமாக இருக்கிற வரை வெற்றி நிச்சயம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
0: சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும்

0: கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: நேரம் 8:36. மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
1: குட் மார்னிங் நேயர்களே,
0: நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ். இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை வாரணம். வாரணம் அப்படின்னா யானை அப்படின்னு அர்த்தம். இதற்கான உதாரண வாக்கியம்,
2: வாரணம் 1000 சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் அருளிய நாச்சியார் திருமொழி பாசுரமான வாரணம் 1000 பாடல்ல இந்த வரி வருது. கண்ணனை திருமணம் செய்து கொள்வதாக ஆண்டாள் காணும் கனவு காட்சியை விவரிக்கும் இப்பாடல் வரியில திருமணம் ஆகும் போது மணமகன் யானை மீது ஊர்வலமாக வருவதை இந்த வரி குறிக்குது. சோ இங்க வாரணம் அப்படிங்கறது யானையை குறிக்குது.
0: நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ் வேர்ட்.
2: இன்னைக்கு நாம கத்துக்க கூடிய இங்கிலீஷ் வேர்ட் காம்ப்ளசன்சி, COMPLACENCY. காம்ப்ளசன்சி அப்படின்னா மனநிறைவோட, திருப்தியான மனநிலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். சாட்டிஸ்பைட் வித் கரண்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம்.
0: மனநிறைவு அடைகின்ற அப்படிங்கறது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தா கூட சில நேரங்கள்ல சுய திருப்தி அப்படிங்கறது நம்ம முன்னேற்றத்திற்கு ஒரு தடையா கூட இருக்கலாம் இல்லையா. இத வச்சுதான் இன்னைக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்க போறோம். காம்ப்ளசன்சி இஸ் எ டிராபேக் டு ப்ரோக்ரஸ், அதாவது சுய திருப்தி முன்னேற்றத்திற்கு ஒரு தடையாகும்.
2: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் சயின்ஸ்.
0: பொதுவா இந்த பிளைட் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கும் இல்லையா, அந்த நடக்கும் போது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கருப்பு பெட்டி. இந்த வார்த்தை அடிக்கடி நம்ம நியூஸ்ல எல்லாம் கேட்போம் பார்ப்போம். அதாவது விபத்து நடந்ததற்கான காரணம் இந்த கருப்பு பெட்டி கிடைச்சாதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வரும். என்னது இந்த கருப்பு பெட்டி, இதுக்கு எப்படி இவ்வளவு விஷயங்கள் தெரியுது? ஒரு விபத்தே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற உயிர்கள் பலியானதுக்கு அப்புறம் அந்த விமானமே சுக்கு நூறா உடஞ்சதுக்கு அப்புறமும் இந்த கருப்பு பெட்டி கிடைச்சா அதற்கான காரணத்தை அறியலாம் அப்படின்னு சொல்றாங்களே, அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சு.
2: நாம எல்லாருமே கருப்பு பெட்டி கருப்பு பெட்டின்னு சொல்றோம், ஆனா உண்மையிலே இந்த கருப்பு பெட்டியோட நிறம் என்ன தெரியுமா? அது ஆரஞ்சு கலர்ல தான் இருக்கும். ஏன் ஆரஞ்சு கலர்ல இருக்கு அப்படின்னா, அது பளிச்சுன்னு இருக்கிறதுனால ஈஸியா அந்த பெட்டியை நாம கண்டுபிடிச்சிடலாம். அதனாலதான் அது ஆரஞ்சு கலர்ல இருக்கு. இந்த பெட்டியில ரெண்டு முக்கிய கருவிகளுடைய தொகுப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர், அதாவது CVR அப்படின்னு சொல்லுவாங்க சுருக்கமா. காக்பிட் அப்படின்னா இந்த பைலட் எல்லாம் பிளைட் ஓட்டுறப்ப இருக்கக்கூடிய அந்த கேபின தான் நம்ம வந்து காக்பிட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பைலட் பேசுறது, வார்னிங் சவுண்ட்ஸ் அப்படின்னு காக்பிட்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே ரெக்கார்ட் பண்றதுதான் இந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். இந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர்ல பொதுவா கடைசி 2 மணி நேர ஆடியோ சேவ் ஆகி இருக்கும். ரெண்டாவதா இருக்கிறது பிளைட் டேட்டா ரெக்கார்டர், பிளைட் பறந்துட்டே இருக்கக்கூடிய ஹைட், ஸ்பீடு, டைரக்ஷன், என்ஜினுடைய பெர்ஃபார்மன்ஸ், கண்ட்ரோல் மூவ்மெண்ட்ஸ், இப்படி நூத்துக்கணக்கான தகவல்களை ஒவ்வொரு செகண்டுக்கும் அது ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
0: ஆக்சிடென்ட் நடந்து பிளைட்டே செதறி போயிருந்தா கூட இந்த கருப்பு பெட்டி பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. எப்படி அப்படின்னா, இது ரொம்ப அதிக வெப்பத்தையும் பெரிய பெரிய அதிர்ச்சிகளையும் இவ்வளவு என் கடலுக்குள்ள ஆழமா விழுந்துட்டா கூட இது எல்லாத்தையுமே தாங்குற வகையில தான் இந்த கருப்பு பெட்டி வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் ஆக்சிடென்ட்ஸ்க்கு அப்புறமும் இதுல இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் பத்திரமா இருக்கு. வெப்பத்தை அதிர்ச்சியை தாங்குறது எல்லாம் கூட ஓகே தான், ஆனா கடலுக்குள்ள விழுந்துடுச்சுன்னா இதை எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நமக்கு ஆச்சரியமா இருக்குல்ல.
2: இந்த பிளாக் பாக்ஸ்ல அண்டர் வாட்டர் லொகேட்டர் பீகான் அப்படின்னு ஒன்னு இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, தண்ணியில மூழ்கின உடனே அது பீப் பீப் அப்படின்னு அல்ட்ராசோனிக் சிக்னல அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்பெஷல் எக்யூப்மெண்டோட சர்ச் டீம் இந்த பீப் சவுண்ட டிடெக்ட் பண்ணி பாக்ஸ கண்டுபிடிச்சிருவாங்க.

0: அப்புறமா அத லேபுக்கு எடுத்துட்டு போய் அதுல இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க. அப்படி அனலைஸ் பண்றப்பதான் அந்த பிளைட் கிராஷ் எதனால ஆச்சு, என்ஜின் ப்ராப்ளமா இருந்துச்சா, மோசமான வானிலை காரணமா, இல்ல டெக்னிக்கல் ஃபால்ட்டா, அல்லது பைலட்டோட எரரா அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும்.
1: சரி, ஆனா எதுக்கு இந்த பெட்டிக்கு கருப்பு பெட்டி அப்படின்னு பெயர் வச்சாங்க அப்படிங்கிற காரணம் வந்து நமக்கு உறுதியா தெரியல. ஆனா ஆரம்ப காலத்துல இந்த ரெக்கார்டிங் டெக்னாலஜி சிஸ்டம் வந்து

0: இந்த ரெக்கார்டிங் டெக்னாலஜி சிஸ்டம் வந்து ரொம்ப மர்மமா இருக்கு அப்படின்னு பார்க்கப்பட்டதுனால பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறமா அதே பேரு அப்படியே நிலைச்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்லப்படுது.
1: இன்னைக்கு நாம மூணு விஷயங்கள் புதுசா கத்துக்கிட்டோம்.
0: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ் கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 உடையார் விளை மிதுனா ஆர்த்தகேர் ஹாஸ்பிட்டல் வழங்கும் ஆடி வெள்ளியில் அம்மன் தரிசனம், மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் சிறப்பு நேரலை. நேரம் 8:43. ஆரம்பமாவது கே எக்ஸ்பிரஸ். கே எக்ஸ்பிரஸில் கேட்கவிருக்கும் முதல் பாடல் தக்லைஃப் திரைப்படத்திற்காக ARR ரஹ்மான் இசையில் வைஷாலி, சக்தி ஸ்ரீ, ஆதித்யா, கமல்ஹாசன் பாடியது.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: Ponchesli Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
0: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesli Super Speciality Hospital.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்மலை 101 இன்று காலை 10:02 இளஞ்சாரல் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரன் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் மிஸ்டர் லோக்கல் திரைப்படத்திற்காக அனிருத் இசையமைத்து பாடியது.

நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்றிரவு 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, ஏத்தன் வாழை சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அழகிய பாண்டிபுரம் ஆனந்தம் அவர்கள். அமுத சுரபி, பட்டுப்புழு வளர்ச்சி சார்ந்த திட்டங்கள், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கோழிகளுக்கு ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய் தகவல்களை தருகிறார் ஆப்பிக்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எஸ் லோகேஸ்வரி அவர்கள். கே எக்ஸ்பிரஸில் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் ஜெகமே தந்திரம் திரைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் இசையில் தனுஷ் தீபாடியது.

வணக்கப்படுத்துகிறோம் நேர்களே. இன்றிரவு 8:30 வானொலி நாடக விழா 2026, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம். கே கே எக்ஸ்பிரஸில் நிறைவாக வரும் பாடல் கோட் திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா இசையமைத்தது.

கேட்பது கே எக்ஸ்பிரஸ். இதுவரை உங்களுடன் ஆன்ஷியா அன்டோலின். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 2467 கோடி ரூபாய் மதிப்பில் நவீனமயமாக்கல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் முகல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். தமிழகத்தில்

0: தேவைக்கேற்ப கூடுதலாக கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் திறக்கப்படும் என்று மாநில கைத்தறி அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறையில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்த புள்ளிகள் அனைத்தும் இனி ஆன்லைன் முறையிலேயே மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவில் தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: முக்கடலும் சங்கமிக்கும் குமரியில் சங்கத்தமிழ் மூன்றும் அள்ளித்தரும் தேனிசையாய் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 9:02.
4: உடையார் விளை மிதுனா ஆர்த்தோ கேர் ஹாஸ்பிட்டல் வழங்கும்
5: ஆடி வெள்ளியில் அம்மன் தரிசனம். மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவிலில் இருந்து சிறப்பு நேரலை.
4: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மிதுனா ஆர்த்தோ கேர் ஹாஸ்பிட்டல் உடையார் விளை.
6: சிறப்பு எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மையம் டாக்டர் டி ஸ்ரீராம் MS ஆர்த்தோ அவர்களின் சிறப்பு மிக்க சேவையில் 24 மணி நேர டிஜிட்டல் எக்ஸ்ரே, லேப், பார்மசி, பிசியோதெரபி, அதிநவீன மாடுலர் ஸ்டீல் ஆபரேஷன் தியேட்டர் வசதிகளுடன் உடையார்பளை ஜங்ஷன், குளச்சல் மண்டே மார்க்கெட், மெயின் ரோட். போன் 0465123190. மிதுனா ஆர்த்தோ கேர் ஹாஸ்பிட்டல், சிறப்பு எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மையம் டாக்டர் டி ஸ்ரீராம் MS ஆர்த்தோ அவர்களின் சிறப்பு மிக்க சேவையில் 24 மணி நேர டிஜிட்டல் எக்ஸ்ரே, லேப், பார்மசி, பிசியோதெரபி, அதிநவீன மாடுலர் ஸ்டீல் ஆபரேஷன் தியேட்டர் வசதிகளுடன் உடையார்பளை ஜங்ஷன், குளச்சல் மண்டே மார்க்கெட், மெயின் ரோட். போன் 0465123190. மிதுனா ஆர்த்தோ கேர் ஹாஸ்பிட்டல், சிறப்பு எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மையம் டாக்டர் டி ஸ்ரீராம் MS ஆர்த்தோ அவர்களின் சிறப்பு மிக்க சேவையில் 24 மணி நேர டிஜிட்டல் எக்ஸ்ரே, லேப், பார்மசி, பிசியோதெரபி, அதிநவீன மாடுலர் ஸ்டீல் ஆபரேஷன் தியேட்டர் வசதிகளுடன் உடையார்பளை ஜங்ஷன், குளச்சல் மண்டே மார்க்கெட், மெயின் ரோட். போன் 0465123190.
3: நேர்களே, மண்டைக்காடு அருள்மிகு பகவதியம்மன் திருக்கோவில் வளாகத்திற்கு உங்களை இப்பொழுது அழைத்து செல்கின்றோம். சிறப்பு நேரலை நிகழ்ச்சியை அங்கிருந்து வழங்குகிறார்கள் நிலைய அறிவிப்பாளர்கள் ஒய் கிருபா கணேஷ் மற்றும் ஐ மணிகண்ட பிரபு. வணக்கம்.
7: வணக்கம். வணக்கம் அன்பு நேயர்களே. தெய்வீக மனம் கமழும் ஆடி மாதத்தை அம்மன் மாதம் என்று சிறப்பித்து கூறுவர். அப்படிப்பட்ட இந்த தெய்வீக மாதத்திலே ஆடி வெள்ளிக்கிழமையிலே நம்முடைய அம்மையை, அதாவது மண்டைக்காடு அருள்மிகு பகவதி தேவியை தரிசனம் செய்வதற்காக இங்கே வந்திருக்கிறோம். குமரி பண்பலை வழியே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்பு நேயர்களே. இதோ நம்முடைய பக்தர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட முதல்ல பேசிடலாம். வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
8: ஹலோ, வணக்கம். உங்க பேரு? பேரு பெருமாள் பிள்ளை.
7: ஏன், எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
8: எனக்கு வீடு கற்கோடு, அது என் மகதான் இங்க வந்தேன், பிரம்மபுரம்.
7: சொல்லுங்க, யாரெல்லாம் வந்தீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க?
8: எனக்கு மருமகனும் மகளும், நாராஜன் மருமகன், மகள் ஸ்ரீஜா.
7: நீங்க வந்து இப்ப கொழுக்கட்டையெல்லாம் வச்சு வழிபட்டு இருக்கீங்க?
8: இங்க வந்து கொழுக்கட்டை அடிச்சு அவருக்கு அம்மைக்கு படுக்கை இட்டு எல்லாம் வச்சு பொங்கல் இட்டு எல்லா மக்களும் கொடுத்துட்டு கொஞ்சம் பிரசாதம் கொண்டு போவோம்.
7: சரியா, மகிழ்ச்சி. ஏதாவது நேர்ச்சி உண்டா ஐயா?
8: நேர்ச்சி ஒண்ணும் இல்லை, நாங்க சாதா இங்க வந்து கூடுனோம்.
7: அடுத்தது இன்னொரு பக்தர் நிக்கிறாங்க, அவங்களே சந்திச்சிடலாம். வணக்கம் ஐயா, உங்க பேரு?

0: ராஜ. எந்த ஊர்ல இருந்தீங்க வந்திருக்கீங்க?
1: கேரளா.
0: சொல்லுங்க, அம்மையை பத்தி சொல்லுங்களேன்.
1: அம்மையை பற்றி எல்லா மக்களுக்கும் தெரியும். அங்கே ஒன்றும் பறையா பற்றில.
0: நீங்கள் எத்தனாவது முறையாட்டு இங்கே வர்றீங்க?
1: மூணு நாலு பிராவசம் ஆகி அங்கே மனசில் நினைக்கும். அப்போ ஃபேமிலி ஆகிங்க போரும்.
2: எத்தனை வருஷங்களுக்கு இவ்வளோ வராறும்?
1: ஞான ஒரு 10-12 வருஷம் ஆகிடுது. எனக்கு ஓர்ம ஒரு ஆயப்பன் தொட்டு வண்டியில் வரும்.
2: இப்போ ஆடிவழி பிரத்யேகிச்ச வரவுடெல்லாம் மாற்றி கூட அதுபோல வராறுண்டோ? எந்தெங்கிலும் பிரத்யேகிச்ச நேரத்தை வழிபாடு உண்டோ?
1: நேரத்தை உள்ளப்பழங்க வரும்.
2: நேரத்தை
1: உள்ளக்கோண்டு டென்ஷன் கூடுதல் இருக்கும்போது வந்து என்ன டென்ஷன் குறவு
2: மனசமாதானம் கிட்டாத சமயத்தை விட வரும்.
1: வருமே
2: தேவியை தொடுத்துட்டு மனசமாதானம்
1: அது ஒரு விசுவாசம்.
2: அது ஒரு விசுவாசம் இல்லை, விசுவாசான தெய்வம். ஆரெல்லாம் வந்துட்டுண்டு இவிட?
1: என்ன வாய்ப்பு மோள் எல்லாம்
2: രാവിലെ വന്നു. രാവിലെ വന്നു അപ്പോൾ എവിടെയൊക്കെ തീർന്നോ? ഇല്ലെങ്കിൽ തന്നെ
1: എല്ലാം മുടിച്ചു.
2: ഓക്കെ, നന്ദി. ഇപ്പൊ അടുത്ത ഒരു ഭക്തി സന്ധിക്കലാം. വണക്കം. ഉണ്ട് പേരുന്നു
3: രമ്യ.
2: എവിടെന്ന് വന്നു?
3: കേരളത്തിൽ.
2: കൊല്ലാണ്. എത്ര വർഷങ്ങൾ നിങ്ങൾ വരാറ്?
3: എല്ലാ വർഷവും വരാറുണ്ട്. ബോട്ടടച്ച് കഴിഞ്ഞ് തുറക്കുന്ന സമയത്ത് ആദ്യം അച്ഛനും അമ്മയും കുടുംബമായിട്ടാണ് എല്ലാരും വരാറ്. എല്ലാവരും ഇവിടെ വന്ന് തൊഴിലിട്ടാണ് ബോട്ട് തുറക്കുന്നതിന് മുമ്പായിട്ട് അച്ഛൻ പണിക്ക് പോകാറ്.
2: ബോട്ട് തുറക്കുന്ന മുമ്പ് ഓരോ വർഷം ഇവിടെ വന്ന് ദേവിയെ തൊഴുതിട്ടാണ് പണിക്ക് പോകാറുണ്ടല്ലോ.
3: മാലയപ്പട്ടം കൊണ്ടാണ് ഞങ്ങൾ പണിക്ക് പോകാൻ തുടങ്ങാറ്. ഞങ്ങൾ
2: കുടുംബ ദൈവമായിട്ടാണ് നിങ്ങൾ ദേവി വഹിച്ചിട്ടുള്ളത്?
3: ഞങ്ങളുടെ തൊട്ടടുത്തൊരു ക്ഷേത്രമുണ്ട്. അവിടെ ഒരു ദൈവം മണ്ടക്കാട്ട് ദേവിനെ പ്രതിഷ്ഠിച്ചിട്ടുണ്ട്. അപ്പൊ ആ ഒരു പ്രതിഷ്ഠ, ആ ഒരു വിശ്വാസം ഞങ്ങളുടെ എന്ത് ജീവിതത്തിൽ എന്തൊരു എന്റെ കല്യാണമായാലും എല്ലാ കാര്യങ്ങൾക്കും തുടക്കം കുറിക്കുന്നത് ഇവിടെ വന്ന് ദേവിനെ കണ്ടതിന് ശേഷം മാത്രമാണ്.
2: ഇവിടെ വന്ന് ആദ്യം ദേവിയെ തൊഴുതിട്ട് ദേവിയോട് അനുവാദം ചോദിച്ചിട്ടാണ് എല്ലാം ചെയ്യുന്നത്. അപ്പം ഇപ്പൊ കൊല്ലത്തിന് പ്രത്യേകിച്ചും ഒത്തിരി ഭക്തന്മാരോട് വരാറുണ്ട്. അവിടുത്തെ അവിടുത്തെ വരലാറൊക്കെ ഹൃസ്തിയൊക്കെ നിങ്ങൾക്ക് അറിയാവോ? കൊല്ലത്തിന് ഒത്തിരി ആൾക്കാരൊക്കെ ഇവിടെ വരാറുണ്ടല്ലേ, നമുക്ക് കെട്ടും കെട്ടിയൊക്കെ വരാറുണ്ടല്ലോ. അതുപോലെ നിങ്ങൾ വരാറുണ്ടോ അല്ലെങ്കിൽ സാധാരണയായിട്ട് വരാറുണ്ടോ?
3: പണ്ട് അച്ഛന്റെ അമ്മയുടെ കാലങ്ങളിലൊക്കെ തീർത്ഥാടനത്തിന്റെ രീതിയിൽ ഒരുപാട് ക്ഷേത്രങ്ങൾ കയറുന്നതിലേക്ക് ഇവിടുന്ന് തുടങ്ങിയിട്ടാണ് പോവാറ്. രാജ്യത്ത് മൊത്തമുള്ള എല്ലാ ക്ഷേത്രങ്ങളിലും പോകാറുണ്ട്. അപ്പൊ ഇവിടുന്ന് തുടങ്ങിയിട്ടാണ് പോവാറ്. അതുപോലെ വന്ന് തുടങ്ങിയതാ, പക്ഷേ ഇതിപ്പോ എല്ലാ വർഷവും മുടങ്ങാതെ വരുന്നൊരു ഇതായി
2: മാറിയിട്ടുണ്ട്.
3: എല്ലാം സാധിച്ചിട്ടുണ്ട്. ഞങ്ങളുടെ വീട്ടിലൊരു ബലം ആദ്യമായിട്ടൊരു ഒരു എന്താ ചക്ക അല്ലെങ്കിൽ മാങ്ങ ഉണ്ടായാല് ആദ്യത്തെ പഴം ഇവിടെ കൊണ്ടുവന്ന്
2: ഇവിടുന്ന്
3: കൊടുത്തിട്ട് ഞങ്ങള് ഞങ്ങളുടെ വീട്ടിലേക്ക് അല്ലെങ്കിൽ ഞങ്ങളുടെ അടുത്തുള്ള ക്ഷേത്രത്തിലേക്ക് കൊടുക്കാം.
2: ഇവിടെ അനുഗ്രഹങ്ങൾ കിട്ടിയിട്ടുണ്ട്.
3: അതെ അതെ, ഒരുപാട് കിട്ടി.
2: വർഷമാണല്ലേ ദൈവം. അപ്പൊ നിങ്ങൾ വിശ്വസിക്കുന്ന ദൈവം ദൈവം ഇതൊക്കെ നിങ്ങൾക്ക് എല്ലാം തരാറുണ്ടല്ലേ?
3: അതെ അതെ, ഒരുപാട് ഒരുപാട് അനുഗ്രഹങ്ങൾ കിട്ടി.
2: ഇപ്പൊ നമ്മ കൃപാ പടം തുടങ്ങി.
0: അമ്മയുടെ புகழை பாடிக்கொண்டே இருந்தால் போதும், நமக்கு பசியும் தாகமும் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பாட்டுச்சாவடியில வந்து உட்கார்ந்தாச்சுனாலே போறோம், எத்தனை கலவரம் உள்ள மனசும் எத்தனை கவலையுள்ள மனதும் அப்படியே அமைதி நிலைமைக்கு சென்றுவிடும். அப்படிப்பட்ட திருத்தலம் தான் இந்த மண்டைக்காடு திருத்தலம். இங்க ஒரு அம்மா பொங்காலைக்கு அரிசி களைஞ்சு போட்டுட்டு இருக்காங்க, அந்த அம்மா சந்திச்சிடலாம். வணக்கம்மா, உங்க பேரு சொல்லுங்கம்மா.
4: என் பேரு லட்சுமி.
0: லட்சுமிமா எந்த ஊர்ல இருந்து வரீங்கம்மா?
4: மண்டைக்காடு.
0: மண்டைக்காடு தான்ல, சரி.
4: இடம்
0: சொல்லுங்க, அம்மைய பத்தி
4: சொல்லுங்க. சக்தி, எந்தவித கவலையா எது இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் தங்கத்தாய் மாற்றி தருவார்கள். அம்மையை கையெடுத்தா போதும். ஆயிரங்கண்ணுடைய அம்பிகைக்கு நல்வழிப்படுத்தி தருவதற்கு எது கேட்டாலும் அவள் நடப்பாக்கி தருவாள், குடும்பங்களை காப்பாற்றி தருவாள். நான்
0: ரொம்ப ரொம்ப அழகா உண்மையா அப்படியே பேசியிருக்காங்க. நிச்சயமா அம்பிகையினுடைய அருள் பெறணும் அப்படின்னா அவளை நினைச்சாலே போறோம். நினைத்த உடனே உங்களுடைய கண்ணு முன்னால வந்து உங்களுக்கு நான் உதவி செய்யறதுக்கு காத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அம்பிகை இங்க கொலுவிருக்கிறா. ஆமா, சக்தி ஸ்தலங்கள்ல ஆடி வெள்ளி நல்ல சிறப்பு பூஜைகள் கோமங்கள் அப்படின்னு பக்தி மனம் கமழும். ஆடி மாத வெள்ளிக்கிழமையில அம்மனை வழிபட்டால் பெண்களுடைய மாங்கல்ய பலன் கூடும் அப்படின்னும், திருமண பாக்கியம் கைகூடும் அப்படின்னும், குழந்தை வரம் கிடைக்கும் அப்படிங்கறதும் நம்பிக்கை. ஆடி வெள்ளி அன்னைக்கு வழிபடும் பக்தர்களுக்கு அம்பிகை குளிர்ந்த மனதோடு வேண்டும் வரங்குகளை நல்குவாள் அப்படிங்கறதும் தொன்று தொட்டு வரங்கக்கூடிய நம்பிக்கை. ஆடி மாதத்தை கர்க்கடக மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன் குருவின் புனர்பூச நட்சத்திரத்தினுடைய நான்காவது பாதத்தில், அதாவது கடக ராசியில செல்வது ஆடி மாதம். தமிழ் மாதத்தின் நான்காவது மாதமான ஆடியில தான் தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படிங்கிறது தொடங்குது. இது தேவர்களுடைய இரவு பொழுதாகும். எனவே சிறப்பு மிக்க இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில நாம அரபிக்கடல் அலை வந்து அகமகிழ வேண்டும் வணங்கக்கூடிய அன்னை பகவதி தாயினுடைய வழிபாட்டிற்கு தான் நம்ம கூடியிருக்கிறோம். ஏகப்பட்ட பக்தர்கள் சுத்தியும் கோவில சுத்தி இவ்வளவு காலை நேரத்திலேயே வந்து வழிபடுறத நம்மளால பார்க்க முடியுது.

0: அது மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்து பொங்கலையில போட்டுட்டு அம்பிகையை தரிசனம் பண்றதே நாங்க பாத்துட்டே இருக்கிறோம். அன்னை ஆதிபராசக்தியினுடைய துணையும் தொழும் தெய்வமாகவும் வடக்கு நோக்கி விழிமூடாமல் அமர்ந்திருக்கும் தலம் இது. புத்தன பொலிவுற்ற முகம் காண தாயினை ஒக்கும். ஆமா, நம்ம அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அம்மாவே அங்க உட்கார்ந்துருக்கிறத தெரியும். ஆமா, கருணையே விழி, கனிவான புன்னகை, சந்தன ஜொலிப்பு தாயின் அருளை கூறும். அப்படிப்பட்ட தாயாக இருக்கிறாள். அது மட்டும் இல்ல, வெள்ளி அங்கி சார்த்திய அம்பிகையாக அமர்ந்திருக்கிறாள். ஒரு கால் சமணமிட்டபடி ஓங்காரியாக அமர்ந்த உருவத்தை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, பராசக்தி பராசக்தி அம்பிகே, கர்ம வினையெல்லாம் அகற்றி விடுவாயம்மா, கருணை கொண்டு பிறவி பிணி தீர்ப்பாய் தேவி ஆதிபராசக்தி அப்படின்னு நம்மளையே நம்ம அர்ப்பணிக்க தோன்றும். இப்ப ஒரு பக்தர் இருக்காங்க, அவங்களை சந்திச்சிடலாம். பேர் சொல்லுங்கம்மா.
1: ஜெயா.
0: ஊர்ல இருந்துமா வரீங்க?
1: பரம்ப
0: பரம்பையில இருந்து. சொல்லுங்கம்மா, அம்பிகை வழிபட்டாச்சா?
1: ஆமா, சாமி கும்பிட்டாச்சு.
0: சொல்லுங்கம்மா, எப்பெல்லாம் வருவீங்க, என்ன நேர்ச்சி எல்லாம் பண்ணிருக்கீங்களா, எப்படி அம்பிகையினுடைய அருளை பத்தி சொல்லுங்க.
1: அம்மே நினைச்சா என்ன நடக்காதது எதுவுமே கிடையாது. நம்ம நினைக்காத அம்மா முடிச்சு தரதுக்குதான் அம்மா உட்கார்ந்து இருக்காங்க நமக்காகவே.
0: மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப கேக்கும்போது. ஐயா உங்க பேர் சொல்லு.
2: மகிழ்ச்சி.
0: நன்றி ஐயா, நன்றி. இன்னொரு சொல்லுங்க. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா.
3: சமிதா.
0: சமிதா, எந்த ஊர்ல இருந்துமா வந்திருக்கீங்க?
3: நான் வடசேரியில.
0: வடசேரியில இருந்து வந்திருக்கீங்க. எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க?
3: நாங்க ஒரு 7:30 போல எல்லாம் கிளம்பணும்.
0: மகிழ்ச்சியா இருக்குமா உங்களை சந்திச்சதுல. அம்பிகையை தரிசனம் பண்ணியாச்சா?
3: ஆமா.
0: சொல்லுங்க, நீங்க அம்பிகையை பத்தி சொல்லுங்களேன். பாட்டு பாடலாமா, ஏதாவது செய்யலாமா?
3: நாங்க எப்பவாவது வருவோம், வருஷத்துக்கு ஒரு தடையாவது வரணும்னு சொல்லி எப்பவாவது வருவோம். அப்பாவுக்கு கோயில்ல ரொம்ப நம்பிக்கை உண்டதுனால எப்போது கண்டிப்பா வருவோம்.
0: மகிழ்ச்சிமா, நன்றி. தேவி ஆதிபராசக்தி அப்படின்னு நம்ம அவளை பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும், அவளுடைய கை திரிசூலம் நம்முடைய ஆணவம் கண்மம் மாயா மலங்களை எல்லாம் நீக்கி உங்களை அருள் பாலிக்க காத்திருக்கிறேன் அப்படின்னு கூறும். பம்பை உடுக்கை பாட்டொலி கேட்டால் பவனி வரும் மகமாயின்னு அவளை பார்த்து பார்த்து பாடிட்டே இருக்கணும் போல தோணும் நமக்கு. இப்ப ஒரு பக்தர் நிற்கிறார், அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க தம்பி.
4: என் பேர் வந்து சரண்.
0: எங்க இருந்து வரீங்கப்பா?
4: குலசேகரம்.
0: குலசேகரத்துல இருந்து. எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க?
4: நான் காலையில ஒரு 6:30 மணிக்கு எல்லாம் கிளம்பிட்டேன். இங்க ஒரு 7:30 மணி ஆயிட்டு இங்க வரும்போது.
0: யாரெல்லாம் வந்திருக்கீங்க?
4: நான், என் ஒய்ஃப், அப்புறம் என் மாமனார், அப்புறம் என் அப்பா, என் ஒய்ஃபோட அக்காவுக்கு பிள்ளைக்கு வந்து எனக்கு சோறு கொடுக்கும், அதுக்காக வந்திருக்கோம்.
0: எப்படி இருக்கு மனசுக்கு?
4: நல்லா இருக்கு. நல்ல ஒரு பாசிட்டிவான ஃபீல், ரொம்ப நல்லா இருக்கு. அடிக்கடி வருவோம்.
0: மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, நன்றி. நிச்சயமா அம்பிகையை பார்த்து ஒரு தடவை பார்த்தா போறோம், திரும்ப திரும்ப நம்ம வந்து பாத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரக்கூடிய திருத்தலம் தான் இந்த அருள்மிகு மண்டைக்காடு பகவதி அம்மன் வீச்சு இருக்கக்கூடிய திருத்தலம். உங்களோட பேரு சொல்லுங்கம்மா.
5: தீபா ஜெயகுமா.
0: எங்க இருந்து வரீங்கம்மா?
5: கொட்டாரக்கரை.
0: கொட்டாரக்கரை மலையாளம் இல்லையா? சரிம்மா, சொல்லுங்க. அம்பிகையினுடைய அருள் பத்தி சொல்லு.
5: அம்மையை பற்றி ஒருமாதிரி கேட்டுட்டுண்டு. இதேபோல கொட்டாரக்கரையிலும் ஒரு அம்மா மண்டக்காட்டம்மையுண்ட். அவിടെ சொன்னப்பதான இവിടെ வரணும்னு தோணியது.
0: எவரெல்லாம் வந்திருக்கீங்க?
5: தனியத்தி, மக்கள்.
0: பேர் பிரியாமா?
5: சின்னு. சின்னு.
6: லட்சுமி பிரியா. கிருஷ்ண பிரியா.
0: அம்மையுடைய ஸ்லோகம் பிரியமா. ஸ்லோகம் என்னங்க?
5: அம்மே நாராயண, தேவி நாராயண, லட்சுமி நாராயண, பத்ரே நாராயண, துர்கே நாராயண.
0: மிக்க மகிழ்ச்சிமா. நிச்சயமா ஒவ்வொருத்தருமே வந்து அவங்களுடைய மனப்பூர்வமான ஒரு பக்தியோட தான் இங்க வந்து கூடி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா எப்படியாவது தரிசனம் கிடைக்கணும், தரிசனம் கிடைக்கணும், அம்பிகையை பாத்திரணும் அப்படின்னுதான் அவங்களுடைய வேகமான அந்த கோயிலுக்குள்ள போகணும் போகணுங்கிற எண்ணம் வந்து நமக்கு காட்டி கொடுக்குது. அடுத்து நம்முடைய பார்வை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, தாழ குனிந்து நம்ம வணங்கும் போது, இதோ உன் மடி குழந்தையாக நான் இருக்கிறேன் என்று புன்னகை தவழ, சிறு சின்னஞ்சிறு பெண்ணாக, உற்சவ திருமேனியாக, உலகமெல்லாம் படைத்த மகாதேவி நிற்கு காண்கிறோம் சின்னஞ்சி.

0: அப்படின்னு அவளை பாடிக்கிட்டே இருக்கணும், மனமாற வணங்கணும் அப்படின்னு நிறைய பக்தர்கள் கூடி இருக்காங்க. இன்னும் ஒருத்தங்களை சந்திக்கலாம், பேர் சொல்லுங்கம்மா.
1: காயத்ரி.
0: காயத்ரி எங்க இருந்துமா வரீங்க?
1: மண்டைக்காடு.
0: மண்டைக்காடு தான். அப்ப உங்களுக்கு என்ன, எப்போதுமே பாத்துக்கிட்டே இருக்கலாம் அம்மையல்ல. சொல்லுங்க, என்ன பேசுறதுன்னே தெரியலையா உங்களுக்கு? உங்களுடைய மனதுக்கு எப்படி இருக்கு?
1: என்ன, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. டெய்லி கோயிலுக்கு வரலாம், இங்க இந்த ஊர்ல இருக்கிறனால இங்க வந்தா ரொம்ப மனசு பீஸ்ஃபுல்லா இருக்கும்.
0: இங்க நடக்கக்கூடிய திருவிழாவில எல்லாத்தையும் பங்கெடுத்துட்டு இருக்கீங்களா?
1: இங்க வந்து ஒடுக்கு பூஜை நடக்கும், அது ரொம்ப நல்லா இருக்கும். பத்து நாள் திருவிழாவும் ரொம்ப நல்லா இருக்கும், இங்க விசேஷமா இருக்கும்.
0: என்னெல்லாம் வேண்டிப்பீங்க?
1: பிள்ளைங்க நல்லா இருக்கணும், வேற நமக்கு என்ன வேணும்?
0: நிச்சயமா, ஒரு தாய் அப்படின்னா அவங்களுடைய சிந்தனை அப்படிதான் இருக்கும். இங்க அமர்ந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கிற தாயினுடைய சிந்தனையும் அப்படிதான் இருக்கும். நமக்கு என்னெல்லாம் எப்பெல்லாம் கொடுக்கணும் தோணுதோ, எது நமக்கு சரியான தருணமோ, அந்த தருணத்துல நமக்கு வாய்க்க பண்ணுவதுதான் அந்த அம்பிகை. இங்க வீட்டில் இருக்கக்கூடிய அன்னை பகவதி, இன்னும் நிறைய பேர் வந்துட்டே இருக்கிறாங்க. அன்பு தம்பி மணிகண்டன் தொடர்கிறார்.
2: வணக்கம். நேரில் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகில் உள்ள பிரசித்தி பெற்ற மண்டைக்காடு பகவதியம்மன் கோயில் புற்று வடிவிலான அம்மன் திருமேனி நமது மண்டைக்காடு பகவதியம்மன், அதாவது சுயம்புவாக புற்றுவடிவலாக அம்பாள் அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோயில் இது. இந்த பகுதி பல ஆண்டுகளுக்கு முன்னதாக அடர்ந்த காடாக இருந்த போது மக்கள் தங்கள் ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டி வந்தனர். மந்தைகள் அதிகமாக இருந்த பகுதியாகத்தான் காடு என்று அழைக்கப்பட்டது. பிற்காலத்தில் இது மண்டைக்காடு என மாறியது. இப்போ ஒரு வக்கீல் சொல்லிக்கலாம். வணக்கமா, உங்க பேர் சொல்லுங்க. ஆடி மாசம் வருவீங்களா இல்ல கொடை சமயத்துல? எல்லா மாசம் வெளியாக வந்துருவீங்க. அம்பாள்கிட்ட என்ன வேண்டுதல் உங்களுக்கு நடந்தது, அதை பத்தி உங்க அனுபவங்களை சொல்லுங்க.
3: உடம்பு முடியாம இருந்தது, கை கால் சரியில்லாம இருந்தது. இப்ப பரவாயில்ல, வந்து நேர்ந்து வச்சதுனால இந்த கைகால் எல்லாம் வாங்கி போட்டோம். நல்லா குணமா இருக்கு, வந்துருந்தா இருக்க மாசம் தான்.
2: குணமா இருக்கு அம்பாள் அருளால. அருமையா சொன்னீங்க, நன்றிமா. அதாவது இந்த பகுதி பாத்தீங்கன்னா மந்தை காடாக இருந்த பகுதி. நம்ம ஒரு பக்கத்துல இருக்கலாம். வணக்கம், உங்க பேர்?
4: பிரியா.
2: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
4: இங்க குளச்சல்.
2: எத்தனை வருஷமா கோயில்?
4: நான் ஒரு ஒரு 28 வருஷமா வந்துட்டுதான் இருக்கோம்.
2: அம்பாள்கிட்ட இதான் வேண்டுதல் நடந்திருக்கோம். உங்க அனுபவம் நடந்திருக்கோம்.
4: எனக்கு கல்யாணம் அம்மா தான் முடிச்சிருச்சது, எல்லாம் எனக்கே கல்யாணம் அம்மா தான் முடிச்சிருச்சது.
2: ரொம்ப சந்தோஷமா உங்க முகத்துல அவ்வளவு உணர்ச்சி பெறக்கூடிய சொன்னீங்க.
4: நல்லா இருக்கேன் நான், இது வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்கு சம் பூட்டி வச்சது மாங்கல்யம் பூட்டி வச்சது அம்மா தான். எல்லாமே
2: கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, உங்க பிள்ளைகளுக்கும் பண்ணி வச்சிருக்காங்க,
4: எல்லாருக்கும் பண்ணி வச்சாங்க.
2: ரொம்ப அருமையா சந்தோஷமா சொல்றீங்கம்மா, நன்றிம்மா, நன்றி. நம்ம பக்தி சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
5: அனிதா.
2: எந்த ஊர்ல இருந்து வரீங்கம்மா?
5: கும்பகோணம்.
2: நீங்க எத்தனை வருஷம் வந்தீங்க?
5: நாங்க சின்ன வயசுல இருந்தே வரேன்.
2: அப்படியா, நீங்க அம்பாட்டே தான் வேண்டுதல் வச்சு வந்திருக்கீங்களா? அப்படி நடந்திருந்தா அதை பத்தி நம்ம அனுபவத்தை சொல்லுங்க.
5: ஆமா, அம்மாட்ட நினைச்சது மனசை நினைச்சு இதெல்லாம் அப்படியே நடக்கும்.
2: இப்ப இது நினைச்சாலும் நடக்கும்.
6: நடந்திருக்கு.
2: கண்ணில கண்ணீரோடி அப்படி பக்தி பெருக்கோடி சொல்றீங்க, ரொம்ப நன்றிமா. அதாவது இந்த அம்பாளுடைய திருமேனி, புற்று திருமேனி வந்து நாளுக்கு நாள் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு திருக்கோயில் இது. அது மட்டும் இல்லாம பகவதியினுடைய திருமையின் மீது சந்தனம் சாத்துறாங்க. அது மட்டும் இல்லாம புற்றினுடைய மேற்பகுதியில தான் சந்தனத்தாலான அம்மனினுடைய திருமுகம் அமைக்கப்பட்டிருக்கு. பண்டை காலத்தில் இங்கிருந்த ஸ்ரீ சக்கரத்தின் மீது புற்று வளர்ந்து பெரிய மேடானது. ஒரு நாள் அந்த புற்றிலிருந்து ரத்தம் கசிவதை கண்ட, அங்கு தெய்வ சக்தி குடியிருப்பதை கண்ட அங்கு உள்ள மக்கள் வழிபடத் தொடங்கினர். சபரிமலை ஐயப்பன் கோவிலைப் போலவே இந்த கோவிலுக்கும் தமிழகம் மற்றும் கேரளாவில் இருந்து வரும் பெண்கள் 41 நாட்கள் விரதம் இருந்து திருமுடி கட்டி இங்கு வந்து அம்மனை வழிபடுகின்றனர். அதனால் இந்த தலம் பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படுகிறது. இப்ப நம்ம ஒரு பக்தி சந்திக்கலாம். வணக்கமா, உங்க பேர் சொல்லுங்க.
7: பகவதி.

0: பால் பேரே சொல்லிட்டீங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: நாங்க மும்பைல இருக்கோம்.
0: மும்பைல இருந்து இங்க வந்திருக்கீங்களா?
1: ஆமா.
0: இப்ப எல்லா அடி மாசம் வருவீங்களா?
1: இல்ல, நாங்க மும்பைல இருந்து ஊருக்கு வரும்போது எல்லாம் நாங்க இங்க வருவோம்.
0: அப்ப அம்பாள் உங்களுக்கு வழிபட்டு என்ன காரியங்கள் எல்லாம் நடந்திருக்குன்னு அதை பத்தி
1: அனுபவம். நம்பிக்கை தான் எனக்கு அவன் மேல ரொம்ப
0: நம்பிக்கை. சரியா சொல்லிட்டீங்க, நம்பிக்கை தான் தெய்வம்
1: அப்படின்னு. நம்பாம வர முடியுமா? நம்பிக்கை தான் தெய்வம், எனக்கு ரொம்ப நம்பிக்கை, நான் வரேன்.
0: ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. சந்தீப், நிறைய பெண் பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: பேரு சுனிதா.
0: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: தக்கோட்ல இருந்து, நெய்யூர் பக்கம்.
0: எத்தனை வருஷமா?
1: அது ரொம்ப வருஷமா அம்மையிட்ட வந்துட்டே இருக்கான்.
0: அம்பாள் உங்க வாழ்க்கையில என்னென்ன அர்ப்பணம் பண்ணிட்டு அதை பத்தி உங்க அனுபவங்களை சொல்லுங்க.
1: எனக்கு வந்து என் மகள் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. நல்ல நல்ல பிள்ளைகளை தந்திருக்காங்க. எனக்கு ஆம்பளை கிடையாது. என மூத்த பொண்ணுக்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், இளைய பொண்ணுக்கு ஒரு ஆணும் பொண்ணும். எல்லா வாழ்க்கையே தான் அம்மா தந்திருக்கா எனக்கு.
0: நடந்திருக்கு
1: முடியாத காரியங்களா?
0: நிறைய விஷயங்கள் நடத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது இங்க இப்ப நம்ம பத்தி சிந்திக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: அன்னைக்கு நல்ல சுகம் கிடைச்சோம்.
0: உங்க பேர்
1: சொல்லுங்க.
0: சரி, ரெண்டு பேருமா வந்திருக்கீங்க. நன்றிமா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: எம் தனலட்சுமி.
0: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: நாங்க செட்டியார் மடத்துல இருந்து வரோம்.
0: எத்தனை வருஷம் இங்க வந்து?
3: ரெண்டு மூணு வருஷமா இங்க இருந்தோம்.
0: உங்களுக்கு இங்க அம்பாளை வழிபட்டு ஏதாவது நடந்திருக்கு, அதை பத்தி உங்க அனுபவத்தை?
3: நினைச்சது எல்லாமே நல்லதா நடக்கும்.
0: எல்லா பக்தர்களும் அதே மாதிரி சொல்றாங்க, அம்பாள்கிட்ட என்ன நினைச்சாலும் நடக்கும் அப்படிங்கிறாங்க.
3: நம்ம நம்பிக்கை.
0: நம்பிக்கை ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க. நம்பி நினைச்சா எதனால நடக்கும். நன்றிமா, நன்றி. நம்ம பக்தர் சிந்திக்கலாம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
4: எனக்கு பேர் விஜயகுமாரி.
0: நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்கம்மா?
4: நான் இங்க பக்கம் வழிச்சிருந்தா.
0: எத்தனை வருஷமா?
4: நான் கோயிலுக்கு 30-35 வருஷமா வரேன்.
0: 30 வருஷமா வரீங்க. அப்ப உங்களுக்கு அம்பாள் பத்தி நிறைய அனுபவங்கள் இருக்கும் வாழ்க்கையில, அதை பத்தி சொல்லுங்க.
4: ஆமா, எனக்கு நாங்க விளக்கு பூஜை, அம்மாவுக்கு விளக்கு பூஜை வந்திருக்கேன், சுமங்கலி பூஜை, லட்ச அர்ச்சனை எல்லாத்துலயுமே கலந்து போய் வந்து அம்மாவை வணங்கதுல நல்ல பலன் இருக்கு.
0: ஒரு பாட்டு போடுங்க.
4: ஒரு பாட்டா? அம்மா தாயே கூற நாயகியே கனகவல்லி காளி மகமாகி கருமாரி அம்மா, பொற்கோவில் கொண்ட சிவ காமி அம்மா, பூவிருந்த வள்ளிலை வயாலை அம்மா, பிற்கோல வேதவல்லி வீட்டாலாட்டி, பிடிக்கோல மாமதுரை மீனாட்டி, பொற்கோவில் நானமித்தேன் எங்குதாயே, சுடராக வாழ வைப்பாய் என்னை நீயே அம்மா தாயே.
0: ரொம்ப அருமையா படித்தீங்கம்மா, நன்றி. இப்ப கிருபா தொடரும்.
5: தாரகாசுரனை வதம் செய்ய சிவபெருமானுக்கு உதவிய காளி தேவி அல்லவா நம்முடைய பகவதி. நமது மனதினுள் வரும் மாயம் தரும் எண்ணங்களை எல்லாம் நல்ல வண்ணம் மாற்றுகின்ற திரிசூலியவள். பசித்து வந்து பார்ப்பவருக்கு தாயாக, நேசிக்கின்றவர்களுக்கு வம்சம் தரும் சேயாக, பூஜிக்கின்றவர்களுக்கெல்லாம் புண்ணியம் தரும் பகவதி தேவி. பாதம் படுகின்றோம் அம்மா அப்படின்னு அந்த அம்மா அழகா பாடினாங்க. அகிலாண்ட கோடி என்ற அன்பு வடிவினள் பகவதி தேவியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் அனைத்திலும் உன் அருளே மிளிர துணை வருவாயம்மா அப்படின்னு வேண்டிக்கலாம். நிறைய பக்தர்கள் அதுக்காக தான் இங்க கூடி வந்திருக்காங்க. ஒரு அம்மா குழந்தையோட வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுமா?
6: என் பேர் ரோஸ்மேரி.
5: எந்த ஊர்ல இருந்துமா வரீங்க?
6: பண்டைக்காடு.
5: பண்டைக்காடு. பாப்பா பேர் என்ன?
6: இவங்க பேரு ஆதிரா. அதான் இது இவ்வளவு பேர்
5: சொல்லுங்கம்மா, எப்படி அம்பிகையனுடைய பாதத்தை தினமும் பார்க்கக்கூடிய ஒரு பக்தை உங்களுக்கு எப்படி இருக்கு மனசுக்கு?
6: இது ஆமா, எங்களுக்கு எங்களுக்கு தாய் இது மண்டை கேட்டம்மா. ஆமா.
5: சரிம்மா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. பிரணவ ஸ்வரூபிணியாக வேதங்களின் பொருளாக இங்கே வீத்திருக்கிறாள் அன்னை பகவதி. ஒரு பக்தை வராங்க, அவங்க பேரை கேட்டலாம். பேரு ஒரு சொல்லுங்கம்மா.
7: பேரு பிரதீபா.
5: ஒரு மகிழ்ச்சிம்மா, நன்றி. நிச்சயமா பக்தர்கள் வந்து கூடிக்கிட்டே இருக்காங்க. நேரம் செல்ல செல்ல செல்ல இன்னைக்கு ஆடி வெள்ளி அப்படிங்கறதுனால முழுக்க கூட்டம் ஜாஸ்தி ஆயிட்டே தான் இருக்குது. இங்க வந்து காணிக்கை அப்படின்னா, ஆதினி பாப்பா பேரை சொல்லிட்டு போயிட்டாங்க. நன்றிம்மா. காணிக்கையாக என்னெல்லாம் கொடுக்கறாங்க அப்படின்னா, கொழுந்து, அரளிப்பூ, எலுமிச்சை மாலை,

0: தேங்காய் முல்லை சார்த்தி எல்லாம் வழிபாடு செய்யறாங்க. உடல் பேணி தீரணும் அப்படின்னு உப்பு மிளகும் இடுறாங்க. நேர்த்தையாக ஆள் ரூபம் மண்டை குற்று காணிக்க செய்யறாங்க. பிள்ளை வரம் வேண்டி தொட்டில் கட்டியும் திருமண தடை நீங்க சரடு கட்டியும் வழிபாடு செய்யறாங்க. இது ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க, பேசிடலாம். உங்க பேர் சொல்லுங்கப்பா.
1: நிதீஷ்.
0: எந்த ஊர்ல இருந்துப்பா வரீங்க?
1: கோட்டார். கோட்டார்.
0: கோட்டார்ல இருந்து. உங்க பேருடா? பிரஸ்தனி. சரிம்மா, நீங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கோட்டார்ல இருந்து வந்திருக்கீங்க. முதல் முறையா வரீங்களா? இல்ல இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம். கல்யாணமா இப்ப அவசியம் வரும். வெரி குட், நல்லது. சொல்லுங்கம்மா, என்ன வேண்டிட்டு வந்திருக்கீங்க?
2: குழந்தை.
0: நிச்சயமாம்மா, வாய்க்கிட்டும் நன்றிம்மா. ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. இங்க வர்றவங்களை பார்க்கும் போது அவங்க முகமே நமக்கு அந்த மகிழ்ச்சியை வந்து காட்டி கொடுக்குது. மங்கள ரூபினியே, உன்னுடைய மலரடியை வணங்குகின்றோம். எங்கும் நிறைந்த ஈஸ்வரியே, உன்னை தொழுகின்றோம். பொங்குக மங்களம் என்றே பாதம் பணிகின்றோம். தங்குக எங்கள் மனதில் என்றே காயே தொழுகின்றோம். அபயம் என்று சரணடைந்தவர்களுக்கு உபாயம் நானே என்று அருள்கின்ற தேவியே, சமயம் இது அம்மா, காத்திடுவாய் தேவி என்று பக்தர்கள் தொழுத வண்ணம் இருக்காங்க. இன்னொரு அம்மா வந்திருக்கிறாங்க, அவங்க நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க, காணிக்க கேட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சி முடிஞ்ச அப்புறம் நிச்சயமா காணிக்க கொடுப்போம். சக்தி எல்லையற்றது, முடிவற்றது. சக்தி முதற்பொருள், சக்தி வாழ்க என்று வாழ்த்துகின்றார் மகாகவி பாரதி. வாழ்க்கையாவது சக்தியை போற்றுதல், இதன் பயன் இன்பமெய்தல். உள்ளம் தெளிந்திடுக, உயிர் வேகம் சூடும் உடையதாக, உடல் அமைதியும் வலிமையும் பெற்றிருக. மகாசக்தியின் அருளை பெறுதலே வாழ்தல் என்பார் மகாகவி பாரதி. அப்படி வாழ்த்திட வேண்டி ஆடி வெள்ளிக்கிழமையிலே அன்னை பகவதியின் அருட்பாதம் படிந்திட வாய்ப்பு நமக்கு குமரி பண்பலை நூற்றொந்தின் வழியே வாய்த்திருக்கிறது. ஆதிசக்தி பகவதி தாயை வேண்டி அருள் வெள்ளத்திலே மிதக்கின்ற மக்கள் உள்ளம் போல நிகழ்ச்சியினை கேட்கின்ற அனைவருக்கும் அன்னை பகவதியின் அருள். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டி அவள் அருளாலே அம்மையின் திருப்பாதம் பணிந்து தொழுது வணங்கி மகிழ்வோடு நிலையம் திரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.
3: நேர்கள் இதுவரை உடையார் விளை மிதுனா ஆர்த்தோ கேர் ஹாஸ்பிட்டல் வழங்கிய
4: ஆடி வெள்ளியில் அம்மன் தரிசனம், மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவிலில் இருந்து சிறப்பு நேரலை நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
3: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மிதுனா ஆர்த்தோ கேர் ஹாஸ்பிட்டல் உடையார் விளை.
5: மிதுனா ஆர்த்தோ கேர் ஹாஸ்பிட்டல் சிறப்பு எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மையம். டாக்டர் டி ஸ்ரீராம் MS ஆர்த்தோ அவர்களின் சிறப்பு மிக்க சேவையில் 24 மணி நேர டிஜிட்டல் எக்ஸ்ரே, லேப், பார்மசி, பிசியோதெரபி, அதிநவீன மாடுலர் ஸ்டீல் ஆபரேஷன் தியேட்டர் வசதிகளுடன். உடையார்பளை ஜங்ஷன், குளச்சல் மண்டே மார்க்கெட், மெயின் ரோட். போன் 04651231930. மிதுனா ஆர்த்தோ கேர் ஹாஸ்பிட்டல் சிறப்பு எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மையம். டாக்டர் டி ஸ்ரீராம் MS ஆர்த்தோ அவர்களின் சிறப்பு மிக்க சேவையில் 24 மணி நேர டிஜிட்டல் எக்ஸ்ரே, லேப், பார்மசி, பிசியோதெரபி, அதிநவீன மாடுலர் ஸ்டீல் ஆபரேஷன் தியேட்டர் வசதிகளுடன். உடையார்பளை ஜங்ஷன், குளச்சல் மண்டே மார்க்கெட், மெயின் ரோட். போன் 04651231930. மிதுனா ஆர்த்தோ கேர் ஹாஸ்பிட்டல் சிறப்பு எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மையம். டாக்டர் டி ஸ்ரீராம் MS ஆர்த்தோ அவர்களின் சிறப்பு மிக்க சேவையில் 24 மணி நேர டிஜிட்டல் எக்ஸ்ரே, லேப், பார்மசி, பிசியோதெரபி, அதிநவீன மாடுலர் ஸ்டீல் ஆபரேஷன் தியேட்டர் வசதிகளுடன். உடையார்பளை ஜங்ஷன், குளச்சல் மண்டே மார்க்கெட், மெயின் ரோட். போன் 04651231930.
3: நேயர்களே, இதுவரை மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் வளாகத்திலிருந்து சிறப்பு நேர்லை நிகழ்ச்சி வலம் வர கேட்டீர்கள். நிகழ்ச்சியை அங்கிருந்து வழங்கியவர்கள் ஒய் கிருபா கணேஷ் மற்றும் ஐ மணிகண்ட பிரபு. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்தினா. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 9:30. ஆதிபராசி பராசக்தி திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் பாடியது.

0: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
2: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
3: ஆமா போட்டிருக்காங்க. வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு, காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி EMI ஆஃபர், சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
2: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
3: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
4: நேரம் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 9:35. வசந்த அழைப்பு நேரலை நிகழ்ச்சி. இன்றைய வசந்த அழைப்பு நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்று விருப்ப பாடல்களை கேட்பதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-7-22, முன்னிணைப்பு எண் 04-652. அலைபேசி எண் 8903-25-7039. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர் யாருங்க கேட்டலாம். வணக்கம்.
5: வணக்கம், சோமேர்மடத்துல இருந்து குமார் பேசுறேன்.
4: சரிங்க ஐயா, எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
5: படம் வந்து தீர்த்தகரதனிலே. பாடல் வந்து கொட்டி கிடக்குது செல்வங்களே.
4: சரி, உங்களுக்கு பிடித்த அந்த பாடலை கேட்டலாம் ஐயா. நன்றி.
5: நன்றி சார்.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

0: எச்சரிக்கையாயிருங்க.
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
1: போன் 233-066.
3: ஆடினா சூப்பர் கே சின்னதுரை என்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை.

0: சூப்பர் கே சின்னத்துறை என்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 12:00 இளஞ்சாரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 9:43. நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள் இணைப்பில் வரும் அடுத்த நேயர். வணக்கம். இங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா? சரிங்கம்மா, எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
4: படம் சர்ம இஷ்டம். பாட்டு ஆகாய கண்ணே. பாட்டு
3: பாடல கேட்கலாமா? நன்றிம்மா, நன்றி நன்றி.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
2: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
1: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
3: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்க்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் வர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
4: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
5: Pontjesly Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
6: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontjesly Super Speciality Hospital.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 12:00 இளஞ்சாரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். வசந்த அழைப்பில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். சரிங்க ஐயா, இந்த திரைப்படத்துல வந்து என்ன பாடல் வேணும்? சரி, உங்களுக்கு பிடித்த அந்த பாடலை கேட்டலாம். நன்றி ஐயா.

0: ஆஷா பர்னிச்சர்லாண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர்லாண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
4: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
5: இந்த வசந்த வழிப்பு நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேய வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.

நீங்கள் கேட்ட பாடல் வேலைக்காரன் திரைப்படத்திற்காக மனோ சித்ரா பாடியது. இன்றைய வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பத்தில் பங்கேற்று விருப்ப பாடல்களை கேட்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் குமரி பண்பலன் ஊட்டு ஒன்றின் சார்பாக நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு வி சுகுமார். வணக்கம் நேயர்களே. எப்போதும் காதோடு கருத்துள்ள வானொலி இருக்கட்டும், உங்கள் நெஞ்சோடு உறவாட என்றும் குமரி பண்பலை 101.1 தான். இனி வருவது செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நியாயமான வெளிப்படையான தேர்வு முறையை உறுதி செய்வதை நோக்கிய முக்கியமான நடவடிக்கை இது என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தியாகி உத்தம் சிங்கின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவில் நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேவைக்கேற்ப கூடுதலாக கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் திறக்கப்படும் என்று மாநில கைத்தறி அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறையில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்த புள்ளிகள் அனைத்தும் இனி ஆன்லைன் முறையிலேயே மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவில் தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சாரல் திருவிழா இன்று தொடங்குகிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் காய்கறி பயிர்களை சேதப்படுத்திய 4 காட்டு யானைகளை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 1,60,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக

0: வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:02. இளஞ்சாரல்.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்,
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
6: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்,
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
6: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்,
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
6: தட்ஸ் ரைட்.

0: இளஞ்சாரல். வணக்கம் நேயர்களே. மலைய அண்ணாந்து பார்க்கறத விட ஏறி அதனோட உச்சில நின்னு அழக ரசிக்கிறதுலதான் சுகமே இருக்கு இல்லையா? இந்த சிந்தனை துளிகளோட இன்று இளஞ்சாரல் நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? மனிதனோட மனம் எப்போதுமே எதையாவது ஒரு விஷயத்த யோசித்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? நம்ம அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் அப்படிங்கிற ஆசைகளோடையும் கனவுகளோடையும் தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி நாம ஒரு செயலை சரியா செய்யறதுக்கு என்ன மாதிரியான பிளானிங் போடலாம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போறோம். எனக்குரிய என் திட்டம் அப்படிங்கிற தலைப்புல. நிகழ்ச்சியோட முதல் நேயரா தீபா அப்படிங்கிற கல்லூரி மாணவி என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேட்போம்.
1: அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். கனவு காணுங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை. ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றுவது அதிர்ஷ்டம் அல்ல, அவன் போடும் திட்டம்தான். ஒரு வீடு கட்ட வேண்டுமென்றால் வரைபடம் தேவை. ஒரு பாலம் கட்ட வேண்டுமென்றால் திட்டம் தேவை. ஒரு நாட்டை முன்னேற்ற வேண்டுமென்றால் தொலைநோக்கு தேவை. அதே போல் ஒரு மாணவன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் அவனுக்கென்று ஒரு தெளிவான வாழ்க்கை திட்டம் இருக்க வேண்டும். இன்று நான் பேச போகும் திட்டம் என் வாழ்க்கையை மட்டுமல்ல, என் குடும்பத்தையும் என் சமூகத்தையும் என் நாட்டையும் உயர்த்தக்கூடிய திட்டமாக இருக்க வேண்டும். என் முதல் திட்டம், நல்ல மனிதராக வாழ வேண்டும். பணம் சம்பாதிப்பது பெரிய விஷயம் அல்ல, நல்ல பெயர் சம்பாதிப்பதுதான் மிகப்பெரிய சாதனை. நேர்மை, ஒழுக்கம், அன்பு, கருணை, பொறுமை ஆகிய பண்புகளை வளர்த்துக் கொள்வதே என் முதல் திட்டம். ஒரு நல்ல மனிதரால் மட்டுமே நல்ல குடும்பமும் நல்ல சமூகமும் உருவாகும். என் இரண்டாவது திட்டம், கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும். கல்வி என்பது மதிப்பெண்களுக்காக மட்டுமல்ல, அது மனிதனை முழுமையாக்கும் சக்தி. டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் கூறிய புகழ்பெற்ற பொன்மொழி என்னவென்றால், கனவு காண் என்பது தூங்கும் போது வருவது அல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதே உண்மையான கனவு. இந்த ஒரு வரி ஒவ்வொரு மாணவரின் வாழ்க்கையையும் மாற்றக்கூடியது. மேலும் அவர் கூறிய மற்றொரு கருத்து, கல்வி என்பது படைப்பாற்றலை உருவாக்குகிறது, படைப்பாற்றல் சிந்தனையை உருவாக்குகிறது, சிந்தனை அறிவை அளிக்கிறது, அறிவு

0: உங்களை மகத்தானவர்களாக மாற்றுகிறது. இந்த வார்த்தைகள் வெறும் மேற்கோள்கள் அல்ல, வாழ்க்கைக்கான வழிகாட்டிகள். என் 3வது திட்டம், தினமும் புதியதை கற்றுக்கொள்வது. உலகம் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. நேற்று இருந்த தொழில்நுட்பம் இன்று பழையதாகி விடுகிறது. அதனால் தினமும் ஒரு புத்தகம் படிப்பது, ஒரு புதிய திறனை கற்றுக்கொள்வது, ஒரு புதிய வார்த்தையை அறிந்து கொள்வது, ஒரு நல்ல மனிதனின் வாழ்க்கை வரலாற்றை படிப்பது, இவ்வாறு தொடர்ந்து கற்றுக்கொள்வதே என் திட்டம். என் 4வது திட்டம், நேரத்தை மதிப்பது. நேரம் யாருக்காகவும் காத்திருக்காது. இழந்த பணத்தை சம்பாதிக்கலாம், இழந்த பொருளை வாங்கலாம், ஆனால் இழந்த நேரத்தை ஒருபோதும் திரும்ப பெற முடியாது. அதனால் ஒவ்வொரு நிமிடத்தையும் பயனுள்ள வகையில் பயன்படுத்துவேன். என் 5வது திட்டம், தொழில்நுட்பத்தில் முன்னேற வேண்டும். இன்றைய உலகம் செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ், இணையம், மென்பொருள், தரவு அறிவியல் ஆகியவற்றின் உலகம். அதனால்தான் நிரலாக்கம் கற்றுக்கொள்வது, புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்வது, உலக அளவில் போட்டியிடும் திறனை வளர்த்து கொள்வது. என் 6வது திட்டம், பெற்றோரின் கனவை நிறைவேற்ற வேண்டும். பெற்றோர் நமக்காக பல தியாகங்களை செய்கிறார்கள். அவர்களின் உழைப்புக்கு மரியாதை செலுத்துவதற்கான சிறந்த வழி நம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதுதான். ஒரு நாள் அவர்கள் பெருமையுடன் இவர் என் மகன் அல்லது இவர் என் மகள் என்று சொல்லும் நிலையை உருவாக்க வேண்டும். என் 7வது திட்டம், நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டும். நாடு நமக்கு பலவற்றை வழங்குகிறது. நாமும் நாட்டிற்கு ஏதாவது செய்ய வேண்டும். மரங்கள் நட வேண்டும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், ஊழலை எதிர்க்க வேண்டும், நேர்மையாக வாழ வேண்டும். இதுவே உண்மையான தேசப்பற்று ஆகும். டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் மாணவர்களுக்கான சில சிந்தனைகள் என்னவென்றால், அவர் கூறினால், சூரியனை போல் பிரகாசிக்க விரும்பினால் முதலில் சூரியனை போல் எரிய வேண்டும். அதாவது வெற்றி எளிதில் கிடைக்காது, கடின உழைப்பு இல்லாமல் உயரம் இல்லை. மற்றொரு அழகான கருத்து, தோல்வி என்பது முடிவு அல்ல, அது மேலும் அறிவுடன் மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்பு. அதனால் தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது. அன்பான நண்பர்களே, வாழ்க்கை என்பது ஒரு புத்தகம். அதில் ஒவ்வொரு நாளும் புதிய பக்கம். அந்த பக்கத்தில் நாம் எழுதுவது நம் எதிர்காலமாக மாறுகிறது. எனவே இன்று முதல் ஒவ்வொருவரும் நமக்கென்று ஒரு திட்டத்தை உருவாக்குவோம், கனவு காண்போம், அதை இலக்காக மாற்றுவோம், இலக்கை செயலாக மாற்றுவோம், செயலை வெற்றியாக மாற்றுவோம்.
1: இழந்த நேரத்தை திரும்ப பெற முடியாது அப்படிங்கறதுனால நேரத்தை நாம சரியா பயன்படுத்தணும் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
1: எனக்குரிய என் திட்டம் அப்படிங்கிற தலைப்புல நிகழ்ச்சியில அடுத்ததா ஆண்டோ ஹரிஷா அப்படிங்கிற கல்லூரி மாணவி என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேப்போமா?
2: எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம சிந்திக்க போற தலைப்பு எனக்குரிய என் திட்டம். இந்த தலைப்பை ஆழமா கவனிச்சா இது ஒரு தனிப்பட்ட ஒருத்தருக்கான தலைப்பு மாதிரி தெரியலாம். ஆனா உண்மை என்னன்னா, இது ஒரு சமூகத்திற்கான தலைப்பு, திட்டமிடல். இந்த வார்த்தை ஒன்றும் புதிய வார்த்தைலாம் இல்ல. நாம எல்லாரும் அடிக்கடி கேள்வி பண்ற சகஜமான வார்த்தை தான். வடிவேலு சார் கூட ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு, எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு. என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாமே பிளானிங் தான். ஸ்கூல்ல போடுற டைம் டேபிள்ல இருந்து ஒரு நாட்டுக்கு போடுற பட்ஜெட் வரைக்கும் எல்லாமே பிளானிங் தான். ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி அதோட ப்ளூ பிரிண்ட் ரெடி ஆகுறதுல இருந்து விவசாயத்தினோட நிலத்துல விதைக்கிற விதைய நல்லா அறுவடை பண்ற வரைக்கும் எல்லாமே பிளானிங் தான்.
3: என்னடா அடிக்கடி இலக்கு இலக்கு கனவு திட்டம் அப்படின்னே சொல்லிட்டு இருக்காளே, இந்த இலக்கை அடைய ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேக்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு பிடிச்ச துறைய தேர்ந்தெடுக்கணும். நமக்கு பிடிச்ச திறதைய தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம திட்டமிடணும். மத்தவங்க சொல்றாங்கன்னு இல்ல, நம்மளுடைய திறமை, நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட், இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு நம்ம நம்மளுக்கு பிடிச்சத தேர்ந்தெடுக்கணும். ரெண்டாவதா டைமை மதிக்க கத்துக்கணும். ஒரு நாள்ல 24 hours இருக்கு, அது எல்லாருக்குமே சேர்ந்தான். அத யார் எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்றதுலதான் யார் முன்னேறாங்க அப்படின்னு இருக்கு. மூணாவதா தினமும் புதுசு புதுசா நம்ம ஏதாச்சும் கத்துக்கணும். புத்தகங்கள் படிக்கிறது, டீச்சர்ஸோடைய அறிவுரையை கேக்குறது, நல்ல அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்வது, இந்த மாதிரி எல்லா பழக்க வழக்கங்களையும் நம்ம கத்துக்கொள்ளணும். நாலாவதா உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதுகாக்கணும். ஆரோக்கியமான உணவு, அப்புறம் போதுமான தூக்கம், உடற்பயிற்சி,

0: பயிற்சி, மன அமைதி, இது எல்லாமே வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாதிரி நம்ம சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். தினமும் நம்ம சின்ன சின்னதா முன்னேற முயற்சி செய்ய வேணும். தோல்வி வந்தாலும் மனம் தளராம அதுல இருந்து பாடம் கத்து மீண்டும் நம்ம முயற்சி செய்யணும். ஒழுக்கம், விடாமுயற்சி, அப்புறம் தன்னம்பிக்கை, இந்த மூணும் வெற்றி அப்படின்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு இருக்கும், அதை அடைய திட்டம் ரொம்ப ரொம்ப அவசியம். என்னோட திட்டம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, என்னோட நேரத்தை சரியா பயன்படுத்துறது தான் ஃபர்ஸ்ட் என்னோட திட்டம். நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு இலக்கு இருக்கும், அந்த இலக்கை நம்ம அடையணும்னா ஒரு நல்ல திட்டம் இருக்கணும். திட்டமிட்டு செயல்பட்டாதான் நேரத்தை கூட சரியா பயன்படுத்த முடியும். பிளானிங் அப்படின்றது அவ்வளவு முக்கியமான ஒண்ணா அப்படின்னு உங்களுக்குலாம் தோணலாம். நிச்சயமா முக்கியமானதுதான். ஏன்னா திட்டமிடாத வாழ்க்கை ஒரு திசை காட்டி இல்லாம பயணம் பண்ற மாதிரி தான். எங்க போய் சேரணும்னு தெரிஞ்சாலும் எப்படி போய் சேரணும்னு தெரியாமலே போயிடும். நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஒரு ஆசை இருக்கும், இவங்கள மாதிரி நான் வரணும், அவங்கள மாதிரி நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில தொழில்நுட்பம் நமக்கு நிறைய வாய்ப்புகளை உண்டாக்கி தருது, அதே நேரம் நம்மளோட நேரத்தையும் கவனத்தையும் முழுசா ஆக்கிரமிக்குது. இதுல இருந்து வெளிவர என்ன செய்யலாம்? திட்டமிடலாம். அதுக்காக அடுத்த 5 வருஷத்துக்கு நான் என்னலாம் செய்ய போறேன்னு பிளான் போட்டு வைக்க சொல்லுங்க. பிளான் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் டே. அடுத்த நாள் காலையில கண் விழிச்சதுல இருந்து நைட் தூங்க போற வரைக்கும் என்னெல்லாம் பண்ண போறேன்னு ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுக்கோங்க. நாளைக்கான திட்டமிடல் நாளையில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்லாம் இல்ல, இன்னைக்கு நைட்ல இருந்தே அதற்கான முன் தயாரிப்பு அவசியம். தூங்க போறதுக்கு முன்னாடி அடுத்த நாள் காலையில நான் என்னெல்லாம் செய்ய போறேன்னு ஒரு டைம் டேபிள் போடுறது ரொம்ப அவசியம். அது உங்களை அடுத்த நாள் டைமை வேஸ்ட் பண்ணாம கரெக்டான ஒரு டைரக்ஷன்ல ஒரு பாத்ல உங்களை கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு சின்ன அச்சீவ்மெண்டா இருந்தா கூட அதுவும் ஓகே தான். ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு கிராமத்துல 2 நண்பர்கள் வாழ்ந்து வந்தாங்க. இவங்க 2 பேருக்குமே ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. அதுல ஒருத்தனோட பேரு ராமு, இன்னொருத்தனோட பேரு சோமு. ராமு தினமும் ஒரு நாள் நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டே இருந்தான். ஆனா அதுக்காக எந்த திட்டமும் போடல. 2வது நண்பர் சோமு தன்னோட இலக்கை எழுதி கொண்டான். தினமும் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பட்டியல் தயாரித்தான். நேரத்தை வீணடிக்காம படிச்சான். தவறு செஞ்சா அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டான். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றங்களை தான் அடைஞ்சான். ஆனா சில ஆண்டுகள் கழிச்சு முதல் நண்பனான ராமு வெறும் கனவு மட்டுமே கண்டு கொண்டுட்டு இருந்தான். ஆனா 2வது நண்பன் சோமு தனது கனவை நினைவாக்கி வச்சு பெச்சான். அப்போது ராமு சோமுட்ட, நம்ம 2 பேருக்கும் ஒரு கனவு தானே இருந்தது, நீ மட்டும் எப்படி ஜெயிச்ச அப்படின்னு கேட்டான். அதுக்கு சோமு, கனவு எல்லாருக்கும் இருக்கும், ஆனா அந்த கனவு அடைய திட்டமிட்டு உழைப்பவர்கள் தான் வச்சு பெறுவார்கள் அப்படின்னு சொன்னான். ஆம் நண்பர்களே, திட்டமிடுவது வெற்றியின் முதல் படி, அதை தொடர்ந்து செயல்படுத்துவதுதான் வெற்றியை நமக்கு அளிக்கும்.
1: பிளானிங் தான் எல்லா செயல்கள்லயும் நாம வெற்றி பெற உதவுது அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி.

0: எனக்குரிய என் திட்டம் அப்படிங்கிற தலைப்புல ஜெயஸ்ரீ அப்படிங்கிற கல்லூரி மாணவி என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேட்போமா?
1: வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் அப்படின்னு பலர் சொல்வதுண்டு. ஆனா அந்த வாழ்க்கையில நம்ம விட்டுட்டு போன பொருட்களா இருக்கட்டும், இல்ல மனிதர்களா இருக்கட்டும், இல்ல நம்ம இப்ப பண்ற சில காரியங்களாக இருக்கட்டும், ஏதாவது நமக்கு திரும்ப கிடைக்குதானா? அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். வாழ்க்கை அப்படிங்கிறது எங்கே எப்படி எவ்வாறு மாறும்னு நம்ம யாருக்குமே தெரியறது கிடையாது. இப்படி ஒரு வாழ்க்கை சூழ்நிலை நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுவது ஒரு திட்டம். நாளை என்பது நம் கையில் கிடையாது என்று சொல்வது உண்மையாகவே இருந்தாலும், நாளை நம் என்னவாக இருக்க வேண்டும் என்பது நம்ம கையில தான் இருக்கு. ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் பல ஆசைகள் இருக்கும் இல்லையா? அந்த பல ஆசைகள்ல எல்லா ஆசைகளையும் அவங்க நிறைவேற்றிருப்பாங்கன்னு கேட்டா கிடையாது. அதுல சிலத வந்து அடையாம இருக்கிறதுக்கு காரணம் காலமாக இருக்கலாம், இல்ல மனிதர்களுடைய சூழ்நிலையா கூட இருந்திருக்கலாம். அதே போல சிலர் அதுக்கு வந்து பேராசைன்னு கூட பேர் சூட்டிடுவாங்க. இன்னும் சிலர் சொல்றது என்ன தெரியுமா? எனக்கு அதற்கான நேரம் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு குறிக்கோளாக இருக்கட்டும், அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு நல்ல திட்டம் நம்ம இடத்துல இருக்கணும். எனக்கான என் திட்டம் என்னவென்று கேட்டால், நான் ஒரு சிறந்த பேச்சாளராக வரணுங்கிறதா என்னோட ஆசை. நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து ரொம்ப பேசுறது பிடிக்கும். அப்பொழுது எனக்கு தோன்றிய ஒரு முதன்மையான கேள்வி என்னவென்றால், நான் எப்படிப்பட்ட ஒரு பேச்சாளராக ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான். ஏன்னா சின்ன வயசுலயே எனக்கு ரொம்ப பேசுறது பிடிக்கும், யாரை கேட்டாலும் இந்த பொண்ணு ரொம்ப வாய் பேசுறான்னு சொல்லுவாங்க. அப்படி பல விஷயங்கள் என்ன வந்து சுற்றி இருக்கும் போது நான் எனக்குள்ள இருக்கிற ஒரு டேலண்டா நினைச்சது பேசுறது தான். நம்மளோட பேச்ச பிறர் ரசிக்கிற மாதிரி இருக்கணும், பிறரை கவர்ற மாதிரி இருக்கணும், பிறர் நம்மகிட்ட மீண்டும் மீண்டும் பேசணுங்கிற ஆசை அவங்களிடத்துல தோணணும் அப்படின்னு நான் நினைக்கிறது உண்டு. யார் ரொம்ப பேசுறாங்கன்னு பார்த்தா உள்ளதே டிவில பட்டிமன்றத்துல பேசுறவங்க நல்லா பேசுவாங்க. இன்னொரு துறை அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து கோர்ட்ல வாதாடுகின்ற வக்கீல் தான். எனக்கு அவங்களை ரொம்பவே பிடிக்கும். அந்த கருப்பு கோட்டா இருக்கட்டும், எல்லாமே நான் வந்து அவங்கள பார்த்து அட்மயர் பண்ணிருக்கேன். சோ அதனால எனக்கு வந்து ஒரு லாயர் ஆகணும் அப்படிங்கறது என்னுடைய பெரிய ஆசை. என்னுடைய பாதை வந்து பல இடங்கள்ல மாறிடுச்சு. நான் 12th படிச்சு முடிக்கும் போது அது வந்து கோவிட் டைம். அந்த டைம்ல வந்து என்னோட பேரண்ட்ஸ்க்கு வந்து என்ன வந்து வெளியே விட்டு படிக்க வைக்கிறதுல விருப்பம் இல்ல. அது மட்டும் இல்லாம பல விமர்சனங்கள் எனக்கு வந்து கிடைத்தது. ஆனா இன்னைக்கும் என்னுடைய ஆசை நான் ஒரு லாயரா வரணும். என்னுடைய பேச்ச நான் பலருக்கு என்ன வந்து வெளிப்படுத்தணுங்கிறது என்னோட ஆசை. எனக்கான திட்டத்தை நான் வந்து சரியாக கையாளல அப்படின்னு கூட நான் சொல்லலாம். ஆனா வருங்காலங்கள்ல வந்து அந்த தவற நான் வந்து மேலும் செய்யக்கூடாதுங்கிற முடிவுல நான் வந்து உறுதியா இருக்கிறேன். இன்னும் எனக்கான ஒரு பேஷன், எனக்கான ஒரு ஆசையை நான் நிறைவேற்றணுங்கிறதுல உறுதியா இருக்கிறேன். இப்போ நான் வந்து வேலை வாய்ப்புக்காக வந்து பல விஷயங்கள்ல நான் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறேன். நான் என்னுடைய பாதையிலையும்

0: என்னுடைய முனைப்புலையும் வந்து நான் ரொம்ப உறுதியாக தான் இருக்கிறேன். நான் வேற வேலைக்கு சென்றாலும் கூட என்னுடைய ஆசையான அந்த ஒரு லாயர் படிப்புங்கிறத நான் நிச்சயமா படிப்பேன். ஒரு நாள் கண்டிப்பா நானும் கோர்ட்ல வாதாடுவேங்கிறதுல நான் முடிவோட இருக்கிறேன். நம்மளுடைய ஆசைகளா இருக்கட்டும், நம்மளுடைய திட்டங்களா இருக்கட்டும், அதை நம்ம எப்போது நிறைவேற்றுங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. நம்மளுடைய திட்டம் பிறரை வந்து புண்படுத்தாத வகையிலையும் பிறரை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நம்மளுடைய திட்டம் உண்மையாகவே சிறந்த திட்டமாக தான் அமையும். சோ என்னுடைய திட்டத்தை நான் வந்து மேலும் மென்மையாகவும் ரொம்பவும் அழகான முறையில வந்து கையாளுவேங்கிற நம்பிக்கை என்னிடத்துல இருக்கு.
1: காலமும் சூழ்நிலையும் சரியா அமைஞ்சா நம்ம போட்ட திட்டங்கள்ல வெற்றி பெற முடியும் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி.
0: நன்றி.
1: நிகழ்ச்சியோட நிறைவா இவாஞ்சலின் அப்படிங்கிற கல்லூரி மாணவி என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேட்போம்.
2: என்னை எண்ணியாம் எய்துவ எண்ணியார் திண்ணியாராக பெறின் என்ற திருக்குறளின்படி உறுதியுடன் திட்டமிட்டு செயல்படுபவர்கள் தங்கள் எண்ணிய இலக்கை நிச்சயமாக அடைவார்கள். எதிர்காலத்தில் நிர்ணயிப்பது நம்மளுடைய கனவுகள் மட்டுமல்ல, அந்த கனவை எவ்வாறு அடைய வேண்டும் என்பதற்காக தொலைநோக்கு பார்வையுடன் திட்டமிடுவதுதான் அடித்தளம். இன்று நான் யாராக மாற வேண்டும், அடுத்த 10 வருடத்தில் நான் யாராக இருக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வைதான் நம்மை செதுக்குகின்ற ஒளி. சிறு வயதிலிருந்தே எனக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் அதிகம். மனிதர்களின் மனதை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம்தான் இன்று என்னை உளவியல் துறையை நோக்கி அழைத்து சென்றது. எனது முதல் திட்டம் முதுகலை உளவியல் படிப்பை சிறப்பாக முடிப்பதாகும். அதன்பின் ஒரு திறமையான உளவியலாளராக உருவாகி மன அழுத்தம், கவலை, தனிமை போன்ற பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு ஆலோசனை வழங்கி தன்னம்பிக்கையை விதைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். மேலும் குற்றவியல் உளவியல் துறையிலும் என் கால் தடத்தை பதிக்க விரும்புகிறேன். குறிப்பாக ஒரு குற்றவாளியின் மனநிலை, அவர் ஏன் குற்றங்கள் செய்கிறார், இந்த செயலுக்கு பின்னால் இருக்கும் உளவியல் காரணங்களை அறிந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த ஆர்வங்கள் உண்டு. குற்றங்களுக்கான காரணங்களை கண்டுபிடிப்பது மட்டுமல்ல, குற்றங்கள் நடைபெறுவதற்கு முன்னே அவற்றை தடுக்க விழிப்புணர்வை உருவாக்குவதும் எனது நோக்கமாகும். ஒவ்வொரு குற்றங்களும் ஒரு முடிவு அல்ல, சில நேரங்களில் அது கேட்கப்படாத கதையின் தொடக்கம். ஒரு நகரத்தில் 17 வயது இளைஞன் ஒருவன் கொள்ளை மற்றும் தாக்குதல் வழக்கில் கைது செய்யப்படுகின்றார். செய்தித்தாள்கள் அவரை ஆபத்தான குற்றவாளி என்று பதிவு செய்கின்றது. பலர் அவருக்கு கடுமையான தண்டனையை வழங்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். இப்போது இந்த வழக்கில் ஒரு குற்றவியல் உளவியலாளர் இணைக்கப்படுகின்றார். அவர் அந்த இளைஞரிடம் நீ அந்த குற்றங்கள் செய்தாயா என்று கூட கேட்கவில்லை, ஒரு காகிதத்தை கொடுத்து இது உன் வாழ்க்கையை வரைந்து காட்டு என்று கூறுகிறார். அவன் ஒரு வீடு, அந்த வீட்டில் தனிமையில் மழையில் அழுது கொண்டிருக்கும் இளைஞனை வரைகின்றான். அந்த வரைபடத்தில் அவன் வாழ்க்கையின் அனைத்து இன்னல்களும் அமைந்திருந்தது. அவனுக்கு தண்டனை காலம் முடிந்தது. என்னை முதலில் குற்றவாளியாக அல்ல, மனிதனாக பார்த்தர் ஒருவர் தான் என் வாழ்க்கையை மாற்றினார் என்று அவன் சொல்கின்றான். இத்தகைய தாக்கத்தை தான் நான் சிலருக்குள் கொண்டு வர ஆசைப்படுகின்றேன். அடுத்ததாக ஒரு பிரபல ட்ரெயினிங்கில் ஜொலித்துக் கொண்டிருந்த கிரிக்கெட் வீராங்கனை காணாமல் போகின்றார். சில நாட்களில் அவரது உடல் தலை துண்டிக்கப்பட்டு கிடக்கின்றது. அங்கு போலீஸ் அதிகாரி கிரிக்கெட் ட்ரெய்னரையே கைது செய்கின்றார். அந்த உளவியலாளருக்கு மாத்திரம் தெரிகிறது அந்த கிரிக்கெட் ட்ரெய்னர் இந்த கொலையை வேண்டும் என்று செய்யவில்லை என்று. காரணம் கேட்கப்படுகின்றது, ஒரு நாள் கிரிக்கெட் ட்ரெய்னிங் போது தலைக்கவசம் இல்லாமல் பயிற்சி எடுத்த போது தெரியாமல் எரிந்த பந்து அவரது தலையில் பட்டு அவர் மரித்து போகின்றார். பின் என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த தடயத்தை அழிக்க வேண்டும் என்று முற்பட்டு இப்படி இந்த குற்றத்தில் மாட்டிக்கொள்கிறார். மனிதர்கள் எல்லோரும் தப்பானவர்கள் அல்ல, சில சந்தர்ப்ப சூழல்கள் தான் அவர்கள் இப்படி மாட்டுகின்றது. இதை குறித்து பல வதந்திகள் வந்தது. ஆனாலும் அந்த உளவியலாளர் மட்டுமே அந்த கிரிக்கெட் ட்ரெய்னரின் மனதை புரிந்து கொண்டார். எனக்கு ஒரு குற்றவாளியின் குற்றமோ அல்லது எல்லோரும் அவரை எப்படி அடையாளப்படுத்துகிறார்கள் என்பதோ எனக்கு தேவையில்லை. உண்மையில் அங்கு அவர் யார், யாருக்கும் தெரியாத அவருடைய மறுபுறம் என்ன என்பது மட்டுமே எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பட்டங்கள் மட்டும் வாழ்க்கையை உயர்த்தாது, நல்ல பண்பு, நேர்மை, ஒழுக்கம், கருணை, மனிதநேயம் போன்ற உயரிய குணங்களும் அவசியம். தினமும் புத்தகம் வாசிப்பதும் புதிய அனுபவங்களை பெறுவதும் நட்புறவுடன் பழகுவதும் போன்ற காரியங்களை எனது எதிர்காலத்தில் இணைத்துக் கொள்வேன். என்னுடைய எதிர்கால வெற்றி என்பது எனக்கு மட்டும் சொந்தமாக இருக்கக்கூடாது, என் குடும்பத்துக்கும் என் ஆசிரியர்

0: ஆசிரியர்களுக்கும் என் சமுதாயத்திற்கும் பெருமை சேர்க்கும் வகையில் இருக்க வேண்டும் என்றே ஆசைப்படுகின்றேன். எதிர்கால பயணம் என்பது இங்கு மாரத்தான் ரேஸ் மாதிரிதான். ஆனால் இங்கு விதிகளில் மாத்திரம் சில மாற்றம். முதலில் வருகிறவர்கள் தான் ஜெயிப்பார்கள் என்று இல்லை. ஓடிக்கொண்டே இருந்தால் போதும், நாமும் வெற்றியாளர்கள் தான். திட்டங்கள் சரியாக இருந்தால் வாழ்க்கை என்றும் தள்ளாடுவதில்லை.
1: தொலைநோக்கு திட்டத்தோட நாம செயல்படணும் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி.
0: நன்றி.
1: இழந்த நேரத்தை நாம திரும்ப பெற முடியாது அப்படிங்கறதுனால நாம நேரத்தை சரியா பயன்படுத்தணும் அப்படின்னும், பிளானிங் தான் எல்லா செயல்கள்ல வெற்றி பெற உதவுது அப்படின்னும் கல்லூரி மாணவிகள் கூறிய கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கோம்னு நாங்க நம்புறோம். இதே போல மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நிகழ்ச்சி தொகுப்பு GM தர்ஷினி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.
2: இளஞ்சாரல்

0: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்,
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்,
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.

0: நீரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 10:30. மீனாட்சி விலாசம், குடும்பத் தொடர். கேட்பதற்கு முன்
1: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே? இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
2: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
3: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
4: மாமா, என்னாச்சு?
5: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
4: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
8: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
9: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
8: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
9: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
10: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
11: குமரி மக்களின் ஃபேவரட் ஸ்டோர் டிஜி மார்ட் ஃபர்னிச்சர் மிக பிரம்மாண்டமான ஆடி ஆஃபர். மர பீரோ, ஸ்டீல் பீரோ, டைனிங் டேபிள், வார்ட்ரோப்ஸ், ஆஃபீஸ் டேபிள் அண்ட் சேர்ஸ் எல்லா விதமான ஃபர்னிச்சர் கலெக்ஷன்ஸ்களும் அப் டு 50% டிஸ்கவுண்ட்ல கொடுக்கறாங்க. மேட்ரஸ், டெக்கர்ஸ், கிளாக் ஐட்டம்ஸ் அப் டு 30% டிஸ்கவுண்ட் வரை கொடுக்கறாங்க. அட்டகாசமான பரிசுகள், இஎம்ஐ அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ். டிஜி மார்ட் ஃபர்னிச்சர் அண்ட் டெக்கர்ஸ், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில் மற்றும் பேலஸ் ரோட், தக்கலை.
12: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
13: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
12: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
14: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
15: ஏஎம்பி ஜெய்ஹரங்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கா.

0: கடை.
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
1: போன் 233-066.
3: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
7: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
6: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
7: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
8: மீனாட்சி அம்மாளாக ஜோதிமணி இளங்கோவன், பழமொழி பாக்கியத்தம்மாளாக ஜோதி ஹரிகிருஷ்ணன், ஆறுமுக பாண்டியாக ரமேஷ் ராஜா, சங்கர பாண்டியாக ஈ சுந்தர்ராஜ். நிகழ்ச்சியில் சுந்தர பாகவதராக பங்கேற்று தொடரை எழுதி அமைப்பவர் டாக்டர் சுந்தர ஆவுடையப்பன்.
9: ஏக்கா, காபி கொண்டு வாக்கா, பசிக்குதுக்கா.
10: ஏத்தா, காபி ஆத்திட்டு வா, பசிக்குது.
11: அவசரப்படாதீங்க ஐயா, இந்த அடுப்புல பாலை வச்சிருக்கேன், 2 சம்பு தண்ணிய ஊத்தி கொதிக்க வச்சு எடுத்துட்டு வர்றேன்.
12: வேப்பமர ஊத்தி நின்னு பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும் போதே சொல்லி வைப்பாங்க, ஓ வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வினாச்சி, சின்ன பயலே சின்ன பயலே, செய்தி கேளடா வினாச்சி.
11: தோ வந்துட்டேங்க. என்ன, உங்களுக்கும் பசிக்குதா? காபி எடுத்துட்டு வரணுமா?
9: ஏக்கா, காபி.
10: ஏட்டா, காபி.
12: என்னது, ரயில்வே ஸ்டேஷன்ல காபி விக்கிற மாதிரி உள்ள பெட்ரூமுக்குள்ள நீ பெத்ததும் உன் கூட பிறந்ததும் காபி காபின்னு கூவிக்கிட்டு இருக்க?
11: ஆமா, அவங்களுக்கு இன்னமும் பெட் காபி கொடுக்கலையாம், அதான் அணத்திக்கிட்டு இருக்காங்க.
12: என்னது, பெட்டு காபியா? இது எவன் கண்டுபிடிச்சான்? அவனை தலையாணிய வச்சுதான் அமுக்கணும்.
9: ஏக்கா, என்ன காச்சு இன்னைக்கு உனக்கு? பாரு, இன்னும் நான் பெட் காபியை குடிக்கல, எந்திரிச்சு வந்துட்டேன்.
10: ஆமா, எந்திரிச்சு காலுக்கு வந்துட்டேன். இனிமே நாங்க உன்னோட காப்பியை குடிச்சா அது பெட் காப்பி இல்ல, ஹால் காப்பி.
11: இருங்க ஐயா, இருங்க ஐயா, இதை எடுத்துட்டு வந்துடுறேன்.
12: டேய், உங்களை தாங்களா, 2 பேரும் பல்லு விளக்கிட்டீங்களா?
9: என்னது பல்லு விளக்கிட்டீங்களாவா? இப்பதானே பெட்ல இருந்து எந்திரிச்சு வர்றோம்.
10: ஏன்பா, பெட்ல எப்படிப்பா பல்லு விளக்க முடியும்? கனவுலதான் விளக்கினா உண்டு.
12: முதல்ல போய் பல்ல விளக்கிட்டு வாங்க, அப்புறமா காப்பிய குடிங்க.
11: இந்தாங்கப்பா காப்பி. ஏங்க, உங்களுக்கும் எடுத்துட்டு வந்திருக்கேன், நீங்களும் 1 ரூபா குடிச்சிருங்களேன்.
9: அக்கா குடுக்கா.
12: டேய் மாப்பிள, நான் இப்ப என்ன சொன்னேன், அதை விட்டுவிட்டு தருமி பொற்காசுக்கு அலைஞ்ச மாதிரி அக்கா குடுக்கான்னு வேகமா வாங்குற.
11: ஏங்க, இது பெட் காப்பிங்க, அதை குடிச்சிட்டு அப்புறமா பல்ல விளக்கட்டுமே.
10: அப்பா, நீ எல்லாம் வெள்ளக்காரங்களோட பழக்கவழக்கத்தை தெரிஞ்சிருந்தா இப்படி பேச மாட்டப்பா.
12: டேய், எந்த வெள்ளக்காரன்டா பல்லு விளக்காம காப்பி குடிக்க சொன்னவன்?
9: ஏமாமா, பெட் காப்பினா என்ன?
12: என்ன,
9: தூங்கி எந்திரிச்சதும் எந்திரிக்காமலையும் கண்ணை முழிச்சு முழிக்காமலையும் அப்படியே அந்த காப்பியை பெட்ல இருந்துகிட்டே வாங்கி கட கட கடன்னு குடிக்கிறதுதான் பெட் காப்பி.
11: பாத்தீங்களா பசங்களை, இங்கிலீஷ்காரங்க பழக்கத்தை எம்புட்டு அருமையா சொல்றாங்க.
12: மீனாட்சி, பல்லு வளக்காம காப்பி குடின்னு யாரும் இது வரைக்கும் சொல்லிருக்கவே மாட்டான். இவங்க சொல்றாங்கன்னு நீயும் செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்க.
13: செல்லம் செருக்கே வாசப்படி வழுக்கே.
10: வந்தாச்சு வந்தாச்சு, பழமொழி பாக்கியத்தம்மா வந்தாச்சு. ஆமாண்டா, நீ கொண்டு வந்த காப்பி ஆறி போச்சு, இத பழமொழி கொடுத்துற, எனக்கு சூடா கொண்டு வா.
11: வாங்க பாக்கியத்தம்மா. எங்க, 4 நாளா குடும்பத்தோட வெளியூர் போயிருந்தீங்களா?
13: ஆமா மீனாட்சி, மெட்ராஸ் வரைக்கும் போயிருந்தேன். ஆமா மீனாட்சி, நீ என்ன கேட்ட? குடும்பத்தோட காணோம்னா கேட்ட? அவரு இங்க வீட்டுலதான் இருந்தாரு, நான் மட்டும்தான் போயிருந்தேன்.
9: இந்த புள்ளாதான வேணாங்கிறது பாக்கியத்தம்மா, அக்கா சொல்லிச்சானு நானும் 4 நாளா அவங்க வீட்டை போய் போய் போய் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கிறேன். வீடு பூட்டில இருந்துச்சு.
13: ஓஹோ, அத சொல்ற ஆறுமுக பாண்டி, வீடு பூட்டி இருந்தாலும் கதவை தட்டி இருந்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரரு கதவை திறந்திருப்பாரு.
10: கதவை எப்படி உள்ள இருந்து திறக்க முடியும்? வெளியில தானே பெரிய திண்டுக்கல் பூட்டுல தொங்கிக்கிட்டு இருக்கு.
9: ஆமாண்டா,
13: வெளியில பூட்டு தொங்கினாலும் உள்ளார என்னோட வீட்டுக்காரர் இருந்தார.
9: பழமொழி, காலையில எந்திரிச்சு காபியை குடிக்காம ஏற்கனவே பசியில தலை சுத்திக்கிட்டு இருக்கு, பத்தா குறைக்கு நீங்க வேற பூட்டுக்குள்ள வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லி தலையை திருகி திருகி எடுக்கிறீங்களே.
11: அது எப்படி பாக்கியத்தம்மா, வெளியில கதவுல பூட்டை பூட்டி விட்டு வீட்டுக்குள்ள இருக்க முடியும்?
13: அதான் என்னோட வீட்டுக்காரரோட திறமை. வீட்டுல நான் இல்லன்னு வச்சுக்க மீனாட்சி,
9: வச்சுக்கிறேன்.
13: வெளியூர் போயிட்டேன்னு வச்சுக்க. ஜம்முன்னு வெளியில வந்து பூட்டை போட்டு கதவை பூட்டி விட்டு கொல்லப்புற கதவு வழியா வீட்டுக்குள்ள போ.

0: சென்னைக்கு
1: போயிருந்தீங்க?
2: என்னோட சிநேகிதக்காரி கருப்பா இருக்கா? இல்ல கருப்பாயி.
3: கருப்பாயா? நல்ல பேருப்பா கருப்பாயி.
4: கருப்பாயி மோசமான பேரா? இப்பெல்லாம் நீங்க வச்சுக்கிறீங்களே, அர்த்தம் தெரியாம வாய்க்கு வழங்காம இருக்கிற பேருகளை, அதுகளை பாக்குற போது இந்த கருப்பாயி எவ்வளவோ மேல்ரா.
1: சரி நீங்க சொல்லுங்க பாக்கியத்தம்மா.
2: அந்த கருப்பாயோட மகன் கணேசன் மெட்ராஸ்ல எங்கேயோ இன்ஜினியருக்கு படிக்கிறானா? அவனுக்கு ஹாஸ்டல் ஒத்துக்கலையா? அப்பப்ப அம்மா ஞாபகம் வந்துருதான். அதான் மாசத்துக்கு ஒரு தடவை மெட்ராஸுக்கு போய் ஒரு 15 நாள் அங்க இருந்துட்டு வருவா. இந்த தடவை நான் கூட போயிட்டு வந்தேன்.
1: பாக்கியத்தம்மா, இது என்ன கூத்தா இருக்குது? பிள்ளைய மெட்ராஸ்ல ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுட்டு மாசத்துக்கு ஒரு தடவை 15 நாள் மெட்ராஸுக்கு போய் இருந்துட்டு வர்றதாவது?
2: சப்பு கொட்டுப்பா, சப்பு கொட்டு. ஆப்பம் சாப்பிடலாம், சப்பு கொட்டு. அவளை இடிக்கலாம் சப்பு கொட்டுங்கிற மாதிரி பிள்ளைய செல்லம் கொடுத்து வளர்த்தா. பிள்ளை பாசம் இப்ப விட மாட்டேங்குது. அதான் மாசம் 15 நாள் மெட்ராஸ்ல இருக்கிறதா மாத்திக்கிட்டா.
3: ஆஹா, பெத்த வாசம் இப்படில இருக்கணும். யாத்தா எப்பா கருப்பாயி ஒரு தெய்வம். அது மாதிரி என்னைய பெத்த மகனை இன்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா?
5: மாமா, உங்களை நம்பி இந்த வீட்டுக்கு வந்து நீங்களே கதின்னு நடக்கிற உங்க மச்சினை எங்கிட்டு பாக்குறீங்க? நான் தான் இந்த ஆறுமுக பாண்டி. அது மாதிரி என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா?
1: டேய் என்னடா பேசுறீங்க? போனா போறாங்க, வேலை வெட்டி இல்லாம இருக்காங்களே, பரவாயில்லன்னு தினமும் உங்களுக்கு பெட் காப்பி கொண்டு வந்து கொடுத்து எழுப்புறேன் பாரு. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும்.
4: பாக்கியத்தம்மா, 4 நாள்ல மெட்ராஸ்ல இருந்து திரும்பிட்டீங்களே, அந்த கருப்பாயி மையன் கணேசன் இப்ப என்ன சொன்னானா?
2: என்ன சொன்னா? இப்பெல்லாம் ஹாஸ்டல் சாப்பாடு ஒத்துக்குச்சான். ஆனா ராத்திரிக்கு ராத்திரி கதை சொல்லி தூங்க வைக்க அந்த கருப்பாய் இல்லாததுனால தூக்கம் மட்டும் லேட்டா வருதா.
1: சரிதான், இப்படி பிள்ளைய வளர்த்தா அது எப்படி ஒழுங்கா படிக்கும்?
3: ஆத்தா அப்படி மட்டும் சொல்லாத, அவன் படிப்புல சூற புளி. அதனாலதான் அவனுக்கு மெட்ராஸ்ல இன்ஜினியருக்கு படிக்க சீட்டு கிடைச்சிருக்கு.
4: ஏதோ பட்டிமன்றத்துல கேட்ட கதை தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு பையன் ரொம்ப கெட்டிக்காரனா, பள்ளிக்கூடத்தில் உலக மேப்பை கொடுத்து எந்த ஊரை கேட்டாலும் உடனே டக்கு டக்கு டக்குன்னு அந்த ஊர் இருக்கிற இடத்த காட்டிடுவானான். ஆனால் பள்ளிக்கூடம் விட்ட உடனே அவனோட வீட்டுக்கு வர வழி தெரியாதான். அவங்க அம்மா வந்து தான் கூட்டி வரணுமா.
5: அவனுக்கு நாங்கள் எவ்வளோ பெட்ரு மாமா, அவனுக்கு வீட்டுக்கு தானே வழி தெரியாது. நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் எங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கே வழி தெரியாது.
3: ரெண்டு ஒன்று தானா மாப்ள?
2: செல்ல கொடுக்க தேங்காயே, பள்ளி எடுக்கல புகுந்தாயே அப்படிங்கிற மாதிரி இந்த காலத்துல பிள்ளைங்களை நாம வளர்க்கிற முறையே சரியில்லாம தான் இருக்குது.
1: ஏன், நம்ம பக்கத்து வீட்டு சங்குமுத்துவை எடுத்துக்கங்க. அவரோட பையன் காலேஜ்ல படிக்கிறான், 20 வயசு ஆகுது. இன்னமும் அவரு அவனை பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கூட்டிட்டு போய் தான் பஸ் ஏத்தி விட்டு வர்றாரு.
3: கூட போய் பஸ் ஏத்திட்டு வரலன்னா வேற எங்கிட்ட ஓடிடுவான் அப்படிங்கிற பயம் கூட காரணமா இருக்கும்.
5: ஆனாலும் மாமா, நாங்க படிக்கிற காலத்துல இருந்த மாதிரி இந்த காலத்துல பசங்க இல்ல. கால்ல ஷூ என்ன, கழுத்துல டை என்ன, போக வர ஆட்டோ என்ன, எல்லாமே காஸ்ட்லி தான்.
2: சித்தேரும்புக்கு சரட்ட தண்ணி சமுத்திரங்கிற மாதிரி அறுவகத்துக்கு பிள்ளை பெத்து அரண்மனையில வச்சு இல்ல பிள்ளைய வளர்க்கறாங்க.
4: உடம்புல புழுதி விடாம பிள்ளைகளை வளர்க்கணும் அப்படின்னு எல்லாரும் செல்லம் கொடுத்து பொத்தி பொத்தி வளர்த்தா அப்புறம் பிள்ளைய உடம்புல எப்படி எதிர்ப்பு சக்தி வளரும்?
1: என்னங்க உடம்புல புழுதி பட வளர்த்தா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நோய் நொடி அப்பிக்கிருச்சுன்னா?
5: அப்படின்னு அப்பட்டும், டாக்டர்கிட்ட மருந்து மாத்திரை வாங்கிச்சாட்டோ சரியா போகுது.
3: எங்களே எடுத்துக்கங்க, நானும் மாப்பிள ஆர்வம் பாண்டியும் எம்புட்டு மண்ணில் விளையாடி இருக்கோம்.
5: ஆமாண்டா,
3: எங்களுக்கு என்ன அம்புட்டு நோய் வந்துருக்கு?
4: ஒரே அடியா பாதுகாத்து வளர்க்கறதும் தப்பு, ஒரே அடியா விருதாவா வளர்க்கறதும் தப்பு. எதுலயும் ஒரு அளவு இருக்கு.
5: அக்கா மாமா, அவருக்குரிய பாணியிலேயே விளங்காத ஒரு தீர்ப்பை சொல்றதுக்கு வந்துட்டாருக்கா வந்துட்டாரு.
2: செக்கு கண்ட இடத்துல எண்ணெயை தேய்ச்சி, சுக்கு கண்ட இடத்துல புள்ள பத்து அப்படிங்கறதெல்லாம் அந்த காலம் மீனாட்சி. இப்பெல்லாம் ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒன்னோ ரெண்டோ தான் பிள்ளைய பெத்துக்கிறாங்க. அப்புறம் பொத்தி தானே வளர்க்கணும்.
1: பாக்கியத்தம்மா, தான் பெத்த பிள்ளைய தான் தான் சிறப்பா வளர்க்க முடியும், அதுல தப்பே கிடையாது. ஆனா அதுக பெருசான பிறகு உலகமே தெரியாம வளர்க்கறது தான் தப்பு.
4: படிக்கிற உலகமா போச்சு இது. இந்த காலத்துல படிச்சாதான், அதுவும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாதான் பிள்ளைகன்னு ஆயி போச்சுங்க. படிப்பை மட்டுமே பெத்தவங்க எய்ம் பண்றதுலயும் தப்பு இல்ல, ஆனா படிப்போட வாழ்ற உலகம்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிட்டு வளர்க்கணும்.
5: சரியா சொல்லிட்டீங்க. மொத்தத்துல எங்களை வளர்த்த மாதிரி வளர்க்கணும்னு சுத்தி வளைக்காம நேரா சொல்லிருங்க மாமா.
4: விதியத்தான் நான் வந்துக்கணும்.
2: பாகவதரை, பிள்ளைங்களை தன்னம்பிக்கையோட வளர்க்கணும், அதுதானே நீங்க சொல்ல வர்றது?
1: தன்னம்பிக்கை மட்டும் இல்ல பாக்கியத்தம்மா, தன் காலில் நிக்கிற தைரியத்தையும் உண்டாக்கி வளர்க்கணும்.
3: 8வது வகுப்பு படிக்கிற பையனுக்கு கூட இன்னமும் சூ மாட்டி விடுறது.

0: டை கட்டி விடுறது, குளிப்பாட்டி விடுறது, இதெல்லாம் கூடாது.
1: சரி சரி சரி அக்கா, காப்பியை கொடு. மாமா வேற பல் விளக்க சொல்லிட்டாரு, சட்டு புட்டுன்னு குடிச்சிட்டு பல் விளக்க போகணும்ல.
2: மீனாட்சி விலாசம், குடும்ப தொடர் கேட்டீர்கள். இதில் பங்கேற்று

0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
1: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: இப்ப நம்ம சிபா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் GNM க்கான அட்மிஷன் நடக்குது.
6: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
5: சிபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிபா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
1: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
7: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
8: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
7: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
8: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
9: வானலைகளின் வழியாக வலம் வந்து கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 10:46. திரை இசை கேட்பதற்கு முன்
1: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
10: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
11: ஆமா, போட்டிருக்காங்க. வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு. காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி EMI ஆஃபர். சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
10: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
11: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
12: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
13: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
12: 0% வட்டியில் ஈசி EMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
13: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
14: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
15: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
9: திரைசில் வரும் பாடல். 16 வயது நிலை திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன், பி சுசீலா குளிரோடு பாடியது இளையராஜாவின் இசையில்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
3: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
2: போன் 233-066.
4: திருநெல்வேலி.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
7: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
8: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
9: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
8: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
10: நேர்களின் நினைவிற்கு இன்று பகல் மணி 1:10 ஹாய் செய்தி நிகழ்ச்சியில் வாழ்க்கை பாடம் கற்றுத்தந்த நேரத்தின் அருமை குறித்தும், பிற்பகல் மணி 3:02 வாராய்த்தொழில் நிகழ்ச்சியில் பெற்றோர்களின் நீண்டகால ஆசையை நிறைவேற்றிய தருணம் இது குறித்தும் தோழியர்கள் பங்கேற்று நேரலையில் பேசலாம். இவ்விரு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-2400 மற்றும் ஒரு எண் 2907-722, அலைபேசி எண் 8903-25703-9.

0: ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் நாகர்கோவில். ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101. இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில்
3: உழவருக்கு ஒரு சிந்தனை. ஏத்தன் வாழை சாகுபடி, அழகிய பாண்டியபுரம், ஏ ஆனந்தம் அவர்களுடன் நேர்முகம். அமுது சுரபி, பட்டுப்புழு வளர்ச்சி சார்ந்த திட்டங்கள், உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். கோழிகளுக்கு ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய், ஆப்பிக்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எஸ் லோகேஸ்வரி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
1: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
4: திரைசெயல் இனிவரும் பாடல் மெல்ல பேசுங்கள் திரைப்படத்திற்காக.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம்க்கான அட்மிஷன் நடக்குது.
2: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
1: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரை இசை. நேர்களின் நினைவிற்கு இன்றிரவு 8:30 வானொலி நாடக விழா 2026. இதுக்கு போய் அலட்டிக்கலாமா, நாடகம் கேட்கலாம். எப்போதும் காதோடு கருத்துள்ள வானொலி இருக்கட்டும், உங்கள் நெஞ்சோடு உறவாட என்றும் குமரி பண்பலை 101. இனி வருவது செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நியாயமான வெளிப்படையான தேர்வு முறையை உறுதி செய்வதை நோக்கிய முக்கியமான நடவடிக்கை இது என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தியாகி உத்தம் சிங்கின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே வாங்சுக்கை சந்திதது இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து திம்புவில் ஆலோசனை நடத்தினார். நாட்டின் பன்முக கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் ஆகாஷ்வாணி சிறந்து விளங்குவதாக அதன் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேவைக்கேற்ப கூடுதலாக கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். மின்கட்டண குளறுபடிகளுக்கு தீர்வு காணப்படும் வரை கட்டணத்தை செலுத்துவதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் மின்கட்டண புகார்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சாரல் திருவிழா இன்று தொடங்குகிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் காய்கறி பயிர்களை சேதப்படுத்திய 4 காட்டு யானைகளை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டினர். பெரம்பலூர் மாவட்டத்தில் சுற்றுலா மற்றும் அதனை சார்ந்த துறைகளில் பணியாற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் மத்திய அரசின் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதியத்தை பெறுவதற்கு அருகில் உள்ள பொது சேவை மையங்களில் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சியர் திருமதி ஷரண்யா அரி கேட்டுக் கொண்டுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்று வட்டார பகுதிகளில் கடும் வெயில் காரணமாக அங்கு உப்பு உற்பத்தி அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து 1,60,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டு

0: போட்டியில் பதக்கம் வென்ற லவ்பிரீத் சிங் மற்றும் சீமாவுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: பார்க்கடல் என்ற சிறுகதையில லாசாரா அவர்கள் காட்டிய பல குடும்பத்து பெண்களின் கதைகள், கூப்பாரா அவர்கள் தன்னுடைய சிறுகதைகளில் ஆண் பெண் உறவுகளை எழுதியதோடு மட்டுமல்லாமல் ஒரு சக்தி வாய்ந்த பெண் எப்படி இருப்பாள் அப்படின்றதையும் அவர் வந்து அழகா காட்டியிருப்பாரு. அதே மாதிரி தஞ்சை பிரகாஷ் அவர்களுடைய கதைகள்லையும் பல பெண்களுடைய வாழ்க்கை முறைகளையும் அவர்களுடைய உள்மன ஆசைகளையும் அவர்களுடைய வாழ்வியல் முறைகளையும் அவர் சொல்லியிருப்பாரு. இப்படி பல இதில் சொல்லிட்டே போகலாம். மேலை நாடுகளில் சொல்லப்படுற ஒரு நகைச்சுவை, குழந்தை பிறப்பு, மாதவிடாய் போன்றவை ஆணுக்கும் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஏன்னா மேலை நாடுகளில், குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகளில் கற்கலைப்பு போன்ற விஷயங்கள் ரொம்பவும் வந்து சட்ட சிக்கல், உணர்ச்சி மிகுந்த விஷயங்கள் அப்படின்னு பல தளங்கள் அங்கே இயங்கும். இரு பிரிவுகளாக வந்து பிரிந்து அங்கே பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் அங்கே அந்த ஒரு நகைச்சுவை உண்டு. ஆணுக்கும் மாதவிடாயும் கற்கலைப்பு, கருவை சுமப்பது போன்ற ஒரு நிலைமை இருந்திருந்தா பேருந்து நிலையம், ரயில் நிலையம், விமான நிலையம், பொதுமக்கள் கூடும் இடம், சூப்பர் மார்க்கெட், எல்லா இடத்துலையும் கருத்தறிக்கான எல்லா உபகரணங்களும் அங்கே கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்ணுக்கு அப்படின்றனால தான் அதை அவ்வளோ தடை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு, அது ஒரு நகைச்சுவைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம்தான். பெண்ணுக்கு என்ன தேவை அப்படின்னு கதையாசிரியர்கள் ஆணும் சரி பெண்ணும் சரி அவர்களுடைய படைப்புகளில் கொண்டு வர முயற்சி செய்திருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு வெற்றி அடைந்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்முடைய இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியில் சிறிய பகுதியாக அறிய முயற்சி செய்வோம். இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாட வந்துள்ளவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள். கவிஞர் அவர்கள் காட்டாங்குளத்தூரில் உள்ள எஸ்ஆர்எம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக உள்ளார். 21 ஆண்டுகள் கல்வி பணியில் உள்ளார். 4 கவிதை நூல்கள், 4 கட்டுரை நூல்கள் என்று பல நூல்களை அவர் வெளியிட்டுள்ளார். இதழாசிரியராகவும் அவர் அறியப்படுகிறார். பல பன்னாட்டு கருத்தரங்கங்களிலும் கலந்துள்ளார். பல கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ளார். ஈரோடு தமிழன்பன் விருது உட்பட பல விருதுகளையும் பெற்றுள்ளார். ஜே முனுசாமி என்ற இயற்பெயருடைய கவிஞர் யாழினி முனுசாமியிடம் இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் கதையின் நாயகிகள் என்ற தலைப்பில் உரையாட உள்ளோம். வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: மறுபடியும் சந்திக்கிறோம், அதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கடந்த முறை கவிதைகளை பற்றி பேசினோம், இந்த முறை புதிய ஒரு தலைப்பில் வந்திருக்கிறோம். பெண் கதை மாந்தர்கள், நம்ம இப்போ நிறைய கதையை நான் சொன்னேன், அதே மாதிரி பெண் கதை மாந்தர்கள் நடைமுறையில் உள்ள பெண்களுடைய பிரச்சனைகளை பிரதிபலிக்கிறாங்களா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா?
2: கண்டிப்பாங்க சார். நான் சில நாவல்களை சொல்லி அதில் இருக்கிற கதாபாத்திரங்களை சொல்லி நம்ம தொடர்பு படி பேசலாம். அசோகமித்ரன் அவர் வந்து 1973 தண்ணீர் அப்படின்னு ஒரு நாவல் எழுதினார். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சினிமா மோகம் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக உண்டு,
1: எப்பவுமே உண்டு சார்.
2: ஆமாம். அதில் சென்னை போன்ற பெருநகரங்களில் இருக்கிற பெண்கள் அவங்க சினிமாவில் கதாநாயகி ஆகணும் என்கிற தீராத ஆசையோட சினிமா துறையில் போட்டு எப்படி செய்யறாங்க அப்படிங்கிறத நம்ம கண் கூட நிறைய வந்து பார்க்கணும். ஏன்னா நீங்க சினிமா என்பது மிகப்பெரிய பணமும் புகழும் தரக்கூடிய ஒரு துறையா இருக்கிறதுனால நிறைய பேர் வராங்க. அதனால அதில் வெற்றி அடைகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான நாட்கள் தான். நீங்க கோடம்பாக்கம் பகுதியிலாம் போனோம்னாக்கா எப்பவுமே ஒரு 2000 பேர் உதவி இயக்குனருக்கு தேடிட்டு கிடப்பான்னு சொல்லுவாங்க. இந்த 2000 பேர் ஒரு 10 பேர் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னா பெண்கள் அது மாதிரி தான், பெண்கள் அதோட குறைவா இருக்கும் எண்ணிக்கை, ஆனால் வெற்றி பெறுகிறவங்க ரொம்ப கம்மி தான். இப்போ அது மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இல்லை ஜமுனா என்கிற ஒரு பெண்ணு. அவங்க இந்த சினிமா ஆசையினாலே அவங்க என்ன பண்றாங்க, திருமணம் கூட பண்ணிக்காம தனியாக அறை எடுத்துருக்கிறாங்க. வீட்டில் வந்து அம்மா வந்து உடம்புக்கு முடியாத அம்மா இருப்பாங்க, அவங்களோட கவனிக்காம பாட்டி அவங்க மாமா தான் பார்த்துப்பாங்க. ஆனால் இவங்க தனியாக அறை எடுத்து அவங்க கூட வந்து அவங்க தங்கச்சி இருப்பாங்க, அவங்க பேர் வந்து சாயாங்கிறவங்க. இப்போ ஜமுனாங்கிறது வந்து அந்த கதையினுடைய முதன்மையான அந்த கதை மாந்திரா இருக்கிறாங்க. அந்த சினிமா மோகத்தில் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு இயக்குனர் வந்து அறிமுகமாகிறார், பாஸ்கர ராவ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஆனா இந்த பெண்ணுக்கு இருக்கிற அந்த கதாநாயகி ஆகணுங்கிற அந்த ஆசையினால என்ன பண்றாரு, நான் அவனை எப்படியும் கதாநாயகி ஆக்கி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் ஆயிட்டு இருந்தாலும் அந்த பெண்ணை வந்து அவர் வந்து உடல் ரீதியான தொடர்பு வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக வந்து பயன்படுத்துகிறாரு. எப்பப்போ அவருக்கு தேவைப்படுது அப்பெல்லாம் பயன்படுத்துகிறாரு. அவருடைய தயாரிப்பாளருக்கும் அவங்கள இது பண்ணி விடுறாரு, அப்படியான ஒரு மோசமான தன்மையில் இருக்கும் போதும். ஆனா கடைசி வரைக்கும் ஒரு கதாபாத்திரத்து கூட நடிக்க கூட அவங்களை வாய்ப்பு தரல, ஆனா தொடர்ச்சி அவங்களை வந்து பயன்படுத்திட்டே இருக்கிறாரு. இப்ப அவங்க தங்கச்சி அவங்க என்ன பண்றாங்கனாக்கா, நீ அவனை நம்பிக்கிட்டே இருக்கிற, அவன் வந்து எதுவுமே செய்ய மாட்டான், உனக்கு உன்னை ஏமாத்துறவன், அதை உனக்கு புரியாம அவனை கூட நீ சேர்த்து வச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா அவனை சண்டை போடுவாங்க. ஜாம்னாவுடைய தங்கச்சி அவங்க ரொம்ப கோபமா சத்தம் போடுவாங்க, நம்ம சட்டையெல்லாம் பிடிச்சி கூட சண்டை போட்டுடுவாங்க. வீட்டுக்கு வராது, எங்க வீட்டுக்கு வராது, அறையில தங்கி இருக்கிறாங்க, இங்க வராது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க. அக்கா கூட சண்டை போட்டுட்டு விடுதியில போய் தங்கிப்பாங்க. அந்த நேரத்துல யமுனா என்ன பண்ணுவானாக்கா, தங்கச்சி

0: போயிட்டாங்க, நம்மளால வெற்றியும் பெற முடியல அப்படி சொல்லிட்டு தற்கொலை முயற்சி பண்ணுவாங்க. அப்ப தற்கொலை முயற்சி பண்ணும்போது வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, வீட்டுக்கார அம்மாவை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க வீட்டுக்கு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அப்ப இவன் மறுபடியும் போயிட்டு தங்கச்சி கிட்ட பேசிட்டு அவங்க வந்து மறுபடியும் வீட்டுல அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசி கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி இருப்பாங்க. தன்னை ஏமாத்திரம் அப்படின்னு தெரிஞ்ச கூட அவனை எதிர்த்து வந்து பேசாத ஒரு பெண்ணா வந்து எப்படியாவது தனக்கு வாய்ப்பு தருவானா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. கடைசி நேரத்துல மறுபடியும் அவன் ஏமாத்துவான் வந்து கதாநாயகி இல்ல வேற இரண்டாவது கதாநாயகி கூட ஒரு நடிக்க வாய்ப்பு தரேன் அப்படின்னு மாதிரி சொல்லி ஏமாத்துவான். அந்த நேரத்துல தான் அவனை தங்கச்சி வந்து ஏமாத்திட்டு இருக்கிறனே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அவனை அனுப்பிச்சுட்டு விடுவாங்க. சென்னையில இருக்கின்ற பெருநகரங்கள்ல சினிமா முகத்துல சீர பெண்களுக்கான ஒரு எச்சரிக்கையா அந்த ஜமுனா கதாபாத்திரம் வந்து இருக்கும். அதுல யாரையும் நம்ப கூடாது அப்படிங்கிற ஒரு எதிர கேள்வி கேட்கற மாதிரி ஒரு தங்கச்சி கதாபாத்திரம் இருக்கும். அந்த இதுல
1: இரு பக்கமும் இருந்து பேசணுமா?
0: ஆமா, இரு பக்கமும் அதுல இருக்கும். அதுல நீங்க அந்த குடும்ப உறவுகளை பற்றி ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க. நீங்க அந்த இவர் சொன்னீங்க இல்லையா, லாசாரா கதை சொன்னீங்க இல்லையா, பார்க்கடல் மாதிரி ஏறக்குறைய நீங்க அந்த கதையை நான் படிக்கும் பொழுதும் நீங்க சொல்லிதான் அந்த கதையை நான் படிச்சேன். அதுல ஒரு கதாபாத்திரம் அவங்க மாமியாரை பத்தி சொல்லிட்டு வராங்க, அவங்க கணவனுக்கு கடிதம் எழுதுவாங்க. அதுல வந்து இவங்க குடும்பத்தை பற்றி அவங்களுடைய குடும்பத்தை பற்றி எல்லாம் வரிசையா சொல்லும் பொழுதுதான் அந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கறது எந்த அளவுக்கு இதுவா இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு துணையா இருக்கிறாங்க அப்படிங்கிறது பெண்களுடைய சிரமங்கள் அதெல்லாம் சொல்றாங்களே அதே மாதிரிதான் இதில் இருக்கும். வயசான அம்மாவை விட்டுட்டு இவங்க சினிமா முகத்துல வந்துருவாங்க, ஆனா அவங்க தாய் மாமன் தான் அக்காவை வந்து பாத்துப்பாரு. அது மாதிரி என்ன ஒரு இதுவா இருக்கும். அதுல
1: இப்ப அந்த பார்க்கடல் கதையிலே பாத்தீங்கன்னா அந்த தீபாவளி அன்னைக்கு இறந்து போற அந்த கணவன் அந்த பெண் வந்து தனியா அந்த பையனோட எங்கேயாவது இருந்திருந்தா வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அவங்க வந்து அவங்க வீட்லயே இருந்திருந்தா கூட கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா அவங்களுடைய மாமியார் கூட தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த தீபாவளி சமயத்துல ஒரு திரும்ப அதை பத்தி நினைவு வரும்போது அவங்க மாமியார் தான் தேற்றுவாங்க. அது ஒரு அருமையான ஒரு பெண்களாலே கட்டமைக்கப்பட்ட ஒரு கதையாகவே இருந்துச்சு. அது லாசாரா அந்த இடத்துல வந்து ஒரு உச்சத்தை தான் தொட்டிருப்பாரு.
0: அந்த குழந்தையை அடிச்சிடுவாங்க, அந்த குழந்தையை விட்டுட்டு அவங்க மருமகள் வந்து அடிச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த கதை ரொம்ப நல்லா இருக்கும்.
1: அது அருமையான ஒரு கதை.
0: பெண்ணுடைய பெண்கள் எழுதுகின்ற நாவல்கள் அப்ப அதுல பார்த்தோம்னாக்கா வாழ்க்கையில இருக்கிற அப்படியே நிறைய கதாபாத்திரம் நம்ம அதுல வந்து பார்க்க முடியும். சிவகாமி, பாமா இவங்களுக்கு பண்ற நாவல்னா ரொம்ப யதார்த்தமான மனிதர்கள், அவங்களுடைய அந்த கதாநாயகளை தான் அவங்களுடைய படைப்புகள் வந்து நம்ம பார்க்கலாம். பெரும்பாலும் அப்படிதான் இருந்த வரலாற்று நாவல்களை தவிர்த்து மற்ற அனைத்து நாவல்களுமே நம்ம நடைமுறையில் இருக்கிற கதாபாத்திரங்களை தான் நம்ம பார்க்க முடியும்.
1: வரலாற்று நாவல்கள் போனா கூட அங்கேயும் பெண்கள் தான் ஒரு
0: இருக்கிறாங்க, நடைமுறையில் இருக்கிற பெண்களா இருக்க முடியாது என்று அதுக்காக தான் சொல்றேன். நம்ம இதுல சிவகாமியின் சபதம் கல்கி இதுல மற்ற கதாபாத்திரங்கள் எல்லாம் இருக்கும். அதுல மாமல்லன் இருப்பான், அப்புறம் அவருடைய அப்பா எல்லாம் இருப்பாங்க, பல்லவர் மன்னர்கள்லாம் வருவாங்க, பரஞ்சோதி அவரெல்லாம் வரும், எல்லாரும் வருவாங்க. ஆனா சிவகாமி கிட்ட மட்டும் அதுல கற்பனையா உருவாக்கியிருப்பாரு.
1: நேயர்களே, ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இப்ப பெண் கதை மாந்தர்கள் அப்படின்னு நம்ம போகும்போதே பெரும்பாலும் அவர்களை வந்து மன ரீதியில் அவர்களுடைய கதைகளை சொல்வதை விட உடல் ரீதியாக அணுகுவதுதான் வந்து எழுத்தாளர்களிடம், ஆணோ பெண்ணோ அவர்களிடம் அது வந்து ஒரு மேலோங்கி இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது ஒரு புனை கதைக்குள்ள அந்த பெண் கதை மாந்தர்கள் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெறுகிறார்கள், எந்த வகையில் முக்கியத்துவம் பெறுகிறார்கள்?
1: அம்மாவந்தல் நாவல்ல அலங்காரம் கதாபாத்திரம் இருக்கலையா, அந்த கதாபாத்திரமும் பள்ளிகொண்டபுரம் நீலபத்மநாபன், அதுல வந்து காத்தியாயினி அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் வரும். அந்த கதை நாயகனுடைய துணை வேற வருவாங்க. இந்த ரெண்டு கதாபாத்திரமும் பாத்தீங்கன்னாக்கா அந்த கணவர்களாலே மிகவும் ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களா இருக்கும். ஆனா ரெண்டு பேருமே பார்த்தோம்னாக்கா கணவனை விட்டுட்டு திருமணத்தை தாண்டிய ஒரு தொடர்புள்ள போற மாதிரி இருக்கும் அந்த இதுல. அப்போ இந்த அழகும் சம்பந்தப்படுத்தி இதோ இது இருக்கும். அதே நேரத்துல ஏதோ ஒரு இயலாமை, அந்த கணவர்கள் கிட்ட ஒரு இயலாமை வரும் பொழுதுதான் இந்த பெண்கள் வந்து திருமணம் தாண்டிய உறவுக்கு போறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம இந்த நாவல் ஆசிரியர்கள் பார்க்கலாம். அந்த இதுல கொஞ்சம் மறைவு குறியீடா சொல்லப்பட்டிருக்கும், வெளிப்படையா சொல்லாம சொல்லப்பட்டிருக்கும். பள்ளிகொண்டபுரத்துல வெளிப்படையாவே சொல்லியிருப்பாரு என்னன்னாக்கா, அந்த காத்தியாயினி அவருடைய கணவன் அனந்த நாயர் அவருக்கு என்னன்னாக்கா நல்லா இருப்பாரு, திடீர்னு வந்து காசு நோய் தாக்கிடும் அவருக்கு. அப்ப அந்த காசு நோய் தாக்கி மருத்துவமனையில சேர்ந்து அதுல இருந்து விடுபட்டு வரத்து கொஞ்சம் நாள் ஆகும் இல்லையா. அந்த நேரத்துல இன்னொருத்தர் வந்து அறிமுகமாறாரு அவருக்கு, அதாவது ஒரு பணக்காரனா இருப்பான் தாசில்தார் அவரு, விக்ரமன் தம்பின்னு சொல்லிட்டு அவருடைய அறிமுகம் அந்த கார்த்திகாயனிக்கு கிடைக்கிறது. அப்ப என்னன்னாக்கா இயல்பாவே கணவனோட உறவு இல்லாம இருக்கிறதுனால அவன் காசு நோய் வந்ததுனால மன ரீதியா ஒரு இடைவெளி வந்தது. அந்த நேரத்துல இவன் வந்து அவன் கொஞ்சம் நெருக்கமா பேசும் பொழுதும் ஒரு இயல்பான தொடர்பா அவனா கூட வந்து போகுது. அப்புறம் போயிட்டு இருந்தாக்கா அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றனாக்கா அந்த கார்த்திகாயினி மனசு புரிஞ்சி துணையா வந்து ஏத்துக்கலாம். அவனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆனம் இருக்கும், ஆனா துணையா மனசு புரிஞ்சு ஏத்துக்காம அவருடைய அழகுக்காகவும் அந்த உடம்புக்காகவும் தான் அவ ஏத்துக்கிறான். அது மட்டும் இல்லாம எப்படி அந்த தண்ணீர்ல அந்த பாஸ்கர் ராவ் வந்து அந்த ஜமுனாங்கிறவர் அவனுடைய தயாரிப்பாளருக்கு அவனை இது பண்ணுவான், அதே மாதிரி

0: என்ன பண்ணுவான்னாக்கா, அவனுடைய மனைவியை ஏத்துக்கிட்டான், குடும்பம் நடத்துறாங்க, முதல் கணவனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கும், இவனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கும், ஆனால் இவன் என்ன பண்ணுவான், நண்பர்கள் யாராவது இந்த பெண்ணு கிட்ட தவறா நடந்துக்கிறாங்க அப்படின்னு இவங்க முறையீடு பண்ணாக்கா, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதுன்னு நான் அவன் சொல்றான். அப்ப அவனுடைய மன ரீதியா என்னன்னா, அவன் வந்து ஒரு அழகான ஒரு பெண்ணு, அவனுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கலான்ற மாதிரியான ஒரு மோசமான தன்மையில தான் இருப்பான் அந்த தாசில்தார். அவன் பேர் வந்து விக்ரமன் தம்பின்னு சொல்லிட்டு. இது புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவன் என்ன பண்றானாக்கா, இந்த வாழ்க்கை வந்து மோசமா இருக்குது, இவன் வசதியா இருக்கிறான், நல்ல வேலையில இருக்கிறான் அப்படின்னு தான் வந்தோம். காரணம் என்னன்னாக்கா, இவனுக்கு தொடர்பு ஏற்படும் பொழுது கணவன் வந்து இந்த பெண்ணை வந்து சந்தேகப்படுவான், அதனாலதான் அவளுக்கு வந்து இந்த மனசு மாறத்துக்கு ஒரு காரணமா இருக்கு. அது ஒரு உளவியல் ரீதியான இதுவா இந்த நாவல்கள்ல அதை சொல்லியிருப்பாங்க. ஒண்ணுமே இல்லாம சந்தேகப்படும் பொழுதும் அப்ப இவனுக்கு ஒரு காசு நோய் வருது, ஒரு சபல புத்தியில அந்த பெண்ணை வந்து போறான். ஆனா கடைசியா இவனை விட இவன் வறுமையில இருந்தாலும் அவங்க நேர்மையா இருக்கிறான், இவன் வந்து மோசமா இருக்கான்னு தெரிஞ்சு அனந்த நாயரா கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவன் கேட்கும் பொழுதும் அனந்த நாயரால ஏத்துக்க முடியாது அவள் தன்னை துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்தொண்ட போயிட்டு திரும்ப வரா அப்படின்னு. உடல் ரீதியா
1: அதிக மனப்பான்மை அந்த ஒரு இதுலயே நம்ம காட்டிடுறாங்க.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா.
1: என்னுடைய கருத்து என்னன்னா, அலங்காரம் அவர்கள் வந்து இன்னொருவரோட தொடர்புல இருக்கிறது அவங்களோட கணவருக்கு தெரியும்.
0: ஆமா
1: ஒண்ணு, அதுவும் இல்லாம அலங்காரம் அவர்கள் கணவரை வெறுக்கவோ இல்ல வந்து மன ரீதியா உடல் ரீதியா இந்த பிரச்சனை அங்க இருக்காது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் சூரியன் மாதிரி அவங்க கணவனை பத்தி சொல்லும் போது அதுகிட்ட நான் கருகாம இருந்தது பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப உயர்ந்த இடத்துல தான் வச்சிருப்பாங்க. ஆனாலும் இன்னொரு அவங்க பழகுனது வந்து அது என்ன காரணம், மனிதனின் உளவியல் ரீதியான ஒரு பிரச்சனையா அப்படின்றதெல்லாமே நம்ம அதுல வந்து கண்டே பிடிக்க முடியாது. எனக்கு படிக்கும் போது ஜானகிராமன் அவர்கள் வந்து என்ன சொல்ல வரார் ஒரு பெண்ணுடைய இடத்துல இருந்து அப்படின்னு அவர் வெளிப்படையா சொல்லல. ஆனா அந்த பெண்ணையும் வந்து குற்றவாளியாக்காம அந்த ஆணையும் வந்து ரொம்ப ஒரு இயலாமத ஒருத்தர் அப்படின்ற ஒரு இதுல ஏதாவது காசுநோய் இருந்தது இயலாமை இருந்தது ஒண்ணு சொல்லலாம், அதுல எதுவும் இருக்காது. அவர் நல்ல ஒரு கணவரா இருப்பாரு, அவர் மூலமா ஒரு குழந்தைகளும் இருக்கும்.
0: இல்ல அதுல என்னன்னாக்கா, அவருடைய கணவர் வந்து சொல்லுவாரு ஒரு இடத்துல, என்னால வந்து முழுமையா அவளை ஆள முடியல அப்படின்னு ஒரு வரி வரும். அதுல வந்து அவர் குறிப்பா ஏதோ சொல்றாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு
1: அப்படி சொல்றேன்.
0: ஆமா, என்னால அவளை முழுமையா ஆண்டு விட முடியல அப்படின்னு சொல்லி.
1: அது நான் மன ரீதியா தான் பார்த்தேன், மேபி வேற ரீதியா இருக்கான்னு தெரியல, அதுக்குள்ள நம்ம இன்னும் டீப்பா போகல.
0: எனக்கு
1: எதுவா இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணுடைய மனதை வந்து ஒரு ஆண் எழுத்தாளர் வந்து இந்த அளவுக்கு படம் பிடித்திருக்காருன்றது ஒரு பெரிய விஷயம்தான். இதுல ஓரளவுக்கு அவங்க வந்து அந்த இதுல முயற்சியில வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம்.
0: கண்டிப்பா. அதுல என்னன்னாக்கா, ரெண்டு பேருமே ரொம்ப ஆளுமை உள்ள ஒரு பெண்ணா அலங்காரத்தை வந்து படைச்சிருப்பாங்க. என்னன்னாக்கா, கணவன் கிட்டயும் அவங்க ரொம்ப ஒரு மனைவி மாதிரி ரொம்ப அடிபணிஞ்சு போற அந்த தன்மை கிடையாது, ரொம்ப டாமினேட்டடா தான் இருப்பாங்க, அதிகாரம் பண்ணவங்க தான் இருப்பாங்க. காதலரா காட்டப்பட்டிருக்கிற அதுல சிவசுப்பிரமணியன் சொல்லிட்டு அவனு விவரிக்கும் போது அவன் வந்து ரொம்ப ஆஜான பாகவான தோற்றமா இருக்கிறான், ரொம்ப வசதியானவன. அவனுடைய தங்கச்சிக்கு ஜாதகம் பார்க்கறதுக்காக தான் இவருடைய கிட்ட வருவோம், அலங்காரம் அம்மா அவருடைய கணவர்கிட்ட வருவோம். அந்த தொடர்புகள் வரும்பொழுது அதுல நான் பார்க்கும்பொழுது இந்த ஒரு செய்தி தான் தெரிஞ்சு, நீங்க சொன்ன மாதிரி அவர் கணவரை உயர்வா நினைக்கிறாங்கிறதுக்காக தான், இப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு நம்ம துரோகம் செஞ்சிட்டோம் சொல்லிட்டு தான் அவருக்கு பிறந்த கடைசி அந்த குழந்தை அப்புங்கிற பையனை தான் வேதம் வந்து படிக்க அனுப்புவாங்க அவங்க. அதாவது இவங்க செஞ்ச பாவத்தை பையனை வேதம் படிக்க வச்சு
1: அந்த காலத்துல வந்து இலக்கிய உலகிலும் சரி பொது ஜனமிடமும் பெரிய பிளவை ஏற்படுத்தி ஒரு நாவல். இன்று வந்து அது வந்து காலத்தை கடந்து ஒரு செவ்வியல் படைப்பா இருக்கு. அருமை அருமை. நேயர்களே, ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்களுடன் கதையின் நாயகிகள் என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு இது முக்கியமான கேள்வி. ஆண் படைப்பாளர்கள் படைக்கும் பெண் கதை மாந்தர்களுக்கும், பெண்கள் வந்து படைக்கும் பெண் கதை மாந்தர்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்குதா இல்ல இல்லையா? நான் சொன்ன மாதிரி இவங்க அவங்கள மிஞ்சிருக்காங்களா, அவங்க இவங்கள மிஞ்சிருக்காங்களான்னு ஒரு போட்டு ஆரம்பிச்சேன், அதே மாதிரியே சொல்லலாமா?
1: கண்டிப்பா கண்டிப்பா. என்னன்னா கண்டிப்பா அதுல வேறுபாடு இருக்கும். சில பேர் உணர்ந்து எழுதும்போது ஓரளவுக்கு எழுத முடியும், ஆனா ரொம்ப துல்லியமா நீங்க பெண் படைப்பாளிகளை பற்றி பெண்களை தான் எழுத முடியும். ஏன்னா நீங்க இந்த தோசை பத்தி சொன்னீங்க இல்லையா, வீட்டின் மூலையில் ஒரு சமையல் அறை, அந்த நூல்ல தான் அந்த கதை இருக்குது. அதை வந்து இவர் ஆணால வந்து எழுத முடியாது இல்லையா, அது மாதிரி வந்து எழுத முடியாது. ஆமா, இன்னொன்னு அம்பையுடைய காட்டில் ஒரு ஒரு கதை இருக்கும், அதுல அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்தும் பெண்கள் வந்து பருவமடையாத இருப்பாங்க, அது வந்து அதிகமா நிறைய பேருக்கு தெரியாது. இத வந்து அந்த கதையில வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, காட்டில் ஒரு மானுங்கிற கதையில வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த கதா தங்கம்னு ஒரு கதாபாத்திரம், தங்கம் அத்தைன்னு சொல்லிட்டு அவங்களேதான் அவங்களுடைய இது வந்து சொல்ற மாதிரி இருக்கும். அதுல இப்ப இந்த விஷயம் வந்து ஒரு ஆணால் வந்து உணர்ந்து வந்து எழுத முடியாது. அதுல வந்து சொல்லுவாங்க அவங்க, எனக்கும் உடம்புதான், நானும் பூ பூத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு குழந்தைகள் எல்லாம் பிறக்காம போனான்னா உறவினர் குழந்தைகள் எல்லாம் வீட்டுல முழுக்க அவங்கள நிறைய அன்பா பாத்துப்பாங்க, இதெல்லாம் என்னுடைய குழந்தைகள் தான், அப்ப என் குழந்தை பிறக்காதுங்கிறதையே ஒரு ஊனமா பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி அந்த கதை பத்தின சொல்லுவோம். அதுல இப்ப இது மாதிரியான ஒரு கதையை வந்து நீங்க ஆணால வந்து அப்படி எழுத முடியுமா அப்படின்றது சாத்தியம் கிடையாது. அதே மாதிரி இந்த நேரத்துல தான் ஞாபகம் வருது, குழந்தை பிறந்துட்டு பெண்கள் பால் கட்டிக்குதுன்னு சொல்லுவாங்க, சரியா பால் கொடுக்கலாம் அந்த பால் கட்டிக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனையை பற்றி ஆண்களால் வந்து எழுத முடியுமோன்னா அவ்வளவு துல்லியமா வந்து எழுத முடியாது. ஆனாலும் ஒரு பெண்ணா வந்து எழுதுவதற்கும் ஆணா எழுதுவதற்கும் கண்டிப்பா வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆண் வீடு கட்டுவதற்கும் ஒரு பெண்ணை வீடு கட்டுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு ஆணால ஆண்களை எழுதி அணுகிட முடியும், மேஸ்திரியோ வேலை செய்யறவங்களோ எழுதி அணுகி ஒரு எளிமை வீடு கட்டிட முடியும். பாமா வந்து மனுஷன் ஒரு நாவல் எழுதியிருக்கிறாங்க, அதுல ஒரு பெண்ணு அவங்க தனியா வீடு கட்டும் பொழுது அவங்களுக்கு ஏற்படுற அந்த நெருக்கடிகள் அது வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அப்ப அதுல வர பாத்திரங்கள் எல்லாமே வீடு படம் பாக்குற மாதிரி இருக்கும். அது அந்த படம் பாத்தீங்கன்னாக்கா வீடு ஒரு படம் இருந்தது இல்லையா, அது மாதிரி இந்த நாவல் வந்து இருக்கும். ஏன்னா அவங்க வீடு கட்டும் போது ஒரு பெண்ணுக்கு ஏற்படுற அனுபவங்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க. அது ஒரு ஆணால இதெல்லாம் இப்படி யோசிக்க முடியாது நான் நினைக்கிறேன். இவ்வளவு துல்லியமா அவங்களுடைய வழியை வந்து சரியா சொல்ல முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: எஸ்ரா அவர்கள் கூட தன்னுடைய ஒரு கதையில எனக்கு உடனே ஞாபகம் வரல, அதுல வந்து ஒரு பெண் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கும் பெண் தனியாக ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து அவங்க மட்டும் போய் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அது கடைசியில் அவங்க கணவருக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அந்த வீடை வந்து விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை விட்டு அந்த வீட்டிலே இருந்துக்கோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து திரும்ப வருவாங்க. பெண்களோட மனசுல இருக்கிறது வந்து ஒரு வீடுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம், அது சரியா அமைந்து விட்டால் எல்லாமே அமைந்துவிடும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணம். அதுபோல் தனக்குன்னு ஒரு வீடு இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு கற்பனையே வந்து ஒரு அதீதமா இருந்துச்சு. அது நிறைய பெண்களுக்கு அது வந்து புரிஞ்சுது. நம்மளுக்கு படிக்கும் போது புரியுமா தெரியல, ஆண்களுக்கு புரியுமா தெரியல, பட் பெண்களுக்கு அது புரியும் அப்படின்றது அந்த இதுல சொல்லப்பட்டது. அடுத்ததுதான் முக்கியமான கேள்வி. பொன்னியின் செல்வன் நாவல்ல முதன்மை அமைச்சர் அனிருத்தர் அவர் சொல்வார், ஆணாக பிறந்திருந்தால் பல நாடுகளை ஆண்டிருப்பீர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு நந்தினி தேவி என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கும் அப்படிதான் ஆசை இருந்தது, பெண்ணாக இருந்து நான் பின்னாடி இருந்து ஏக்கலான்னு கூட நான் நினைச்சேன், ஆனா பெண்கள் ராஜ்ய விஷயங்களை தலையிடக்கூடாதுன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. பொன்னியின் செல்வரை வந்து சூடாமணி விகாரத்துல இருக்க வச்சிருப்பாங்க, அங்க வந்து பெருமழை பெஞ்சிருக்கும், ஒரு புயல் அடிச்சிருக்கும், சோ அந்த விகாரம் வந்து அடித்து செல்லப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி அங்க. அப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பெண்கள் ராஜ்ய விவகாரங்களில் தலையிடக்கூடாது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அது அவங்களே அவங்கள கொஞ்சம் கீழே போட்டுக்கிட்ட மாதிரி இருக்கும். இது ஏன் இப்படி இங்க சொல்றேன் அப்படின்னா, வரலாற்று நாவல்கள் வர்ற பெண் கதை மாந்தர்களுக்கும் நவீன நாவல்களில் நவீன புதினங்களில் சிறுகதைகளில் வரும் பெண் கதை மாந்தர்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கா இல்லையா?
1: மிகப்பெரிய
0: வேறுபாடு
1: வேறுபாடு வந்து இருக்கு. இப்ப நீங்க கல்கியுடைய அந்த பொன்னியின் செல்வன் சொன்னீங்க, நான் கல்கியுடைய இன்னொரு நாவல் சொல்றேன், சிவகாமியின் சபதம் அப்படிங்கறது அவருடைய பல்லவர்களை பற்றியான ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல நாவல் தான். அதுல மகேந்திரவர்ம பல்லவன், நரசிம்ம பல்லவன் இவங்கெல்லாம் வருவாங்க, அதுல எல்லாமே அப்புறம் பரஞ்சோதி இவங்கெல்லாம் வருவாங்க. நிறைய செய்திகள் பார்த்தீங்கன்னா வரலாற்றுல இடம்பெற்றிருக்கிற செய்திகள் அந்த நாவல்ல ஆண் கதாபாத்திரங்களை வரதெல்லாம் வரலாற்றுல இடம்பெற்ற இந்த பல்லவ மன்னர்கள் எல்லாமே வருவாங்க. அப்புறம் சைவ சமயம் அந்த திருநாவுக்கரசர்னா ஒரு கதாபாத்திரமா அதுல வந்து வருவாரு. ஆனா அந்த கதை நாயகியா இருக்கிற சிவகாமி பாத்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க கற்பனை கதாபாத்திரம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னாக்கா இதுல சொல்ற மாதிரி நல்ல திறமையான ஒரு நாட்டிய மங்கையா இருப்பாங்க அவங்க. ஆனாலும் அந்த அரசனுடைய மகன் இளவரசன் மாமல்லன் நரசிம்மவர்மன் சிவகாமியை காதல்

0: அளிப்பான். ஒரு நாட்டியக்கார பெண்ணு அரசு பரம்பரையில இளவரசி ஆகக்கூடாது அப்படின்றதுனால அந்த இளவரசனே இந்த பெண்ணை தீவிரமா காதலிப்பான், எவ்வளவு காதலிப்பான். ஆனா கடைசி கட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா அவனுக்கு வேற ஒரு பாண்டிய மன்னனுடைய பெண்ணை திருமணம் பண்ற மாதிரி அதுல வந்து வந்து முடிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப நடைமுறையில் சாதாரண ஒரு வேற கதாபாத்திரம் மாதிரி இருந்தாக்கா இயல்பா நடைமுறை என்ன இருக்கோ அதுதான் இருக்கும். ஆனா இந்த வரலாற்று கதாபாத்திரங்கள்ல முழுக்க முழுக்க கற்பனையா இருக்கும் போது அது ஆசிரியருடைய அவருடைய எண்ணத்துக்கு ஏற்ப அது வந்து கதாபாத்திரம் மாத்தி அமைச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுதான் முக்கியமான வேறுபாடா நான் வந்து பாக்குறேன். அதுல மற்ற நாவல்கள் இருக்கிற இப்ப நீங்க அந்த அலங்காரமா இருக்கட்டும் அந்த கார்த்திகாயன் இருக்கட்டும் இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். திருமணத்தை தாண்டிய உறவுங்கிறது அது மாதிரி பாக்குறோம். நீங்க சொல்ற மாதிரி அரசு பரம்பரையில் இருக்கிற பெண்களும் ஆட்சியாளராக வந்திருக்கிறாங்க இல்லையா, அது மாற்றி நான் கதாசிரியர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரியும் இந்த ஒரு தந்திரம் வந்து அதுல இருக்குன்னு நான்
1: நினைக்கிறேன். ஆட்சிக்கு வந்தாலும் சதி செஞ்சு அவங்களை இறக்கி.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா.
1: தில்லி சுல்தானியர்கள் நேரத்துல வந்து ரசியா சுல்தானா அப்படின்னு ஒரு அரசி, அது மாதிரிதான் அவர்கள் ஆட்சிக்கு வந்து முகத்துக்கு எந்த மறைப்பும் இல்லாம அவங்க ஆட்சி நடத்தினாங்க. அந்த காலத்துல பெண்கள் முகத்தை மறைத்திருப்பார்கள், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாம ஆட்சி நடத்தினாங்க. ஆண்கள் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு போவாங்க அப்படி நிறைய உண்டு. ஆனா அதுக்கப்புறம் அவர்கள் வந்து சதி செயலால் கொல்லதான் பட்டார். அதனால அந்த மாதிரியும் இருந்திருக்கு. அதே மாதிரி எண்ணங்கள் தான் நம்மளுடைய புதினங்கள்லயும் வந்து. ஆனா நவீன இலக்கியங்கள்ல அது மாறி இருக்கா வரலாற்று இலக்கியங்கள்ல இருந்து பார்க்கும்போது?
0: நவீன இலக்கியங்கள்ல நீங்க ஆரம்ப காலத்துல ஒன்னா முதல் நாவல்ல கொஞ்சம் கற்பனை கலந்து இருக்கும். வேதநாயகி பிள்ளைகள அதுல வர ஒரு அந்த கதாநாயகி பேர் எனக்கு கொஞ்சம் உடனே ஞாபகம் இல்ல. அவங்க பாத்தீங்கன்னா அந்த பஞ்சதந்திர கதைகள்ல வர மாதிரி சாகசம் செய்யக்கூடிய ஒரு ஆளா இருப்பாங்க. இயல்பான பெண்ணால முடியாத சாகசங்கள் எல்லாம் அவங்க வந்து செய்வாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்த நாவல்கள்லாம் நீங்க அது மாதிரி பார்க்க முடியாது. அதுக்கு ரெண்டாவது வந்த நாவலே கமலம் பலசரித்திரத்துல இருந்தா பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப இயல்பான இருக்கிற வீடுகள்ல நம்ம சுற்றி இருக்கிற பெண்கள்ல தான் அவங்க கிட்ட இருக்கிற அந்த நிறை குறையோட தான் இந்த நவீன நாவல்கள் வந்து படைக்கப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா நீங்க வரலாற்று நாவல்கள்ல அவங்களை அதிகமான ஒரு வீர பெண்மணியா ஒண்ணு காட்டுவாங்க, அது வந்து யதார்த்தத்துக்கு பொருந்தாது. ஆனா யதார்த்தமான நாவல்கள் அவங்க கிட்ட என்ன குறைகள் இருக்கோ நிறைகள் இருக்கோ அதோடுதான் படைப்பாங்க.
1: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இப்ப நம்ம வரலாற்று நாவலோட நவீன புதினங்களையோ சிறுகதையோ நம்ம வந்து ஒரு ஒப்பீடு நோக்கில பார்க்கும்போது நவீன சிறுகதையும் புதினங்களும் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லலாம்.
1: கண்டிப்பா
0: பெண்களுடைய கதாபாத்திரங்களை வடிவமைப்பதை பொறுத்த வரையில ஆண் எழுத்தாளர்களா இருந்தாலும் சரி பெண் எழுத்தாளர்களா இருந்தாலும் சரி ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, காலத்துக்கேற்ப வந்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இதுவே பின் நவீனத்துவ புதினங்கள் குறிப்பாக பல்வேறு இலக்கியங்கள், இப்ப வந்து பெண்கள் இலக்கியம் இருக்கு, தலித் இலக்கியம் இருக்கு, பல வகையில் இலக்கியங்கள் வந்து அதுலயும் நிறைய சர்ச்சைகளும் இருக்கு. பெண்கள் இலக்கியத்தை பெண்கள் அல்லாதவர்கள் படைக்கலாமா அப்படின்ற ஒரு இது இருக்கு, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி வரும்போது பின் நவீனத்துவ காலத்துல வந்த கதைகள் அதையும் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கா? இப்ப நம்ம பின் நவீனத்துவத்தை தான் வந்துகிட்டு இருக்கோம்.
1: அது பின் நவீனத்துவத்தை ரெண்டு வகையா பார்த்தோம் நம்ம, என்னன்னா அரசியல் ரீதியான பின்னவினத்துவம் ஒரு வகை, இலக்கிய ரீதியான பின்னவினத்துவம் ஒரு வகை. இலக்கியத்தில இரண்டு வகையான பின்னவினத்துவம் போக்கு வந்திருந்தது. சாரு நிவேதிதா போன்றவர்கள் இந்த பாலியல் முன்னிறுத்துவது, அது கட்டற்ற பாலியல் என்கிற ஒரு தன்மையில அவங்க போனாங்க.

அது இல்லாமல் மற்ற சில இதெல்லாம் புரியாத தன்மையில், இப்போ கோனிங்கியும் பின்னணி தேர்த்தாளர்னு சொல்லுவாங்க, ரொம்ப புரியாத தன்மையில் போகிறது, மாய யதார்த்தவாதம்னு பேசுறது, அப்போ கோனங்கி போன்றவர்கள், அப்புறம் தமிழவன், தமிழவன் ஏற்கனவே சொல்லப்பட்ட நாவல்கள், அவர் ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்கள், அந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்களை படிச்சோம்னாக்கா அதுல தலைமுறை தலைமுறையா வந்துகிட்டே இருக்கும். அதுல வந்து எளிமையா வந்து புரிஞ்சிடாது. 138 வயசு இருக்கிற ஒரு பெண்மணி எல்லாம் அதுல பாட்டி வருவாங்க, அவங்க சொல்ற அந்த நினைவுகள் பல கதைகளை வந்து அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க.

0: புரட்சிகரமான எழுத்தாளர் அப்படின்னு அறியப்பட்ட ஜெயகாந்தன் அவர்கள் கூட அவரோட கதைகள் முடிக்கும்போது சமூக கட்டமைப்பு, சமூகத்தின் ஒழுக்க முறைகளை வந்து தாண்டி அவரோட கதைகள் போகாது. சில நேரங்களில் சில மனிதர்களே சொல்றேன், அந்த கங்கா என்ற பெண் பல விஷயங்களை உடைத்து வருவாள், தன்னுடைய மனதிற்கு ஏற்ற மாதிரி கடைசி வரைக்கும் வாழ்வா. ஆனா கடைசியில அவ வாழ்க்கை வந்து துயரமா முடியற மாதிரி தான் முடிச்சிருப்பார். ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி, ஒரு பெண் வந்து தன்னுடைய இரு கரைகளை தாண்டி அந்த நதி போனுச்சுன்னா அந்த அழிவு தான் அப்படின்றதுதான் அதோடைய இதுவா இருக்கும். ஆனா இப்போ பின் நவீனத்துவ காலத்துல வந்த இந்த படைப்புகள், எனக்கு எது சரின்னு படுதோ அதுதான் சரி, நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, என்னுடைய நியாயங்கள் தான் நியாயம், வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயங்கள் அப்படின்னு ஜெயகாந்தன் அவர்கள் சொன்ன மாதிரி அதை வந்து நடைமுறையில வந்து கதையாவும் எழுதுறாங்க. ஒரு சில விஷயங்கள் எழுத ஆசைப்பட்டாலும் அந்த காலத்துல எழுதாம அப்படியே மூடி கொண்டு போயிருவாங்க. இப்ப நம்ம வந்து அம்மா வந்தால் எடுத்தா கூட அந்த காலத்துல அது ஒரு புரட்சிகரமான நாவல், அதனால தி. ஜானகிராமன் அவர்கள் பட்ட வேதனை நம்மளுக்கும் தெரியும். ஆனா இப்ப அந்த நாவலை எடுத்து படிக்கும் போது அவ்வளவு ஒண்ணும் புரட்சிகரமா இல்லையா அப்படின்னு யோசிப்போம். இது ஒரு சில இடங்கள் சாதாரணம் நடக்கதானே இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அதையும் தாண்டி இன்னும் பல தளங்கள்ல வந்து பின்னவின்னு நாவல்கள் போயிடுச்சு. எழுத்து முறையிலையும் நம்ம பேச்சு வழக்குல வந்து எழுத்து இப்ப மாறிடுச்சு. முன்னாடி அது பேச்சு வழக்கு எழுதுற எழுத்து வந்து எழுத்துனே சொல்ல மாட்டாங்க. வட்டார வழக்கு, வட்டார வழக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து இலக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதை உடச்சு போடுறதும் இன்னைக்கு பின்னவின்னுத்துவ நாவல் புதினங்களும் சிறுகதைகளை தான் இது பண்ணிட்டு இருக்கு. பாப்போம் இன்னும் அடுத்த கட்டம் எப்படி போகுது அப்படின்னு பாப்போம். நம்மள தமிழ் இலக்கிய சூழல்ன்றது வளமாக இருக்கிறது, அதுல இன்னைக்கு நம்ம அதுல ஒரு பகுதி எடுத்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் இதே அலைவரிசையில் இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம்.
1: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். கதையின் நாயகிகள் பங்கேற்றவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள், உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள்.
2: படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: திரையிசை எஸ் ஜானகி பாடியுள்ள பாடலை இப்போது கேட்க உள்ளோம். படம் அவர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: காலை நேர புதுமையாய்,
0: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
1: இரவு பொழுதின் இனிமையாய்,
0: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
1: குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101.
2: நேரம் 12 மணி. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
6: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே. EMI ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான AC, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
7: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
8: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
9: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
10: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
11: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட
12: மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
13: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
14: இப்ப நம்ம சிபா நர்சிங் காலேஜ்ல BSc நர்சிங் அண்ட் GNM கான அட்மிஷன் நடக்குது.
15: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
14: சிபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிபா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
16: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
2: நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தசைப்பிடிப்பால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்குகிறார் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் சிந்தியா அவர்கள். திரைசை பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, வாழ்க்கை பாடம் கற்றுத்தந்த நேரத்தின் அருமை நிரலை. 1:55-2:15 திரைசை. 2:55 வானிலை அறிக்கை, 3:02 தேநீர் நேரம் வாராய்தோழி, உங்கள் பெற்றோர்களின் நீண்டகால ஆசையை நிறைவேற்றிய தருணம் நிரலை. மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வானிலை அறிக்கை, தொடர்ந்து பழமொழியும் புதிய சிந்தனையும் வழங்குகிறார் செம்பொன் விளை கவிஞர் எம் சத்தியநேசன் அவர்கள். தொடர்ந்து திரைசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. ஐந்து முல்லை சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரைசை சரம். மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரைசை, 7:00 இன்னிசை நேரம், 7:10 தர்மபுரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் தண்டபாணி, 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, ஏத்தன் வாழை சாகுபடி, நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அழகிய பாண்டியபுரம் ஆனந்தம் அவர்கள், அமுதசுரபி பட்டுப்புழு வளர்ச்சி சார்ந்த திட்டங்கள் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கோழிகளுக்கு ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய் தகவல்களை தருகிறார் ஆப்பிக்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எஸ் லோகேஸ்வரி அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நிரலை, 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம், 8:30 வானொலி நாடக விழா 2026, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம், எழுதியவர் எஸ் எல் நானு, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ் ஆகியோர், படைப்பு சென்னை வானொலி நிலையம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: fiasco last night. Australia continued to lead the standings with 110 medals, while India were 10th with 17 medals on day 8. And with that, we end this news bulletin.
1: மிதக்கும் ஒளியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேரம் 12:10, ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. ஆரம்பமாவது மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. தூரங்கள்தான் நமக்கு பிரிவாகுமோ, கனவில் சந்திப்போம் துயிலிலும். கேட்கவிருக்கும் பாடல் இருவளவர்கள் திரைப்படத்திற்காக வேதா இசையில் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா பாடியது.

0: பாண்டியஸ் லீ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பாண்டியஸ் லீ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நாகர்கோவில். ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும்

நேரம் நகராமல் இருப்பதாலோ என்னவோ உன் நினைவுகள் நிலையாக நிற்கின்றன என்னுள். கேட்கவிருக்கும் பாடல் மீனவ நண்பன் திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையில் KJ ஏசுதாஸ், வாணி ஜெயராம் பாடியது.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
3: ஆமா போட்டிருக்காங்க, வெறும் 4,000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு, காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர், சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
2: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
3: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
4: நினைவுபடுத்துகிறோம், இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, வாழ்க்கை பாடம் கற்றுத்தந்த நேரத்தின் அருமை, பெண்களுக்கான நேரலை. தோழிகளே, உங்களுக்கு இன்னொரு நேரலை இருக்கு. 3:02 தேநீர் நேரம். வாராய் தோழி, உங்கள் பெற்றோர்களின் நீண்ட கால ஆசையை நிறைவேற்றிய தருணம் நேரலை. பங்கேற்று பேச தோழிகள் அழைக்க

நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2620240 மற்றும் 2907022. முன் இணைப்பெண் 0465 2 மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903275709.

வசந்த காலத்திலும் வறண்ட நிலத்திலும் உன்னையை தேடி அலைகிறது மனம். நந்தவனத்து வண்ண பூச்சியாய் கேட்கவிருக்கும் பாடல் பெற்ற மகனை விற்ற அன்னை. திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், ஏ எம் ராஜா, பி சுஷீலா பாடியது.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: போன் 233-066.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி.

வழி தெரியாமல் தவிக்கிறேன் உன் எண்ண சிறைக்குள் அடைப்பட்டு. கேட்கவிருக்கும் பாடல் பூஜைக்கு வந்த மலரே. திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி.பி. ஸ்ரீனிவாஸ், எஸ். ஜானகி பாடியது.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்றிரவு 7:25 உழவர் உலகம். உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, ஏத்தன் வாழை சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அழகிய பாண்டியபுரம் ஆனந்தம் அவர்கள். அமுத சுரபி, பட்டுப்புழு வளர்ச்சி சார்ந்த திட்டங்கள் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். கோழிகளுக்கு ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய் தகவல்களை தருகிறார் ஆப்பிக்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எஸ் லோகேஸ்வரி அவர்கள்.

நேரம் 12:30. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. தொலை தூரம் நீ சென்றாலும் உன்னை தேடி வெகு தூரம் பயணிக்கிறது என் மனம். கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் சுமை தாங்கி திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையில் ராமமூர்த்தி பாடியது.

பேச நினைத்த வார்த்தைகள் தூரமானது, உன் அருகில் இதய துடிப்பும் இசையானது. கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையில் TM சவுந்தரராஜன், P சுஷீலா பாடியது.

நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்றிரவு 8:30 வானொலி நாடக விழா 2026, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா, நாடகம் கேட்கலாம். இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. நேரலையில் பங்கேற்க நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602040 மற்றும் 2970722, முன் இணைப்பு எண் 04652, மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903527039. நிறைவு பெற்றது மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை.

என்னாச்சு சார், வரல லைட் வரல. கொடுக்கவா? ஆகாஷ்வாணி. என்னாச்சுன்னு தெரியல. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுதந்திர போராட்ட தியாகி உதம்சிங்கின் வீரமும் தியாகமும் தலைமுறைகளை தாண்டி மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் தேர்வு கட்டமைப்பில் மாபெரும் மாற்றத்தை அரசு கொண்டு வந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேசார் நம்கைல் வாங்சுக்குடன் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சுதந்திர போராட்ட தியாகி உதம்சிங்கின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் உதம்சிங்கின் வீரமும் தியாகமும் தலைமுறைகளை தாண்டி மக்களிடையே தேசப்பற்றை ஊக்குவித்திருப்பதாக கூறியுள்ளார். நாட்டின் பெருமையையும் இறையாண்மையையும் பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வை மக்களிடையே உதம்சிங் ஏற்படுத்தியிருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் முக்கிய பங்கு வகித்துள்ள உதம்சிங்கின் துணிச்சலும் தியாகமும் போற்றத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். காலத்தால் அழியாத புகழை பெற்றவர் சுதந்திர போராட்ட தியாகி உதம்சிங் என்றும் திரு ராஜ்நாத் சிங் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நிகழ்த்திய மைக்கேல் டயர் என்ற ஆங்கிலேய அதிகாரியை தனியொரு நபராக வீழ்த்திய பெருமையை பெற்றவர் உதம்சிங் என்றும் இதன் மூலம் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு சுதந்திர போராட்ட வீரர்கள் சார்பில் கடும் எச்சரிக்கையை அவர் விடுத்ததாகவும் கூறியுள்ளார். நாட்டின் விடுதலைக்காக தேசப்பற்றோடு போராட வேண்டும் என்ற உணர்வை மக்களிடையே அவர் ஏற்படுத்தினார் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டிருப்பது நாட்டின் தேர்வு கட்டமைப்பில் கொண்டுவரப்பட்டுள்ள மாபெரும் சீர்திருத்த நடவடிக்கை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடுமையாக உழைத்து சாதிக்க துடிக்கும் இளைஞர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு இந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். புலனாய்வு மற்றும் நீதிமன்ற விசாரணையை விரைவு நீதிமன்றங்கள் மூலம் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிப்பதற்கு இந்த சட்டத்திருத்தம் வகை செய்வதாகவும் அவர் கூறியுள்ளார். தேர்வு முறைகேடுகளை சட்டப்பூர்வமாக தடுப்பதற்கும் விரைந்து நீதி கிடைப்பதற்கும் இந்த சட்டத்திருத்த மசோதா வகை செய்வதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நேர்மையான வெளிப்படையான மற்றும் பாதுகாப்பான தேர்வு கட்டமைப்பை கொண்டுவரும் முக்கிய முயற்சியாக தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மாணவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து அவர்களுக்கான பாதுகாப்பை உருவாக்கித் தரும் முயற்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் இந்த சீர்திருத்த நடவடிக்கையை பிரதமர் மேற்கொண்டுள்ளார் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள்

0: எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் தேர்வு முறைகேட்டிற்கு எதிராக தில்லியில் நடைபெற்ற போராட்டத்தின்போது மாணவர்கள் காவல்துறையினரால் தாக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச முற்பட்டனர். இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அவர்கள் அமளியில் ஈடுபட்டனர். கடும் அமளிக்கிடையே அமைச்சர்கள் பல்வேறு துறைகளின் அறிக்கையை தாக்கல் செய்தனர். ஊரக மேம்பாடு மற்றும் பஞ்சாயத்ராஜ் குறித்து நாடாளுமன்ற நிலைக்குழு அளித்த அறிக்கை அவையில் தாக்கல் செய்யப்பட்டது. தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் குறித்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் 22வது அறிக்கையை தாக்கல் செய்தார். இதில் போலியான செய்திகளை தடுப்பதற்கான பரிந்துரைகளும் இடம்பெற்றுள்ளன. கடும் அமளிக்கிடையே கேள்வி நேரத்தை தொடங்குவதாக அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அறிவித்தார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று காலை தொடங்கியதும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் கேள்வி நேரத்தை தொடங்க இயலாத நிலை ஏற்பட்டது. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷமிட்டனர். அரசு தரப்பில் முக்கிய அலுவல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருப்பதால் அவையை நடத்த அனுமதிக்குமாறு அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டனர். அவையின் மாண்புகளை உறுப்பினர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து அமளி நீடித்ததால் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: பைட்லாம் போவோம்னு தெரியல. திருப்பூர் தானே? ஒரு பைட்டு
2: போட்டுட்டு
0: வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேஷார் நம்கைல் பாங்சுக்கை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து திம்புவில் ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து பூட்டானில் உள்ள இந்திய தூதரகம் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் பூட்டான் மன்னர் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நம்பகமான பொது ஒலிபரப்பு சேவையை வழங்கி ஆகாஷ்வாணி மக்களின் பேராதரவை பெற்றுள்ளதாக அதன் முதன்மை தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் தெரிவித்துள்ளார். மிசோரம் மாநிலம் ஐஸ்வால் ஆகாஷ்வாணி நிலையத்தின் 60 ஆண்டுகால சிறப்பான சேவையை பாராட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் பன்முக கலாச்சாரத்தையும் வளமான பாரம்பரியத்தையும் மக்களிடையே எடுத்துச் செல்வதில் இந்நிலையம் முக்கிய பங்காற்றி வருவதாக கூறியுள்ளார். ஐஸ்வால் ஆகாஷ்வாணி நிலையம் மக்களிடையே நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மிசோரம் மாநிலத்தின் கலாச்சார அடையாளத்தை இந்த நிலையம் பிரதிபலிப்பதாகவும் அதன் வளர்ச்சிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ராஜீவ்குமார் ஜெயின் கூறியுள்ளார். போதைப்பொருள் பழக்கமில்லா இளைஞர்கள் இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை மறுநாள் தொடங்கி வைக்கவுள்ளார். இதனையொட்டி மத்திய அரசின் மை பாரத் அமைப்பு சார்பில் தமிழகத்தின் திருப்பூர் மாவட்டத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருப்பூர் மாவட்டம் தனியார் கல்லூரியில் மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை மை பாரத் மற்றும் கல்லூரி நிர்வாகம் இணைந்து நஷாமுக் அபியான் இயக்கத்தின் கீழ் போதை இல்லா இளைஞர்கள் வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற கருப்பொருளில் மாவட்ட அளவிலான பல்துறை போட்டிகள் நடத்தின. ஓவியம், குறும்படம்,
4: நடனம் உள்ளிட்ட போட்டிகளில் திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று போதை ஒழிப்பின் அவசியத்தை கலை வழியாக வெளிப்படுத்தினர். போதை இல்லா இளைஞர்கள் வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற விழிப்புணர்வு செய்தியை வலியுறுத்திய இந்த நிகழ்ச்சி இளைஞர்களின் சமூக பொறுப்புணர்வை மேலும் வலுப்படுத்தியது.
5: திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரிஷ்.
0: ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகளை தேடும் பணியை முடுக்கிவிட்டுள்ளனர். பாங்காய் வனப்பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்தை அவர்கள் சுற்றி வளைத்துள்ளனர். அந்த இடத்திலிருந்து தீவிரவாதிகள் வைத்திருந்த உணவு மற்றும் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களையும் அவர்கள் பறிமுதல் செய்துள்ளனர். அந்த இடம் தீவிரவாதிகளின் தற்காலிக முகாமாக பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். அரிசி, உணவுப் பொருட்கள், கேஸ் அடுப்பு உள்ளிட்டவைகள் அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டி

0: போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 5-7, 11-9 என்ற செட் கணக்கில் இத்தாலியின் சிமோனே ஆஞ்சியா வவசோரி இணையை வென்றது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா ஈக்வடரின் கான்சலோ எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-1 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் லூயிஸ் கார்லோஸ் அலன் மடாகன் இணையை வென்றது. அமெரிக்காவின் புளோரன்ஸில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிரிஷ் மகேந்திரன் அமெரிக்காவின் அல்ஜா ஆன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்தியாவின் லவ்பிரீத் சிங் மற்றும் சீமா ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுதந்திரப் போராட்ட தியாகி உத்தம் சிங்கின் வீரமும் தியாகமும் தலைமுறைகளை தாண்டி மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் தேர்வு கட்டமைப்பில் மாபெரும் மாற்றத்தை அரசு கொண்டு வந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேசார் நம்கைல் வாங்சுக்குடன் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்தினார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:51. நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர் கேட்பதற்கு முன்,
4: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
5: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
1: நலமாய் வாழ்வோம்.
6: தசை பிடிப்பால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்குகிறார் ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சிந்தியா அவர்கள்.
7: இன்னைக்கு நம்ம மசில் கிராம்ப், அதாவது தசை பிடிப்பு, இதை வந்து ஆயுர்வேதத்துல மாம்சகதவாதான்னு சொல்லுவாங்க. இது பொதுவா எல்லா வயதினருக்கும் காணப்படுற ஒரு பிரச்சனையா இருக்கு. நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தோட தான் இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். சிலருக்கு தூக்கத்துல கூட இந்த தசை பிடிப்பு வரும். தசைகள்ல ஏற்படுற திடீர் தன்னிச்சையற்ற சுருக்கங்கள்னாலதான் இந்த வலி வருது. அதிக நேரம் நின்று வேலை செய்யறவங்க, அதிக நடைப்பயிற்சி செய்யறவங்க, கடினமான உடற்பயிற்சி செய்யறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். மேலும் உடல்ல போதிய நீர் சத்து இல்லாத, எலக்ட்ரோலைட் இம்பாலன்ஸ் சொல்லுவாங்க, பொட்டாசியம் மெக்னீசியம் இந்த மாதிரி சத்துக்களோட அளவு கம்மியா இருக்கிறனால கூட வரும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் அவுட் பண்றவங்க, சீரான ரத்த ஓட்டம் இல்லாதவங்க, அவங்க எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு வரும். பொதுவாக தசை பிடிப்பு ஏற்படும் இடம்னு பார்த்தோம்னா நம்மளுடைய வயிறு, தொடைப்பகுதி, கை, கெண்டைக்கால் பகுதிகளில் தான் பொதுவா இது வரும். இது வராம தவிர்க்கணும்னா இரவு நேரங்கள்லயோ அல்லது உடற்பயிற்சி செய்யற நேரங்களையோ நம்ம ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு மற்ற ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணாலே இந்த பிரச்சனை வராம தவிர்க்கலாம். அதுவும் இல்லாம நமக்கு பொட்டாசியம் சத்து நிறைந்த உணவுகள், நீர் சத்து அதிகமா உள்ள உணவுகளை உணவுல சேர்த்து கொண்டாலே போதும். வாழைப்பழம், பால், டேட்ஸ், டிரைட் ஃப்ரூட்ஸ், நட்ஸ், விதைகள், கேரட், ஆரஞ்சு, பப்பாளி இந்த மாதிரி உணவுகளை சேர்த்துக்கலாம். நீர் சத்து அதிகம் உள்ள இளநீர், தர்பூசணி, கரும்பு ஜூஸ், லெமன் இதெல்லாம் உணவுல சேர்த்துக்கலாம். ஆயுர்வேதத்துல இதுக்கு மெடிசன்ஸ் பார்த்தோம்னா லேகியம்ஸ் கொடுப்பாங்க, பிரம்மரசனம், சவன பிராசனம் இந்த மாதிரி மருந்துகள் கொடுப்பாங்க. தைலம்னு பார்த்தோம்னா வலி இருக்கிறனால கற்பூராதி தைலம் கொடுப்பாங்க. உள்ளாடி சாப்பிட்ற மாதிரினா இன்டர்னலா என்ன கொடுப்பாங்கன்னா தன்வந்திர ஆவர்த்தி, சகச்சிர ஆவர்த்தி இந்த மாதிரி தைலங்கள் மற்றும் வேறு மருந்துகள் கொடுப்பாங்க. இந்த மருந்துகள் எல்லாம் போதிய மருத்துவரின் ஆலோசனைப்படி மட்டுமே எடுக்கிறோம், தானாக சுயமாகவும் எடுக்கக்கூடாது.

0: தசை பிடிப்பால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கியவர் ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சிந்தியா அவர்கள்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: காற்றலில் கலந்து காதுகளுக்கு இன்பம் சேர்த்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 12:55. இனி திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். பாடலை கேட்பதற்கு முன்,
4: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: இனி வரும் பாடல் பட்டாசு திரைப்படத்திற்காக.

நேர்களின் நினைவிற்கு இன்று பகல் மணி 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, இதில் வாழ்க்கை பாடம் கற்றுத்தந்த நேரத்தின் அருமை குறித்தும், பிற்பகல் மணி 3:02 தேனி நேரத்தில் வாராய்த்துளை நிகழ்ச்சியில் பெற்றோர்களின்

0: நீண்டகால ஆசையை நிறைவேற்றிய தருணம் இது குறித்தும் தோழியர்கள் பங்கேற்று நேரலையில் பேசலாம். இவ்விரு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் 290-7222, அலைபேசி எண் 8903-2570-3939.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இந்த இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில்
2: உழவருக்கு ஒரு சிந்தனை. ஏத்தன்வாழை சாகுபடி அழகிய பாண்டியபுரம் ஏ ஆனந்தம் அவர்களுடன் நேர்முகம். அமுது சுரபி பட்டுப்புழு வளர்ச்சி சார்ந்த திட்டங்கள் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். கோழிகளுக்கு ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய் ஆப்பிக்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எஸ் லோகேஸ்வரி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101

0: எப்போதும் காதோடு கருத்துள்ள வானொலி இருக்கட்டும். உங்கள் நெஞ்சோடு உறவாட என்றும் குமரி பண்பலை 101 தான். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 1 மணி. செய்தி தெரியுமா? கேட்பதற்கு முன்,
1: நாகர்கோவில் GR ஃபர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR ஃபர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே? EMI ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான AC, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
3: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
2: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
0: இன்று சதாவதானி செய்குத்தம்பி பாவலர் அவர்களின் பிறந்த நாள். பேராசிரியர் சாமுவேல் தாசன் அவர்கள் சதாவதானி செய்குத்தம்பி பாவலர் அவர்கள் குறித்து ஆற்றிய உரையினை இப்பொழுது கேட்கலாம்.
4: மறைந்த பெருமக்களின் மாண்புகளை நினைத்து பார்ப்பது மானுடத்தின் மேன்மைக்கு வழிகோலுவதாகும். காலந்தோறும் கடவுள் தமக்கனவாளா பிறர்க்குரியாளரை உலகிற்கு தந்து பல வகையில் உலகை பாதுகாத்து வருகின்றார். உலகின் அனைத்து பகுதிகளிலும் இத்தகைய மாந்தர் தோன்றி மக்களுக்கு வழிகாட்டிச் சென்றுள்ளனர். இந்த வகையில் இந்திய துணைக்கண்டத்தின் தென்கோடியில் அமைந்துள்ள குமரி மண்ணில் பிறந்து மக்கள் பணி செய்து மறைந்தும் மறையாத மாமணிகளில் ஒருவரை பற்றி சுருக்கமாக சிந்திப்போம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நகரம் கோட்டாறு. அதன் அண்மையில் உள்ள ஓர் இடலாக்குடி. அவ்வூரில் 1874 ஜூலை திங்கள் 31 ஜனாப் பக்கீர் மீரான் அமீனா தம்பதியாருக்கு மகவாக தோன்றியவர் செய்குத்தம்பி. இன்று அவர் சதாவதானி செய்குத்தம்பி பாவலர் என்னும் சிறப்பு பெயரில் அழைக்கப்படுகின்றார். அவதானம் என்பதற்கு உணர்வில் வாங்கிக் கொள்ளுதல் என்பது பொருள். உள்ளத்து உணர்வை கட்டுப்படுத்தி நெறிப்பட அமைத்து அதன் வாயிலாக நினைவாற்றலை பெருக்கிக் கொள்ளுவது அவதானமாகும். இத்திறன் அஷ்டாவதானம், தசாவதானம், சதாவதானம் என பல வகையாக பாகுபாடு செய்யப்பட்டுள்ளது. இவற்றுள் சதாவதானம் அனைத்திலும் மேம்பட்டதாகும். ஒரே நேரத்தில் கேட்கப்படும் 100 வகையான கேள்விகளை உள்வாங்கிக் கொண்டு வரிசைப்படி அவற்றுக்கு விடையளிப்பது சதாவதானமாகும். இந்த திறனை பெற்றிருந்தவர் செய்குத்தம்பி. எனவேதான் அவர் சதாவதானி என அழைக்கப்படுகின்றார். செய்குத்தம்பி இளமை முதலே சிறப்புமிக்க ஆற்றல்கள் கொண்டிருந்தார். தொடக்கப்பள்ளியில் படிக்கும் போதே அந்த ஆற்றல்கள் அவரிடம் பளிச்சிட்டன. அதனை சோதித்து அறிந்த ஆசிரியர்கள் முதல் ஆண்டிலேயே அவரை 4 வகுப்புகளை தாண்டி 5ஆம் வகுப்பில் சேர்த்துவிட்டனர். இளமையிலேயே தமிழ், மலையாளம், அரபி ஆகிய மொழிகளில் புலமை பெற்று திகழ்ந்தார். வறுமையால் வாடிய இவரது குடும்பம் நெசவு தொழில் செய்து வாழ்ந்து வந்தது. செய்குத்தம்பியும் தந்தையுடன் இணைந்து இளமையிலேயே தொழில் செய்து குடும்பத்திற்கு துணை புரிந்தார். ஆனால் எந்த சூழலிலும் தம் அறிவாற்றலை வளர்ப்பதற்கு அவர் தயக்கம் காட்டியதே இல்லை. இவர் தமது 15ஆம் வயதிலேயே அரிய கவிதை நூல்களை இயற்றி இலக்கிய உலகில் புகழ் பெற்றார். திருக்கோட்டாற்று பதிற்றுப்பத்தந்தாதி, திரு நாகூர் திருப்பந்தாதி ஆகியவை இளமையில் அவர் இயற்றிய நூல்களாகும். தமிழ் இலக்கியங்கள் அனைத்தையும் இளமையிலேயே கற்று உணர்ந்த அவர் அவற்றுக்கு விளக்கமளி

0: அடித்து சொற்பொழிவாற்றும் போது கேட்பவர் மெய்பறந்து போவார்கள். இரட்டுறமொழிதல், சிலேடை பொருளில் விளக்கம் கொடுத்தல் ஆகியவை அவருக்கு கைவந்த கலைகளாகும். கவிபனையும் அவரது ஆற்றலை கண்டறிந்த தமிழ்ச் சான்றோர்கள் 27 வயதில் அவருக்கு பாவலர் என்னும் பட்டமளித்து பெருமைப்படுத்தினார்கள். இஸ்லாமியராகிய செய்கு தம்பி இந்து சமய நூல்களில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டு அவற்றை நன்கு கற்று அரிய சொற்பொழிவுகள் நிகழ்த்தி மக்கள் உள்ளங்களை கவர்ந்தார். சமய ஒருமைப்பாடு பற்றி இன்று பேசப்படும் கருத்துக்கள் அனைத்தும் அவர் சொல்லிலும் செயலிலும் அன்றே பிரதிபலித்தன. இஸ்லாம் பள்ளிகளை மட்டுமன்று இந்து சமய கோவில்களையும் அவர் மதித்தார். இந்து கிறிஸ்தவ சமயங்களை சார்ந்த பலர் அவருக்கு உடன்பிறவா சகோதரர்களாக இருந்தனர். பல ஆண்டுகள் சென்னையில் உள்ள ஸ்ரீ பத்மவிலாசம் பதிப்பகத்தில் பணிபுரிந்தார். அப்போது அவரது புலமைச் சிறப்பும் பேச்சுத்திறனும் தமிழகத்தின் வடபகுதியிலும் பரவியது. அனைத்திற்கும் மேலாக தமிழ் இலக்கிய உலகில் அவர் ஆற்றிய ஒரு பணி அழியா புகழை அவருக்கு வழங்கியுள்ளது. வடலூர் வள்ளலார் என்று போற்றப்படும் ராமலிங்க அடிகளார் பக்தி உணர்வுடன் பாடிய அரிய கவிதைகளை திரட்டி வகைப்படுத்தி அவரது மாணவர்கள் திரு அருட்பா என்னும் பெயரில் நூலாக வெளியிட்டனர். தமிழறிஞர் பலர் இப்பெயரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. புகழ்பெற்ற தமிழறிஞரான ஆறுமுக நாவலர் தலைமையில் இலக்கிய அறிஞர்கள் ஒன்று திரண்டு நூலின் பெயரை மாற்ற வேண்டும் என்று போராடினர். திரு அருட்பா என்னும் பெயருக்கு உரியவை ஆழ்வாரும் நாயன்மாரும் இயற்றியுள்ள பாடல்கள் மட்டுமே. வேறு எந்த நூலுக்கும் அந்த பெயரை சூட்டுதல் கூடாது என மேடைதோறும் முழங்கினர். பத்திரிகைகளில் எழுதினர். நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கில் வெற்றி கிடைக்கவில்லை. என்றாலும் போராட்டத்தை கைவிடவில்லை. மேடைகளிலும் பத்திரிகைகளிலும் சொற்போர் மேலும் தீவிரமடைந்தது. இந்த நிலையில் செய்கு தம்பி பாவலர் களமிறங்கினார், மேடைகளில் முழங்கினார். ராமலிங்க அடிகளின் பாடல்கள் இறைவன் திருவருளால் படைக்கப்பட்டவைகளே என்பதற்கு பொருத்தமான சான்றுகள் காட்டி தம் சொல்லாற்றலால் மேடைகள் தோறும் சொற்போர் நடத்தினார். அதை எதிர்த்து எவராலும் நிற்க முடியவில்லை. எதிர்ப்பு குரல்கள் அடங்கி போயின. போர் ஓய்ந்தது. திருவருட்பா என்னும் பெயர் நிலைத்தது. தமிழ்மொழி உள்ளவரை இதற்காக சதாவதானி பாராட்டப்பெறுவார் என்பதில் ஐயமில்லை. சமூக சிந்தனைகளுக்கு தம் கவிதையாலும் பேச்சாலும் வலிமை ஊட்டினார். தமது முதுமை காலத்தில் சென்னையை விட்டு சொந்த ஊரான இடலாக்குடியில் வந்து தங்கியிருந்த பாவலரை தமிழ் சான்றோரும் அரசியல் தலைவர்களும் இல்லம் தேடி வந்து வாழ்த்தி வணங்கிச் சென்றனர். வாழ்நாள் முழுவதும் வையகமாந்தரின் வாழ்வு மேம்பாட்டிற்காக பாடுபட்ட சதாவதானி செய்கு தம்பி பாவலர் 1950 ஆண்டு பிப்ரவரி மாதம் 13 நாள் இயற்கை எய்தினார். அவர் புகழ் மங்கி மறையாமல் இருப்பதற்காக தமிழக அரசு அவர் பிறந்த ஊரில் நினைவு மண்டபம் கட்டி சிறப்பித்துள்ளது. நாமும் அவரை வாழ்த்தி வணங்குவோம். நின்று நிலை கட்டும் பாவலரின் புகழ்.
1: சதாவதானி செய்கு தம்பி பாவலர் அவர்கள் குறித்து பேராசிரியர் சாமுவேல் தாசன் அவர்கள் ஆற்றிய உரையினை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சி எமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து.
2: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
4: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

0: நீங்கள் கேட்ட பாடல் பஞ்சவர்ண கிளி திரைப்படத்திற்காக பி. சுசீலா பாடியது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: உங்களின் எண்ணங்களை வார்த்தைகளால் வண்ணங்களாக்கி வானலைகளின் வழியாக வழங்கிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 1:10. ஹாய் சிநேகிதியே, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. இன்றைய ஹாய் சிநேகிதி நிகழ்ச்சியில் வாழ்க்கை பாடம் கற்றுத்தந்த நேரத்தின் அருமை, இது குறித்து நேரலையில் தோழியர்கள் பங்கேற்று பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் ஒரு எண் 290-7222, முன் இணைப்பு எண் 04652, அலைபேசி எண் 8903-2575-7309. நேரம் என்பது திரும்ப பெற முடியாத பொக்கிஷம். அதன் மதிப்பை பல நேரங்களில் இழந்த பிறகே நாம் உணர்கிறோம். வாழ்க்கை நமக்கு கற்றுத்தந்த மிக முக்கியமான பாடங்களில் ஒன்று நேரத்தின் அருமை. அந்த அனுபவங்களை இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம் அன்பு தோழியர்களே. வாழ்க்கை பாடம் கற்றுத்தந்த நேரத்தின் அருமை, இது குறித்து நேரலையில் தோழியர்கள் பங்கேற்று பேசலாம்.
2: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
3: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
4: ஆமா போட்டிருக்காங்க. வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு. காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி EMI ஆஃபர். சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
3: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
4: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
0: வாழ்க்கை பாடம் கற்றுத்தந்த நேரத்தின் அருமை, இது குறித்து நேரலையில் தோழியர்கள் பங்கேற்று பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் ஒரு எண் 290-7222, அலைபேசி எண் 8903-2575-7309.

0: நீங்கள் கேட்ட பாடல் புது வசந்தம் திரைப்படத்திற்காக முத்துரிங்கத்தின் பாடல் வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் சித்ரா கல்யாண் பாடியது. நேரம் ஒரு மணி 17 நிமிடம். ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இணையும் தோழி யாருன்னு இங்கிருந்து கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: இங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா?
1: சார், அகஸ்தீஸ்வரம் பக்கம் பிராமன் புதூர்ங்க கிராமம், காந்தி நதி விளக்கம்.
0: சரிங்கம்மா, தலைப்பு கேட்டீங்களா? வாழ்க்கை பாடம் கற்று தந்த நேரத்தின் அருமை.
1: சார், இந்த நேரத்தின் நேரம்ங்கிறதே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த நேரத்தை வந்து நாம திட்டமிட்டு செயல்படுத்தணும் முதல்ல.
0: சரி,
1: நாளைக்கு இந்த மாதிரி இந்த ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு சொன்னா, அதற்கு நாம திட்டமிட்டபடி அதற்கு ஒரு ஒரு மணிக்கு முன்னாலே நாம போனோம் அந்த நேரத்தை அப்ப சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இது சில நாட்கள்ல எனக்கு நெகட்டிவாவும் ஆயிருக்கு சார். அந்த டைம்ல ரொம்ப அவசரம், அந்த நேரத்தை வந்து நாம குறிப்பிட்ட நேரத்தை நம்ம அதுக்காக ஒதுக்காத பட்சத்துல, திட்டமிடாத பட்சத்துல மிகவும் அவசர அவசரமா நாம் பயணிச்சு சில நேரங்கள்ல ரொம்ப லேட்டா அதுல போய் உட்கார்ந்து அதற்காக அது கொஞ்சம் நிறைய வாய்ப்புகளை இழந்த தருணங்களும் இந்த நேரத்துல.
0: இப்படி கூட சொல்லுவாங்க, காலம் காத்திருக்காது, காத்திருப்பவர் காலத்தை இழக்கிறார்.
1: நிஜமா சார்,
0: இல்லையா?
1: உண்மை இல்லையா சார்? இது ரொம்ப, நான் இது நிறைய இடங்கள்ல அனுபவிச்சிருக்கேன் சார். இது என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவிச்சிருக்கேன். என்னுடைய அப்பாவும்

0: இருக்காங்க. நேரத்தை வந்து குறிப்பிட்ட நேரம் எங்க சென்றாலும் பத்து நிமிடத்திற்கு முன்னதாக அந்த இடத்துல இருக்கணும். ஒரு எந்த ஒரு திட்டமிட்டு செயல்பட்டாலும் எந்த ஒரு நிகழ்ச்சி எல்லாம் இருந்தாலும் பத்து நிமிடத்திற்கு முன்னதாக அந்த இடத்துல இருக்கணும். அப்ப நம்ம ரிலாக்ஸா இருப்போம், நம்ம என்ன பேசுறோம் என்ன செய்யறோங்கிறது முன்கூட்டி அந்த இதுல ரிலாக்ஸா சொல்ல முடியும். இல்லைனா ஏதாவது செய்யணும்னு சொல்லது கூட அந்த பதட்டத்துல எல்லாருமே கொலாப்ஸ் ஆயிரும் சார். இது நிறைய நானே அந்த
1: நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா. நன்றி.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: மாமா என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதாரம் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 1:20. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து ஹாய் சிநேகிதியே. வாழ்க்கை பாடம் கற்றுத்தந்த நேரத்தின் அருமை. அடுத்த தோழி யார், எங்கிருந்து பேச போறாங்க அப்படிங்கறத கேட்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
6: வணக்கம் சார், நான்
1: சொல்லுங்கம்மா.
6: காலம் பொன் சொல்லுவாங்க, ஆனா பொண்ணா விலை கொடுத்துவாங்களா? அந்த காலத்தை நம்ம வந்து இது விலை கொடுத்து வாங்க முடியாது, எந்த ஒருத்தையும் வாங்க முடியாது.
1: சரி,
6: அப்படி இருக்க நேரத்துல ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு எங்க சொந்தத்துல ஒரு ஆள் மறைவுக்கு வேண்டி நேரமா இருந்து அப்ப நான் இங்க இருந்து கிளம்பினேன். சமயம் நேரம் நல்ல நேரமே போய் சேர்ந்துதான் பார்த்தேன். ஆனா எனக்கு அவங்களுக்கு சில கடங்கள் வந்ததுனால எனக்கு அங்க போய் அந்த சமயத்துக்கு போக முடியல.
1: சரி, காலம் பொன் போன்றது நீங்க தான் சொன்னீங்க, அப்படிதானா? இப்ப காலத்தை கருதி நீங்களும் சரியா பேசுவீங்கன்னு
6: நம்புறோம். காலத்தை கருதி
1: சுருக்கமா சொல்லுங்க.
6: நிகழ்ச்சியில்
1: பங்கேற்றமைக்கு நன்றிமா.
6: நன்றி சார். நன்றி.
7: தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
8: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
9: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
8: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
9: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
1: ஹாய் ஸ்நேகித நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழி. வணக்கம். வணக்கம், எங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா?
10: வணக்கம். வணக்கம்,
1: எங்கிருந்து யார் பேசுறீங்கன்னு சொல்லலாமா?
10: நான் சிதம்பரம் பேசுறேன்.
1: சிதம்பரத்துல இருந்து பேர் சொல்லிடலாமா?
10: பயன்படுத்தல
1: வாழ்க்கையை வெல்கிறார்.
10: கண்டிப்பா சார், அத கரெக்டா நம்ம முதல்ல எங்க தப்பு பண்றோம், எந்த இடத்துல நேரத்தை வீணாக்குறோம். இப்ப எங்க பாப்பா நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன், ஸ்கூல் கிளம்புறப்போ இல்ல சாயங்கால நேரத்துல ஒரு போன் எடுத்து வந்து பாக்குறேன்னா, நீ எந்த விஷயத்துல உன்னோட கவனம்

0: கவனத்தை கொண்டு போறதுனால நீ செய்ய வேண்டிய வேலையில உன்னால செய்ய முடியல. முதல்ல நீ எங்க உன்னுடைய கவனத்தை செதுறன்னு கண்டுபிடி, பாக்கி எல்லாமே நேரம் நடக்கும். அதே மாதிரி நேரத்தை வீணாக்காம நம்ம கவனத்தை கொண்டு போனா எல்லாமே நமக்கு சக்சஸ் தான் சார்.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
1: ஹாய் செய்தி நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம், என்ன பேர் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
3: அருள்நகர் ஜாய் பேசுறேன் சார்.
1: சொல்லுங்கம்மா.
3: காலத்தை நம்ம வீணாக்கவே கூடாது. இன்னும் வருட ஜூலை மாதம் ஒன்னாம் தேதி பார்த்தா இன்னைக்கு ஒரு மாதம் முடிஞ்சு விட்டுறது. இதுல நாம என்ன செய்தோம் என்பதை நினைக்க வேண்டும். அதே மாதிரி என்ன பொறுத்த வரையில இந்த குமரி பண்பலையில கூட நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஒவ்வொரு சின்ன சின்ன பேப்பர்ல சின்ன சின்ன குறிப்பா வச்சிருந்தேன். ஆனா அது இன்னைக்கும் எனக்கு சில பாயிண்ட்கள் எடுப்பதுக்கு எவ்வளவு பிரயோஜனப்படுகிறது. மட்டுமல்ல, நாம ஒரு கூட்டத்துக்கு சென்றாலும் ஒரு பேப்பரும் பெண்ணு நம்ம கையில வச்சுட்டு அங்கே இருந்துட்டோமானா நல்ல நல்ல தகவல்கள் நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நமக்கும் நம்ம பேசுவதற்கும் தேவையான நல்ல தல்ல கருத்துக்கள் கிடைக்கும். எல்லா தோழிகளுக்கும் அதை நான் ஒரு பாடமாக கற்றுக் கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றிமா, நன்றி.
2: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
4: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
2: போன் 233-066.
1: வாழ்க்கை பாடம் கற்றுத்தந்த நேரத்தின் அருமை, இது குறித்து தோழியர்கள்லாம் பேசிகிட்டே இருக்காங்க. இணைப்பில் வந்து நீங்கள் பேசணும்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் ஒரு எண் 290-7722, அலைபேசி எண் 8903-2570-309. இணைப்பில் வரும் அடுத்த தோழி, வணக்கம்.
5: வணக்கம் சார்.
1: இங்கேருந்து யார் பேசுறீங்கம்மா?
5: பெரியூர்லேருந்து விஜய பேசுறேன்
1: சார். சொல்லுங்கம்மா.
5: அத காலம் பொன் போன்றது, கடமைதல கண் போன்றது, பருவத்தை பயிர் செய், ஓடுகின்ற கதிரவன் அவன் பின் ஓடுகின்ற ஒவ்வொரு நாட்களாய், காலம் உயிரறுக்கும் வாழ், நாளன்றுக்கு உணர்வாக்கும் உண்மை. இதெல்லாம் நாம புரிஞ்சுக்கிடணும். முதல்ல நேரம் இல்லைன்னு சொல்லுறது நம்ம சொந்தரிக்கணும். அத திட்டமிடுதல் வேணும் சார். இதுல தொலைச்ச காலம் திரும்ப கிடைக்காது. ஒரு பொருள் வேணா வாங்கிக்கலாம், உடஞ்சு போச்சு வாங்கிடலாம், ஆனா நாட்கள் வந்து திரும்ப கிடைக்காது. அதனால பகுத்து ஆராய்ஞ்சு நாம அந்த பருவத்தை எப்படி எல்லாம் செயல்படுத்தணும். குழந்தைகளா இருந்தா அதுகளை எப்படி வழி நடத்தணும், பெரியவங்களா இருந்தா நாம எப்படி அதுகளுக்கு மோட்டிவா இருக்கணும், அந்த மாதிரி நம்ம பகுத்து ஆராய்ந்து ஓரளவு வழி நடக்கணும் சார். அதுதான் நம்ம திட்டமிடுதல் முதல்ல. அப்படி நாம வந்து அந்த காலங்களை வந்து கருதி வயது செயல்பட்டாலே குழப்பங்கள் நிறைய குறையும். எங்க பார்த்தாலும் எங்களுக்கு நேரம் இல்ல, எங்களுக்கு முடியல, அன்னைக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலங்க புலப்பம் தான் இருக்கும். அது ஏன் இல்ல, அது நமக்குள்ளதான் இல்லங்கிறத கேட்கல யாரும்.
1: உங்களை பொறுத்தவரை வாழ்க்கை பாடம் கற்றுத்தந்த நேரத்தின் அருமை அப்படின்னா என்ன சொல்லலாம், அதை சொல்லுங்க.
5: வேதனைப்படுறோம் சார். அப்ப அதே தவிர நம்ம பிள்ளைங்களுக்கு நாம கொடுத்துட கூடாது. நமக்கு அதுக்குள்ள ஆட்கள் இல்ல. அன்னைக்கு அவ்வளவு வழி நடந்து போனமே, அந்த கால விரைவில் தானே நம்ம பண்ணிருக்கோம். அப்ப எத்தனை மணிக்கு நாங்க எழுந்து இங்க இருந்து நடந்திருக்கணும்.
1: சரி,
5: அன்னைக்கு நமக்குள்ள சூழ்நிலையை நினைச்சு இன்னைக்கு வேதனைப்படும். அப்ப அது திரும்ப இப்ப கிடைக்கல, அந்த படிப்பு வீணா போச்சு. அப்ப நம்ம பக்கத்துல இருந்து அந்த படிப்பு மேலும் ஓங்கி இருக்கும். இதெல்லாம் அந்த கால விரைவில் தானே செய்தது.
1: இப்படி சொல்லுவாங்கல்ல, கடிகாரம் நேரத்தை காட்டுகிறது, வாழ்க்கை அதன் மதிப்பை கற்றுத்தருகிறது.
5: கண்டிப்பா சார்.
1: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்ற மிக்க நன்றிமா.
5: நன்றி சார்.
6: Pontjesly Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
7: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontjesly Super Speciality Hospital.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: வாழ்க்கை பாடம் கற்றுத்தந்த நேரத்தின் அருமை. இணைப்பில் வரும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: எங்கேருந்து யார் பேசுறீங்கம்மா?
1: மதுரையில இருந்து பொன்மலை
0: பேசு. சரிங்கம்மா, தலைப்பு கேட்டீங்களா?
1: ஆமாங்க சார், கேட்டேன் சார்.
0: வாழ்க்கை பாடம் கற்றுத்தந்த நேரத்தின் அருமை.
1: பாண்டிச்சேரியில இருந்து மதுரைக்கு வர்றதுக்காக கடலூர்ல இருந்து ட்ரெயின் மதுரைக்கு. ஆக்சுவலா அரை மணி நேரம் இருந்துச்சு. எல்லாம் சீக்கிரம் கிளம்புங்க, பக்கம் தான், 10 நிமிஷம் தான் வீட்டுல இருந்து, 10 நிமிஷம் தான் போயிடலாம், சீக்கிரம் போயிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப அசால்ட்டா கிளம்புனது. கிளம்புனா கரெக்டா ஆட்டோல வந்துகிட்டு இருக்கோம், நல்ல டிராபிக், சரியான டிராபிக் மாட்டிட்டாச்சு. ஏறி குதிச்சா தண்டவாளத்தை ஏறி குதிக்கணும். ரெண்டு மூணு பேர் வயசானவங்க, ஏற முடியாம இறங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி, கரெக்டா ட்ரெயின் நின்றுட்டு இருக்கு, ஏறி வெட்டி அப்புறம் உள்ள தூக்கி போட்டு எங்க அண்ணெல்லாம் ஏறி குதிக்கிறாங்க ட்ரெயின் கிளம்பி. இந்த எல்லாருக்கும் ஹார்ட் பீட் வந்து அப்படி இருக்கு.
0: எப்படி சொல்லுவாங்களா, நேரத்தை சரியாக பயன்படுத்துவோருக்கு நேரமே சிறந்த நண்பர்.
1: உண்மையிலே அந்த நேரத்தை, அந்த நேரம் நம்ம அசால்ட்டா இருந்ததோட பலன் வந்து அது. அதுல இருந்து ட்ரெயின்னாலே ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்துற ஒரு பாடத்தை நானே.
0: ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை பாடம் அதுல கிடைச்சு இல்ல?
1: உண்மை சார் அதெல்லாம்.
0: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றிம்மா.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: நேரம் 1:31 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை நூற்று ஒன்றில் இருந்து. ஹாய் ஸ்நேகிதி, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. வாழ்க்கை பாடம் கற்றுத்தந்த நேரத்தின் அருமை. இணைப்பில் வரும் அடுத்த தோழி, வணக்கம். எங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா? பேர் சொல்லுங்கம்மா. உங்க பேர் சொல்லிருக்கீங்களா? சொல்லுங்கம்மா. உங்களுடைய இணைப்பு எங்களுக்கு சரியா கேட்கல, விட்டு விட்டு கேக்கு. சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க பாக்கலாம். நீங்க பேசுறது எங்களுக்கு தெளிவா கேட்கலாமா? விட்டு விட்டு கேக்குது.
1: அந்த ஒரு 5 நிமிஷம் நிறைய பார்க்காம நான் நின்றுருந்தோம்னா அந்த சமயத்துல எனக்கு போயிருக்க முடியாது. வெயிலையும் பார்க்காம, என்ன வயிற்றையும் பார்க்காம, நடையும் பார்க்காம, சீட ஒரு 5 நிமிஷம் அந்த பஸ்டாண்டு போய் அவன் பஸ்ஸை பிடிச்சி கொண்டு போறதுனால எனக்கு வந்து கரெக்டாக அந்த நேரத்துக்கு போக முடிஞ்சு.
0: சரி,
1: அது எனக்கு ரொம்ப.
0: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. நன்றிம்மா.
1: நன்றி, வணக்கம்.

0: நீங்கள் கேட்ட பாடல் நீ வருவாய் என திரைப்படத்திற்காக அருண்மொழி ஹரிணி பாடியது. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் விவேகாவின் பாடல் வரிகளில். நேரம் 1:37. ஹாய் ஸ்நேகி, நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழி, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: நீங்க யார் பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா.
1: இழந்த சொத்தை மீட்டுடலாம், இழந்த நேரத்தை யாராலையும் திரும்ப வாங்க முடியாது, மீட்டெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க.
0: சரி,
1: பணத்தை விட நேரத்தை முறையா நிர்வாகம் பண்றவங்க தான் வாழ்க்கையில வெற்றி பெறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில எனக்கு 2019 எனக்கு ஒரு 9 தனியாவே கட்டுது, நான் தனியாவே உட்கார்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த நேரத்துல என்னோட வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு உண்டான பேஸை நான் அந்த இதுல போட்டுவிட்டேன். அதாவது என்ன பண்ணலாம், அந்த திட்டங்கள் வகுத்துறா இருக்கட்டும், எனக்கு கையில் தெரியும், ஆனா ஓரளவுதான் தெரியும். ஆனா அத முறையா நல்லபடியா ஆன்லைன்ல ஃபுல்லா கத்துக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் கத்துக்கிறதுக்காகவே நான் அந்த 9 நான் பிரயோஜனப்படுத்திக்கிட்டேன். அப்படி பிரயோஜனப்படுத்த இப்ப வரைக்கும் ஒவ்வொரு 1 கத்தாலும் நான் ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்காக, அது மொபைலா இருந்தாலும் நம்ம பண்பலையா இருந்தாலும் இல்ல ஒருத்தங்க கிட்ட பேசுறப்ப கூட அவங்க கிட்ட இருந்து வர அந்த ஒரு வார்த்தையா இருந்தாலும் அது புதுசா இருக்கும். அது அது அதனா புதுசா அதை நினைச்சுக்கிட்டு இப்படி சொல்லியிருக்காங்க இல்ல இந்த வார்த்தை புதுசா இருக்கு, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும்

0: நேரம் யாருக்காகவும் நின்றதில்லை, அப்படிதானே? நேரம் யாருக்காகவும் நின்றதில்லை, அதை மதிப்பவர்கள் தான் முன்னேறுகிறார்கள்.
1: அப்படி நம்ம பண்றதுனால அந்த கடந்த காலங்களை நினைக்கிறப்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு குறுகிய காலத்துக்குள்ள நம்ம இப்படி பண்ணிருக்கோமா, இவ்வளவு விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்கோமா, இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கோமா அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கே பிரமிப்பா ஒரு சந்தோஷமா இருக்கு.
0: சரி, நன்றி சார். நன்றி நன்றி.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: ஆடினாலே ஆஃபர் தான், அதுவும் நம்ம டிஜிமார்ட்னா சொல்லவே வேணும். டிஜிமார்ட்டில் பிரம்மாண்டமான ஆடி ஆஃபர். எல்இடி ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, கிச்சன் அப்ளைன்சஸ் அப் டு 70% வரை தள்ளுபடி. மொபைல் லேப்டாப்களுக்கு சிறப்பு தள்ளுபடி. இசிஎம்ஐ மற்றும் அட்டகாசமான பரிசுகள். உங்கள் மனம் கவர்ந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் வாங்க நம்ம டிஜிமார்ட்டுக்கு வாங்க. இடம் ஆப்போசிட் ஸ்டேடியம், நாகர்கோவில் மற்றும் பேலஸ் ரோட்டக்கலை.
0: நேரம் 1:40. ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சியினையும் அடுத்த தோழி. வணக்கம்.
4: வணக்கம்.
0: எங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா?
4: ராஜா டி கம்யூனிகேஷன், வடதுவிலையில இருந்து பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா
4: சார். நம்ம வாழ்க்கையில வந்து காலம் வந்து பொன் கொண்டது அல்ல, உயிர் போன்றது. அந்த கால நேரத்தை நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா திருப்பி அந்த நேரமும் காலமும் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால நான் என்ன செய்வேன், எனக்கு ஒரு நாள் கூட போதாது அந்த மாதிரி. அப்புறம் அதிகாக இல்ல, 4:00 நம்ம எழுந்தி நம்ம ஒர்க் எல்லாம் ஆரம்பிச்சிடும், நிறைய டைம் இருக்கு. நம்மளுக்கு என்னெல்லாம் தோணணுமோ அவ்வளவு இதையும் அந்த டைம்ல நம்ம கொண்டு வந்துடலாம் சார். அது மாதிரி என்னன்னா, நேரத்துக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போனா, ஒரு 4:30 போகணும்னா நம்ம 4 மணிக்கே போய் நின்னோம்னா நம்மளும் பதட்டப்படாம மத்தவங்களே நம்மளால பாதிக்கப்படணும் பாத்துக்கலாம் சார். அந்த ஒரு விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பா. அப்புறம் என்ன பொறுத்த அளவுல முந்தி எந்த டைம்ல நம்மளுக்கு பண்ண முடியாத நிறைய செயல்கள்னா, இப்ப எனக்கு நிறைய டைம் இருக்கு. அந்த டைம் ஒவ்வொரு டைமையும் நிறைய புக் படிக்கிறதுக்கு, நம்ம என்னெல்லாம் கத்துக்கணும்னு நினைச்சோமோ அவ்வளவுத்தையும் நான் இப்போ கத்துக்கிட்டே இருக்கேன் சார். இந்த டைம் வந்து
0: சரி, இப்ப உங்களை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு வந்து எப்படிலாம் திட்டமிடுறீங்க?
4: காலையில இருந்து நம்ம 4 மணிக்கு எழுந்திட்டோம்னாலே அந்த டைம் நிறைய இருக்கும் சார் நம்மளுக்கு. காலையில கொஞ்சம் எழுந்தி குளிச்சுட்டு விளக்கேத்துட்டு மூச்சு பயிற்சி பண்ணிட்டு கொஞ்சம் யோகா பண்ணிட்டு நீங்க நம்ம ஆரம்பிச்சோம்னா எங்களை அவ்வளவு டைம் அவ்வளவு நம்மளுக்கு வந்துட்டே இருக்க மாதிரி இருக்கும் டைம், காணாதுன்னே நமக்கு சொல்ல முடியாது. ஆனா கரெக்டா நம்ம காலையில 4 மணிக்கு 3:30, 4:00 நீங்க எழும்பி ஆகணும் சார். அப்படி எழும்பி நம்ம வந்து அந்த அதிகாலையே நல்லா பயன்படுத்திக்கிட்டோம்னாலே அந்த நாள் ஃபுல்லா நம்மளுக்கு நல்ல டைமா கிடைக்கும் சார். அப்படிதான் நான் திட்டமிடல.
0: ஒவ்வொரு நொடியும் ஒரு வாய்ப்பு தான்.
4: ஆமா சார், அந்த ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு வந்து ஒரு பொன், உயிர் போல. பிறகு அது கிடைக்காது நம்மளுக்கு.
0: சரிங்க,
4: அது கிடைக்க
0: நீங்களும் நேரத்தின் அருமை கருதி நிறைவு பண்ணிக்கிடுங்க நினைக்கிறோம். நன்றிம்மா. நன்றி.
4: நன்றி சார. நன்றி.
2: பண்பலையின் பாசமிகு நேயர்கள் கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள், வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும், நேயர் கடிதங்களின் தொகுப்பு. சனிக்கிழமை தோறும் காலை மணி 10:30 உங்கள் குமரி பண்பலை 101 கடிதம் வரையலாம், கருத்துக்களை வடிவம் மாறாது அலைபேசியிலும் அனுப்பலாம். அலைபேசி எண் 9442430243. ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன் நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள். காத்திருக்கிறோம் காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர. நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

இன்றைய ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் வாழ்க்கை பாடம் கற்றுத்தந்த நேரத்தின் அருமை, இது குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட எல்லா அன்பு தோழியர்களுக்கும் நிகழ்ச்சியை

நேயர்களுக்கும் குமரி பண்பலை 101 சார்பாக நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு வி சுகுமார். வணக்கம் நேர்களே. நேர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 3:02 தேதி நேரத்தில் வாராய்த்தோழி நிகழ்ச்சியில் பெற்றோர்களின் நீண்டகால ஆசையை நிறைவேற்றிய தருணம், இது குறித்து தோழியர்கள் பங்கேற்று நேரலையை பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2907722, அலைபேசி எண் 8903257039. இனி வருவது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியில் இருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு கூடுதல் மின்கட்டணம் செலுத்துவோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். வேளாண் நிதிநிலை அறிக்கையில் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யும் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கோவை, திருநெல்வேலி, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று கூடியதும் பல்வேறு துறை சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் சார்ந்த போலி செய்திகளை களைவது தொடர்பான பரிந்துரைகளை உள்ளடக்கிய அறிக்கையை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவையில் சமர்ப்பித்தார். இதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் விவகாரத்தில் மாணவர்கள் தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி முழக்கமிட்டனர். இதனால் நிலவிய அமளி காரணமாக மாநிலங்களவை வரும் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் கேள்வி நேரத்தை அவைத்தலைவர் தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சியினர் நீட் விவகார தாக்குதல் பிரச்சினையை எழுப்பி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இது தொடர்பாக அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கோரினார்கள். இதனால் நிலவிய கூச்சல் குழப்பங்களால் மக்களவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடிய போது ஜம்மு காஷ்மீர் மறு சீரமைப்பு 130வது சட்டத்திருத்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசத்தை வரும் குளிர்கால கூட்டத்தொடர் முதல் வாரம் வரை நீட்டித்து அவை அனுமதி வழங்கியது. அதனைத் தொடர்ந்து பிறப்பு இறப்பு பதிவேடு சட்டத்திருத்த மசோதா பலத்த அமளியினூடே மக்களவையில் விவாதம் எதுவுமின்றி நிறைவேறியது. அமளி தொடரவை அவை வரும் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பயங்கரவாதத்தை வேரோடு களையும் வகையில் 31 நாடுகளுடன் இணைந்து கூட்டு பணிக்குழுவை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் இதற்காக 6 பல்முனை குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். பாகிஸ்தான் தனது எல்லைப் பகுதிகளை எவ்வகையிலும் தீவிரவாதத்திற்கு பயன்படுத்த அனுமதிக்க கூடாது என்று இந்நாடுகள் கோரியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா தனது எல்லைப் பகுதிகளை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்க மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை பல நாடுகள் அங்கீகரித்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நீடித்த பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு அரசு மற்றும் தொழில் நிறுவனங்கள், உரிமையாளர்கள், பணியாளர்களிடையே சுமூக நட்புறவின் அவசியத்தை மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தினார். புதுடெல்லியில் உலகளாவிய தொழில் நிறுவன நட்புறவு தொடர்பான உயர்நிலைக் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அமைச்சர், மாறிவரும் தொழில்நுட்பங்களும் சர்வதேச அணுகுமுறைகளும் தொழில் நிறுவனங்களில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மத்திய அரசின் தொழிலாளர் நல சீர்திருத்தங்கள் பணியாளர்களின் உரிமைகளை பாதுகாத்து சமூக பாதுகாப்பை வலுப்படுத்தி தரமான வேலைவாய்ப்பை உருவாக்கும் சூழலை நோக்கமாக கொண்டது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஆயுஷ் துறையில் புதுமையான கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆயுஷ் அமைச்சகம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு இந்தியா அமைப்பின் இடையே கையெழுத்தாகியுள்ளது. ஆராய்ச்சி, மின்னணு சார்ந்த சுகாதாரம், ஆயுஷ் துறையில் புதுமையான கண்டுபிடிப்புகள், திறன் கட்டமைப்பு போன்றவற்றை முன்னெடுத்து செல்லும் வகையில் இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. 2025-26ஆம் ஆண்டிற்கான வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. தனிநபர், வரி செலுத்தும் ஊழியர், வரி தணிக்கை தேவைப்படாதோருக்கு மட்டுமே இது பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின்

0: மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், தலைமைச் செயலாளர், துறை சார்ந்த செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் இதில் பங்கேற்றுள்ளனர். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவில் நாளை மறுநாள் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுவதை அடுத்து இன்றைய ஆலோசனைக் கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. இதனிடையே காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் அம்மாநில நீர்வளத்துறையினருடன் அவசர ஆலோசனையை இன்று மேற்கொண்டுள்ளார். காவிரி ஒழுங்காற்றுக்குழுவின் பரிந்துரைப்படி தமிழகத்திற்கு 3500 கனஅடி தண்ணீரை 15 நாட்கள் கர்நாடகம் விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ள பின்னணியில் இந்த கூட்டம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. காவிரியில் கர்நாடகா தண்ணீர் திறக்காதது குறித்து ஓரிரு நாட்களில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், தமிழ்நாட்டில் கூடுதல் மின்கட்டணம் தொடர்பாக 3,70,000 பேர் புகார் அளித்திருப்பதாக வாட்ஸ்அப் செய்திகளை மேற்கோள் காட்டி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருப்பது தவறான தகவல் என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு கூடுதல் மின்கட்டணம் செலுத்துவோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார்.
1: 2 மடங்கு 3 மடங்கு எவ்வளவு பில்லு வந்திருக்குன்னு சொல்லி ஒரு அசெஸ்மெண்ட் பண்ணதுல கடந்த வருஷம் வந்து 11,50,000 பேருக்கு வந்து 3 மடங்குக்கு மேல பில்லு வந்திருக்கு. இந்த வருடம் வந்து 9,60,000 பேருக்கு தான் அந்த மாதிரியான ஹைப்போம். சோ ஒரு ரேஷியோ பாக்கிற போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்மியா தான், 2 லட்சம் பேருக்கு கம்மியா தான் வந்து 2-3 மடங்கு மேல வந்திருக்கு. அதுலயும் ஒரு சில பேருக்கு ரொட்டீன் செக்அப், ஏன்னா அசெஸ்மெண்ட் சரியா இருக்கா என்னன்னு சொல்லி ரொட்டீன் செக்அப் தான் பண்ணிட்டு இருக்கு.
0: வேளாண் நிதிநிலை அறிக்கையில் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யும் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த கர்நாடகம் செல்லும் முடிவை முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரமான காவிரி நீர் உரிமையை பாதுகாக்க அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி மயிலம் சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மாநில ஊரக வளர்ச்சி நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் புதிய கட்டிடங்களை இன்று திறந்து வைத்துள்ளார். டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் பல்வேறு பிரிவுகளில் முதல் மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகளுக்கு ஊக்கப்பரிசுகளையும் அவர் வழங்கினார். கண்டமான அடி ஆரம்ப சுகாதார மருத்துவமனையில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஹோமியோபதி மருத்துவமனையையும் கொய்யாத்தோப்பு பகுதியில் புதிய அங்கன்வாடி மையத்தையும் அவர் திறந்து வைத்துள்ளார். ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியை கைது செய்ய உச்சநீதிமன்றம் இன்று இடைக்கால தடை பிறப்பித்துள்ளது. திரு செந்தில் பாலாஜி தமது பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உப்பு உற்பத்தி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 1 டன் உப்பு 1,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகசியம்பள்ளி, கடினவயல், கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றோட்டார பகுதிகளில் 9,000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. கடந்த 1 மாத காலமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் உப்பு உற்பத்தி அதிகரித்து முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. வெயிலின் தாக்கத்தினால் அதிகாலை 3 மணி முதல் உப்பு வாரதல், உப்பை சுமந்து பாத்திகளில் இருந்து கரையேற்றி சேகரித்தல் உள்ளிட்ட பணிகளில் உப்பள தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். 1 டன் உப்பு 1,500 ரூபாய்க்கு தற்போது விற்பனையாகி வருகிறது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: திருச்சி அஞ்சல் கோட்டத்திற்குட்பட்ட 5 அஞ்சல் நிலையங்களில் சர்வதேச பார்சல் சேவைக்கான பேக்கிங் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக இதன் முதுநிலை அஞ்சலக கண்காணிப்பாளர் திரு பிரகாஷ் கூறியுள்ளார்.
3: திருச்சிராப்பள்ளி அஞ்சல் கோட்டத்தில் திருச்சிராப்பள்ளி தலைமை அஞ்சலகம், லால்குடி தலைமை அஞ்சலகம், அரியலூர் துணை அஞ்சலகம் மற்றும் கீழப்பழுவூர் துணை அஞ்சலகங்களில் டாக்கர் நிராயத் கேந்திரா டிஎன்கே மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. அதிக மதிப்புள்ள பொருட்கள் மற்றும் முக்கிய ஆவணங்களை அனுப்புபவர்களின் நம்பிக்கையை உயர்த்தும் வகையில் சர்வதேச பார்சல் சேவையில் காப்பீட்டு வசதியும் வழங்கப்படுகிறது. அனுப்பப்படும் பொருள்களின் மதிப்பிற்கு ஏற்ப காப்பீடு செய்து அனுப்புவதன் மூலம் கூடுதல் பாதுகாப்பையும் மன நிம்மதியும் பெறலாம்.
0: வளிமண்டல

0: காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக கோவை திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் காற்றுடன் கூடிய கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளையும் இப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இம்மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரம் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் தென்மேற்கு வங்கக்கடல் அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இதற்குட்பட்ட பகுதிகளுக்கு வரும் 3ஆம் தேதி வரை செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதியில் உன்னட்டி ஹூடா தேவிகா ஷிகாகை தற்போது எதிர்கொண்டுள்ளார். மற்றொரு போட்டியில் தன்வி சர்மா தாய்லாந்தின் சுப்பனேடாவுடன் மோதுகிறார். ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் ஜப்பானின் யுடாய் ஒகிமோட்டோவை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு கூடுதல் மின்கட்டணம் செலுத்துவோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். வேளாண் நிதிநிலை அறிக்கையில் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யும் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் காற்றுடன் கூடிய கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 1:56. இத்திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். பாடலை கேட்பதற்கு முன்
2: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடித்திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர் வடசேரி நாகர்கோவில்.
1: தங்கலாம் திரைப்படத்திற்காக சிந்தூரி விஷால் பாடியது உமாதேவியின் பாடல் வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில்.

0: killed. And flood situation continues to be grim in Odisha. Nearly 8 lakh people badly affected in 13 districts. With that, we end the midday news.
1: சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: உங்களின் எண்ணங்களை வார்த்தைகளால் வண்ணங்களாக்கி வானலைகளின் வழியாக வழங்கிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 2:15. மனதிற்கினிய பாடல்களுடன் குமரி பண்பலை 101 வருவது திரை இசை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியது இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில். காதல் கொண்ட நெஞ்சம் கவலை மறந்து விஞ்சும், வானத்தில் வெள்ளையடிக்கும், வானவில்லில் குடைபிடிக்கும், மாலையில் கதிர் உதிக்கும் கனவில், பாலையில் சோலை அமைக்கும் காதல் ஒரு மாயாஜாலம்.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
4: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
3: சனிக்கிழமை
4: தோறும் காலை 10:02
3: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.

நேரம் 2:23 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.1 திரையிசை. தேனில் விழுந்த வண்டு தள்ளாடுது, நாணத்தில் பூவோ வண்டுக்குள் முகம் தேடுது, வண்டுக்கும் பூவுக்கும் விளையாட்டு இது. தொடரும் பாடல் தென்றலை என்னை தொடு திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது.

0: ஆஃபர்னாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே. இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
1: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
2: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
1: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
4: போன் 233-066.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலின் ஊற்று ஒன்றில் இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 2:30. குமரி பண்பலை 101 இருந்து திரை செயல் அடுத்து வரும் பாடல் நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி பாடியது. இளையராஜாவின்

இசையில் முத்துலிங்கத்தின் பாடல் வரிகளில். கடல் தேடி நதி ஓடும், கனி தேடி சுவை ஓடும், இதழ் தேடி மொழி ஓடும், இளமை தேடி ஆசை ஓடும், மண் தேடி மழை ஓடும், கண் தேடி காதல் விளையாடும்.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
4: நேர்களின் நினைவிற்கு, இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரத்தில் வாராய்த்தோழி நிகழ்ச்சியில் பெற்றோர்களின் நீண்டகால ஆசையை நிறைவேற்றிய தருணம், இது குறித்து தோழியர்கள் பங்கேற்று நேரலையில் பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் ஒரு எண் 290-7222, அலைபேசி எண் 8903-25-7039. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை. யாரோ யார், யாரோ அவன், யாரோ காதலில் வீழ்ந்தபின் உயிர் வேறா. திரைசில் தொடரும் பாடல் பிரியா திரைப்படத்திற்காக பஞ்சு அருணாச்சலத்தின் பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையில் கே ஜே யேசுதாஸ் ஜென்சி பாடியது.

0: கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில், எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 ஹவர்ஸ், அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: சோலை தென்றலாய் சொல்லால் வருடி, காலை பூக்களாய் சுகந்த மனம் பரப்பி, மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றில் பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.
3: நேரம் 2:42. நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து திரையிசை. இனிவரும் பாடல் உதய கீதம் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் குழுவினரோடு பாடியது இளையராஜாவின் இசையில், NG வல்லபனின் பாடல் வரிகளில். பட்டாம்பூச்சிகள் பட்டமிடும், வட்டமிட்டு மேகத்தை தொட்டுவிடும், நிலவை எட்டி பிடிக்க துள்ளி குதிக்கும், அவன் பாட்டில் மயங்கி மனது சிறகடிக்கும்.

ஆண்டவன் தந்த பந்தத்தில் ஆனந்தம் காணும் இதயங்கள், இதயங்கள் ஒன்றாக இடமாறும் மணமாலைகள், மணமாலை அரங்கேறும் வேலை, விகடகவிக்கு என்ன வேலை? கேட்போம் இந்த பாமாலை. விவரம் பாடல் அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திற்காக,

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது குமரி பண்பலை 101 திரையிசை. இனி வருவது வானிலை அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

55:35 நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு 10 சென்டிமீட்டர், சின்கொனா, உப்பாசி, வால்பாறை ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், சின்னக்கல்லாறு 7 சென்டிமீட்டர், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி 6 சென்டிமீட்டர், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் 5 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் பெரியாறு, நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், விண்ட்வர்த், அவலாஞ்சி, கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவாணி அடிவாரம், தேனி மாவட்டம் தேக்கடி, நீலகிரி மாவட்டம் மேல்பவானி, தேவாலா ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், ஹாரிசான், உட்பிரையர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர், நீலகிரி மாவட்டம் குடலூர் பசார், திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, தென்காசி மாவட்டம் அடவிநயினார் கோவில் அணை, மேல்கூடலூர், பார்வுட், கள்ளக்குறிச்சி மாவட்டம் வேங்கூர், கோயம்புத்தூர் மாவட்டம் மக்கினம்பட்டி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு அதிகரித்திருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு குறைந்திருந்தது. கரூர், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, நீலகிரி, கடலூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு: இன்று நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், திருநெல்வேலி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த முதல் மிக பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமானது முதல் பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு: இன்று பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள்

0: வளைகுடா குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: மாணவர்களின் சேர்க்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக சிறு குறு தொழில்துறை இணையமைச்சர் செல்வி ஷோபா கரந்த்லாஜே கூறியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம் காரணமாக மொபைல் போன் உற்பத்தி துறையில் 96,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவிரியில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தாவேக தலைமையிலான கூட்டணி அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. காவிரி பிரச்சினை தொடர்பாக கர்நாடக அரசுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தக்கூடாது என்று பாமக கோரிக்கை விடுத்துள்ளது. கோவை, திருநெல்வேலி, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்ற ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். கனடாவின் ஒன்டாரியோவில் நடைபெற்ற உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. பிலிப்பைன்ஸ் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆலாப் மிஸ்ரா, கின்பால் சோனா மற்றும் பிரணய் கட்டா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தைபே ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
3: முக்கடலம் சங்கமிக்கும் குமரியில் சங்கத்தமிழ் மூன்று மல்லித்தரும் தேனிசையாய் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 3:02. வாராய்த்தோழி பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது.

வாராய்த்தோழி நிகழ்ச்சியில் உங்கள் பெற்றோர்களின் நீண்டகால ஆசையை நிறைவேற்றிய தருணம், இது குறித்து தோழியர்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260240 மற்றும் ஒரு எண் 290722, முன் இணைப்பு எண் 04652, அலைபேசி எண் 8903257039. பெற்றோர்கள் நம்முடைய பல ஆசைகளை நிறைவேற்றி தந்திருப்பாங்க. பெற்றோர்களுக்கும் சில நீண்டகால ஆசைகள் இருந்திருக்கும். அந்த நீண்டகால ஆசையை நீங்கள் நிறைவேற்றிய தருணம், இது குறித்து இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம் தோழியர்களே. உங்கள் பெற்றோர்களின் நீண்டகால ஆசையை நிறைவேற்றிய தருணம், இது குறித்து இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260240 மற்றும் ஒரு எண் 290722, அலைபேசி எண் 8903257739.

0: நீங்கள் கேட்ட பாடல் மன்னன் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியது. வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் வாராய்த்தோழி நிகழ்ச்சியில் இணையும் முதல் தோழி யார் எங்கேந்து கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: எங்கேந்து யார் பேசுறீங்கம்மா?
1: சார், காந்திமதி விளக்கம் பக்கம் ராமன் சொல்லியிருக்கலாம்.
0: சரிங்கம்மா, உங்கள் பெற்றோர்களின் நீண்டகால ஆசையை நிறைவேற்றிய தருணம்.
1: அப்பா அம்மா மிகவும் ஒழுக்கத்தோட இருக்கணும், பிறருக்கு உதவணும்.
0: தலைப்பு என்னன்னா, பெற்றோருக்கு பெற்றோர்களுக்கும் ஆசை இருக்கும், அந்த ஆசைய நீங்க நிறைவேற்றி இருப்பீங்களா?
1: இந்த மாதிரி அவங்களும் எங்களுக்கு நிறைய சொல்லி தந்துட்டாங்க. இதையெல்லாம் இன்னைக்கு நான் என்னுடைய வாழ்நாள்ல கடைபிடிச்சிட்டு நிறைவேற்றிட்டு இருக்கேன் சார்.

0: பேருக்கு உதவணும் அப்படிங்கறது அவங்களுக்கும் ஆசை, எங்களுக்கும் சொல்லி தந்திருக்காங்க. அந்த ஆசையை நினைத்து நான் நிறைவேற்றிட்டே இருக்கேன் சார். என்னால முடிந்த உதவிகளை, வேலை வாய்ப்பா இருக்கலாம், வழிகாட்டி கைகாட்டி.
1: இப்ப தலைப்பு என்ன கொடுத்துருக்கோம்னா, உங்கள் பெற்றோர்களின் நீண்டகால ஆசையை நிறைவேற்றியதன் பெற்றோர்களுக்கும் ஆசைகள் இருக்கும், அது குழந்தைகளாக நாம வந்து நிறைவேற்றுறதுக்கு பொறுப்பு இருக்கு இல்லையா. அப்படி நிறைவேற்றின ஆசைகள், நீண்டகால ஆசையை பத்தி சொல்லணும், அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய இது.
0: அதாவது அப்பா வந்து என்னன்னா, இந்த பொது சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கறது அப்பாவுடைய ஆசை. அவங்களாத பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் நானும் தொடர்ந்து செய்துட்டு இருக்கேன்
1: சார்.
0: பொது மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கறதுல ஒண்ணு, அவங்களுக்கு அது ரெண்டு நீண்ட கால ஆசை. இன்னொன்னு, குடும்பம், ஒரு குடும்பம்ங்கிறது ஒற்றுமையோட இருக்கணும், ஒருத்தருக்குன்றதை கேட்டு பிறகு இருக்கணும் அப்படிங்கறது அப்பாவுடைய ஆசை இருந்தது. இன்னைக்கு நாங்களும் அதுல ஒரு கூட்டு குடும்பமா நிறைய பேர் வந்து இருக்கிறோம். படிக்கணும், படிக்கணும், நேர்மையா இருக்கணும் அப்படிங்கறத அப்பா சொல்லுவாங்க எப்பவுமே. அவங்களும் அந்த மாதிரி வாய்மை தவறாம இருந்தாங்க. அப்பா ஒரு சுதந்திர போராட்டத்தை ஆக்கி பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. இத வந்து அப்பாவுடைய பெரும் ஆசை. இதை எங்களுக்கும் சொல்லி தந்தது. இதை நாங்க இன்னைக்கும் வாழ்நாள்ல நானும் என் குழந்தைங்களுக்கும் அதை சொல்லி கொடுத்துருவேன் சார். இந்த மாதிரிதான் இருக்கணும். அவங்க தாத்தாவுடைய ஆசை, அந்த ஆசையை நம்ம நிறைவேற்றணும். படிக்கணும், நல்ல பிள்ளைங்க படிக்க வைக்கணும், படிச்சு வச்சு ஒரு பட்டம் இதுல வந்து பிறருக்கு உதவி செய்து இருக்கணும் அப்படிங்கறதுதான் மெயினான ஆசை. அம்மாவும் சார், பிறருக்கு உதவணும் அப்படிங்கறதுல இன்னைக்கு வரைக்கும் சொசைட்டில அதான் கடைபிடிச்சிட்டு இருக்கேன்
1: சார். சரிங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. நன்றிமா, நன்றி,
0: நன்றி, நன்றிங்க.
2: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சனக்கோடு,
3: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
4: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டுருப்பாங்க.
5: ஆமா போட்டிருக்காங்க. வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு. காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி EMI ஆஃபர். சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
4: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
5: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
1: உங்கள் பெற்றோர்களின் நீண்ட கால ஆசையை நிறைவேற்றிய தருணம், இது குறித்து தோழியர்கள் பேசலாம். அதாவது பெற்றோர்கள் வந்து, பெற்றோர்களுக்கும் பல ஆசைகள் இருக்கும் இல்லையா, அதை குழந்தைகளாக நாம் வந்து நிறைவேற்றியிருப்போம். அதை பற்றி இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் பேசணும். பெற்றோர்களுடைய நீண்டகால ஆசையாக இருக்கும், அதை வந்து குழந்தைகளாக நாம் வந்து நிறைவேற்றியிருப்போம், அதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் பேசணும். நேற்று வரக்கூடிய அடுத்த தோழி யாருங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
6: ஹலோ.
1: வணக்கம், எங்கிருந்து யார் பேசுகிறீங்க?
6: வணக்கம் சார். வணக்கம் சார், நான் குளத்தலையில பேசுறேன் சார். என்னுடைய பெற்றோர்களின் நீண்டகால ஆசைகள்னு தெரியாத நேரத்துல சார், எங்க வீட்டுல வந்து எங்க அப்பா அம்மாக்கு பிறந்ததே நாங்க எல்லாமே பொம்பளைங்க.
1: சரி.
6: அப்ப அப்பா வந்து விவசாயி. விவசாயி அவருக்கு மனசுல எனக்கு எல்லாமே பொம்பளையா இருக்க, இந்த ஒரு ஆம்பட எனக்கு உச்ச துணையா இருந்து அவன் எல்லா இடத்துலயும் எல்லா விதத்திலயும் என்ன கோவிப்பாருன்னு ஆக்கிரகம் அவருக்கு மேல இருந்துச்சே இருந்து. அப்புறம் நாங்க வளர்ந்து வர வர வர அந்த ஆக்கிரகம் அவருக்கு குறைஞ்சிச்சு. எங்க செயலை பார்த்து ஆக்கிரகம் கொஞ்சம் குறைஞ்சி, அப்ப எனக்கு இந்த பிள்ளைங்க தான் எனக்கு ஆம்பளைய, இந்த பொம்பளையதான் எனக்கு ஆம்பளையன்னு நினைச்சு அவங்க அவர் எங்களை வளர்த்து அவரு இந்த விவசாயம் செய்தாலும் நல்ல சம்பாத்தியம் பண்ணி நல்ல இடத்துல நல்ல மதிப்பிள்ளைகளை எங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அப்ப எங்களுக்கு இந்த ஆசை இருக்கு, ஆம்பளை இல்லாத குறை எங்களுக்கு தீர்க்கணும்ல, எங்களுக்கு எண்ணமா இருந்தது. என்ன சரி, அவரை ஒரு நோய் அந்த ஆசத்துக்கு கொண்டு போறதுலயும் சரி, அவருக்கு ஆகாரம் குடிச்சதுலயும் சரி, எதா இருந்தாலும் அவரை அந்த குறைய நம்ம காட்டக்கூடாது. என்னுள்ள முறையில நாங்க அவருக்கு என்ன எல்லா இதையுமே அவருக்கு உற்று துணையா இருந்தா அவரே வாய் கொண்டு சொல்லி அளவுக்கு என்ன ஒரு மாமகனா இருந்தா என்ன இவ்வளவு தூரம் இருக்க மாட்டான். நீங்க அதே நேரத்துல பொம்பளைகளா இருந்து என்ன இவ்வளவு தூரம் தொகுதி வாரியல என்னுள்ள எண்ணம் அவருக்கு மனசுல தோண்டிட்டு அவர்கள் சம்பாத்தியத்தை எங்க மூணு பிள்ளைகளுக்கு எழுதி வச்சாரு. எழுதி வச்சுட்டு அதுலயே நாங்க ஏதாவது தோரணாவை செய்யமா
1: வளர்மடிகளை சுருக்கமா சொல்லி முடிச்சிடலாமே. சுருக்கமா சொல்லுங்க, சுருக்கமா சொல்லுங்க.
6: என்ன பார்த்தாரு அதுலயே நாங்க அவர்கிட்ட ஒண்ணுமே யாருமே சண்டை போடல சார். சண்டை போடாம அவரை லாஸ்ட் வர அவருக்கு இறுதி சடங்கு வர நான் தான் முடிச்சிருக்கேன்.
1: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. நன்றிமா.
6: நன்றி சார். நன்றி.
7: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய்.

0: ரோஜா பாக்கு சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: வாராய் தொழில் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழி யார் எங்கேன்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம், எங்கேருந்து யார் பேசுறீங்கம்மா?
3: வணக்கம் சார், சவரியம்மாய் வடக்கு போனோம்.
2: சொல்லுங்கம்மா.
3: சார், எங்க அப்பாவோட போனோம்.
2: என்னம்மா நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்கு.
3: வேளாங்கண்ணி கோயிலுக்கு போனோம்.
2: சரி சரி.
3: அப்ப எங்க அம்மா நீங்க போங்க சார், எங்க அம்மா ஒத்தை போக மாட்டேன்ட்டாங்க. அப்புறமா நாங்க கூச்சு பண்ணனால எங்க அம்மா வந்தாங்க சார். அப்ப எங்க அம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்து
2: பெற்றோர்களுடைய நீண்டகால ஆசையை நிறைவேற்றி அவங்க முகத்துல ஒரு மகிழ்ச்சி வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது?
3: ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அதாவது எங்க அம்மா நீங்க போவாங்க, ஊர்ல இருந்து நிறைய பேர் போவாங்க, அவங்க கூட போவாங்கன்னா இல்ல மக்கள் அடுத்த தடவை பாத்துக்கடை அப்படி சொல்லி சொல்லி போகாமலே இருந்தாங்க.
2: சரி,
3: அது நாங்க கூப்பிட்டோன்னு வந்தாங்க. அவங்களை கூட்டுக்கணும், அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து சார், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்து பரவாயில்ல, நம்ம அம்மாவோட ஆசை நம்ம நிறைவேற்றிட்டோம், ஒரு தடவையாவது நம்ம அவங்களை கூட்டு வந்துட்டோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
2: நம்மளுடைய பல ஆசைகளை வந்து பெற்றோர்கள் நிறைவேற்றி இருப்பாங்க இல்லையா? பெற்றோர்களின் நீண்டகால ஆசையே இருக்கும், அதை நீங்க நிறைவேற்றி இருப்பீங்களா, அதை பத்தி தான் அந்த நிகழ்ச்சியில பேசணும். நன்றி நன்றி.
4: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: நேரம் 3:17 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.1 தேனி நேரத்தில் வாராய் தோழி. உங்கள் பெற்றோர்களின் நீண்டகால ஆசையை நிறைவேற்றிய தருணம் இணைப்பில் வரும் அடுத்த தோழி. வணக்கம்.
5: வணக்கம் சார்.
2: எங்க யார் பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா.
5: எங்க வீட்டுல எங்க அம்மாக்கு வந்து ஃபிளைட்ல போகணும்னு ஒரு நாள் சொன்னாங்க. சும்மாதான் சொன்னாங்க, எனக்கு நான் ஃபிளைட்டும் பார்த்தது இல்ல, போகணும் அப்படி என்னைக்காவது வாய்ப்பு இருந்தா பாக்கலாம்
2: அப்படின்னு. சொல்லிட்டீங்களோ
5: என்ன சார்,
2: ஃபிளைட்ல போகணும் சொன்ன ரைட்டு பேரலாம் அப்படின்னு சொன்னீங்களா?
5: இல்ல சார், நான் வந்து அப்போ அந்த டைம் வீட்டுல இருக்கும் போது நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கும் போது எங்க போக போறோம் அப்படின்ன மாதிரிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி என் பையன் வந்து வேலை பார்க்கும் போது மும்பை போயிருந்தான்.
2: சரி,
5: அப்ப அவன் சொன்னா, அம்மா மும்பைக்கு வரும்போது எல்லாரும் பிளைட்லயே வந்துருங்க அப்படின்னு
2: சொன்னேன்.
5: அப்ப உடனே நான் வந்து எனக்கு அப்பந்தான் எனக்கு கிளிக் ஆச்சு, அம்மா பிளைட்ல போகணும்னு சொன்னாங்களே அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு எங்க அம்மாவையும் நான் பிளைட்ல கூட்டிட்டு போனேன். நல்லா என்ஜாய் பண்ணாங்க, அந்த சுத்தத்தை அளவிடவே முடியாது சார்.
2: பிளைட்ல பறக்கும் போது உங்க மனசு எப்படி பறந்து
5: சார்? அது சொல்லவா சார், அதை எங்க அம்மா கூட நான் போறேன், நான் போனா கூட நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க
2: மாட்டேன்.
5: எங்க அம்மா கூட அவங்க சந்தோஷத்தை பார்த்து பார்த்து எனக்கு ஒரு அபரிமிதமான ஆனந்தம். அம்மா பயப்படுவாங்களோன்னு நான் பயந்தேன், ஆனா நான் தான் பயந்தேனே தவிர அம்மா பயப்படவே இல்லை. அவங்க நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. வாழ்க்கையில அந்த இன்சிடென்ட் வந்து மறக்கவே முடியாத ஒரு தருணம். எங்க அம்மாவுடைய ஆசை நிறைவேற்றினது எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம்.
2: சரிங்கம்மா, அழகா வந்து நிகழ்ச்சியில பகிர்ந்துகிட்டீங்க, நன்றிமா.
5: நன்றி சார்.
2: நீ ஒரு திரைப்பட பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து தோழிகள்கிட்ட பேசுவோம். சிகரம் தொடு திரைப்படத்திற்காக KJ யேசுதாஸ் பாடியது டி மான் இசையில் யுகபாரதியின் பாடல் வரிகளில்.

நேரம் 3:23 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 தேனி நேரத்தில் வாராய் தோழி. உங்கள் பெற்றோர்களின் நீண்டகால ஆசையை நிறைவேற்றிய தருணங்கள் இது குறித்தே தோழியெல்லாம் பேசிட்டே இருக்காங்க. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த தோழி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்மா, இணைப்பில் தான் இருக்கீங்க, நேரில் வந்த உடனே நீங்க பேசிடலாம்.

0: போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
1: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
0: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் கொடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
1: குறிச்சுக்கிட்டப்பா.
0: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
1: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே

0: இருக்க காவல் உதவி எண் 100
1: கூடவே 112 அழைக்கலாம்.
0: ஆனா போதை பொருள் விக்கிறவங்களை பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
0: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
1: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

0: வாராய் தொழில் நிகழ்ச்சி நினையும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, நீங்க பேசலாம்.
1: வணக்கம். வணக்கம் சார்.
0: எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
1: கல்யாணத்துல இருந்து கல்யாணி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, உங்கள் பெற்றோர்களின் நீண்ட கால ஆசையை நிறைவேற்ற
1: என்னம்மா? சின்ன வயசுல ஆசிரியரா போகணும்னு ஆசை.
0: சரி,
1: ஆனா அதுக்கு எங்க அப்பா அம்மாக்கும் படிப்பு கம்மி தான், அதனால அவங்களுக்கு பிள்ளைகளை படிக்க வச்சணும்னு ஒரு ஆசை.
0: சரி,
1: அதே மாதிரி நான் படிச்சேன்.
0: சரி, தலைப்பு என்னன்னு
1: கேட்டீங்களா?
0: உங்க பெற்றோர்களுக்கு நீண்டகால ஆசை இருக்கும்ல, அதை நிறைவேற்றின தருணம். உங்க பெற்றோருடைய நீண்டகால ஆசை இருக்கும், பெற்றோருக்கும் நீண்டகால ஆசை இருக்குல்ல, அதை நீங்க நிறைவேற்றி இருப்பீங்கல்ல, அதை பத்தி பேசணும்.
1: அவங்க வந்து என்ன வாத்தியார் சேர்த்து படிக்க வச்சாங்க. படிக்க வச்சு வாத்தியார் சேர்த்து போகும்போது அப்பா கிடையாது, அம்மா மட்டும் இருந்தாங்க. இப்ப நான் ஆசிரியரா இருந்து ரிட்டையர்ட் ஆகி வீட்டுல இருக்கேன்.
0: சரி,
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: என்னடி எங்க வரணும்
5: அக்கா? திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்க அக்கா.
4: ஆமா, செய்கூலி எவ்வளவு?
5: ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
4: வா வா, சீக்கிரம் போகலாம்.
6: கமலா ஜுவல்லர்ஸ், திங்கள் சந்தை.
7: குமரி மக்களின் ஃபேவரட் ஸ்டோர் டிஜி மார்ட் ஃபர்னிச்சரின் மிக பிரம்மாண்டமான ஆடி ஆஃபர். மர பீரோ, ஸ்டீல் பீரோ, டைனிங் டேபிள், வார்ட்ரோப்ஸ், ஆஃபீஸ் டேபிள் அண்ட் சேர்ஸ், எல்லா விதமான ஃபர்னிச்சர் கலெக்ஷன்ஸ்களும் அப் டு 50% டிஸ்கவுண்ட்ல கொடுக்கறாங்க. மேட்ரஸ், டெக்கர்ஸ், கிளாக் ஐட்டம்ஸ் அப் டு 30% டிஸ்கவுண்ட் வரை கொடுக்கறாங்க. அட்டகாசமான பரிசுகள், இஎம்ஐ அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ். டிஜி மார்ட் ஃபர்னிச்சர் அண்ட் டெக்கர்ஸ், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில் மற்றும் பேலஸ் ரோட், தக்கலை.
8: எச்சரிக்கையாயிருங்க.
0: வாராய்த்தொழில் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழி, வணக்கம்.
9: ஹலோ,
0: எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா? வானொலியோட ஒலி அளவு குறைச்சிட்டு பேசுங்கம்மா, அப்பதான் எல்லாருக்கும் தெளிவா கேக்கும்.
9: 30 வருஷத்துக்கு
0: எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சொல்லிரலாமா?
9: தக்கலையில.
0: சரி, சொல்லுங்கம்மா.
9: எதுவுமே கிடையாது. அப்ப நான் எங்க வீட்டுக்காரங்க கூட ஒரு கேன் போடணும்னு சொன்னேன். பிள்ளைகள் சின்னது இல்ல, அப்ப சொல்லுவாங்க நம்ம அப்பா அவ்வளோ அப்பா அம்மா காலத்திலே வீடு வச்சு இருக்கணும், அப்போ அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: சரி,
9: திருப்பி வீடு வச்ச பாடு இல்லை. 20 வருஷம் 25 வருஷம் போயாச்சு. திருப்பி வீடு வச்சோம், ஒரு இடம் கிடந்தது வைச்சோம், கான்கிரீட் போட்டாச்சு. அடுத்தது கொஞ்சம் பணம் குறவும், அப்ப நான் வைக்க சரி கான்கிரீட் போட்டாச்சு இல்ல கிடக்கட்டு, நம்ம பையன் அதை பால் காய்ச்சி யாரெல்லாம்

0: அப்படின்னு சொன்னேன். அப்ப என் பொண்ணு சொல்லுவா, நம்ம அப்பா வீட்டுல இருக்கணும் இல்லாமா ஒரு நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் படம் தடுத்து வீடு வச்சு ஏறணும். அது அது ஒரு சந்தோஷமான விஷயம்.
1: வீடு வைக்கணும் அப்படிங்கறது பெற்றோர்களுடைய ஆசை இல்லையா?
0: ஆமா, எங்க எங்க வீட்டுக்காரங்களுக்கு ஆசையா இருந்தது, அவங்க அப்பா காட்டுல வைக்கணும்னு வைக்க முடியாம ஆயிப்போச்சு.
1: சரி சரி,
0: திருப்பி பிள்ளைங்களை எல்லாம் கிட்டி கொடுத்து 20 வருஷம் 25 வருஷம் போயாச்சு, அப்பவும் வீடு வச்ச பாடு இல்ல. அப்புறம் அப்படி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வெற்றியா இல்ல.
1: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிம்மா. நன்றி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமாங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
2: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: AMB ஜெயகரங்கோ திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
4: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
5: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
4: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
7: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
6: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
1: வாராய் தொழில் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம், எங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா.
8: தலைப்பு என்ன சார்?
1: தலைப்பே கேட்கலையா? உங்கள் பெற்றோர்களின் நீண்ட கால ஆசையை நிறைவேற்றிய தருணங்கள். அதாவது பெற்றோர்களுக்கும் சில ஆசைகள் இருக்கும், அதை குழந்தைகளாக நாம வந்து நிறைவேற்றி இருப்போம் இல்லையா? அத பத்தி நிகழ்ச்சியில பேசணும்.
8: எங்க அப்பா அம்மாவுக்கு நம்ம ஒழுக்கமா இருக்கணும்னு சொல்லி ஆசையா இருக்கும். அத நான் வந்து
1: பெற்றோர்களுக்கும் சில ஆசைகள் இருக்கும், அதை வந்து நீங்க நிறைவேற்றி இருப்பீங்கல்ல, நீண்ட கால ஆசைகள் இருக்கும், அதை நீங்க நிறைவேற்றி இருப்பீங்க, அதை பத்தி நிகழ்ச்சியில பேசும்.
8: சார், வீடு எனக்கு வீடு வைக்கணும்னு சொல்லி எங்க அப்பா அம்மா ஆசைப்பட்டாங்க.
1: சரி,
8: அது வந்து நான் வச்சு ரொம்ப நாள் வருஷத்துக்கு பிறகுதான் வச்சேன்.
1: நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
8: நன்றி சார்.
9: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
10: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
9: Phone 233-066.
11: PM ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரல் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இந்த இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில்
2: உழவருக்கு ஒரு சிந்தனை. ஏத்தன் வாழை சாகுபடி அழகிய பாண்டியபுரம் ஏ ஆனந்தம் அவர்களுடன் நேர்முகம். அமுது சுரபி பட்டுப்புழு வளர்ச்சி சார்ந்த திட்டங்கள் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். கோழிகளுக்கு ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய் ஆப்பிக்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எஸ் லோகேஸ்வரி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

0: நீங்கள் கேட்ட பாடல் ராம் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியது. யுவன் சங்கர் ராஜா இசையில் சிநேகனின் பாடல் வரிகளில். நேரம் 3:40. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து தேநீர் நேரத்தில் வாராய்த்தோழி. உங்கள் பெற்றோர்களின் நீண்டகால ஆசையை நிறைவேற்றிய தருணங்கள் இணைப்பில் வரும் அடுத்த தோழி. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: எங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா?

0: மதுரையில இருந்து பொன்மலர் பேசுறேன் சார்.
1: சரிங்கம்மா, தலைப்பு கேட்டிங்களா?
0: ஆ கேட்டேங்க சார்.
1: சொல்லுங்கம்மா.
0: அம்மா அம்மா அப்பா ரெண்டு பேரும் இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் வயசாயிடுச்சு. அம்மா வந்து ஒரு நாள் திருப்பரங்குன்றத்துக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ரொம்ப வயசானனால ரொம்ப அவங்கள கூட்டிட்டு போய் பத்திரமா பார்த்து கூட்டிட்டு வரணும்ல. அப்ப நான் ஒரு போன மாசம் ஒரு நாள் நான் கூட்டிட்டு போனேன் சார். கூட்டிட்டு போய் நல்லா சாமி பார்த்து திருப்தியா பார்த்தோம் சார். அது எனக்கு வந்து ரொம்ப உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.
1: பெற்றோருடைய ஆசையை நிறைவேற்றும் சந்தோஷம்.
0: உண்மையிலே அவங்க செஞ்சதுக்கு நம்ம திரும்ப கேள்விப்படுறது உண்மையிலே முடியாது இல்லையா? ஏதோ ஒரு சின்ன இதை வந்து நிறைவேற்றணும்ன்ற அந்த சந்தோஷம் சார்.
1: சரி, சந்தோஷங்கள் தொடரட்டும். நன்றிமா நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு.
0: நன்றி சார், நன்றி சார்.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: அனைத்து ஒரே இடத்தில்
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
6: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
7: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
8: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
9: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டே இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிற என் எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
10: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
11: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
1: வாராய் தோழி நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
12: நான் சிங்கங்கடை.
1: சொல்லுங்கம்மா, எங்க இருந்து யார் பேசுறீங்க சொல்லுங்க.
12: நான் சிங்கங்கடை.
1: சொல்லுங்கம்மா.
12: என்னுடைய அப்பா எழுந்தையான அப்பா அம்மா சொல்லுபடி
1: பேசுறது எங்களுக்கு தெளிவா கேக்கல.
12: எங்க அம்மா வந்து எங்க அம்மா அப்பா வந்து எழுந்தமான அதனால எங்க அம்மா அப்பா நாங்க இப்போது எங்க பிள்ளை வந்து எங்களுக்கு செட்டுப்பிடிவு கேட்டு
1: ரொம்ப சந்தோஷம். சரி, நீங்க பேசுறது எங்களுக்கு தெளிவா கேக்கலமா? நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. நன்றிமா,
12: நன்றி.
13: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் வர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
14: இன்றைய SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
15: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: நேரம் 3:44. வாராய்த்தோழி நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழி, வணக்கம்.
16: வணக்கம் சார்.
1: எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
16: ஏர்வாடியில இருந்து சுல்தானி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
16: 1989க்கு மேல நினைக்கிறேன். அப்போ நான் பம்பாயில இருந்தேன். அப்போ எங்க அப்பா பம்பாய்க்கு வரவே இல்ல. அப்போ ஒரு நாள் என் தம்பிய விட்டு எங்க அம்மாவை கூப்பிட விட்டேன். அவங்க வந்து பாத்துட்டு ரெண்டாவது எங்க அப்பாவையும் கூட்டிட்டு வந்து ஒரு மாசம் இருந்து நல்லா நான் பம்பாயில வச்சு நல்லா எல்லா இடமும் ஒரு கார் புக் பண்ணி அப்பமெல்லாம் அடுத்த இடத்த விட்டு காரை கூப்பிட்டாலே வந்துருவாங்க. நம்ம வாடகை மட்டும் கொடுக்கணும். கூப்பிட்டு பம்பாய் நல்ல எல்லா இடமும் பம்பாயில இருக்க எல்லா இடத்தையும் சுத்தி காமிச்சிட்டு வந்தேன் சார்.
1: சரி சரி, எப்படி இருந்த மனசுக்கு?
16: மனசுக்கு ஆனா

0: அது பெருசு இல்ல. 90ல எங்க அம்மா வந்திருக்கும் போது எங்க வீட்டுல லைனா செடி வளர்த்தாங்க, மரம் வச்சாங்க. அது இப்போ நாலாவது, நானே நாலாவது மாடியில இருக்கேன். அதையும் தாண்டி மேல வர பெருக்கு அவ்வளவு பெரியனா. இப்ப பெயர்க்கும் போது எங்க அம்மா வந்திருக்கும் போது வச்ச மரம்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தேன்.
1: சரிங்கம்மா,
0: அப்படி நிக்கி அப்படி அப்படிக்கே அந்த அதனால அது ஒரே நினைவு வரும் எனக்கு.
1: சரி, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிம்மா, நன்றி.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

0: ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
1: வாரை துணி நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கங்க.
1: எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
2: நான் தோவலில இருந்து சந்திரா பேசுறேன்.
1: தலைப்பு கேட்டீங்களா?
2: உங்கள்
1: பெற்றோர்களின் நீண்ட கால ஆசையை நிறைவேற்றிய தருணம்.
2: எங்க அம்மா அப்பாக்கு எனக்கு மேரேஜ் ஆனது யாருக்குமே பொம்பளைக்கு கிடையாது சார். எனக்கு ஒரு பேச்சு கெட்டு கொடுமான்னு ரெண்டு பேருமே கேட்டாங்கம்மா. அந்த நானும் வந்து பையன் பிறந்துருச்சுமா. அப்ப அவங்க சோகம் பண்ணிட்டாங்க, ஐயோ டல் ஆயிட்டாங்க. அதுக்கு பிறகு ரெண்டாவது வந்து வரா அவன் வந்து ஒரு பேச்சியை பேச்சு அவங்க கையில கொடுத்த வந்து சந்தோஷப்பட்டாங்க. தெரியுமா, ஹாஸ்பிட்டல்லயும் சொல்லிட்டாங்க இது பொம்பளை பிள்ளைதான். கவுன் கேட்டவன்னு சொல்லிட்டாங்க இது பொம்பளை பிள்ளைதான் சொல்லிட்டு. ஏன்னா இந்த யாருக்குமே பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை கிடையாது. எனக்கு ஒரு ஆளுக்கு தான், ஏழு பையனுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு. அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் சார். இப்ப அந்த பேச்சுக்கு அவங்க பேர் வச்சுக்கோங்க, அது ஒரு சந்தோஷம் சார் அவங்களுக்கு. ஏன்னா எங்க மாமியார் பேரும் உமா, எங்க அம்மா பேரும் உமா, ரெண்டு பேரும் சேர்த்து அவருக்கு உமான்னு வச்சது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குமா.
1: சரி,
2: ரொம்ப சந்தோஷப்பட்டாருமா.
1: சரி,
2: எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார்.
1: நன்றிமா, நன்றி, நன்றி.
0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

0: நீங்கள் கேட்ட பாடல் அபீம் நானும் திரைப்படத்திற்காக மது பாலகிருஷ்ணன் பாடியது. வைரமுத்துவின் பாடல் வரிகளில் வித்யாசாகர் இசையில்.
1: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
2: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
1: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
2: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
1: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
2: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
1: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்.
2: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
1: முல்லைச்சரம்.
0: வாராய் தொழில் நிகழ்ச்சி நினையும் அடுத்த தோழி, வணக்கம். சொல்லுங்கம்மா.
3: எப்பவுமே கூட இருக்கணும் அப்படின்னு நிறைய கதைகள் சொல்லுவாங்க, இதெல்லாம் கேட்டுக்கோம். அப்புறம் வந்து அவங்க அத்தை வந்து போட்டோ எடுத்தா இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க போல.
0: சரி,
3: அம்மா வந்து ஒரு ஆசை, அவங்க வந்து உடம்பு கட்டி உடம்பு தெரியலாம வரும்பா
0: பங்கேற்றமைக்கு நன்றிமா. நிகழ்ச்சியில் வரும் பாடல் சின்ன கண்ணம்மா திரைப்படத்திற்காக பஞ்சவர்ணாச்சலத்தின் பாடல் வரிகளில் மனோ பாடியது, இசை இளையராஜா.

தேனி நேரத்தில் வாராய்த்துளி நிகழ்ச்சியில் உங்கள் பெற்றோர்களின் நீண்டகால ஆசையை நிறைவேற்றிய தருணம் குறித்து பகிர்ந்து கொண்ட எல்லா அன்பு தோழியர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்ட நேரலுக்கும் குமரி பண்பலை நூட்டி ஒன்றின் சார்பாக நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு வி சுகுமார். வணக்கம் நேர்களே. இனி கேட்கலாம் செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பள்ளிகளில் சிறுபான்மையின மாணவர்களின் சேர்க்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் செல்வி ஷோபா கரந்த்லாஜே கூறியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம் காரணமாக மொபைல் போன் உற்பத்தி துறையில் 96,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன.

0: தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவிரியில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தாவேக தலைமையிலான கூட்டணி அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. காவிரி பிரச்சினை தொடர்பாக கர்நாடக அரசுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தக்கூடாது என்று பாமக கோரிக்கை விடுத்துள்ளது. கோவை, திருநெல்வேலி, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்ற ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். கனடாவின் ஒன்டாரியோவில் நடைபெற்ற உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. பிலிப்பைன்ஸ் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆலாப் மிஸ்ரா, கின்பால் சோனா மற்றும் பிரணய் கட்டா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தைபே ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: பாதையும் ஒவ்வொரு திசையில் பயணித்துக் கொண்டிருக்க இப்போ நீங்க எல்லாரும் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:02. குமரி பண்பலை 101 இப்போது கேட்கவிருப்பது
4: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் டிஜிட்டல் அக்ரிகல்ச்சரல் மிஷன், டிஜிட்டல் வேளாண் இயக்கம் பற்றி தெரிந்து கொள்வோம். டிஜிட்டல் வேளாண்மை இயக்கம் என்பது இந்தியாவில் விவசாயத்தை நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் மாற்றியமைக்கும் ஒரு முக்கிய தேசிய திட்டம். விவசாயிகளுக்கு டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் சரியான தகவல்களை சரியான நேரத்தில் வழங்கி விவசாயத்தை லாபகரமானதாக மாற்றுவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நிலத்தின் தன்மை, ஈரப்பதம், வளத்தன்மை போன்றவை டிஜிட்டல் மயமாக்கப்படுகின்றன. இந்த தகவல்கள் தேவையான இடத்தில் தேவையான அளவு நீர், உரம், மருந்து ஆகியவற்றை அளிக்க உதவுகிறது. ட்ரோன் தொழில்நுட்பம் மூலம் வயல்களை கண்காணித்து பூச்சி மருந்து தெளிக்கப்படுகிறது. இவையாவும் துல்லிய வேளாண்மைக்கு பெரும் பங்கு வகிக்கிறது. IoT சாதனங்கள் மூலம் மண்ணின் ஈரப்பதம், வெப்பநிலை, pH மதிப்பு போன்ற தகவல்கள் நேரடியாக விவசாயிகளின் கைபேசிக்கு அனுப்பப்படுகின்றன. இதற்கான டிஜிட்டல் கல்வி அறிவை வளர்க்க இந்த திட்டம் வழிவகுக்கிறது. காலநிலை தரவு, மண் தகவல், பயிர் தரவு, சந்தை விலை போன்ற லட்சக்கணக்கான தகவல்கள் பகுப்பாய்வு செய்யப்படுகிறது. இதற்கு AI தொழில்நுட்பம் துணை புரிகிறது. சிறந்த பயிர் தேர்வு, நோய் கணிப்பு, மகசூல் கணிப்பு போன்றவை இந்த AI தரவுகள் மூலம் சாத்தியமாக்கப்படுகின்றன. டிஜிட்டல் வேளாண்மை பணியின் முக்கிய குறிக்கோள் விவசாயிகளின் வாழ்க்கையை மேம்படுத்துவதே ஆகும். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்களின் வருமானத்தை அதிகரிக்க டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பில் இந்த திட்டம் அதிக கவனம் செலுத்துகிறது. இந்த இயக்கம் ஆதார் மற்றும் UPI போன்று விவசாயிகளுக்கான டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பான அக்ரிஸ்டாக் என்பதை உருவாக்கியுள்ளது. இது தனிப்பட்ட விவசாயிகளின் அடையாளங்கள், நிலப்பதிவுகள், பயிர் தரவுகள் மற்றும் அரசு திட்ட பயன்கள் போன்றவற்றை ஒருங்கிணைக்கிறது. இந்த டிஜிட்டல் உள்கட்டமைப்பு தரவு, பகுப்பாய்வு, மொபைல் பயன்பாடுகள், செயற்கை நுண்ணறிவு, ட்ரோன்கள் மற்றும் சென்சார்கள் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயிகளுக்கு நிகழ்நேர வானிலை, பயிர் ஆரோக்கியம் மற்றும் சந்தை விலைகள் குறித்த தகவல்களை வழங்குகிறது. இதன் மூலம் விவசாயிகளின் முடிவெடுக்கும் திறன் மேம்படுகிறது. விவசாயிகளுக்கு துல்லியமான தகவல்கள் கிடைப்பதால் பயிர் திட்டமிடல், பூச்சி மேலாண்மை மற்றும் சந்தைப்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளில் சரியான முடிவுகளை எடுக்க முடிகிறது. அரசின் திட்டங்கள் குறித்த தகவல்களை விவசாயிகள் விரைவாக அணுக முடிவதால் அரசு திட்டங்கள், பயிர் காப்பீடு மற்றும் கடன் வழங்கும் முறைகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் செயல்திறன் மேம்படுத்தப்படுகிறது. பயிர் பரப்பு மற்றும் மகசூல் பற்றிய துல்லியமான புள்ளி விவரங்கள் மூலம் பயிர் காப்பீடு கோரிக்கைகளை கண்காணித்து திறமையாக நிர்வகிக்க முடிகிறது. தேசிய மின் ஆளுகை திட்டம் வாயிலாக விவசாயத்தில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் ஊக்குவிக்கப்படுகிறது.

0: இந்த திட்டத்தின் கீழ் தள தயாரிப்பு, கணினி பயிற்சி, ஆய்வகங்களை நிறுவுதல், வன்பொருள் மற்றும் மென்பொருள் கொள்முதல், மாநில திட்ட மேலாண்மை அலகுகளை அமைத்தல் போன்றவற்றிற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நாடு தழுவிய அளவில் பயிர்கள் பற்றிய விரிவான தகவல்களை பெறவும், இயற்கை பேரழிவுகளால் ஏற்படும் சேதங்களை மதிப்பிடவும் விவசாய ஆதரவு அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இது விவசாயிகள் காப்பீடு பெறுவதை எளிதாக்குகிறது. மண் வரைபடமாக்கல் முயற்சியின் கீழ் நாடு முழுவதும் மண்ணின் தரம் குறித்த முழுமையான கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. மண்ணின் திறனை மதிப்பிடுவதும் அதன் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கான வழிகளை கண்டறிவதும் இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த இயக்கத்தின் மற்றொரு முக்கிய அங்கம் டிஜிட்டல் பொது பயிர் மதிப்பீட்டு கணக்கெடுப்பு ஆகும். இது நாடு முழுவதும் மொத்த தானிய உற்பத்தியை மதிப்பிடுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது அரசாங்கத்திற்கு துல்லியமான தரவை வழங்குகிறது. இதன் மூலம் கொள்கைகள் மற்றும் திட்டங்களை உருவாக்க முடிகிறது. டிஜிட்டல் வேளாண்மை இயக்கம் விவசாய துறையில் புரட்சியை ஏற்படுத்தி வருகிறது. இந்த திட்டம் விவசாயிகளின் அடையாளத்தை டிஜிட்டல் முறையில் பாதுகாக்கிறது. அத்துடன் அவர்களின் பயிர்கள், நிலம் மற்றும் பிற வேளாண்மை தரவுகள் பற்றிய விரிவான தகவல்களையும் வழங்குகிறது. இந்த திட்டத்தினை செயல்படுத்துவதன் மூலம் விவசாயிகளின் உற்பத்தி திறன் மற்றும் வருமானம் கணிசமாக உயர்கிறது. கூடுதலாக காலநிலை மற்றும் பிற தடைகளால் ஏற்படும் சவால்களை சிறப்பாக எதிர்கொள்ள இந்த இயக்கம் விவசாயிகளுக்கு துணை நிற்கிறது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் டிஜிட்டல் அக்ரிகல்ச்சரல் மிஷன், டிஜிட்டல் வேளாண் இயக்கம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: நேயர்களே, குமரி பண்பலை 101 மீனவர்களுக்கான எச்சரிக்கை தெரிந்து கொள்வோம். இன்றும் நாளையும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் மற்றும் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மேற்குறிப்பிட்ட நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். குமரி பண்பலை 101 வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி கேட்கலாம்
2: பழமொழியும் புதிய சிந்தனையும் வழங்குகிறார் செம்பொன் விலை கவிஞர் எம் சத்யநேசன் அவர்கள்.
3: நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போகின்ற ஒரு பழமொழி, ஒத்த காலில் நிற்கிறான் அல்லது நிற்கிறாள். அந்த வாலிபனுக்கு பக்கத்து ஊர் பெண்ணுடன் நட்பு. நாளடைவில் நட்பு காதலாக மாறியது. அவன் அவளிடம் அளவு கடந்த அன்பு வைத்திருந்தான். அவளும் தான். அவர்களுடைய காதலுக்கு பிரச்சனை வந்துவிட்டது. இருவரது பெற்றோரும் திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இருவரும் காதலில் பிடிவாதமாக இருந்தனர். திருமணம் செய்து கொள்வதில் உறுதியாக நின்றனர். பையனின் தந்தை தன் நண்பனிடம் கூறினான், அந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று. பையன் ஒத்த காலில் நிற்கிறான் என்று. பெண்ணின் பெற்றோரும் கேட்கின்றவர்களிடம் அந்த பையனை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒத்த காலில் நிற்கிறாள் என்று இப்பழமொழியை மேற்கோள் காட்டி கூறுவார்கள். இப்படி பார்த்தால் தான் அடைவதற்கு ஒத்த காலில், அதாவது ஒரு காலில் நிற்பதாக தோன்றும். ஆனால் தான் நினைத்ததை அடைவதற்கு யாரும் ஒற்றை காலில் நிற்பதில்லை, நிற்கவும் மாட்டார்கள். ஒருவேளை பெரிய சக்திகளை பெறுவதற்கு முனிவர்களும் வரங்களை பெறுவதற்கு பக்தர்களும் ஒரு காலில் நின்று தவம் செய்வதாக புராணங்களிலும் இதிகாசங்களிலும் நாம் படிக்கலாம். இயல்பு வாழ்க்கையில் நினைப்பதை சாதிப்பதற்கு ஒத்த காலில் நின்று கொண்டிருப்பது நகைப்புக்குரிய காரியமாக மாறும். குளக்கரையில் கொக்கு ஒரு ஒத்தை காலில் நின்று மீன் பிடிக்கிறது. ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடியிருக்குமாம் கொக்கு. இது கொக்கினுடைய இயல்பு. கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்தவிடத்து என்று குரல் கூறுகிறது. எனவே தான் எண்ணிய குறிக்கோளை அடைவதற்கு ஊக்கமான, உறுதியான, முயற்சியான செயல்பாட்டை கை கொண்டால் தான் அது ஏதுவாகும். ஒத்த காலில் நிற்கிறான் என்பதற்கு ஒரு காலில் நிற்கிறான் என பொருள் கொள்வது பழமொழியை திரித்து வழங்கியதால் நேர்ந்த தவறு. உண்மையில் அது ஒத்த காலில் நிற்றல் அல்ல, உரத்த காலில் நிற்றல், அதாவது உறுதியாக நிற்பது. உரம் என்றால் உறுதி. தான் நினைத்ததை அடைய மனத்தின்மையோடு எத்தகைய தடை வந்தாலும், எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்தாலும் உறுதியாக நிற்பது. சாதனையாளர்கள் வாழ்க்கையை புரட்டி பார்த்தால் நாம் இதை உணரலாம். 20 ஆண்டுகள்

0: ஆண்டு எழுத்தாளராக உயர்ந்த பெர்னார்ட் ஷா, ஏழு முறை முயன்று வெற்றி பெற்ற ராபர்ட் புரூஸ், காந்தியடிகள், அறிவியலார், இவர்கள் அனைவரும் உரத்த காலில் நின்றவர்கள். ஆனால் ஒத்த காலில் நிற்கவில்லை. தான் நினைத்த இலக்கை அடைய மன உறுதியுடன் முயன்று செயற்கரிய செயல்களை செய்து முடிப்பவர்கள் உறுதியும் உரத்த சிந்தனையும் உடையவர்கள். எனவே ஒத்த காலில் என்பதல்ல பழமொழி, ஒரு காலில் நிற்பதல்ல என்பது அதன் பொருள். உரத்த காலில் என்பதே பழமொழி, உறுதியான செயல்பாடு என்பதே இப்பழமொழியின் பொருள். நன்றி.
1: இதுவரை கேட்டது பழமொழியும் புதிய சிந்தனையும். வழங்கியவர் செம்பொன் விளை கவிஞர் எம். சத்யநேசன் அவர்கள். கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. மாலை வேளை மனதில் சந்தோஷத்தை கொண்டு வரதுக்காக குமரி பண்பலையில் வலம் வர காத்திருக்கிறது திரை இசை. மாலை நேரம் அப்படின்னு சொல்றது சூரியன் மறையும் நேரம் இல்லைங்க, நாளை வெல்லும் கனவுகள் மனதில் உதிக்கும் நேரம். புன்னகையுடன் முன்னேறுங்கள், வெற்றி உங்களை தேடி வரும். இப்போ குமரி பண்பலையில் உங்களை தேடி வரப்போற சாங் பையா படத்துல இருந்து நாம் முத்துக்குமார் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து பென்னிதையால் பாடியது.

நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

வேளாண் பெருமக்களே, இது உங்களின் அனைவருக்கு. இன்று இரவு 7:25 உழவர் உலகம். உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை. ஏத்தன் வாழை சாகுபடி நீர்முகத்தில் பங்கேற்கிறார் அழகிய பாண்டிபுரம் ஆனந்தம் அவர்கள். அமுது சிறபி, பட்டுப்புழு வளர்ச்சி சார்ந்த திட்டங்கள் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். கோழிகளுக்கு ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய் தகவல்களை தருகிறார் ஆப்பிக்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எஸ் லோகேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு போட்டி இல்லைங்க, அது ஒரு பயணம். ஒவ்வொரு நாளும் புதிய பாடத்தையும் புதிய வாய்ப்பையும் புதிய நம்பிக்கையையும் தருது. தைரியமாக முன்னேறுங்கள், அழகான நாட்கள் உங்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு. குமரி பண்பலையில இப்போ உங்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய அந்த பாடல் ஆடுகளம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், பிரசாந்தினி எஸ்பிபி சரண் பாடியது. இசை ஜி வி பிரகாஷ்குமார், வரிகளுக்கு சொந்தக்காரர் ஸ்நேகன்.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
1: மாலை பொழுது இனிமையாக்க அடுத்த பாடல் தயாராயிருக்குது. உங்களோட மனசுல நல்ல எண்ணங்களும் முகத்துல அழகான புன்னகையும் என்னைக்குமே நிலைத்திருக்கட்டும். கேட்கலாம் அச்சம் என்பது மடமையடா திரைப்படத்திற்காக தாமரை வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் சித் ஸ்ரீராம் பாடிய பாடல்.

நேயர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்தது திரை இசை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:30. தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நூலம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

நீங்கள் இதுவரை தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இணைப்பு எண் 04562. மொபைல் நம்பர் 8903257039. நேர்களே, இன்றிரவு 8:30 வானொலி நாடக விழா 2026, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா? நாடகம் கேட்கலாம். எழுதியவர் எஸ்எல் நானு, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ் ஆகியோர், படைப்பு சென்னை வானொலி நிலையம். குமரி பண்பலையில் வலம் வரும் நிகழ்ச்சிகளை கேட்டு இல்லத்தில் இனிமை சேர்ப்போம், உங்கள் செவிக்கு விருந்தளிக்கலாம். தித்திக்கும் வாழ்வில் திகட்டாத இன்பம் பெற எப்போதும் இணைந்திருங்கள் குமரி பண்பலை நூற்றொன்றோடு. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் எஃப்எம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை 3,15,000 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மாற்றியமைக்கப்பட்ட கேலோ இந்தியா திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீர்நிலைகளின் சூரிய மின் உற்பத்தி திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம் காரணமாக மொபைல் போன் உற்பத்தி துறையில் 96,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவிரியில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தாவேக தலைமையிலான கூட்டணி அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. காவிரி பிரச்சினை தொடர்பாக கர்நாடக அரசுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தக்கூடாது என்று பாமக கோரிக்கை விடுத்துள்ளது. கோவை, திருநெல்வேலி, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்ற ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். கனடாவின் ஆன்டாரியோவில் நடைபெற்ற உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம்

0: பதக்கம் வென்றது. பிலிப்பைன்ஸ் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரிஷா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா மற்றும் தன்வி ஷர்மா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர
2: புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: அந்தி மாலை நேரம் உங்கள் இதயம் மகிழ்ச்சியுடன் துடிக்கட்டும். மெல்லிய காற்றலை வழி கேட்டுட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிய மாலை உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை தரட்டும். களைப்பை மறந்து மனம் மகிழ்ச்சி அடையும் விதமாய் கேட்கலாம் மூளை சரம். அன்று முதல் இன்று வரையிலான திரை இசை சரம். நெற்றி தீப்பொறியின் பொய்கையில் மலர்ந்தவா, அன்னையின் கைப்பட்ட ஆறுமுகமானவா, வைகாசியின் விசாகா, வருவாய் அருள்வாய் குகனே. குமா பாலசுப்ரமணியம் வரிகளில் எஸ் வரலட்சுமி, வி என் சுந்தரம் பாடியது. இசை ஜி ராமநாதன். படம் வீரபாண்டிய கட்டபொம்மன்.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
1: நான் வளரும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு பாரம்தான், தெரிந்தும் சுமக்கிறாய் பத்து மாதம் அல்ல உன் ஆயுள் காலம் வரை. முகத்தை பார்த்தே கண்டுபிடித்து விடுவாய் தன் பிள்ளையின் வழிகளை. அம்மா எனும் அல்ட்ரா லெஜெண்டுக்கான பாடல் முன்னெச்சரத்தில் கேட்கலாமா? எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்தின் பாடல். இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
4: ஏமா காலையிலே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
5: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
4: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
6: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
4: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
5: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.

பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. பண்பலையில் சொல்லும் நேரம் மாலை 5:12. கேட்டுட்டு இருக்கீங்க குமரி பண்பலை 101 இருந்து மூளை சரம். அன்று முதல் இன்று வரையிலான திரை இசை சரம். கவிதைகள் எல்லாம் தன்னைத்தானே அலங்கரித்துக் கொள்கிறதாம். அது எப்படின்னு யோசிக்காதீங்க. இரு விழிகள் சந்திக்கும் நேரத்துல தான் இந்த அலங்கரிப்பு நடக்குது. இளையராஜா எஸ் ஜானகி குரல்களில் இளையராஜா இசையில் ஆட்டோ ராஜா திரைப்படத்தின் பாடல்.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: தித்திக்கும் வாழ்வில் திகட்டாத இன்பம் பெற எப்போதும் இணைந்திருங்கள் குமரி பண்பலை நூற்றொன்றோடு. நம் இதயங்களின் உரையாடல் மொழிகளை கடந்தது. கவிதை எழுத சிந்தித்தால் சிந்தைக்குள் வந்து விடுகிறாய். வேலனின் வள்ளியாக, கண்ணனின் ருக்மணியாக. வாலி வரிகளில் இளையராஜா எஸ் ஜானகி, குரலில் தெய்வ வாக்கு திரைப்படத்தின் பாடல், இசை இளையராஜா.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தைய காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

பெருகிய காதலை தாங்கியது இருவரின் நெஞ்சம். ராதை இவள் கண்ணீர் பொங்கிட கண்ணனின் வதனத்தை கண்டாள். தென்றலில் ஆடும் யமுனையும் காதலில் இன்னிசை பாடும் இங்கே. வைரமுத்து வரிகளில் வித்யாசாகர், இசையில் கே எஸ் சித்ரா, சுஜாதா மோகன் பாடியது ஸ்நேகிதியே திரைப்படத்தின் பாடல்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில்
1: உழவருக்கு ஒரு சிந்தனை. ஏத்தன்வாழை சாகுபடி அழகிய பாண்டியபுரம் ஏ ஆனந்தம் அவர்களுடன் நேர்முகம். அமுது சுரபி பட்டுப்புழு வளர்ச்சி சார்ந்த திட்டங்கள் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். கோழிகளுக்கு ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய் ஆப்பிக்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எஸ் லோகேஸ்வரி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு. மேலச்சூரங்குடி வைகுண்டர் தெருவை சேர்ந்த அபின் என்பவரின் மனைவி ஆஷ்லின் ஜோரி கிறிஸ்டி 24 வயது மற்றும் அவரின் மகன் ஆரவ் 2.5 வயது இருவரையும் ஜூலை மாதம் 20 தேதி முதல் காணவில்லை. இவர்களை பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் தகவலை ஆசாரிப்பள்ளம் காவல் நிலையத்திற்கு 0462-220-557 என்ற தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என ஆசாரிப்பள்ளம் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். குமரிப்பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரையிலான திரை இசை சரம். ஒப்பனையின் பின் ஒளிந்த உன் அழகை கண்டு என் கற்பனையும் கலைந்தது. இயற்கையின் அதிசய அழகு கொண்ட உன் முகத்தை மறைப்பது நியாயமா? பிரைசூடன் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசை, எஸ் பி பாலசுப்ரமணியம், சுஜாதா பாடிய ஸ்டார் திரைப்படத்தின் பாடல்.

கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.1 முல்லை சரம் 5 முதல் 5 வரையிலான திரை இசை சரம். நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் உயர்வாக இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த உலகம் நம்மளை கண்டிப்பா நிராகரிக்க போறது இல்லைங்க. முலச்சரத்தில் கேட்கலாம் பா விஜய் வரிகளில் பல்ராம் நரேஷ் ஐயர் சுஜித் சுரேசன் ஹாரி சேராஜ் இசையில் 7 அறிவு திரைப்படத்தின் பாடல்.

எந்த நிலையிலும் உற்சாகம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையும் நம்ம வசந்தாங்க. மதன் கார்த்தி வரிகளில் விஷால் மிஸ்ரா, பென்னி தயாள் மற்றும் சாகிதி ஷாகந்தி பாடிய பாடல் இசை மரகதமணி.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்?
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்?
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் அன்றா நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தி.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமா இது?
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தி, இதோ எனது வாளை எடுத்து விட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நாம் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
3: மனிதன் விழாமலே வாழ்ந்தான் அப்படிங்கறது பெருமை இல்லைங்க, விழுந்த போதெல்லாம் எழுந்தான் அப்படிங்கறதுதான் பெருமையே. ராஜி முருகன் வரிகளில் பிரதீப் குமார் பாடிய ஜெய் பீம் திரைப்படத்தின் பாடல், இசை சீன் ரோல்டன்.

அதிகார பார்வை என்றாலும் அடங்கித்தான் போகிறேன் என்னவனின் அன்பிற்காக. கருமாத்தூர் மணிமாறன் வரிகள் விருமன் திரைப்படத்தில் இருந்த பாடல், இசை யுவன் சங்கர் ராஜா, பாடியவர்கள் சித் ஸ்ரீராம், யுவன் சங்கர் ராஜா.

கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்

0: எல்லைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
4: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே. EMI ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான AC, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
5: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
6: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
7: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல BSc நர்சிங் அண்ட் GNM கான அட்மிஷன் நடக்குது.
8: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
7: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன்

0: தூய்மையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
2: நிகழ்ச்சி நிகழ்ந்து 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை, 7:00 இன்னிசை நேரம், 7:10 தர்மபுரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் தண்டபாணி, 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, ஏத்தன் வாழை சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அழகிய பாண்டியபுரம் ஆனந்தம் அவர்கள், அமுதசுரபி பட்டுப்புழு வளர்ச்சி சார்ந்த திட்டங்கள் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கோழிகளுக்கு ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய் தகவல்களை தருகிறார் ஆப்பிக்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எஸ் லோகேஸ்வரி அவர்கள். செய்தி அறிக்கை 8:05 பட்டாம்பூச்சிகள், சிறுவர் நேரலை, 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம், 8:30 வானொலி நாடக விழா 2026 இதுக்கு போய் அலட்டிக்கலாமா, நாடகம் எழுதியவர் எஸ் எல் நானு, அமைப்பு கே பவானி எம் ரமேஷ் ஆகியோர், படைப்பு சென்னை வானொலி நிலையம், 9:15 செய்திச்சுடர், 9:30 திரையிசை, 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேரம், 11:00 மனசு மயங்கும் திரையிசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரையிசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்கள நாதம். இந்நாளை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு, காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குவர் உதயகீதம் ராமானுஜம் அவர்கள், படைப்பு சென்னை வானொலி நிலையம், 6:15 குரளம்தம் தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:00 வட்டார செய்திகள், 7:05 முற்றத்தில் இன்று, 7:10 அரும்புகளின் குறும்புகள், 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தினையில் திரையிசை, பொது அறிவு வினாவிடை, தேதியும் செய்தியும். நேர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
3: This is Akashvani, the news read by Shagun Chopra. The Union Cabinet has approved the Pradhan Mantri Surya Sarovar Yojana for development of floating solar photovoltaic projects with energy storage systems. Addressing media in New Delhi after the Union Cabinet meeting today, Information and Broadcasting Minister Ashwini Vaishnav said that the scheme has been approved with a total outlay of 5,070 crore rupees. He said the scheme envisages the development of 5,000 megawatt of floating solar photovoltaic projects with co-located energy storage systems having a minimum storage capacity of 2 hours, totaling 10,000 megawatt.
4: सोलर कैपेसिटी पर कैपिटा के हिसाब से देखें तो वर्ल्ड हाईएस्ट देश में लगी है. वाटर बॉडीज हैं, डैम्स हो, लेक्स हो, कैनाल्स हो, उन सब का उपयोग करके जो सोलर पावर जनरेशन कैपेसिटी क्रिएट करना है उसका अप्रूवल लिया गया है आज. 102 गीगावाट यानी 1,00,000 मेगावाट की कैपेसिटी पोटेंशियल है भारत में. टोटल 5,000 मेगावाट फ्लोटिंग सोलर पीवी फोटोवोल्टेक कैपेसिटी भारत में क्रिएट की जाएगी. 5 साल की स्कीम है. 1 crore per megawatt ka iska support diya jayega scheme mein. Projects will be selected through tariff-based competitive bidding. 10 million tons of CO2 emissions ko ye prevent karega.
3: The Union Cabinet has given its nod to the National Offshore Exploration Scheme Samudra Manthan with an approved outlay of 84,084 crore rupees for implementation up to financial year 2030-31. Mr. Vaishnav said the scheme encompasses a comprehensive set of interventions across the offshore exploration value chain. The Union Cabinet has also given its approval to the continuation of the Pradhan Mantri Kisan Samman Nidhi scheme from 2026-27 to 2030-31. Mr. Vaishnav said a total financial outlay of 3.15 lakh crore rupees has been approved for the scheme during the period of 5 years. Mr. Vaishnav said the approval reiterates the government's commitment that the prosperity of farmers forms the foundation of the nation's prosperity. The Union Cabinet has also approved an expanded Khelo India scheme and enhanced assistance to national sports federations with a combined outlay of 36,441 crore rupees for the period 2026-27

0: to 2030-31. Both Houses of Parliament have been adjourned for the day following opposition uproar over several issues, including alleged police action during students' protests over the NEET issue. When the Lok Sabha met after the first adjournment at 12 noon, the presiding officer, Dilip Saikia, took up the Registration of Births and Deaths Amendment Bill 2026 for consideration and passage. Minister of State for Home Nityanand Rai moved the bill amid opposition uproar. The bill was passed in the House amid ruckus without any discussion. Meanwhile, Parliamentary Affairs Minister Kiran Rijiju criticised the opposition for not participating in the discussion. A Delhi court today sentenced former Aam Aadmi Party councillor Tahir Hussain and four others to life imprisonment for the murder of Intelligence Bureau IB officer Ankit Sharma during the 2020 Delhi riots. Additional Sessions Judge Praveen Singh pronounced the sentence to all five accused after hearing arguments on the quantum. The court described the crime as a very serious incident and observed that it had shaken society. India Today said the so-called elections in Pakistan-occupied Jammu and Kashmir or POJK stand as a humiliating rejection of the Pakistani establishment. Briefing media in New Delhi this afternoon, External Affairs Ministry spokesperson Ranthir Jaiswal said Pakistani establishment continues to unleash ruthless force against peaceful civilians in POJK. He said the crackdown has resulted in the tragic death of over 40 civilians and serious injuries to many. The spokesperson said, facing a violent regime, the people have requested international organizations for an independent investigation into the unlawful killings. India urged the international community to scrutinize Pakistan's actions and hold it accountable for its atrocities. Indian boxers Preeti Pawar and Ankush Pangal have advanced to the final of their respective bouts at the 2026 Commonwealth Games. Preeti entered the women's 54kg final with a dominant unanimous 5-0 victory over Zambia's Catherine Mwape in Glasgow today. Ankush Pangal won by a unanimous 5-0 decision against Canada's Joshua Ofori in the men's 80kg semi-final. India's Unnati Hooda and Tanvi Sharma advanced to the women's single semi-final at the Taipei Open today with impressive victories in their respective quarter-finals. And that is the end of this news bulletin.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை இது உங்கள் குமரி பண்பலை 101. கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. சேவை செய்திகள். முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் குறித்த அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், 65 வயது முதல் 70 வயதிற்குட்பட்ட மூத்த குடிமக்கள், 18 வயதிற்குட்பட்ட குடும்ப உறுப்பினர்களை மட்டும் கொண்டவராயிருப்பின் அவர்களது குடும்ப அட்டைக்கு அவர்களின் இல்லத்திற்கே நேரில் வந்து ஆகஸ்ட் மாதம் 4 மற்றும் 5 தேதிகளில் நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் அத்தியாவசிய பொருட்களை வழங்குவர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழ்நாடு பழங்குடியின நலவாரியம், நரிக்குறவர் நலவாரியம் மற்றும் வண்ணார் நலவாரியம் ஆகிய வாரியங்களில் உறுப்பினர்களாக பதிவு செய்யப்படாமல் உள்ளவர்கள் பதிவு செய்திடவும், ஜாதி சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை இல்லாத மேற்கண்ட வாரிய உறுப்பினர்களுக்கு கட்டணமின்றி இணையவழி வாயிலாக விண்ணப்பித்து பயன்பெறுவதற்கு சிறப்பு முகாம்கள் நாளை காலை 10 மணி முதல் 4 மணி வரை 10 காணி அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட மேல்நிலைப்பள்ளியிலும், ஆகஸ்ட் மாதம் 8 தேதியன்று காலை 10 மணி முதல் 4 மணி வரை வேலிப்பிலாம் மோதிரமலை நூல்நிலையத்திலும், ஆகஸ்ட் மாதம் 16 தேதியன்று காலை 10 மணி முதல் 4 மணி வரை வாழையத்துவையல் அரசு ஆதித்திராவிடர் நல மேல்நிலைப்பள்ளியிலும் நடைபெறும். எனவே சம்பந்தப்பட்ட பகுதிகளில் வசித்து வரும் வாரிய உறுப்பினர்கள் முகாமில் உரிய ஆவணங்களுடன் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் திருநெல்வேலி லிமிடெட் நாகர்கோவில் மண்டலத்தில் பட்டம், பட்டயம் மற்றும் கலை அறிவியல் பட்டம் பெற்றவர்கள் 2026-2027 ஆண்டிற்கான தொழில் பழகுனர் பயிற்சி பெற தகுதியான மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் பிரிவுகளில் பொறியியல் பட்டம், பட்டயம் மற்றும் கலை மற்றும் அறிவியல் 2022-2023-2024-2025 மே மாதம் 2026 ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்ற தமிழக மாணவரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.

ஆன்லைனில் https://nats.education.gov.in என்ற இணையதளத்தில் வரும் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதிக்குள் தகுதியுடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் என திருநெல்வேலி கோட்டம் நாகர்கோவில் மண்டல பொது மேலாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மேரா யுவா பாரத் அமைப்பின் சார்பில் விக்ஷித் பாரத் நோக்கிய போதைப் பொருள் இல்லா இளைஞர் இயக்கம் என்ற தேசிய அளவிலான மக்கள் விழிப்புணர்வு இயக்கம் நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தின் முதன்மை நோக்கம் இளைஞர்களிடையே போதைப் பொருள் மற்றும் மது பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தி போதைப் பொருள் பயன்பாட்டை தடுப்பதன் மூலம் ஆரோக்கியமான, பொறுப்புணர்வு மிக்க மற்றும் திறன்மிக்க இளைஞர் சமுதாயத்தை உருவாக்குவதாகும். இயக்கத்தின் ஒரு பகுதியாக மாவட்ட அளவில் நாட்டுப்புற பாடல், நடனம், தெரு நாடகம், ஓவியம், பேச்சு போட்டி, மைம், குறும்படம், ரீல்ஸ் தயாரித்தல், முழக்க வாசகம் எழுதுதல் மற்றும் ஸ்லாம் கவிதை உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட உள்ளன. இதில் 15 முதல் 29 வயதிற்குட்பட்ட இளைஞர்கள் மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்து பங்கேற்கலாம். மாவட்ட அளவிலான போட்டிகளில் வெற்றி பெறும் போட்டியாளர்கள் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்க தகுதி பெறுவர். மாநில அளவில் தேர்வு செய்யப்படுவோர் வரும் ஆகஸ்ட் 14 அன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ள தேசிய நஷா முக்த் யுவா மாநாட்டில் தமிழ்நாட்டை பிரதிநிதிப்படுத்தும் வாய்ப்பை பெறுவர். எனவே மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் தேசிய சேவை திட்டம், தேசிய மாணவர் படை, பாரத் சாரணர் மற்றும் சாரணியர் மற்றும் மை பாரத் தன்னார்வலர்கள், இளைஞர் மன்றங்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இவ்விழிப்புணர்வு இயக்கத்தில் ஆர்வமுடன் பங்கேற்று போதையில்லா இந்தியா, விக்ஷித் பாரத் என்ற உயரிய தேசிய இலக்கை அடைய தங்களது முழுமையான ஒத்துழைப்பை வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது.

0: வாழ்வியல் செய்திகள் கேட்டீர்கள்.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குழாய் அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:15.

0: தொடர்ந்து மெல்லிசை கேட்கலாம். கேட்பதற்கு முன்,
1: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
4: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
3: Phone 233-066.
5: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
6: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
7: திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
8: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
9: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
8: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
9: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
10: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
11: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
12: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
13: ஆமா போட்டிருக்காங்க. வெறும் 4,000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சயம் பரிசு. காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர். சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
12: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
13: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
0: மெல்லிசையில் முதலாவதாக எஸ் சித்ரா பாடிய பாடல்.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம்க்கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: ஆடினாலே ஆஃபர் தான், அதுவும் நம்ம டிஜிமார்ட்னா சொல்ல வேணும். டிஜிமார்ட்டில் பிரம்மாண்டமான ஆடி ஆஃபர், LED ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, கிச்சன் அப்ளைன்சஸ் அப் டு 70%.

0: நாகர்கோவில்
1: என்னடி எங்க வரணும்
2: அக்கா? திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்க அக்கா.
1: ஆமா, செய்கூலி எவ்வளவு?
2: ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
1: வா வா, சீக்கிரம் போகலாம்.
3: கமலா ஜுவல்லர்ஸ், திங்கள் சந்தை.
4: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
5: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
4: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
6: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் வர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
7: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
8: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
9: மெல்லிசையில் அடுத்ததாக எஸ் சித்ரா பாடிய பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது மெல்லிசை. நேயர்களே, இது உங்களின் நினைவிற்கு. நாளை காலை 8 மணிக்கு ஒத்துழையாமை இயக்க தினம் உரை வழங்குகிறார் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியின் மேனாள் இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் எஸ் பகவதி பெருமாள் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சல்

மாலையின் செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான பதக்கங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் வழங்கினார். மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கரூர் உள்ளிட்ட 5 சட்டப்பேரவை தொகுதி நீதிமன்றம் அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதற்காக 3,15,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 4,47,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாற்றியமைக்கப்பட்ட கேலோ இந்தியா திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறிய அவர், அடுத்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படவுள்ள இந்த திட்டத்திற்காக 36,441 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தேசிய விளையாட்டு அமைப்புகளுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இதற்கிடையே விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு விவசாயிகளின் பொருளாதார பாதுகாப்பை மேலும் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த முடிவை மேற்கொண்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். காவல்துறையினருக்கான பதக்கங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் வழங்கினார். காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான குடியரசுத் தலைவர், உள்துறை அமைச்சர் மற்றும் முதலமைச்சரின் விருதுகள் இந்த

0: நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவல்துறையின் சாகச நிகழ்ச்சிகளும் இதில் இடம்பெற்றதாக அவர் மேலும் கூறுகிறார். மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நிலைப்பாட்டில் முதலமைச்சர் திரு விஜய் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதன் காரணமாக தொழில் முதலீடுகள் அதிகரிக்கும் என்றார். உயர் மருத்துவ படிப்பிற்கான இடங்களை தாவேக அரசுதான் மத்திய அரசுக்கு விட்டுக் கொடுத்துள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளது தவறானது என்றும் திரு அருண்ராஜ் தெளிவுபடுத்தினார். உரங்கள் மற்றும் வேளாண் இடுபொருட்களின் விநியோகம் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். விவசாயிகளுக்கு சிறந்த சேவைகளை இந்த நிறுவனம் வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இப்பிரச்சினையில் கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்து வரும் கருத்துக்கள் ஏற்புடையது அல்ல என்று கூறினார். மேகதாது போன்ற முக்கிய பிரச்சினைகளில் கூட முதலமைச்சர் திரு விஜய் கருத்துக்களை தெரிவிக்காமல் மவுனம் காப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: திருச்சி கிழக்கு, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை மற்றும் கரூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள் முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. கோடியக்கரை அருகே நடுக்கடலில் 2 நாட்களாக தத்தளித்த ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 6 மீனவர்களை நாகை மீன்வளத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். நாட்டுப்படகு பழுதானதன் காரணமாக அந்த மீனவர்கள் நடுக்கடலில் சிக்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிபுரம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 6 மீனவர்கள் கடந்த 27ஆம் தேதி தங்கச்சி மடத்திலிருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அவர்கள் நாகை மாவட்டம் கோடியக்கரைக்கு அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது கடந்த 29ஆம் தேதி படகு இன்ஜின் பழுதானதால் 2 நாட்களாக கடலில் தத்தளித்தனர். இதில் அந்த பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மாவட்டம் மக்கரைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சுந்தரவள்ளி என்ற விசைப்படகிற்கு தகவல் கொடுத்தனர். அவர்கள் மீன்வளத்துறையினருக்கு தகவல் கொடுத்ததின் பேரில் மீன்வளத்துறையினர் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த சாமிநாதன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் சென்று அவர்களுக்கு குடிநீர் உணவு வழங்கி மீட்டு நாகை மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து வந்தனர். நடுக்கடலில் தத்தளித்த 6 மீனவர்களும் பத்திரமாக கரைக்கு வந்து சேர்ந்ததை அடுத்து மீனவர்கள் படகினை பழுது பார்த்து சீர் செய்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்தனர். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி ஆடுகள் சந்தையில் இன்று 1 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனையாயின. மதுரை, திருச்சி, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் ஆடுகளை வாங்க குவிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திண்டுக்கல் அருகே உள்ள செம்பட்டியில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஆட்டுச் சந்தையானது நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு இன்று ஆட்டுச் சந்தையானது களைகட்டியது. குலதெய்வ வழிபாட்டிற்காகவும் நேர்த்திக்கடனுக்காகவும் வெள்ளாடுகளை வாங்க பொதுமக்கள் திரளாக குவிந்தனர். திண்டுக்கல், மதுரை, திருச்சி, தேனி மாவட்டங்களிலிருந்து வந்த வியாபாரிகள் போட்டி போட்டு ஆடுகளையும் வாங்கிச் சென்றனர். எடைக்கேற்ப ஒரு ஆடு 10,000 ரூபாய் முதல் 15,000 வரை விற்பனையான நிலையில் ஒரே நாளில் 1 கோடிக்கும் அதிகமாக வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
4: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பாதை சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து வடக்கு கேரளா வரை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில்

0: இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். விழுப்புரம் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்ட அரசு கட்டிடங்களை மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு முகத்வாரத்தில் மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கோவையில் முன்னாள் படைவீரர் அலுவலகத்தில் மாநில அமைச்சர் திரு சரத்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் தலைமையில் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் தரிசன நேரம் குறைக்கப்படவில்லை என்று கோவில் நிர்வாகம் கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் பெற்றார். ஹாங்காங்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் பெற்றது. கனடாவின் ஆன்டாரியோவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 23-21, 21-16 என்ற செட்கணக்கில் இந்தியாவின் தேவிகா சிஹாகை வென்றார். மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற்று தன்வி சர்மாவும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். பிலிப்பைன்ஸ் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆலாப் மிஸ்ரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-16, 21-14 என்ற செட்கணக்கில் பிலிப்பைன்ஸின் கிளாரன்ஸ் வில்லஃபிளாரை வென்றார். இந்தியாவின் கின்பால் சோனா, ஆரியமான் டாண்டன், பிரணய் கட்டா ஆகியோரும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான பதக்கங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் வழங்கினார். மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கரூர் உள்ளிட்ட 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் அறிவிப்பை வெளியிடுவதற்கான தடையை சென்னை உயர்நீதிமன்றம் அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: காலை நேர புதுமையாய்,
2: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
3: இரவு பொழுதின் இனிமையாய்,
2: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
3: குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:40. சில பாடல்கள் காதுகளால் மட்டும் கேட்கப்படுவதில்லை, இதயத்தாலும் உணரப்படுகின்றன. அப்படிப்பட்ட இனிமையான பாடல்கள் காத்திருக்கின்றன திரை இசையில். காதலுக்கு பெரிய பெரிய பரிசுகள் தேவையில்லை. நமக்கு பிடித்த ஒருவரின் மனதில் ஒரு சிறிய இடம் கிடைத்தாலே போதும். அதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய வரம். தாமரை வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஹரிணி பி. உன்னிகிருஷ்ணன் பாடிய மின்னலை திரைப்படத்தின் பாடல்.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில். அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர்எஸ்எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர்எஸ்எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச்.

0: மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: நேயர்களே, இது உங்களின் நினைவிற்கு. நாளை காலை 8:30 இன்று மாலை தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் இந்திய குடியரசுத் தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கங்களை காவல்துறையினருக்கு வழங்கி சிறப்பித்த நிகழ்ச்சியின் வானொலி

வழங்கி சிறப்பித்த நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். எத்தனை முறை பார்த்தாலும் முதல் முறை பார்த்த அந்த இதய துடிப்பு மட்டும் இன்னும் குறையவே இல்லை. திரை இசையில் கேட்கலாம் பா விஜய் வரிகளில், பரணி இசையில் ஹரிணி பி உன்னிகிருஷ்ணன் பாடிய பார்வை ஒன்றை போதுமே.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: காதல் சில நேரங்களில் வழி தெரியாமல் சுற்றி வரும், ஆனால் கடைசியில் வந்து சேர்வது நேசித்த இதயத்தில்தான். திரையிசையில் கேட்கலாம் SP பாலசுப்ரமணியம், ஹரிணி மற்றும் சவிதா ரெட்டி பாடிய படையப்பா திரைப்படத்தின் பாடல். வரிகளுக்கு சொந்தக்காரர் வைரமுத்து, இசை AR ரஹ்மான்.

0: நேயர்கள், இதுவரை குமரி பரமலை நூற்றுணியில் கேட்டு மகிழ்ந்தது திரை இசை.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

0: வணக்க வரும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7 மணி. இன்னிசை நேரம் கேட்பதற்கு முன்
1: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
2: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
0: இசை பிரியர்களே, இன்றைய இன்னிசை நேரத்தில் மீரா மகாதேவன் பாடிய பாடல்களை கேட்கலாம்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: இன்னிசை நேரத்தில் அடுத்ததாக

0: நேரம் கேட்டீர்கள். இனி தர்மபுரி மாவட்ட செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சல்.
1: தர்மபுரி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் தண்டபாணி.
2: மத்திய அரசின் புதிய வழிகாட்டுதலின்படி கிராமப்புற மேம்பாட்டிற்காகவும் வாழ்வாதார பாதுகாப்பிற்காகவும் விபி கிராம் ஜி சட்டம் 2025 என்ற புதிய சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. இச்சட்டத்தின் தொடர்ச்சியாக ஜூலை மாதம் முதல் தேதி முதல் ஊரக பகுதிகளில் செயல்பாட்டுக்கு வரும் திட்டத்தின் மூலம் பொதுமக்களுக்கு பல்வேறு பயன்கள் கிடைக்கும் என தருமபுரி மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இப்புதிய திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் ஆண்டிற்கு 125 நாட்கள் சட்டப்பூர்வ வேலை வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. வேலை செய்வதற்கான ஊதியம் குறிப்பிட்ட காலத்திற்குள் வழங்கப்படாவிடில் அதற்கான தாமத ஊதிய இழப்பீடு சட்டப்படி வழங்கப்படும். விண்ணப்பித்த 15 நாட்களுக்குள் வேலை வழங்காத பட்சத்தில் பயனாளிகளுக்கு தகுந்த வேலையின்மை உதவித்தொகை வழங்க வழிவகை இச்சட்டத்தில் செய்யப்பட்டுள்ளது. நேரடி பயன் பரிமாற்றம் மற்றும் நிதி வெளிப்பாட்டு தன்மை, 100% இடைத்தரகர்கள் இல்லாத பரிமாற்றமாக இத்திட்டம் செயல்படும். நிதி நேரடியாக கிராம ஊராட்சி கணக்குகளுக்கும் பயனாளிகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுவதால் உள்ளாட்சி அமைப்புகள் கூடுதல் நிர்வாக தன்னாட்சியை பெறுகின்றன. வெறும் வேலைவாய்ப்பாக மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்களில் நீண்ட காலம் நிலைத்து நிற்கக்கூடிய நீடித்த வாழ்வாதார சொத்துக்களை உருவாக்குவதில் இத்திட்டம் கவனம் செலுத்துகிறது. தருமபுரி மாவட்டம் கடத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கடத்தூர் மற்றும் போ மல்லாபுரம் ஆகிய பேரூராட்சிகளின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பணிகளுக்காக நியமிக்கப்பட்ட கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கான பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருவதையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது அனைவரும் விடுபடாமல் முழுமையாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் என களப்பணியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுரை வழங்கினார். இப்பயிற்சியில் வீடு வீடாக சென்று டிஜிட்டல் முறையில் தரவுகளை சேகரிப்பது மற்றும் துல்லியமாக பதிவேற்றுவது குறித்து களப்பணியாளர்களுக்கு கணக்கெடுப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. இம்மக்கள் தொகை கணக்கெடுப்பு பயிற்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அலுவலர்களும் சிறப்பான முறையில் பயிற்சி எடுத்துக்கொண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியினை சிறப்பாக செயல்படுத்துமாறு மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் கேட்டுக்கொண்டார். மேலும் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர், மாணவர்கள் விளையாட்டு, கல்வி, வாசிப்பு உள்ளிட்டவைகள் மீது ஆர்வம் செலுத்த வேண்டும் என்றும், போதைப் பொருள்களுக்கு எதிரான மாவட்ட நிர்வாகத்தின் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு பொதுமக்கள் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார்.
3: இன்னைக்கு உலக அச்சுறுத்துற மிகப்பெரிய அரக்கன் எது தெரியுமா? அது போதைப் பொருள் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, விதை நெல் சிதைந்து போனால் அடுத்த போகத்திற்கு அறுவடை கிடையாது. அதே மாதிரிதான் இன்றைய தலைமுறை போதையில் அழிந்தால் இந்த நாட்டுக்கு எதிர்காலமே கிடையாது. நோ டு ட்ரக்ஸ் சொல்லி பழகுங்க. உங்க கவனத்தை விளையாட்டு, கலை, வாசிப்புன்னு பயனுள்ள வழிகளில் திருப்புங்க. நம்ம தர்மபுரி மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை மூலமா போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வாரந்தோறும்

0: தீவிரமா இப்ப நடந்துகிட்டு வருது. கடைகள் மற்றும் வீடுகள்ல யாராவது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செஞ்சா உடனே மாவட்ட நிர்வாகத்திற்கோ காவல்துறைக்கோ தகவல் கொடுங்க. அதற்கான எண்கள் கட்டணமில்லா தொலைபேசி எண் 10581, வாட்ஸ்அப் எண் 94 98 41 05 81, ட்ரக் ஃப்ரீ டிஎன் ஆப் அப்படிங்கிற மூலமாகவும் நீங்க உங்களோட புகார்களை பதிவு செய்யலாம். சுய கட்டுப்பாடும் விழிப்புணர்வும் இருந்தா மட்டும்தான் போதையில்லா ஆரோக்கியமான வலிமையான தருமபுரியை நம்மளால உருவாக்க முடியும்.
1: தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு சீரான குடிநீர் வழங்கும் பணிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் பைரநாயக்கன்பட்டி ஊராட்சியில் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வின் போது பிரதான குடிநீர் விநியோகிக்கும் குழாயில் இருந்து சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டிருந்த ஒரு தனிநபர் குடிநீர் இணைப்பு கண்டறியப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உடனடியாக அந்த சட்டவிரோத இணைப்பு துண்டிக்கப்பட்டு வெங்கடாபுரம் மற்றும் நாகமரத்து பள்ளம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு வடிவமைக்கப்பட்ட அளவில் குடிநீர் சீராக வழங்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் பொதுமக்களின் கவனத்திற்காக சில விளக்கங்கள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் விடுக்கப்பட்டுள்ளது. பிரதான குடிநீர் குழாய்களில் சட்டவிரோதமாக இணைப்பு எடுப்பது சட்டப்படி குற்றமாகும். இது போன்ற செயல்கள் காரணமாக பிற பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கல் பாதிக்கப்படுவதுடன் பொதுமக்களுக்கு கடுமையான சிரமம் ஏற்படுகிறது. இனி அனைத்து ஊராட்சிகளிலும் திடீர் ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும். சட்டவிரோத குடிநீர் இணைப்பு எடுப்போர் மீது குடிநீர் இணைப்பு துண்டிப்பு அபராதம் மற்றும் நடைமுறையில் உள்ள விதிகளின்படி சட்ட ரீதியிலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது.
2: தருமபுரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் தண்டபாணி. தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நீர்நிலைகளுக்கான சூரிய மின் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக ஐநா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நீர்நிலைகளுக்கான சூரிய மின் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 5,070 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் 1 மெகாவாட்டிற்கு 1 கோடி ரூபாய் என்ற அடிப்படையில் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெட்ரோலிய மற்றும் இயற்கை எரிவாயு துறையின் சமுத்ரா மந்தன் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். 84,084 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இதற்கிடையே சமுத்ரா மந்தன் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த திட்டத்தில் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். எரிபொருள் இறக்குமதியை குறைப்பதற்கு இந்த திட்டம் உதவிடும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். தொழில்துறை, அரசு மற்றும் தொழிலாளர்களுக்கிடையே நல்லிணக்கம் நிலவுவது பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிடும் என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். தொழிலாளர் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளை தேசிய இயக்கமாக மத்திய அரசு உருவாக்கியுள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அவர் பேசினார். அட்டல் புதுமை இயக்கம் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் அளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தாா்.

0: சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக ஐநா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், ஐநாவின் அமைதி பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் இந்தியா ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். ஐநா அமைதிப்படையில் இந்தியாவின் சார்பில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பணியாற்றுவதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறினார். நீதித்துறையின் செயல்பாடுகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்காக 53 கோடியே 57 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், நீதிபதிகளுக்கு உதவும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான மென்பொருள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பரீட்சார்த்த அடிப்படையில் இந்த மென்பொருள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் கூறினார். மகாராஷ்டிராவில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். தானே மாவட்டத்திற்குட்பட்ட பிவாண்டியில் உள்ள பழமையான இந்த அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததாகவும் இடிபாடுகளுக்கு இடையே 3 பேர் சிக்கியுள்ளதாகவும் அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸும் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். இதற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களை, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தமிழகத்தில் குடிநீர் விநியோகம் மற்றும் நீர் ஆதாரங்களை மேம்படுத்துவதற்கான பணிகளை மேற்கொள்வதற்காக 340 கோடி ரூபாயை மாநில அரசு ஒதுக்கியுள்ளது. இன்று சென்னையில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இதுதொடர்பாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குடிநீர் தட்டுப்பாடுயின்றி கிடைப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
0: தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இதுவரை இல்லாத அளவிற்கு வாக்கு சதவீதம் பதிவானதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தேர்தலில் 86% அளவிற்கு வாக்குப்பதிவு நடைபெற்றதை சுட்டிக்காட்டினார். நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழகத்தில் பதிவான அதிக அளவு வாக்கு சதவீதமாக இது உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்காக வாக்காளர்களுக்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ஞானேஷ்குமார் கூறினார். மேற்கு வங்கத்தில் தீவிரவாதி என்ற சந்தேகத்தின் பேரில் ஒருவரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் சிறப்பு அதிரடி படையினர் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பர்தமான் பகுதியில் இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவரிடமிருந்து முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆந்திராவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின்னர் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. அமராவதியில் இதனை வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு விவேக் யாதவ், கடந்த மாதம் 15ஆம் தேதி தொடங்கி இம்மாதம் 24ஆம் தேதி வரை இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். இந்த பணிகளின் போது பல்வேறு காரணங்களுக்காக வாக்காளர் பட்டியலில் இருந்து 45 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நீக்கப்பட்டவர்கள் உரிய காரணங்களுடன் பெயர்களை சேர்க்க விண்ணப்பிக்கலாம் என்றும் இதற்கான கால அவகாசம் அடுத்த மாதம் இறுதி வரை உள்ளதாகவும் திரு விவேக் யாதவ் தெரிவித்தார்.
1: குஜராத்தில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் அம்மாநிலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நிவாரண ஆணையர் திரு கௌரங் மக்வானா கூறியுள்ளார். காந்திநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 13 மாவட்டங்களுக்கு அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இந்த மாவட்டங்களில் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கென 50 சிறப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக

0: வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 17 குழுக்களும் மாநில பேரிடர் மீட்புப் படையின் 30 குழுக்களும் அம்மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு கௌரங் மக்வானா கூறினார். ஒடிஷாவில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்கென உயர்நிலை குழு கூட்டம் அம்மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சுரேஷ் புஜாரி தலைமையில் இன்று புவனேஸ்வரில் நடைபெற்றது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு பணிகளை இயல்பு நிலை திரும்பும் வரை நீட்டிப்பது என இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மழை வெள்ளத்தால் 15,000-க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாளத்தின் சில பகுதிகளில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சப்தாரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இந்த தடை உத்தரவு அமலுக்கு வந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இரு பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட மோதலை அடுத்து இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அமைதி திரும்ப பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அந்நாட்டு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் பிரீத்தி பவார் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் ஜாம்பியாவின் கேத்ரின் வேப்பை வென்றார். ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அங்குஷ் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் கனடாவின் ஜோஷ்வா அஃபோரியை வென்றார். ஜூடோ பிரிவில் அஸ்மிதா தே, யாமினி மற்றும் ஹர்ஷ் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. விஜானி ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர்நிலைகளுக்கான சூரிய மின் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் 4-மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக ஐநா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனை வைப்பது குமரி பண்பலை 101. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:25. உழவர் உலகம். முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
2: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
3: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
4: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
5: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். உழவர்களுக்கான அறிவிப்புகள் வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. எதிர்வரும் 5 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33-34°C குறைந்தபட்ச வெப்பநிலை 23-24°C வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வேளாண் அறிவுரை. காற்றின் வேகம் மணிக்கு 10-14 கிலோமீட்டர் அளவில் இருப்பதால் குலைத்தள்ளிய வாழை மரங்களுக்கு மூங்கில் அல்லது சவுக்கு குச்சிகள் கொண்டு மூட்டுக் கொடுக்கவும். தோட்டக்கலை பயிர்களான வாழை, மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய், இலவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய தென்னை நார் கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். நெல் மற்றும் தோட்டப்பயிர்களான காய்கறிகள், தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதற்கான ஆரம்ப வேலைகளை செய்ய ஏற்ற பருவமாகும். மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் பழவகை மரங்கள் மற்றும் மரவாசனை பயிர்களுக்கு வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். மிளகு நாற்றங்காலில் வேரழுகல் நோய் தாக்காதவாறு முன்கூட்டியே மெட்லாக்சில் பிளஸ் மாங்கோசப் மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் வீதம் கலந்து தெளிக்கவும். தென்னை மரங்களுக்கு இடையில் பசும்தாள் உரம் பயிரிட்டிருந்தால் 50% பூக்கும் தருணத்தில் மண்ணில் மடக்கி உழவு செய்ய வேண்டும். ரப்பர், மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய் மற்றும் வாழை மரங்களுக்கு உரமிடலாம் என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர்

மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் வைத்து வருகிற ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று முற்பகல் 10:30 மணிக்கு மீனவர் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மீனவர்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை நேரில் வழங்கிட கேட்டுக் கொள்ளப்படுகிறது. வேளாண்மை நெற்பயிரில் துத்தநாகத்தின் அவசியம் குறித்த அறிவிப்பு. நெல்லுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களில் துத்தநாகம் மிக முக்கியமானது. பயிர் வளர்ச்சிக்கு தேவையான இத்தோல், அசிட்டிக் ஆசிட் போன்ற பயிர் ஊக்கிகளை உற்பத்தி செய்ய துத்தநாகம் உதவுகிறது. இலைகளில் பச்சையம் உற்பத்தி மற்றும் ஒளிச்சேர்க்கையை ஊக்குவிக்கிறது. தூர் விடுதலையும் கதிர்களின் எண்ணிக்கையையும் அதிகரிக்கிறது. நெல்லில் துத்தநாக குறைபாடு ஏற்பட்டால் பயிரின் அடியிலைகளின் நடுநரம்பு பகுதி வெளுத்து காணப்படும். அடியிலைகளில் பழுப்பு நிற திட்டுகள் ஏற்பட்டு இலை அளவு சுருங்கிவிடும். பயிர் வளர்ச்சி குறைந்து பதர் போல் காட்சியளிக்கும். பொது பரிந்துரையாக ஏக்கருக்கு 10 கிலோ துத்தநாக சல்பேட்டை 20 கிலோ மணலுடன் அல்லது மக்கிய தொழு உரத்துடன் கலந்து அடி உரமாக இட வேண்டும். தவறும் பட்சத்தில் நடவு செய்த 30 முதல் 45 நாட்களுக்குள், அதாவது முன்பருவ வளர்ச்சி காலத்தில், 10 கிலோ துத்தநாக சல்பேட்டை 20 கிலோ மணலுடன் கலந்து இட வேண்டும். 1 கிலோ துத்தநாக சல்பேட்டை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து நடவு செய்து 30 முதல் 45 நாட்களுக்குள் இலை மீது தெளிக்கலாம். இலை வழியாக தெளிக்கும் போது காலை அல்லது மாலை நேரத்தில் ஈரப்பதம் இருக்கும்போது தெளிக்க வேண்டும். இலையில் கலவை எளிதாக ஒட்டிக்கொள்ள கஞ்சியை கலந்து தெளிக்கலாம். வேளாண் விரிவாக்க மையங்களில் விற்பனை செய்யப்படும் நெல் நுண்ணூட்ட கலவையை ஏக்கருக்கு 5 கிலோ என்ற அளவில் 20 கிலோ மணலுடன் கலந்து நெல் வயலில் இடுவதன் மூலம் துத்தநாக குறைபாட்டை நிவர்த்தி செய்யலாம் என வேளாண்மை உதவி இயக்குநர் தெரிவித்துள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி

0: உழவர் உலகம்
1: கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை. ஏத்தன்வாழை சாகுபடி அழகியபாண்டியபுரம் ஏ ஆனந்தம் அவர்களுடன் நேர்முகம். அமுது சுரபி பட்டுப்புழு வளர்ச்சி சார்ந்த திட்டங்கள் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். கோழிகளுக்கு ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய் ஆப்பிக்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எஸ் லோகேஸ்வரி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். செய்யும் தொழிலை தெய்வம் என்பது முன்னோர் வாக்கு. முகமலர்ச்சியுடன் செய்கின்ற தொழிலே நம்மை முடங்காமல் வைத்திருக்கும். முயற்சிப்போம், விவசாயம் வளர பாடுபடுவோம்.
0: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.

0: ஏத்தன் வாழை சாகுபடி அழகிய பாண்டியபுரம் ஏ ஆனந்தம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
1: கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அதிகமான இடங்கள்ல நெல் வாழை இந்த மாதிரி சாகுபடி அந்த காலகட்டத்திலே இருந்துட்டு இருந்த நிலையில, வாழையில பாத்தீங்கன்னா நிறைய ரகம் இருக்கு. வாழையில குறிப்பிடும்படியா ரசகதலி, அப்புறமா வந்து வட்டி, தொழுவே, செவ்வாழை, இப்படி ஏகப்பட்ட வாழைகள் இருந்தாலும் கூட நாங்கள் கேள்விப்பட்டோம், நீங்கள் ரொம்ப வருஷமாக ஏத்தன் வாழை சாகுபடியில் அதிகமாக ஈடுபாடோடு செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சியா. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: அதாவது வாழை சாகுபடி பண்ணுறதுக்கு முன்னாடி வேற என்ன பயிர் சாகுபடி பண்ணிட்டு இருந்தீங்க?
2: நெல் பயிர் தான் செய்துக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சம் ஏத்தன் வாழைனா ஒரு 2-3 மாசத்துக்குள்ளால பயிராகி அது பச்சலாயிரும்.
1: அதாவது என்ன சொல்றீங்க அப்படின்னா, மற்ற வாழை ரகங்களை விடவும் ஏத்தன் வாழை சாகுபடி பண்றதுனால வருமானத்திலையும் சரி விற்கிறதுலயும் சரி ஒரு தொய்வு இருக்காது அப்படிதானே?
2: இதுகளுக்கும் இருக்கிறதுனால இதுக்கு மருந்துகளும் அப்படி பண்ணதுனால இது அதிகமாக ரொம்ப தாக்காது. அங்க செய்ய ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஓரளவு லாபமா இருந்து.
1: குறிப்பா வந்து வாழை சாகுபடி பண்றதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை

0: எப்படியெல்லாம் பண்படுத்தி தயார்படுத்துவீங்கய்யா, அதை பற்றி சொல்லுங்கய்யா.
1: ஒரு ஏக்கர் எடுத்தோம்னாக்கா அது மிளகு கொஞ்சம் தண்ணி விலகி இப்போ நமக்கு தகுந்த வர ஆளுகளை விட்டு அது 14 அடி 15 அடி தம் போட்டு அதில் கான் ஒதுக்கி ஒரு ஏக்கருக்கு 1200 கன் வேற நிற்கும், அதுக்குள்ளால நிற்கும். அப்போ அதுக்கு தகுந்தவாறு நம்ம அதில் கண்ணு நட்டுக்கிட வேண்டியது நம்மளும் ஏற்ற மழை தான்.
0: ரெண்டாவது முக்கியமானது பார்த்தீங்கன்னா கண்டு தேர்வு. கண்டு தேர்ந்தெடுக்கிறது தான் ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க. கண்டுகள் எல்லாம் எப்படி நம்ம ஊர்லேயே வாங்குறீங்களா, எப்படி சந்தைகளில் போய் வாங்குறீங்களா, எப்படியா?
1: கண்டுகள்லாம் அதிகமான இடம் கண்ணு கொஞ்சம் மாறணும், அடுத்த இடத்துல உள்ள கண்ணுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால இந்த பாண்டி கண்ணு வரும் அந்த கண்ணுகளை தான் வாங்குறது, ஏன்னா அது கொஞ்சம் நோய் தாக்குது குறையும், ஓரளவு மட்டமாக வளரும். நம்ம இடத்துல உள்ள கண்ணை திருப்பி திருப்பி அதுலேயே நட்டால் அது வாழையாப்பா நல்லா இருக்காது. அதனால அந்த பாண்டி கண்ணு அடுத்த கண்ணு தான் மாற்றி நடுது.
0: கண்டுகள் எல்லாம் என்ன விலை கொடுத்து வாங்குறீங்க, அதை வந்து எளிமையாக கொண்டு வந்துட முடியுதா, இல்லை கொண்டு வரும்பொழுது ஏதாவது சேதாரம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டா?
1: கண்டு அவர் ஆள் கொண்டு போய் இழைக்க அது கொஞ்சம் சிரமப்படும். இது அங்கே தள்ளு தொலையில இருந்தாலும் வர வேண்டியது வரும். இது அது அங்கே வியாபாரிகள் அப்படி இருக்குன்னு வியாபாரிகள் கண்ணு கொண்டு வந்து தருவாங்க. நான் அந்த சமயங்களில் கண்ணு கொஞ்சம் ஓரளவு விலையாக இருந்து இப்போல்லாம் விலை கூடுதல், இப்போ கண்ணே 10 ரூபாய்க்கு மேலே தாண்டுது. அதனால இப்போ நம்மளாட்டு போனாலும் அது பிரச்சனை, அதனால அவங்க வியாபாரிகிட்ட வாங்குறது தான் லாபம். முந்தி நாங்கள் ஆரம்பம்லாம் குறவு தான், 2 ரூபா 1 ரூபா 2 ரூபா அப்படி தான் அந்த ரேஞ்சில் இருந்து. இப்போ நாங்கள் போய் இழக்கிட்டு வர்றது அங்கே உள்ள ஆட்களை வச்சு இழக்கி அப்படியும் கொண்டு வரலாம், ஆனால் அது அப்படி ஒரு லாபமானது. இப்போ காலப்போக்கில் அது விலைவாசி வண்டி வாடகை அச்சம்பளங்கள் கூடுதலான அந்த கண்ணு வாங்கி நடுவது தான் நல்லது. அதில் எந்த கண்ணுன்னு அப்படியே எடுக்க முடியாது. அதில் இருந்தாலும் இடம் மாறும்போது இந்த வாழை கண்ணு நல்லா தான் இருக்கும்.
0: கண்டு நடவு முறையில் பொறுத்த வரைக்கும் கண்டுகளை வந்து நடுறதுக்கு முன்னாடி குழி அளவு ஆழ அகல உயரம் எவ்வளவு தோண்டி நட வேண்டி இருக்கையா?
1: கண்ணுக்கு ஒரு 7 அடிக்கு ஒரு கண்ணு நடுவது. ஆழமெல்லாம் அந்த வயலில் பொறுத்து கொஞ்சம் வெள்ளக்கட்டுகள் இல்லாத வயல்கள்லாம் கொஞ்சம் தாத்து நட்டுக்கலாம், ஒன்றும் அது நல்ல இல்லை. கொஞ்சம் தண்ணி சாறு குறவாக இருந்தனாக்கா அது மேலே ரொம்ப கொஞ்சம் அது ஒரு கம்பட்டி அளவு தோண்டிட்டு அது நடுதுதான். ஆனால் ஒழுங்காக தண்ணி பருவம் கரெக்டாக இருந்து அதை சரியான முறையில் அந்த பருவங்கள் 2வது மாதம் 3வது மாதம் கொஞ்சம் லேசாக கைவரம் போட்டு அடுத்தது பருவங்கள் மண் போடு மாதிரி ஆயிட்டுன்னு சொன்னாக்க 6.5 மாதத்துக்குள்ளால குறை வந்துடும். 6 மாதம் 7 உள்ள அதிகம் அந்த ஏத்தமாலை ஒன்று போல அந்த குலை 7 மாதத்துக்குள்ளால அப்படி குலை வந்துடும். அதனால அதிகமாக பாதிக்காது. பின்னா கம்பு அதுக்கு முன்னாடி கம்பு எல்லாம் விட வேண்டியது இருக்குது. அதனால அந்த கணக்காகி அந்த சமயம் செய்யறது தான். கால்நடைகளோட இப்போ காட்டுப்பண்ணிக்க இதில் இருந்து தான் பின்ன மீண்டு வரணும். மற்ற கொஞ்சம் ஓரளவு ஒரு பாதி இடம் தாண்டி உள்ள இடங்கள்லாம் அவ்வளோவா பாதிப்பு இருக்காது, கொஞ்சம் கம்பு நாட்டி மறைச்சிடுவோம். அதனால அதுலேருந்து ஓரளவு அது நம்மள அடிக்கடி அங்கே லாந்ததுனால அது கொஞ்சம் கால்நடைகிட்ட இருந்து அதிகமாக பாதிப்பு இல்லாமல் வந்துடலாம். நட்டு ஒரு 15 நாளையிலே கிழக்க உள்ள கண்ணுங்க வந்துட்டுனாக்கா டக்குன்னு வேறுப்போம். ஒன்று ஒரு 15 நாளையிலாம் தளிர் மேலே வர ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் தான் தண்ணி கோர வேண்டியது வராது. ரொம்ப கடுமையாக காஞ்சிருந்தனாயா தள்ளிசாக தண்ணி கோர வேண்டியது வரும்.
0: நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பாசனம் என்ன பாசனையா?
1: பாசனம் கோடை காலங்களில் அங்கே குளங்களில் மோட்டர் வச்சு அடிக்கவும் அப்படி தான் செய்யணும். இன்னும் பருவகாலங்களில் அங்கெல்லாம் அனந்தனாறு அந்த தண்ணியை ஆற்று தண்ணியை எதிர்பார்த்து தான் பருவம் வைக்கிறது.
0: வளரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான நோய்கள் பாதிக்கும் நம்ம வாழையை பொறுத்த வரைக்கும்?
1: வாழை ரொம்ப கோடையில் காஞ்சாச்சினாலும் சில வாடல் நோய்க்கு சில சமயங்களாக காரணம் இருக்கும். சில மண்ணை பொறுத்தும் அந்த வாடல் நோய் அடிக்கும். அல்லது மற்றபடி என்ன லேசாக எப்படியும் ஒரு மருந்து அல்லது துருசுஞ்சு நம்மோ அல்லது ஒரு மனக்கட்ட பசா லேசாக அடிச்சு விட்டா கொஞ்சம் வாடல் இருந்தால் லேசாக மாறும். இப்போ காலப்போக்கில் எப்படியும் பீரிடம் போட்டு தான் நடணும். அது இல்லைன்னா பூச்சி தாக்குதல் எப்படி இருக்குதான் வண்டு மண்புழு தாக்குதல்.
0: இன்னும் வாழையில் வந்து வளரக்கூடிய நேரத்தில் ஒருவேளை நோய் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கக்கூடிய வாழைகளை பார்க்கக்கூடிய நிலையில் வெளிப்புறத்துலேருந்து அதனுடைய இலையாக இருந்தாலும் சரி அதனுடைய அமைப்பாக இருந்தாலும் சரி தண்டாக இருந்தாலும் சரி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாயா?
1: ஆமாம், அது வாழையை பார்த்த உடனே அது தெரியும். வாடல் நோய் அடிச்சிருந்துன்னா இலை பழுத்துக்கிட்டே இருக்கும். இலை பழுத்து காஞ்சிக்கிட்டு இருந்துனாக்கா வாடல் இருக்குது. அல்லது வாழை பிதுங்கு கொஞ்சம் சாதாரண நமக்கு அந்த வாழையில் தெரியும் இந்த வாழை பிதுங்கு ஏதோ ஒரு நோய் அப்போ வாடல் இருக்குது. அதை சரி பண்ணி ஏதாவது மருந்து அதுக்கு தகுந்த வர அடிச்சிடலாம்.
0: பொதுவாக வந்து வாழையில் வந்து வாழையடி வாழையாக நட்டுகிட்டே இருப்போம்.

0: காலையில பொறுத்த வரைக்கும் வளர்ந்து வரக்கூடிய நேரத்துல எத்தனை பக்க கண்ணுகள் வரைக்கும் விடுவீங்க?
1: பக்க கண்ணு விடுறது கிடையாது, அறுத்து விட்டுறவோ இல்ல சவுட்டி முறைச்சு விட்டுறதுதான் இருக்கும். சுத்தி ஒரு கண்ணுமே பக்க கண்ணுகள் விடுறது கிடையாது. வாழை குலை தள்ளிட்டுன்னு சொன்னா அதுக்கும் பிறகு அதிகமாகும், அதை விட ஒன்றும் செய்யறது கிடையாது. அதுல அது வரைக்கும் அந்த வாழை கண்ணுகளை அப்படி முறைச்சு விட்டுக்கிட்டே தான் இருக்கணும், அல்லது அது கண்ணு தான் பருவம் எடுத்துக்கிட்டு இருக்கும். அது வாழை தாய் வாழை கொஞ்சம் பம், அதனால அந்த கண்ணுகளை எல்லாம் அப்படி விடுறது கிடையாது. அப்படி முறிச்சு முறிச்சு விட்டு முறிச்சு விடவா அறுத்து விடவோன்னு வச்சது இது பண்ணிடுறது.
0: பொதுவாக வந்து வாழையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்கும் ஆகக்கூடிய நிலையில, இடைப்பட்ட காலத்தில் இத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை பரண்டி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, உரம் போடுறதா இருந்தாலும் சரி, எவ்வளவு கால இடைவெளிக்கு ஒரு தடவை பண்ணுவீங்க?
1: அந்த ஒரு 3 மாதம் அந்த கண்ணில் மட்டும் கொஞ்சம் கேப் வரும். அப்புறம் அடுத்தது அந்த இந்த ஒரு 3 மாதம் நெறி அடுத்து அடுத்தடுத்து தொடுத்து உரம் வச்சிட வேண்டியதான். அப்புறம் வாழை குலைச்ச பிறகு மட்டும் லேசாக மேலே போவோம், கொஞ்சம் பேக்டம் பேச போட்டாசு அதுக்கெல்லாம் அப்படி மேலே லேசாக போட்டு விட்டு, அது சும்மா மண் போடாட்டாலும் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் புல்லு இருந்தால் நான் அதை பரண்டி அப்படி லேசாக மூட்டில் அப்படி போட்டு விட்டுருவோம். தண்ணி தாராளம் கிடைக்குங்கிறது அது வந்து தெரியுது வரைக்கும் கொஞ்சம் அதை சின்ன கொஞ்சம் உரத்தை போட்டு அப்படி லேசாக விட்டுரும், ரொம்ப கூடுதலாக அது போடுறது கிடையாது. அதிகமாக அந்த 3 மாதத்துக்குள்ள லேசாக 1-2 கை உரம் போல் சிம்பிளாக லேசாக போட்டு மண் அந்த மூட்டை தோண்டிக்கிட்டு 2-3 அந்த உரத்தை போட்டு அப்படி லேசாக மண்ணை போட்டு விட்டுறது, அது அப்படியே பருவம் எடுத்துக்கிட்டு இருக்கும். அதுக்குள்ள நான் நினைக்க முடிஞ்சா நினச்சிக்கிடுது, அது இல்லைன்னா மழையை பருவங்கள் ஏதாவது இருந்துன்னு சொன்னால் அது அந்த பருவத்தை நம்பி அப்படியே விட்டுறது.
0: அதாவது வெயிலின் தாக்கமாக இருந்தாலும் சரி, மழையினுடைய தாக்கமாக இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையினுடைய தாக்கம் வந்து நம்முடைய வாழையில
1: அது வெயிலாக இருந்தாலும் வாழைய ஒரு மாதிரி பாதிக்கும், அதுக்கு தண்ணி அடிச்சு கொடுத்துடலாம். இந்த மழை இருக்கும்போது எதுவும் செய்ய முடியாது, தொடர்ந்து மழை இருந்துகிட்டு இருந்தனாலும் வாழை கொஞ்சம் பாதிக்க தான் செய்யும். இந்த இடம் கொஞ்சம் மழை தொடுத்து தொடர்ச்சியாக மழை இருந்துகிட்டு இருந்து அதுக்கு தகுந்த வர கொஞ்சம் சில நோய்கள் லேசாக வாடல் போல லேசாக ஆரம்பிக்கதான் செய்யும். அதுக்கு தகுந்த ஒரு சின்ன ஒரு மருந்து அடிச்சுக்கிட்டு அப்படி கொஞ்சம் விட்டுட்டு அப்புறம் பருவம் வைக்க ஆரம்பிச்சு.
0: வாழையில வந்து அதிகமாக பாதிக்கக்கூடிய நோய்களா என்ன நோய்களை குறிப்பிடுறீங்க ஐயா?
1: பாதிக்கிறது இந்த வாடல் நோய் தான், வாடல் நோய் தான் பாதிக்கிறது அதிகமாக இருக்கும். ஆரம்ப ஸ்டேஜிலே பார்த்து நம்ம ஒரு மருந்து தொடர்ந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கும்னு சொன்னால் அந்த தெரியும், அப்போ நோய் லேசாக இருக்குன்னு சொன்னால் அப்போ அந்த வாழையை பார்த்து உடனே ஏதோ ஒரு மருந்து அடிச்சுதான் ஆகணும். அதுக்கும் பிறகு அதிகமாக பெரிய வாழைகள் ஆயாச்சுன்னு, ஏன்னா அந்த பக்கின்னு ஒரு புழு வெட்டு உண்டு, அது இருந்தாலும் அதுக்கு லேசாக கம்பில் இந்த பல்லால் பொடி அதை கட்டி அப்படி உறஞ்சிட்டா போதும், அது ஓரளவு மாறிடும். மற்றபடி அதுக்கு முறை அதிகமாக நோய் இருக்காது, குலைச்சாச்சுன்னா அதுக்கு முறை அதிகமாக பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பு இருக்காது.
0: உத்தேசமாக எத்தனை சீப் வரைக்கும் அடக்கையா?
1: 4-5 சீப்பு தான், 5 சீப்பு தான். ஏமா ஒரு குலைக்கு எத்தனை வாழைக்கு ஒரு வரக்கூடியது.
0: அதாவது கொலை தள்ளினதுலேருந்து எவ்வளோ நாளைக்கு முன்னாடி நமக்கு வந்து அதை வந்து அறுவடை பண்ணுறதுக்கு தயாராகும் ஐயா?
1: குலைதள்ளிலிருந்து 6-6.5 மாதத்தில் குலைக்க ஆரம்பிக்கும், அதுலேருந்து 3-3.5 மாதத்துலேருந்தே குலை விளைச்சல் ஆயிரும். முன்னாடி எல்லாம் வெல்லம் போட்டு மடக்கிறது உண்டு, இப்போ கேரளா வியாபாரிகளுக்கு வந்து மற்ற லோடுகள் எடுக்கிறதுனால மடக்காமல் அது விளைஞ்ச காயை பார்த்து வெட்டிக்கிட்டா போதும்.
0: நம்ம வாழையை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து என்ன உபயோகத்துக்காக எல்லாம் அதிகமாக விற்பனை ஆகுது ஐயா?
1: ஆனால் கேரளா வியாபாரிகள் தான் அதுக்கெல்லாம் வந்து அதிகமாக எடுக்குது. இப்போ எங்க அங்கே அது வந்த பிறகு கொஞ்சம் பரவாயில்ல, சந்தையில் கொண்டு போய் போட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும், அவனு வச்சுதான் விலை அப்படியேங்கிறதா இருக்கு. இப்போ அப்படி இல்லைனால இவங்க என்ன விலைன்னு தெரிஞ்சுக்கிறோம். இது சிரமமும் இல்லை, வண்டி பார்க்க வேண்டாம், அங்கே சந்தைக்கு போக வேண்டாம், எந்த இது தரவை பேச ஒன்றும் செய்ய வேண்டாம்.
0: அதாவது என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ முன்னாடியெல்லாம் நமக்கு வந்து சந்தையில் போய் நம்ம வைக்கிற விலையை தாண்டி அவங்க வைக்கிற விலைக்கு தான் நம்ம விற்கக்கூடிய நிலையை நம்ம நிறைய அனுபவப்பட்டுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அது மாறி தேவை அதிகமாக இருக்குது, இப்போ ஜிப்ஸ் போடுறதுக்காக வாங்குறாங்க. மற்றபடி ஏத்தனை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு பாதிப்பு வராது, நல்ல ஒரு இன்றைக்குமே ஒரு நல்ல ஒரு டிமாண்டாக இருக்கக்கூடிய ஒரு காயாக தான் இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னீங்க. உத்தேசமாக ஒரு கொலையை பொறுத்த வரைக்கும் எத்தனை கிலோ வரைக்கும் உள்ளங்க?
1: உத்தேசம் 10 கிலோ 12 கிலோ வரும். நல்ல கொலை இருந்தால் ஒரு 5 சிப்பு அது எல்லாம் 1 விளைச்சலாச்சுட்டா 12 கிலோ வர வரும். 12 கிலோ வரும்போது அந்த சமயம் சந்தைக்கு கொண்டு போகும்போது அவங்க வைக்கிறேன், நம்ம அங்கே போய் பொம்மை தான் பசங்க பார்த்துட்டு தான் இருக்கணும். வியாபாரி ஒரு விலை வைப்பா அவனுக்கு அவன் கமிஷன். இப்போ முன்ன எடை ஒரு கொலைக்கு 1 கிலோ தண்டுக்கு மட்டும் குறைப்பான், தண்டை கொஞ்சம் கொஞ்சம் கட்டாக விட்டுவான், தண்டுக்கு 1 கிலோ குறைப்பான். அது போக பாக்கி எல்லாம் விலை காய்க்கு விலை எத்தனை கிலோ விடுது, 10 கிலோ வச்சு தூக்குவோம், அது எத்தனை விலைன்னு அப்படி இருந்துடும். அதனால இப்போ ஒரு பெரிய நஷ்டம் இல்லை. அது ஒன்று போல காற்று அந்த புயல்கள் ஏதாவது வந்து பாதிக்காமல் இருந்தனா ஏற்ற மழை கம்பு கட்டாயம் விட்டாகணும், அது கம்பை விட்டு கட்டி விட்டுட்டாக்கே அது வரலாம், பயம் இல்லை வர.

0: லாபமாக இருக்கும்.
1: இப்போ ஏத்தனை வாழையை பொறுத்த வரைக்கும் வாழை சாகுபடி குறித்து எங்கேயாவது பயிற்சிகளோ முகாம்களோ இந்த மாதிரி அரசின் சார்பாக நடத்தக்கூடிய திட்டங்களோ இது அதில் ஏதாவது கலந்துக்கிட்டு அதில் ஏதாவது புதிய விஷயங்களை கற்றுக்கிட்ட அனுபவம் உண்டாயா?
0: ஏத்தனை வாழையில் அப்படி எதுவும் இல்லை. நாங்கள் சில சின்ன வேலையில் அந்த கண்ணை நட்டு தண்ணி சௌகரியமாக இருந்தால் வெள்ளரி நட்டு அதில் கொஞ்சம் வாய்ப்பாக அமைஞ்சு விலையும் கொஞ்சம் விலை இருந்துன்னு சொன்னால் வேறு எதுக்கும் பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இப்போ ஒரு வேளை அந்த வயல் பாட்டம் தானே எடுத்துக்கிறது, அந்த வயல்கள் விட்டு கொடுக்க வேண்டியது வரும். அதனால அதற்கு மறு அதில் ஒன்றும் செய்ய முடியாது.
1: அதாவது என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ வாழையை பொறுத்த வரைக்கும் ஊடுபயிர் சாகுபடியை வந்து வெள்ளரியை வந்து தேவைப்பட்டால் நாங்கள் நடவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் சாகுபடி பண்ணி அதை வந்து செழிப்பாக செய்யக்கூடிய நிலையில் வருமானம் இல்லை எப்படியா?
0: ஓரளவு ஒன்று ரெண்டு பருவங்கள் வைக்கிற அளவுக்கு விலை கொஞ்சம் வெள்ளரியெல்லாம் விலை இருந்ததுன்னா அந்த கொஞ்சம் உரம் எடுக்கிறதுக்கு இப்போ உரப்பெல்லாம் பெரிய இது பண்ண முடியாது. நாங்கள் ஆரம்ப காலமெல்லாம் நல்ல வெள்ளரி சாகுபடியில் ஓரளவு எங்களுக்கு அது நல்ல இதாக இருந்தது. அது ஒரு மூணு பறி நாலு பறி பறிச்சுட்டு டக்குன்னு அந்தாலும் அழிச்சிடும். ஏன்னா அது ரொம்ப அதுக்கு மேலே இழுத்தாக்க வாழையை தொலைச்சிரும். அதனால அந்தால மூட்டில் வாரி வச்சு மண்ணை போட்டு விட்டுட்டோம். இப்போ விலைகள் கூட்டின பிறகு வாழையும் தொலைச்சிடக்கூடாது, நோயை அடிச்சிடக்கூடாதுன்ட்டு அந்தால இப்போ சில ஆட்கள் நடுவோம்.
1: இப்போ உங்களுடைய வாழை சாகுபடி அனுபவத்தின் மூலமாக இப்போ நம்ம நிகழ்ச்சியை நிறைய வாழை சாகுபடியாளர்கள் கேட்டுட்ருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வாழை சாகுபடியாளரா என்ன சொல்ல நினைக்கிறீங்க?
0: வாழை சாகுபடி நம்முடைய உழைப்பு இல்லைன்னா அங்கே அதில் கொஞ்சம் கஷ்டம். இப்போ 900 சம்பளம் ஆயிட்டு வாழைக்கு வேலை செய்கிறது. அப்படி அதுலேயும் ஆளும் இப்போ அங்கே கொஞ்சம் அதிகமாக கிடையாது, வேலைகளுக்கு குறவு. அது தவிர்த்து சீசன் சமயம் நம்ம நினச்ச நேரம் வேலை செய்ய முடியாது. அதனால இப்போ சொந்த உழைப்பும் கொஞ்சம் இருந்தால் அந்த வாழைகள் அப்படி ஓரளவுக்கு பரவாயில்ல. முந்தைய காலங்களெல்லாம் கொஞ்சம் குழையும் வைக்க வேண்டியது வரும். இப்போ யாரும் குழை வைக்கிறது கிடையாது, அதெல்லாம் வச்சிட முடியாது. அதனால அப்படியே விட்டுட்டாங்க.
1: இது வரைக்கும் ஏத்தன் வாழை சாகுபடி பற்றின உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பாக வந்து வாழை சாகுபடி அப்படிங்கிறது வாழையடி வாழையாக செய்யக்கூடிய ஒரு தொழில், பழைய காலகட்டத்திலேருந்தே நம்ம தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். வாழையடி வாழையாக நம்ம செய்யும்போது வாழையை நம்ம வந்து மண்ணில் போட்ட உழைப்பு வந்து வீணாகாது. நம்முடைய உடல் உழைப்பு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் வாழை சாகுபடி பண்ணுறதன் மூலம் ஒரு வளமான வாழ்க்கையை கொடுக்க முடியும். அந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையை இருந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய அனுபவங்களெல்லாம் நம்முடைய குமரி பண்பலை நேயர்களுக்காக இவ்வளோ நேரமும் தெளிவாக அழகாக பொறுமையாக பகிர்ந்துக்கிட்டமைக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி.
2: இதுவரை ஏத்தன்வாழை சாகுபடி அழகிய பாண்டியபுரம் ஏ ஆனந்தம் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: உடன் உரையாடியவர் எஸ் சிவகுமார்.
1: அமுத சுரபி.
2: இதில் பட்டுப்புழு வளர்ச்சி சார்ந்த திட்டங்கள் உரையாடல் கேட்கலாம்.
3: ஏ சிவா, நல்ல வேளை வீட்டுல இருக்கப்பா. நான் வரும்போதே யோசனை பண்ணிட்டே வந்தேன். கொஞ்சம் சுறுசுறுப்பான இளைஞராச்ச, வீட்டுல இருக்கியோ என்னவோன்னு. பரவாயில்ல, இன்னைக்கு உடனே போகலையாப்பா?
4: என்ன போனே? சரி, என்னென்ன விஷயம்? நீங்க என்ன தேடி வந்துட்டீங்க? ஒரு வாரத்தை சொல்லியிருந்தீங்கன்னா நானே வந்திருப்பேனே.
3: அதெல்லாம் வருவாப்பா, தம்பியை பத்தி தெரியாமலா இருக்கு. வேற ஒண்ணு இல்லப்பா, அந்த கோணத்துல பட்டு வளர்ச்சி துறை அப்படின்னு ஒரு அலுவலகம் செயல்படுதான். அங்க கூட ஏதோ மல்பரி வளர்த்து பட்டுப்புழு வளர்ப்புல ஈடுபாடு கட்டணும்னா மானிய திட்டங்கள் நிறைய இருக்குது, காசு வேற நிறைய வரும். கொஞ்சம் முயற்சி எடுத்தா எல்லா பகுதியிலயுமே மல்பரில ஈடுபாடு காட்டி உறுதுணையா செயல்படுங்க அப்படிங்கிறமா அங்கங்க பயிற்சி கொடுக்காங்கன்னா கேள்விப்பட்டேன். பொதுவா பட்டுப்புழு வளர்ப்பு அப்படிங்கறது ஒரு கடினமான பணியாப்பா, நீ கூட அந்த அலுவலகத்துல தொடர்போடு இருக்க மாதிரி கேள்விப்பட்டேன்.
4: ஆமாண்ணே, ஒரு 10 நாளா அங்க போய் பல தகவல்களை கேட்டுட்டு இருக்கேன். யாருன்னு சொன்னா உங்ககிட்ட?
3: நம்ம காளியப்பன் தம்பா சொன்னா. நேற்றுக்கு இரவு இருந்து ரெண்டு பேரும் சாதா பேசிட்டு இருக்கும் போது சொன்னா, இப்ப தம்பி சிவா வந்து முன்னால மாதிரி கிடையாது, ரொம்ப சுறுசுறுப்பா செயல்பட ஆரம்பிச்சிட்டான். ஒவ்வொரு அலுவலகத்திலா போய் தகவல்கள் கேட்டு வேளாண் ரீதியா உத்வேகமா செயல்படுறான். அண்ணன் கூட சிவாவை போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில தகவல்கள் கிடைக்கும், உங்களுக்கு பரப்புரைக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொன்னான். பொதுவா பட்டுப்புழு வளர்ப்பு அப்படிங்கறது வந்து அதுக்கு ஏதாவது தகவல்கள் சொன்னா, ஏதாவது பதிச்சு அலைபேசியில ஏதாவது வச்சிருக்கியா, அல்லது அண்ணனுக்கு தகவல் சொல்லாமா எப்படி?
4: ஏன்னா நீங்களே ஒரு பெரிய உங்களுக்கு நான் தகவல் சொல்லணும் அப்படின்னா நான் குடுத்துல வச்சிருக்கணும்.
3: பரவாயில்ல பரவாயில்லப்பா, சொல்லுப்பா பாப்போம், என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லு பாப்போம்.
4: ஏன பட்டுப்புழு வளர்க்கணும் அப்படின்னா முக்கியமா அதுக்கு வந்து மல்பரி இலை தானே ரொம்ப ரொம்ப முக்கியம்.
3: ஆமாப்பா ஆமாப்பா, பார்த்தா புன்ன இலை மாதிரி.

0: இருக்கும், குட்ட குட்ட செடியா இருக்கும். நான் கூட பார்த்திருக்கிறேன், கவாத்து செய்து செய்து நல்ல தரமான இலைகளை எடுப்பாங்க. அதுதான் பட்டுப்புழு வளர்ப்புக்கு ரொம்ப முக்கியங்கிற மாதிரி சொன்னாங்களாப்பா.
1: ஆமாண்ணே, அந்த இலைகளை சாப்பிட்டு தான் அது உயிர் வாழுதான்.
0: சரி, அப்போ பட்டுப்புழு வளர்க்க இந்த இலை தான் முக்கியம் அப்படின்னா, நிலத்தேர்வுல கவனமா இருக்கணும், காற்றோட்ட வசதி இருக்கணும், நோய் பூச்சி தாக்குதல் இல்லாம இருக்கணும், அடிக்கடி உரம் கொடுக்கணும், களை எடுத்தல் எல்லாமே முக்கியமா இருக்கும் போலுக்க.
1: ஏனே என்னென்ன நீங்க நான் சொல்ல வந்த முழுமையும் நீங்க அப்படியே சொல்றீங்களே. ஆமாண்ணே, நீங்க சொன்ன மாதிரிப்பட்ட விஷயங்கள் தானே சொன்னாங்க.
0: சரிப்பா, இதெல்லாம் ஓரளவு எனக்கு பரிச்சயமா இருந்தாலும் கூட, அந்த பட்டுப்புழுவை வளர்க்கறது எப்படி, அதுக்கு எவ்வளவு ஆகாரம் போடணும், என்ன மாதிரி தரமான இலையை கொடுக்கணும், அந்த விவரம்லாம் தெரியாதப்பா.
1: ஏனே நான் சொல்லி தரேன்னே. பட்டுப்புழு வளர்க்கறதுக்கு, அந்த மல்பரி செடிகளை வளர்க்கறதுக்கு அருமையா பயிற்சி தராங்க. எப்படி வளர்க்கணும், எப்படி கவாத்து பண்ணணும், எப்படிப்பட்ட ஸ்டெம்னு சொல்லுவாங்க பத்தி.

0: எப்படி வளர்க்கணும், எப்படி கவாத்து பண்ணணும், எப்படிப்பட்ட ஸ்டெம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா?
1: ஆமா ஆமாப்பா ஆமாப்பா, அந்த கம்பு நடுப்பாகத்துல வருமா, அந்த கம்பு தானப்பா சொல்ற?
0: அதுக்கு கூட பல பயிற்சிகள் தராங்க. நம்ம கிட்ட இடம் இருந்துச்சுன்னா களத்துமேட்டுலயே வந்து அவங்க நடவு கூட பண்ணி தராங்கண்ணே.
1: ஆமாப்பா, ஓசூர்ல என்னவோ பயிற்சி கூட கொடுக்காங்களாமாப்பா, அப்படியா?
0: ஆமாண்ணே, அந்த பயிற்சிக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த மானிய திட்டங்கள் எல்லாம் அருமையா வந்து கிடைச்சிருமாண்ணே.
1: ஆமாப்பா ஆமாப்பா, கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா. அந்த பயிற்சிக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா மானிய திட்டங்கள் அப்படிங்கறத நமக்கு அத்துப்படி கைமேல் பலன்னு சொல்றியாப்பா?
0: ஆமாண்ணே, பட்டுப்புழு வளர்க்கறதுக்கு அந்த இடம் வந்து நல்ல சுத்தமா இருக்கணும்ண்ணே. நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் வராதபடி சுத்தமா பாதுகாத்துக்கணும்.
1: சரி,
0: அது மட்டும் இல்லாம அந்த ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருப்பாங்கண்ணே, அதுலதான் அந்த பட்டுப்புழுகளுடைய ஆயுள் காலம் பாத்தீங்கன்னா ஒரு 30 நாள் தான்.
1: பல பருவங்கள் சொல்றாங்களாப்பா புழுவை பொறுத்த அளவுல,
0: கூட்டுப்புழு பருவம், லார்வா, இப்படி பல பருவங்கள் இருக்குண்ணே.
1: சரிப்பா,
0: அதுக்கு பிறகு ஒரு வருஷத்துல சுகாதாரமான புழு வளர்த்தோம் அப்படின்னா 10 to 12 முறை புழு வளர்க்கலாமாண்ணே.
1: சரி சரி சரி.
0: இன்னொன்னு, அந்த மல்பெரி மரம் இருக்கு பாத்தீங்களா, அதுல 5 to 6 கண்ணி அதை உணவா பயன்படுத்திக்கிடலாம்.
1: பெரிய மரமா உடாண்டாங்க மல்பெரிய.
0: ஆமாண்ணே, இந்த மல்பெரி வளர்ப்புல கவாத்து தான் ரொம்ப முக்கியமா.
1: சரி சரி.
0: இன்னொன்னு, உற்பத்தி பண்றத பத்தி சொன்னாங்கண்ணே, பட்டுப்புழு வந்து 1000 முட்டைகளை போடுமா?
1: ஆமாப்பா, முட்டை தானப்பா ரொம்ப முக்கியம்.
0: இந்த முட்டையில இருந்துதான் கம்பளி புழு இனம் வந்து உருவாகி பட்டுப்புழுக்களா உருவாகுதான். அதுக்கு பிறகு இந்த பட்டுப்புழுக்கள் அதுல இருந்து கிடக்கக்கூடிய திரவத்தை வச்சு அது கூடுகளை கட்டி வலையா பின்னிக்கிடுமா, சுத்தி சுத்தி இலைகளா இருக்கும்னே, அதுதானே நம்ம உருமாறி நூலா உருவாகுதான்.
1: அப்ப தம்பி சொல்லு பிரகாரம் அந்த முட்டை தான் ரொம்ப முக்கியங்கறியாப்பா.
0: இன்னொன்னு, நோய் பூச்சி தாக்குதல் வராம இருக்கிறதுக்கு சரியான கவனிப்பு முறை, பூச்சி தாக்குதல் வந்து அதை பராமரிக்கிறதுக்கான நுட்பங்களை கையாளணும். கையாண்டோம் அப்படின்னா வெற்றி உறுதினே.
1: ஆமாப்பா, ஆனா எல்லாம் சொன்னப்பா, ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா நமக்கு இவ்வளவு உதவி பண்ணக்கூடிய அந்த புழுவை கொன்னுத்தான் நூல் எடுக்காங்க அப்படின்னு சொல்றாங்களாப்பா, உண்மையாப்பா?
0: ஆமாண்ணே, அது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கு, இருந்தாலும் நமக்கு பணம் முக்கியம் இல்லானே.
1: ஆமாப்பா ஆமாப்பா, தம்பி சொல்றது புரியுது. என்னதான் இருந்தாலும் கூட மல்பெரிய நல்லபடியா வளர்த்து புழுவா உருவாக்கி அந்த புழு சுற்றி கட்டக்கூடிய அந்த கூடை நம்ம பக்குவமா பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா பணத்துக்கு குறவு இல்லங்கிறியாப்பா?
0: அண்ணன் வந்து கேள்வி கேக்குறதுக்கு தான் வந்தீங்க, இப்போ பதில் சொல்ற மாதிரி ஆகி போச்சு அண்ணே.
1: பரவாயில்ல பரவாயில்லப்பா, அண்ணனுக்கு தெரிஞ்சதை தம்பிக்கு சொல்லணும், தம்பிக்கு தெரிஞ்சதை அண்ணனுக்கு தெரிஞ்ச மாதிரி வெளியிடத்துல நான் பேசணும்.
0: சரி, அதெல்லாம் இருக்கட்டு அண்ணே, ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்புங்க அண்ணே.
1: பாரு, இதான்ப்பா நம்ம பாசக்கார பிள்ளைகள்ட்ட மறக்கவே முடியாது. அன்னைக்கு தம்பிய வயல் ஓரத்துல வச்சு 4 இட்லி சாப்பிட்டு போனேன், அதுக்கு பிராய சித்தமா வீட்டுல இட்லி சாப்பிட்டு போங்கறியாப்பா. சரிப்பா சரிப்பா, சாப்பிட கூப்பிடுற. என்னப்பா டிஃபன் பண்ணிருக்கு?
0: என்ன, வேற ஒண்ணு இல்ல, நீங்க பரப்புரை செய்யறீங்களே அதுல உள்ள உணவுகள் தான் இப்ப ஃபுல்லா பயன்பாட்டுல இருக்கு. என்ன வேற என்ன நினைக்கிறீங்க? இட்லி, உளுந்தவடை, சாம்பார், சட்னி.
1: சாப்பிட்டுறோம் சாப்பிட்டுறோம்ப்பா, வா வா. ரொம்ப அற்புதமா இருக்கும் போலுக்க, டிஃபனை முடிச்சிருவோமாப்பா?
0: அதுக்குதான் சொல்றேன், வாங்கண்ணே வாங்கண்ணே. அமுத சுரபியில் இதுவரை பட்டுப்புழு வளர்ச்சி சார்ந்த திட்டங்கள் உரையாடல் கேட்டீர்கள்.

0: அமுத சுரபி நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: இதில் கோழிகளுக்கு ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய் தகவல்களை தருகிறார் ஆப்பிக்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எஸ் லோகேஸ்வரி அவர்கள்.
3: கோழிகளுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான நோயில ஒரு நோய் வந்து வெள்ளை கழிச்சல் நோய். இதை வந்து நம்ம ராணிக்கட் நோய்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு வைரல் தொற்று நோய் தான். இப்போ இதுல என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா, கோழி வந்து வெள்ளையா கழியும், இல்ல வந்து பச்சையா கழிவும். அப்போ இந்த கழிவு வந்துட்டு தீவனத்திலயோ தண்ணிலயோ கலக்கும் போது அடுத்தடுத்து இருக்க கோழிகளுக்கு வந்து இந்த நோய் ரொம்ப வேகமா பரவி கொத்து கொத்தா வந்துட்டு கோழிகள் சாகிறத நம்ம பாக்கலாம். இப்போ ஒரு பண்ணையில வந்து நிறைய கோழி இருக்கு அப்படின்னா, ஒரு கோழிக்கு இந்த நோய் வந்தாலே அடுத்தடுத்த கோழிகளுக்கு ரொம்ப வேகமா பரவி உயிரிழப்பு ஏற்படுத்ததுனால நம்மளுக்கு பொருளாதார ரீதியாவுமே ரொம்ப இழப்பீடு வந்து இது ஏற்படுத்துது. வேற என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும்னா, சுவாச குழாய் சம்பந்தமா பிரச்சனைகள் இருக்கும். இழுத்து இழுத்து மூச்சு விடுறது, மூச்சு விட கஷ்டப்படுறது, இருமல் இருக்கிறது. ஓனரோட கம்ப்ளைண்டே வந்து கோழி வந்து கொறு கொருந்து அப்படிம்பாங்க.

0: வந்து மூச்சு குழாய் சம்பந்தமா சில பிரச்சனைகள் இருக்கும். அடுத்து வந்து வாத பிரச்சனைகள் இருக்கும். கால் வழங்காம போறது, இல்ல இழுத்து இழுத்து நடக்கிறது, கழுத்தை ஒரு பக்கம் திருப்பி வச்சுக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இந்த வெள்ளைக்கழிச்சல் இருக்கும் போது என்ன ஆகும்னா தீவனம் எடுத்துக்காது. இப்ப தீவனம் எடுக்கிற அளவுமே வந்து ரொம்ப கம்மியாயிடும். இது பார்க்கும் போதே வந்துட்டு தலைய வந்து ரெண்டு காலுக்கும் நடுவுல வச்சு நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனாலதான் இதுக்கு பேர் வந்துட்டு கொக்கு நோய்னு சொல்லுவோம். ஏன்னா கொக்கு போல நின்றுட்டு இருக்கும், கொக்கு நோய்னு சொல்லுவோம். இப்ப இத வெள்ளைக்கழிச்சல் வராம நம்ம எப்படி தடுக்கலாம்னா சுத்தமான பராமரிப்பு முறைதான். பண்ணையையும் கோழி இருக்க இடத்தையும் வந்து ரொம்ப சுத்தமா நம்ம பாத்துக்கணும். தீவனத்து மூலயமாவும் தண்ணி மூலயமாவும் தான் இது முக்கியமா பரவுதுங்கிறதுனால அதையுமே நம்ம வந்து ரொம்ப சுத்தமா பராமரிக்கணும். எப்படி தடுக்கலாம் அப்படின்னா தடுப்பூசி. 6 வாரத்துல இருந்து 8 வாரம் ஆன கோழி குஞ்சுகளுக்கு வந்து நீங்க தடுப்பூசி போட்டு பராமரிக்கணும். நம்ம எல்லா கால்நடை மருந்துகத்திலயுமே சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து இந்த கோழி கழிச்சல் வராம, அதாவது இந்த வெள்ளை கழிச்சல் வராம இருக்கிறதுக்கான தடுப்பூசி வந்து போட்டுட்டு இருக்கோம். அப்போ சனிக்கிழமை சனிக்கிழமை இதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு கோழிகளுக்கு இந்த வெள்ளை கழிச்சல் வராம வந்து நம்ம பாதுகாத்துக்கணும்.
1: அமைப்பில் உதவி எஸ் சிவகுமார்.
2: அமைப்பு டிஎல் ஜேக்கப்.

நாளின் பெருமக்களே, இது உங்களின் அனைவருக்கு. நாளை இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, தேன் தேன் தேன் தேனி வளர்ப்பு குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் ஆர் ஷியாம் ஜான் அவர்கள், உடன் உரையாடுபவர் வி சரவணன் அவர்கள். இயற்கை வேளாண்மை குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய பயிர் பாதுகாப்பியல் தொழில்நுட்ப வல்லுநர் வி கார்த்திக் பாண்டி அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன், படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: பறக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுக்களின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் இந்த நிகழ்ச்சியில உங்க வீட்டு சில குழந்தைகளை பேச வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட மொபைல் போன்ல 260 240 290 722 கால் பண்ணுங்க. இணைப்பு 0464 5 2. மொபைல் நம்பர் 8903257039.
1: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து களிப்போம், தமிழ்

0: ஆல் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைதோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.
2: நேயர்களே, இது உங்களின் நினைவிற்கு நலமாய் வாழ்ந்திட இந்த நிகழ்ச்சியை கேளுங்கள். நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உலக நுரையீரல் புற்றுநோய் தினம் குறித்த விழிப்புணர்வு தகவலை தருகிறார் புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் ஜே குமணன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதற்காக 315,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 447,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாற்றி அமைக்கப்பட்ட கேலோ இந்தியா திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறிய அவர், அடுத்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்திற்காக 36,441 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தேசிய விளையாட்டு அமைப்புகளுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இதற்கிடையே விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு விவசாயிகளின் பொருளாதார பாதுகாப்பை மேலும் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த முடிவை மேற்கொண்டதற்காக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இதுவரை இல்லாத அளவிற்கு வாக்கு சதவீதம் பதிவானதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கணேஷ்குமார் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தேர்தலில் 86% அளவிற்கு வாக்குப்பதிவு நடைபெற்றதை சுட்டிக்காட்டினார். நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழகத்தில் பதிவான அதிக அளவு வாக்கு சதவீதமாக இது உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்காக வாக்காளர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு கணேஷ்குமார் கூறினார். தமிழகத்தில் குடிநீர் விநியோகம் மற்றும் நீர் ஆதாரங்களை மேம்படுத்துவதற்கான பணிகளை மேற்கொள்வதற்காக 340 கோடி ரூபாயை மாநில அரசு ஒதுக்கியுள்ளது. இன்று சென்னையில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இதுதொடர்பாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குடிநீர் தட்டுப்பாடு இன்றி கிடைப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த நிலைப்பாட்டில் முதலமைச்சர் திரு விஜய் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் தவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் காரணமாக தொழில் முதலீடுகள் அதிகரிக்கும் என்றார். உயர் மருத்துவ படிப்பிற்கான இடங்களை தவேக அரசுதான் மத்திய அரசுக்கு விட்டுக் கொடுத்துள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளது தவறானது என்றும் திரு அருண்ராஜ் தெளிவுபடுத்தினார். உரங்கள் மற்றும் வேளாண் இடுபொருட்களின் விநியோகம் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். விவசாயிகளுக்கு சிறந்த சேவைகளை இந்த நிறுவனம் வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்து வரும் கருத்துகள் ஏற்புடையது அல்ல என்று கூறினார். மேகதாது போன்ற முக்கிய பிரச்சினை

0: பிரச்சனைகளில் கூட முதலமைச்சர் திரு விஜய் கருத்துக்களை தெரிவிக்காமல் மௌனம் காப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார். திருச்சி கிழக்கு, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை மற்றும் கரூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் பிரீத்தி பவார் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் ஜாம்பியாவின் கேத்ரின் வேப்பை வென்றார். ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அங்குஷ் பங்கல் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் கனடாவின் ஜோஷ்வா அஃபாரியை வென்றார். ஜெய்ஸ்மின் லம்போரியாவும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஜூடோ பிரிவில் அஷ்மிதா தே, யாமினி மற்றும் ஹர்ஷ் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. விஜானி ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் மார்டின் க்ரூமிக்கை வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101. செவிக்கீதமாய் மனதுக்கு சுகமாய் தென்றல் வழி உலா வந்து கொண்டிருப்பது உங்களின் மனம் கவர்ந்த ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. அமைதியான இரவு, அம்சமான நிலவு, ஆர்ப்பரிக்கும் நட்சத்திரங்கள், அசர வைக்கும் பனிக்காற்றில் அசந்து தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் செவிகளை குளிர வைக்க காத்திருக்கிறது பட்டாம் பூச்சிகள். இந்த நிகழ்ச்சியில உங்க வீட்டு செல்ல குழந்தைகள் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 260-240-290-722 கால் பண்ணுங்க. இணைப்பு எண் 0465-2. மொபைல் நம்பர் 8903257039. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் முதல் குழந்தை யாரு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பட்டாம்பூச்சிகள்.
2: வணக்கம்.
1: வணக்கம். எங்கிருந்து யார் பேசுறீங்க? சொல்லுங்க சஜின். இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன சொல்ல போறீங்க?
2: திருக்குறள்
1: சொல்ல போறீங்களா? சரி சொல்லுங்க.
3: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
4: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
5: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
4: போன் 233-066.
1: நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த குழந்தை, வணக்கம் பட்டாம்பூச்சிகள்.
6: ஹலோ.
1: வணக்கம். இணைப்பில் வந்தாச்சு. எங்கிருந்து யார் பேசுறீங்க? வர்ஷா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
6: அகத்தீஸ்வரம்.
1: சரி வர்ஷா, இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன சொல்ல போறீங்கம்மா? ரைம் சொல்ல போறீங்களா? சரி சொல்லுங்க.
6: கார்மன் ஃப்ரெட் ஆஃபென் சுல்ஸ் பட் யூ த சாயில் குட் ஹெல்த் டு ரிவைவ் த கார்மன் ஃப்ரெட் பிளாட் the soil before farmer யூ ஸ்டார்ட்.

0: chemical to harm her fleet friend our land tar or try to show his look style after fishing hook to give the fisher something to cook. This particular was things no one to have. You be will be to spread our jam. Thank you.
1: சூப்பர், அழகாக ஒரு இங்கிலீஷ் டைம் சொல்லியாச்சுமா. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி. நிகழ்ச்சியில் தன்னுடைய திறமையை வெளிக்காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்ட செல்லக்குட்டீஸ், உங்களுடைய மொபைல் ஃபோனில் சிக்னல்லாம் கரெக்டாக இருக்குதா, அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய வானொலியினுடைய ஒலி அளவை குறைச்சி வச்சுட்டு பேசுனீங்கன்னா ரொம்ப தெளிவாக நேயர்கள் எல்லாருக்குமே கேட்கலாம். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த குழந்தை, வணக்கம் பட்டாம்பூச்சிகள், வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. அப்படியா, ஜோகன் பட்டாம்பூச்சி பேசுறீங்களா? சரிம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாட போறீங்களா? அது யார் சொல்லி கொடுத்தாங்க? அப்படியா, சரி சொல்லுங்க. சூப்பர் ஜோகன், அழகா வந்து பாட்டு பாடியாச்சு. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
2: நன்றி.
3: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
4: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகளும் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
5: சூப்பர் கே சின்னதுரை என்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
3: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
6: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
7: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
8: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
7: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
8: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
9: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே. இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
8: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
9: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
3: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.

குமரி பண்பலை 101 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த குழந்தை, வணக்கம் பட்டாம்பூச்சிகள். வணக்கம், வானிலையோட ஒலி அளவை குறைச்சு வச்சுட்டு பேசுங்க.

0: SCD. As reported by the states on the SCD portal, as on July 26, more than 7.25 crore screenings have been conducted in the tribal-dominated areas of the country, including 1.11 crore in Maharashtra, Nadda said. The Ministry of Health and Family Welfare has devised the cost norms for the establishment of the Centres of Excellence on SCD funded by the Ministry of Tribal Affairs, MOTA, in various states. Also, 17 COEs in 15 states, including AIIMS, Nagpur, have been approved by the MOTA, Nadda said. Patients living with SCD are provided with counselling about lifestyle management and pre-marriage and prenatal decisions, he said. On the availability of the drug hydroxyurea, Nadda said it has been included in NHM's essential drug list for sub-health centres, primary health centres, community health centres and district hospitals to address the issue of access to medicine, the health minister said. Through the Ministry of Tribal Affairs, awareness and counselling material have been developed and shared with the states for propagation of awareness about the disease, its screening and management. And that's all in Parliament Review.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 8:30.
2: ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026. ஆகாஷ்வாணி சென்னை படைப்பாக இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம். எழுதியவர் எஸ் எல் நானு அவர்கள். நடிப்பு அப்பா ரமேஷ், சி கற்பகம், பி உமாமகேஸ்வரி, பி ராமன், பி வாசுதேவன் ஆகியோர். அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம்.
3: என்னங்க என்னங்க என்ன பதிலையே காணோம்? எங்க போயிட்டாரு இவரு? என்னங்க அடடடா, மனுஷனை காலையில எழுப்பி விட்டா இங்க வந்து சோஃபால இழுத்து போத்திக்கிட்டு தூங்குறாரு. என்னங்க என்னங்க, எழுந்துக்கிறீங்களா இல்லையா?
4: ஐயோ சரளா, இப்ப எதுக்கு நடுராத்திரியில எழுப்புற?
3: நடுராத்திரியா? மணி 7 ஆக போகுது.
4: 7 தான் ஆகுது, அதுக்குள்ள என்ன? என்ன தூங்க விடு, குட் நைட்.
3: இப்ப எழுந்துக்க போறீங்களா இல்லையா?
4: இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, கொஞ்சம் லேட்டா எழுந்தா தான் என்னவா?
3: ஞாயிற்றுக்கிழமைனா லேட்டா எழுந்திருக்கணும்னு எந்த சட்டத்துல எழுதிருக்கு? வீட்டு வேலை நிறைய இருக்குங்க.
4: இத பாரு சரளா, இது நியாயமே இல்ல. வாரம் முழுக்க ஆபீஸ்ல கடுமையா உழைச்சிட்டு வரேன், இருந்து இருந்து கிடைக்கிறது இந்த சண்டே மட்டும்தான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விட.
3: கரெக்ட், இருந்து இருந்து கிடைக்கிறது இந்த சண்டே மட்டும்தான். சண்டே மட்டும்தான் நீங்க வீட்டுல இருக்கீங்க, அன்னைக்காவது வீட்டு வேலையில எனக்கு உதவியா இருக்கலாம் இல்லையா?
4: ஏன், வாரத்துல 6 நாள் நான் ஆபீஸ்ல நாயா உழைக்கிறேனே, அங்கே எனக்கு உதவியா நீ வரைய இல்லதானே? அதனால இங்கேயும் என்னால உதவி பண்ண முடியாது. குட் நைட்.
3: விளையாடாதீங்க, இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டிய வேலைன்னு நிறைய லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன்.
4: லிஸ்டா?
3: பால் பூத்துக்கு போய் கார்டு வாங்கறதுல இருந்து மொட்டை அடிக்கிறது, தூசி தட்டுறது, துணி எல்லாம் இஸ்திரி பண்றதுன்னு லிஸ்ட் நிறைய இருக்கு. நீங்க இப்ப எழுந்தாதான் எல்லாம் முடிக்க முடியும். எழுந்துருங்க. அட எழுந்துருங்கண்ணா, பல்ல தேய்ச்சிட்டு வாங்க, ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு வைக்கிறேன். எழுந்துருங்க.
4: என்ன சரளா, இது ஸ்கூல் வாத்தியார் பெரம்பு எடுத்துக்கிட்டு பசங்களை மிரட்டுற மாதிரி மிரட்டுற. கடவுளே, நீயே கஞ்சத்தனமா வாரத்துல ஒரே ஒரு சண்டே தான் கொடுத்துருக்க, அதே சரளா இப்படி பறிக்கிறது எந்த விதத்துல நியாயம்?
3: அங்க என்ன புலம்பல்? என்னங்க, பேஸ்டும் பிரஷும் எடுத்து வச்சிருக்கேன், இப்ப வரீங்களா?
4: அப்படியே நீயே பல் தேய்ச்சற.
3: விளையாடாதீங்க.
4: சரி சரி வரேன். சண்டேல யாரையும் 9 மணிக்கு குறைஞ்சி எழுப்ப கூடாதுன்னு கவர்மெண்ட்ல ஒரு சட்டமே போடணும்.
3: அதெல்லாம் அப்புறம் போட வைக்கலாம், இப்ப சீக்கிரம் வரீங்களா இல்லையா?
4: இரு இரு இரு வரேன். 9 மணிக்கு முன்னால எழுப்புறவங்கள கடுமையா தண்டிக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும்.
3: என்னது?
4: வந்துட்டேன் வந்துட்டேன். சொல்ல போனா சண்டேனா சூரியனே 9 மணிக்கு முன்னாடி உதிக்க கூடாது.
3: இப்ப வர போறீங்களா இல்லையா? உங்களைதான் கேக்குறேன், வரீங்களா இல்லையா?
4: என்ன பண்ணுவேன்,
3: உங்க தலையில ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துவேன்.
4: அஜுஜோ அம்மாலாம் பண்ணிடாதே, அதோ வந்துடுறேன்.
5: அம்மா சரளம்மா,
3: இதோ வந்துட்டேன் வந்துட்டேன். என்ன செந்தாமரை இவ்வளவு சீக்கிரம் வேலைக்கு வந்துட்ட?
5: 2 வீட்டுல ஊருக்கு போய்க்கிறாங்கம்மா, அதான் சீக்கிரம் வந்துட்டேன்.
3: இத பாரு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஒரு வேலையும் ஆகல, அதனால நீ அவசரப்படுத்த கூடாது, கொஞ்சம் நிதானமா.

0: எனக்கு தெரியாது, போயிட்டு கொஞ்சம் மிருத்துவா. இல்ல இங்கேயே உட்காந்து டிவில சீரியல் பாத்துட்டு அதுக்குள்ள வேலையை முடிச்சிடுறேன்.
1: அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, நான் போய் நம்ம கன்சுவா கண்டுக்கின்னு வரேன்.
0: கன்சுவா? அது யாரு?
1: அதாம்மா, பக்கத்து தெரு கோயில்ல மோயா நீல தும்பிக்கையோட குந்திக்கினுக்குறாரே.
0: ஓ, புள்ளையார சொல்றியா?
1: நான் வரதுங்காட்டியும் உன் வேலையெல்லாம் முடிச்சிருமா, இல்லாங்காட்டி பெஜாரா போடும். வரட்டா?
0: என்ன இப்படி அழுத்துக்கிட்டு போற? ஞாயிற்றுக்கிழமை இப்படி அவசரப்படுத்தினா எப்படி?
2: சரளா, நானும் எல்லாம் பாத்துட்டு தான் இருக்கேன். இது ரொம்ப அநியாயம். உனக்கு ஒரு நியாயம், செந்தாமரைக்கு ஒரு நியாயமா?
0: என்ன சொல்றீங்க?
2: ஞாயிற்றுக்கிழமை அவசரப்படுத்த கூடாதுன்னு செந்தாமரை கிட்ட சொல்றேன், ஆனா பாதி தூக்கத்துல நீ எழுப்பி அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு அவசரப்படுத்துறியே.
0: அதுவும் இதுவும் ஒண்ணாங்க, இது வீட்டு வேலைங்க.
2: அது மட்டும் வீட்டு வேலை இல்லாம காட்டு வேலைய?
0: இப்படி வெட்டியா கேள்வி கேட்டது போதும், உள்ள வந்து சீக்கிரம் காஃபிய சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு வேலையா ஆரம்பிங்க. என்ன அப்படி பாக்குறீங்க?
2: இல்ல, உன் கையில சாட்டா இருக்கான்னு பாக்குறேன். சர்க்கஸ்ல ரிங் மாஸ்டர் சாட்டையாலே அடிச்சு சிங்கத்தையும் புலியும் வேலை வாங்குவேன, அதே மாதிரிதான் இப்ப பண்ற.
0: சரி சரி சரி, என்ன வர்ணிச்சது போதும், முதல்ல எழுந்துருங்க, வேலையை ஆரம்பிங்க.
2: சரளா, உனக்கு ஒரு பெரிய தத்துவம் தெரியாதுன்னு நினைக்கிறேன், அருமையான தத்துவம்.
0: அப்படியா? அப்படி என்ன தத்துவம்?
2: அப்படி கேளு. ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ஆண்டவன் ஆண்களுக்கு கொடுத்துட்டு வரப்பிரசாதம். ஆண்கள் வாரம் முழுக்க களைச்சு போய் வராங்கல்ல, அந்த களைப்பை போக்கிக்க ஒரு சந்தர்ப்பமாக தான் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவன் படைச்சிருக்கிறான். இத நான் சொல்லணுமா, பெரிய பெரிய மகான்களும் சொல்லி இருக்கிறாங்க தெரியுமா?
0: அப்படியா? எனக்கு தெரியாது.
2: எனக்கு இப்பதான் தெரியும்.
0: என்னதே?
2: இல்ல இல்ல, உனக்கு தெரியாதுங்கறத இப்பதான் எனக்கு தெரியுங்கிற சொல்ல வந்தேன்.
0: எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, ஆனா இன்னொரு தத்துவம் தெரியும்.
2: அப்படி என்ன தத்துவம்?
0: ஆம்பளைங்க வாரம் முழுக்க ஆபீஸ்ல உழைச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சுதந்திர தினம், குடியரசு தினம், பொங்கல், தீபாவளின்னு நிறைய லீவ் அவங்களுக்கு கிடைக்குது.
2: அதுக்கு என்னப்பா?
0: ஆனா பெண்கள் வருஷம் முழுக்க வீட்ல மாடா உழைக்கிறாங்க, அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் லீவ் கிடையாது, பொங்கல் தீபாவளின்னு லீவும் கிடையாது. சொல்ல போனா அவங்களுக்கு அன்னைக்குதான் ஓவர் டைம் வேலை பார்க்கணும். ஆக பெண்களுக்கு ஓய்வுங்கிறதே கிடையாது. இத நான் சொல்லலங்க, இவ்ளோ பெரிய தத்துவத்தை பெரியவங்க எல்லாம் சொல்லி இருக்காங்க.
2: அப்படியா? எனக்கு தெரியாது.
0: எனக்கே இப்பதானே தெரியும்.
2: என்னது?
0: உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு இப்பதான் தெரியும்.
2: என்ன பேசுற நீ? ஆபீஸ்ல வேலை பண்றதும் வீட்டுல வேலை பண்றதும் ஒன்னா? ஆபீஸ்ல மூளைய கசக்கி புழியும், எவ்வளவு டென்ஷனை சந்திக்கணும் தெரியுமா? கீழே இருக்கிறவங்க வேலை பண்ண மாட்டாங்க, அவங்க கிட்ட போராடணும். பாஸ் வேற தலைமையில ஏறி நிப்பாரு, அவரை சமாளிக்கணும். கிளையன்ஸ் என்ன எதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு எரிச்சல் படாம பதில் சொல்லணும், இல்லனா பிரச்சனை ஆயிரும். இதுக்கு நடுவுல அப்பப்ப யூனியன் பிரச்சனை வேற, அதை உடனே கவனிக்கலாம், ஆபீஸே ஸ்தம்பிச்சு போயிரும். இவ்வளவு பிரச்சனைகள் ஆபீஸ்ல தெரியுமா உனக்கு? இதனால தான் ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் கொடுத்து லீவ் கொடுக்கறாங்க.
0: கரெக்ட்ங்க, நீங்க சொல்றதுதான் கரெக்ட். ஆபீஸ்ல கடுமையா தான் உழைக்கிறீங்க, ஆனா பாருங்க வீட்டுல நாங்க உடம்பு முடியுதோ முடியலையோ அலாரம் வச்சு 5 மணிக்கு எழுந்து பால் வரலனா அதுக்கு ஏற்பாடு பண்ணி, காலையில காஃபி சாப்பிடலனா உங்க மூடு ஆஃப் ஆயிடும் பாருங்க. அப்புறம் டிஃபன் பண்ணி, காய்கறி நறுக்கி, சமையல் பண்ணி, உங்களுக்கு டப்பா கட்டி கொடுத்து, இதுக்கு நடுவுல 1008 போன் கால், அது வேணுமா இது வேணுமான்னு. அப்புறம் துணியை துவச்சி செந்தாமரை வரலனா 10 பாத்திரம் கழுவுறதுலேருந்து வீடு பெருக்கி துடைக்கிறது வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டு, துணியை காய போட்டு அது காஞ்சபுரம் மடிச்சு வச்சு, அப்பப்பா மளிகை கடைக்காரரு, பேப்பர் காரு, கேபிள் காருன்னு இவங்களெல்லாம் டீல் பண்ணிட்டு, வீட்டுக்கு வர விருந்தாளியும் கவனிச்சுக்கிட்டு, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களையும் அனுசரிச்சு போறதுதான்.
2: அடிக்கிட்டே போற?
0: இல்லங்க, வீட்டுல நாங்களும் இவ்வளவு வேலை விடாம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கும் ஒரு நாள் லீவ் கொடுத்து ரெஸ்ட் கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா?
2: ஏதோ வீம்புக்கு பேசுறனே, நீ சொல்ற வீட்டு வேலைகளா விரல் சொடுக்கிற மாதிரி, ஜஸ்ட் லைக் தட், ரொம்ப சுலபமா பண்ற வேலைகள். ஆனா ஆபீஸ் வேலைகளை சமாளிக்கிறது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம்.
0: நீங்க சொல்றது தப்புங்க, ரொம்ப ரொம்ப தப்பு. ஆபீஸ் வேலை மாதிரியே வீட்டு வேலையை சமாளிக்கிறதும் கஷ்டம் தாங்க.
2: ஒத்துக்க முடியாது, ஆபீஸ் வேலை தான் கஷ்டம்.
0: நமக்குள்ள எதுக்கு வாக்குவாதம்? ஒரு டீல் வச்சுப்போமா?
2: டீலா?
0: சரி, சவால்னே வச்சுக்கங்களேன். இன்னைக்கு ஒரு நாள்

0: நான் லீவ் எடுத்துக்கிறேன். சமையல்ல இருந்து எந்த வேலையும் பண்ண மாட்டேன். நீங்க சொன்னீங்களே விரல் சொடுக்கிற மாதிரி, ஜஸ்ட் லைக் தட், ரொம்ப சுலபமா பண்ற வீட்டு வேலைகள், அத நீங்களே சமாளிங்க பாப்போம்.
1: என்னால முடியாதுன்னு நினைச்சியா?
0: நான் எங்க அப்படி சொன்னேன், கண்டிப்பா உங்களால முடியும். அதை நிரூபிச்சு காட்டுங்க. இன்னைக்கு முழுக்க நான் எதுலயும் தலையிட மாட்டேன். வீட்டுல யார் வந்தாலும் என்ன நடந்தாலும் நீங்க தான் சமாளிக்க போறீங்க. என்ன சொல்றீங்க?
1: ஓகே ஓகே, சவால நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன்.
0: என்ன கண்டிஷன்?
1: நான் சவால ஜெயிச்சிட்டா இனிமே ஞாயிற்றுக்கிழமையிலயோ லீவ் நாள்லயோ என்ன 9:30 மணிக்கு முன்னாடி எழுப்பவே கூடாது. வீட்டுல இந்த வேலை பண்ணு, அந்த வேலை பண்ணு, ஆர்டர் பண்ண கூடாது.
0: அவ்வளவுதானே கண்டிஷனுக்கு? நானும் ஓகே. அதே சமயத்துல எனக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு.
1: என்னது?
0: நான் சவால்ல ஜெயிச்சா இனிமே வாரம் ஒரு நாள் கண்டிப்பா எனக்கு வீட்டு வேலையில இருந்து லீவ் கொடுத்தே ஆகணும்.
1: ஓகே ஓகே. ஆனா பாவம், உனக்கு வாரம் ஒரு நாள் லீவ் கிடைக்கவே போறது இல்ல.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: சவால்ல கண்டிப்பா நான் தானே ஜெயிக்க போறேன்.
0: சரி சரி, ஆல் தி பெஸ்ட்.
1: எனக்கே ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ தேங்க் யூ. போனா போறது. உனக்கும் ஆல் தி பெஸ்ட்.
0: ஓ, அவ்வளவு கான்ஃபிடண்டா உங்களுக்கு?
2: அம்மா அம்மா,
1: கொஞ்சம் கொஞ்சம் இருங்க, அடுப்புல கறி போட்டிருக்கிறேன், கிளறி கொடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா, யார் பண்ணி?
2: அம்மா இல்லைங்களா?
1: ஏன், அம்மா கிட்ட தான் பேசுவீங்களோ, எங்ககிட்ட எல்லாம் பேச மாட்டீங்களோ?
2: அது இல்ல.
1: யார் பண்ணி?
2: பேப்பர் கடைக்காரருங்க.
1: அதான் காலையிலே பேப்பர் பையன் போட்டு போயிட்டானே.
2: அதுக்காக வரல, போன மாசம் பேப்பருக்கு காசு வாங்க வந்திருக்கேன்.
1: காசா?
2: என்ன காசான்னு கேக்குறீங்க? நீங்க அம்மாவை கூப்பிடுங்க.
1: அது என்ன அம்மாவை கூப்பிடுறது? அதெல்லாம் கிடையாது, எதுவா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லு.
2: சொல்றதுக்கு எதுவும் இல்ல. இந்தாங்க பேப்பர் பில்லு, 320 ரூபா.
1: 320 ரூபாயா?
2: ஆமா சார், அம்மாவுக்கு தெரியும், நீங்க அம்மா கிட்ட கேளுங்களேன்.
1: மறுபடியும் சொல்றேன், எதுவா இருந்தாலும் எங்கிட்ட தான் பேசணும்.
2: சரிங்க, உங்ககிட்டயே பேசுறேன், பணத்தை எடுங்க.
1: இத பாரு, அது எப்படி 320 ரூபான்னு எனக்கு தெரிஞ்சாவணும்.
2: தினம் இங்கிலீஷ் தமிழ்ன்னு ரெண்டு பேப்பர் வாங்குறீங்க, அதான் 320 ரூபா.
1: போன மாசம் 3 நாள் பண்டிகை லீவு, அன்னைக்கெல்லாம் பேப்பர் வரல, அதுக்கெல்லாம் காசை கழிக்கணும். கழிக்காம அப்படியே பில்ல போட்டா எப்படி?
2: அது வந்துங்க.
1: நான் யார் தெரியுமா? எங்க ஆபீஸ்ல கோடி கோடியா பணம் பரவும், அங்கேயே 5 பைசா அங்க இங்க போனாலும் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன். என்ன யாராலும் ஏமாத்த முடியாது.
2: சரிங்க.
1: என்ன சரிங்க? நான் கதையா சொல்லிட்டு இருக்கேன். 2 நாள்னா கிட்டத்தட்ட 9 ரூபாய். அந்த 9 ரூபாய சம்பாதிக்க நான் எவ்வளவு மூளைய கசக்கி பிழிஞ்சு உழைக்கிறேன் தெரியுமா?
2: இல்ல சார், அம்மா
1: அம்மாவது அப்பாவது அதெல்லாம் தெரியாது. 9 ரூபாய் கழிச்சாதான் உனக்கு பணம் தர முடியும். இல்லனா இது ஏமாத்துறதுக்கு உன் பேர்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஏமாத்து பெருவி. அதோட
2: சார், அந்த பில்ல கொண்டாங்க.
1: அந்த பயம் இருக்கட்டும், இந்த பிடி பில்ல மாத்தி கொடு.
2: மாத்தி கொடுக்கறதா? நான் அம்மா இருக்கும் போது வந்து பில்ல கொடுத்து பணம் வாங்கிக்கிறேன். மேட்ரு புரியாம பெருசா பேச வந்துட்டாரு ஆடிட்டர்.
1: ஐயோ, என்ன இப்படி மரியாதை பேசிட்டு போறான்?
0: ஏங்க, அவன் பில்ல நீட்டினா பணத்தை கொடுக்க வேண்டியது தானே?
1: அவன் இஷ்டத்துக்கு பில் போட்டு நம்மளை கொள்ளையடிப்பான், அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? நான் உழைச்சி சம்பாதிக்கிற காசு இது. இப்படி கணக்கு பார்க்காம எல்லாருக்கும் அள்ளி வீசறதுனால தான் நம்ம பட்ஜெட்ல துண்டு விழுந்து மாச கடைசியில விழி பிதுங்க வேண்டியதா இருக்கு.
0: பேசி முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் பேசலாமா?
1: பெருசா என்ன பேச போற?
0: பேப்பர் கடைக்காரரு ஏற்கனவே என்கிட்ட வந்து பேசியாச்சு. பேப்பர் போடாத நாளுக்கெல்லாம் பணத்தை கழிச்சுதான் அவர் பில்லு போட்டு கொடுத்திருக்காரு. அன்னைக்கே காசு கொடுத்திருப்பேன், ஆனா சில்லற இல்ல, அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன்னு போயிட்டாரு. அது மட்டும் இல்லங்க, நீங்க சொன்ன மாதிரி 9 ரூபாய் இல்ல, தமிழ் இங்கிலீஷ் பேப்பர் ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட 18 ரூபாய் கழிச்சிருக்காரு. உங்க ஆபீஸ்ல 5 பைசா அங்க இங்க போனாலும் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களை யாரால ஏமாத்த முடியும்? இதெல்லாம் ஏமாத்துறோம்.
1: சரி சரி சரி, அந்த பேப்பர்காரன் இதை எங்கிட்ட சொல்லிக்கலாம்ல?
0: அவரு எங்க பேச விட்டீங்க? ஏதோ எல்லாம் உங்களுக்கு தான் தெரிஞ்ச மாதிரி விடாம அவன கத்திட்டு இருந்தீங்க. உங்க ஆபீஸ்ல கத்தி வேலை வாங்கலாங்க, ஆனா இங்க வீட்டுல கத்தினா வேலைக்காகாது. கத்தாம சாதுரியமா பேசிதான் வேலை வாங்கணும்.
1: ஓ, எனக்கே பாடம் எடுக்கிறியா? எல்லாம் தெரியும், நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு முழுக்க லீவுன்னு தானே சொல்லியிருக்க? அப்ப வாய மூடிக்கிட்டு பேசாம உட்காரு, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னது இப்படி மூக்க உறிஞ்சிட?

0: இல்லங்க, ஏதோ தீர வாசனை வரல.
1: நான் சொன்ன மாதிரி சாமர்த்தியமா வீட்டு வேலைகளை கவனிக்கிறேனே, அதை பார்த்து உன் வயிறு எரியுது, அதுதான் அந்த தீஞ்ச வாசனை.
0: இல்லங்க, கிச்சன்ல இருந்து தான் அந்த தீஞ்ச வாசனை வருதுன்னு நினைக்கிறேன்.
1: அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அது எப்படி கிச்சன்ல இருந்து? அய்யோ,
0: எங்க ஓடுறீங்க? என்னங்க என்னங்க என்ன ஆச்சு?
1: இல்ல சொல்ல, அது வந்து அடுப்புல கோஸ் கறி வச்சிருந்தேனா.
0: ஆமா, அதுக்கு என்ன இப்போ
1: கறி? நிஜமாவே கறியை எடுத்து பேப்பர் காரோட பேசிக்கிட்டு இருந்ததுல அடுப்புல வச்சிருந்த கறிய மறந்தே போயிட்டேன்.
0: என்னங்க நீங்க இப்படியா மறந்து போவீங்க? அடுப்புல வேலை பண்ணும் போதுதான் இப்படிதான் பேப்பர் காரு, பால் காரு, கேபிள் காருன்னு எல்லாரும் வருவாங்க, எல்லாத்தையும் சமாளிக்கணுங்க, அதாங்க சாமர்த்தியம்.
1: போதும் போதும், நிறுத்து. வந்து வேணும்னு தான் கோஸ்கரிய தீய விட்டேன். தீய விட்ட கோஸ்கரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓ அப்படியா? முதல்ல உங்க முகத்தை தொடச்சுக்கங்க.
1: எதுக்கு?
0: ஹசடு வழியுது.

0: சரளம்மா சரளம்மா, கன்ஸுக்கு இன்னைக்கு ரொம்ப சூப்பரா அலங்காரம் பண்ணிக்கிறாங்கம்மா, நீயும் போய் கண்டுகினு வா. சரி, வேலையை ஆரம்பிக்கலாமா?
1: நோ நோ நோ நோ நோ நோ, இப்பெல்லாம் நீ வேலை பண்ண முடியாது. சமையல் வேலையை இன்னும் முடியல, அப்புறம்தான் பாத்திரம் போட முடியும். போயிட்டு அப்புறம் வா, அப்புறம் வா.
0: சார், அம்மா கிட்ட ஏற்கனவே சொல்லிக்கிறேன் சார், இன்னைக்கு எனக்கு வேற வீட்டுல வேலையே இல்ல.
1: அத பத்தி எனக்கு கவலை இல்ல. எங்க வீட்டுல இப்ப நீ வேலை பண்ண முடியாது.
0: நீங்க சரளம்மாவை கூப்பிடுங்க, நான் அவங்க கையில பேசிக்கிறேன்.
1: என்ன பெரிய சரளம்மா, இந்த வீட்டுல நான் சொல்றதான் நீ கேக்கணும்.
0: என்ன சார் இவ்ளோ ரஃப்பா பேசுறீங்க, அதெல்லாம் முடியாது சார்.
1: நீ என்ன இப்படி எழுத்து பேசுற, கொஞ்சம் கூட மரியாதையே தெரியல.
0: முடியாது சார், ஓனுனா இப்பயே வேலையை முடிச்சுக்கிட்டு போறேன், அதுவும் சரளம்மாக்காக. வானானா நான் என் வீட்டுக்கு போயினே இருக்கேன்.
1: அதெல்லாம் வேலையை முடிக்காம நீ வீட்டுக்கு போகவே முடியாது. ஆமா, வேலை பண்ணாம சம்பளம் மட்டும் வாங்கலாம்னு பாக்குறிய? விடமாட்டேன், விடமாட்டேன்
0: சார். என்ன சார் ஏமாத்து வேலை, அது இதுன்னு கூவுற?
1: இத பாரு, வேலையை முடிக்காம நீ வீட்டுக்கு போக முடியாது. வெயிட் பண்ணி வேலையை முடிக்கிற.
0: முடியாது சார். சரி, என்ன பெஜாரன ஆளாகிறிய, இதுக்கு ஏன் புருஷனே தேவலாம் போலகுது. நீ தர மாட்ட, பாவ சரளம்மா உன்னை எப்படிதான் சகிச்சுக்குதோ. நான் வாரேன், எங்க வர்றது, நான் என் வீட்டுக்கு போறேன் போ.
1: என்ன
2: உங்க ஆபீஸ்ல குடுக்கற மாதிரி மெமோ கொடுக்க போறீங்களா, இல்ல வேலையை விட்டு அவள தூக்க போறீங்களா?
1: நான் எதையோ பண்றேன், உனக்கு என்ன?
2: இல்லங்க, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சா அதுக்கு ஏத்த மாதிரி நான் செந்தாமரை கிட்ட பேசணும்ல.
1: நீ ஒண்ணும் பேச வேண்டாம், வேலை பண்ண முடியாதுன்னு போயிட்டா போகட்டுமே. இவ இல்லன்னா உலகமே அஸ்தமிச்சு போயிடுமா?
2: உலகம் அஸ்தமிச்சு போயிடாதுங்க, ஆனா சமையல் அறையில சிங்க்ல பாத்திரம் குவிஞ்சு போயிடும். எனக்கு வேற லீவ் கொடுத்துட்டீங்க, பக்கத்திலயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. பாவம், எல்லா பாத்திரத்தையும் நீங்க தானே தேய்ச்சு
1: கழுவணும்.
2: வீட்டை கூட்டுறது கூட அப்புறமா பண்ணிக்கலாம். என்ன, வீடு முழுக்க ஒரே தூசியா இருக்கும், தூசுல நடந்தா கைகாலாம் அரிக்கும், பரவாயில்லையா?
1: எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம்.
2: சரிங்க, சமையல் ரெடியா? வயத்த ரொம்ப பசிக்குதுங்க.
1: வயத்த பசிக்காம கைகால பசிக்கும், எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணு, இப்பதான் ஜவ்வரிசி சாம்பார் ரெடி ஆயிட்டு இருக்கு. யார் பாணி, உனக்கு என்ன வேணும்?
3: சார், மளிகை சாமான் கொண்டு வந்திருக்க சார்.
1: நான் மளிகை சாமான் எதுவும் கேட்கலையே.
2: சரி சரி, இருங்க இருங்க இருங்க, நான் தான் மாச மளிகை சாமான ஆர்டர் பண்ணிருந்தேன், அதை சரி பார்த்து வாங்கணும்ல.
1: நோ, டோன்ட் இன்டர்ஃபியர், எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வாய மூடிக்கிட்டு பேசாம உட்கார்.
3: சார், என்னங்க சார் லிஸ்ட்டு?
1: என்னது லிஸ்ட்டு
3: சார்? சாமான லிஸ்ட்டு சார், ஒவ்வொன்றா படிங்க, சரி பார்த்துக்கலாம்.
1: என்னப்பா இது, என்னமோ கோழி கிரிக்கிற மாதிரி இருக்கு, ஒன்றும் புரியலப்பா. என்னது இது?
3: தமிழ் தான் சார், நல்லா பாருங்க.
1: தமிழா? ஓ, தமிழா? ஆமா, இது என்ன ஊப்பா காப்பா பாப்பா ஊக்கும், இதெல்லாம் எங்க வீட்டு சாமான் இல்லையாப்பா, வேற யாருக்கோ போக வேண்டியது இங்க கொடுத்துருக்குற.
3: சார், இந்த வீட்டு சாமான் தான் சார்.
1: பாரு, நான் ஊப்பா பீப்பாலாம் ஆர்டர் பண்ணல
3: சார். ஊப்பானா உளுத்தம் பருப்பு, காப்பானா கள்ள பருப்பு,
1: பாப்பான்னா
3: பாசி பருப்பு சார்.
1: மாட்டிக்கிட்டேன், மாட்டிக்கிட்டேன், இந்த பாரு வசமா மாட்டிக்கிட்டேன்.
3: என்ன,
1: நீ கொடுத்த லிஸ்ட்டை பாரு.

0: அதெல்லாம் ஒரு ஊப்பா, அதாவது உளுத்தம் பருப்புக்கு பில் போட்டிருக்க. ஓகே இங்க பாரு, மறுபடியும் கீழே அங்க ஒரு ஊப்பாக்கு பில் போட்டிருக்கியே, இப்படி ஃப்ராட் பண்ணி எங்களை கொள்ளை அடிக்கலாம்னு பாக்குறியா? விடமாட்டேன் விடமாட்டேன். நான் யார் தெரியுமா
1: சார்? அந்த பில்லை கொஞ்சம் கொடுங்க.
0: என்ன
1: கொடுங்க சார்? நீங்க சொன்ன மாதிரி மேலே இருக்கிறது ஊப்பா அப்படின்னா உளுத்தம் பருப்பு தான், ஆனா கீழே இருக்கிறது ஊப்பா இல்லை.

0: உங்க கடையை சீல் வைக்க ஏற்பாடு பண்ணிடுவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் யார் தெரியுமா?
1: சார் அந்த பில்ல கொஞ்சம் கொடுங்க.
0: எதுக்கு எதுக்கு எதுக்கு
1: கொடுங்க சார் சொல்றேன்.
0: என்ன மளிகை சாமான்கள் பையோட கிளம்புறானவன்? டேடே நில்லுடா நில்லுடா.
1: சார் எல்லாத்தையும் ரிட்டர்ன் எடுத்துட்டு போறேன்.
0: அதெல்லாம் முடியாது. எங்க வீட்டுக்கு மளிகை சாமான் கொண்டு வந்தாச்சு, அதை வச்சுட்டு போ.
1: முடியாது சார், முடியாது. எப்போ எங்க கடையை சீல் வைக்கிறத பத்தி பேசுனீங்களோ, இனிமே நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. மேற்கொண்டு எதா இருந்தாலும் எங்க முதலாளி கிட்ட வந்து பேசிக்கங்க.
0: என்ன முதலாளி கிட்ட பேசுங்க, நான் யார் தெரியுமா?
2: எங்க எங்க எங்க கொஞ்சம் சும்மா இருங்க.
0: என்ன என்ன சும்மா இருக்கிறது, நான் யாருன்னு இவனுக்கு காட்ட போறேன்.
1: நீங்க யாராவது இருங்க சார், அதை பத்தி நான் இருக்கு. ஓகேவா?
0: ஆஃப்டர் ஆல் கடையில வேலை செய்யற பையனு உனக்கு இவ்வளவு திமிர?
2: ஏங்க சும்மா இருங்களேங்க.
0: நீ சுமாரு மளிகை சாமான எடுத்துட்டு
1: போறேன் ஆனா ஒண்ணு சொல்லிட்டு போறேன், இதை நான் சும்மா விட மாட்டேன்.
2: என்னங்க நீங்க அவனை இப்படி விரட்டி அனுப்பிச்சிட்டீங்க, மளிகை சாமான் எல்லாம் எடுத்துட்டு போறான் பாருங்க.
0: நான் விரட்டி அடிச்சதுதான் உனக்கு தெரியுதா? அவன் தப்பு தப்பா நடந்துகிட்டது தெரியலையே.
2: மளிகை சாமான எடுத்துட்டு போயிட்டான், இப்ப என்ன பண்ண போறீங்க?
0: உலகத்துல இவன் கடையை விட்டா வேற கடையே கிடையாதா? அதான் இப்ப தெருக்கு தெரு சூப்பர் மார்க்கெட் திறந்துருக்காங்களே, அங்க போய் வாங்கிட்டா போச்சு.
2: தாராளமா வாங்குங்க, 2000-3000 அதிகம் செலவு பண்ணுவீங்க. ஏற்கனவே பட்ஜெட்ல துண்டு வேஷ்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்களே பாத்துக்கங்க. இதுல நான் தலையே இட மாட்டேன். இந்த ஒரு நாள் கூத்துலயே இவ்வளவு கலாட்டாவா?
0: இது கலாட்டா இல்ல, தப்பு தப்பா நடக்கிறத சரி பண்றேன், சிஸ்டம் சரி பண்றேன்.
2: இத பாருங்க.
0: எதுவும் பேசாத, எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் நானே சரி பண்றேன்.
3: வேண்டும்
4: மன்னிப்பு கேட்க வேண்டும்,
3: வேண்டும் வேண்டும்
4: மன்னிப்பு கேட்க வேண்டும்,
3: மன்னிப்பு கேட்க வேண்டும்.
2: என்னங்க அங்க என்ன சத்தம்?
0: என்ன கேட்டா நான் இங்கதான இருக்கேன்.
3: வேண்டும் வேண்டும்
4: மன்னிப்பு கேட்க வேண்டும்,
3: வேண்டும் வேண்டும்
4: மன்னிப்பு கேட்க வேண்டும்.
2: பாத்தீங்களா, நீங்க மன்னிப்பு கேட்கணுமாமே.
0: நான் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்?
2: என்ன கேட்டா நானும் இங்கதானே இருக்கேன், நீங்களே வெளியில போய் பாருங்க.
4: மன்னிப்பு கேட்கலன்னா உடமாட்டோம்.
0: நிறுத்துங்க, எதுக்கு இப்படி மன்னிப்பு கேட்கணும், எதுக்காக கூப்பிடுங்க இப்படி?
4: எங்களை தரக்குறவா பேசினதுக்கு, ஏமாத்துக்காரங்கன்னு சொன்னதுக்கு,
1: அது மட்டுமா திமிரா பேசினேன்னு சொன்னதுக்கு.
4: இப்ப எங்க கிட்ட மன்னிப்பு கேக்கலன்னா ஒரே ஒரு மிஸ்ட் கால், அடுத்த 10th நிமிட்டு உங்க வீட்டுக்கு முன்னால 1000 எங்க ஆளுங்க வந்து நிப்பானுங்க. என்ன சரிதானா?
1: நிக்கிறது மட்டும் இல்ல, கோஷம் போடுவாங்க, தர்ணா பண்ணுவோம், போலீஸ் வரும், அப்புறம் எல்லா மூலையிலயும் ஸ்பீக்கரை போட்டு மைக் செட்ல வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டி இருக்கும்.
0: என்ன மிரட்டுறீங்களா?
1: சத்தியமா இல்ல.
4: ஐயா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, இங்கே மன்னிப்பு கேக்குறீங்களா இல்ல எல்லார் முன்னாலையும் மைக்ல டக்கரா மன்னிப்பு கேக்குறீங்களான்னு முடிவு பண்ணிக்கோங்க.
0: இங்கேயே மன்னிப்பு கேட்க மாட்டேன், வெளியில மைக்லயும் மன்னிப்பு கேட்க மாட்டேன். உங்களால முடிஞ்சத பாத்துங்க.
1: இன்னும் எண்ணி 10 நிமிஷத்துல இன்ன நடக்குது மட்டும் பாருங்க. ஏகா வாக்க போலாம்.
4: வரண்டா தம்பி, செல்லுல ஒரே ஒரு மிஸ்ட் கால் அவ்வளவுதான், ஆட்டம் க்ளோஸ். இந்த ஆளுக்கு இன்னைக்கு தலையெழுத்து ஒரே கிருகலாகுது போல இருக்குது, வாடா போலாம்.
0: போங்கடா, இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்.
2: என்னங்க நீங்க நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லங்க. நீங்க மட்டும் மன்னிப்பு கேட்டிருந்தா இந்த பிரச்சனையே இல்லாம போயிருக்கும் பாருங்க.
0: என்ன எனக்கு வெக்க மானம் சூடு சொரண எதுவுமே இல்லைன்னு நினைச்சிய? என்னால மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது.
4: சரளம்மா சரளம்மா
2: வந்துட்டேன். சேர்ந்தாமரே
4: சரளம்மா, எல்லார் வீட்லயும் வேலை முடிச்சுட்டேன், உங்க வீட்டுல மட்டும்தான் பாக்கி.
2: சேர்ந்தாமரே ஒரு 1.5 மணி நேரம் அப்படி உட்காந்து டிவிய பாரு, இல்ல உன் கன்சுவ 4 சுத்து சுத்திட்டு வா, அதுக்குள்ள அடுப்புல இருக்க வேலையெல்லாம் முடிஞ்சிரும்.
4: என்னம்மா நீ, இன்னைக்காவது சீக்கிரம் வீட்டுக்கு போய் பசங்களை கவனிக்கலான்னு பார்த்தேன்.
2: அடடா, பசங்கன்னு சொன்ன உடனேதான் ஞாபகம் வருது, உன் சின்ன பையனுக்கு டியூஷன் கேட்டிருந்தல்ல, பக்கத்து தெருவுல ஒரு ரிட்டையர்ட் டீச்சர் வசதி இல்லாத குழந்தைங்களுக்கு ஃப்ரீயா டியூஷன் சொல்லி தராங்களாம். உன் பையனை அங்க சேர்த்து விட்டுரு, நான் வேணா கூட்டிட்டு போறேனே.
4: அப்படியாமா, ரொம்ப தேங்க்ஸ்மா, அவன் நல்லா படிச்சு வரணும், அதான் எனக்கு வேணும். சரி சரி, நீ பொறுமையா வேலையை கவனி, 6 அம்மா கூப்பிட்டாங்க, என்ன ஏதுன்னு கேட்டு வர.
2: சரி செந்தாமரே, நீ போயிட்டு வா.
1: மா

0: இந்த டூத் பேஸ்டும் ஹேர் ஆயிலும் லிஸ்ட்ல விட்டு போயிருந்தேன்னு சொன்னீங்களே, இந்தாங்கம்மா.
1: ரொம்ப தேங்க்ஸ்பா. அடடா, உன்னை இந்த வெயில்ல வர வச்சிட்டேன், கொஞ்சம் மோர் சாப்பிடுறியா?
0: அதெல்லாம் எதுக்குமா, இதெல்லாம் வேணாமா. உங்களுக்கு எப்ப என்ன வேணாலும் ஒரு போன் போடுங்க, வந்து உடனே
1: குத்துறேன். எதுக்கு மறுபடியும் இப்படி அசிங்கமா சிரிக்கிறீங்க?
2: சரளா, நான் சொன்ன போது நீ நம்பல, இப்ப அது நடந்திருக்கு.
1: என்ன சொன்னீங்க, என்ன நடந்துருச்சு?
2: ஏதோ நான் மன்னிப்பு கேட்கணும், கும்பல கூட்டுவோம், அது இதுன்னு மிரட்டிட்டு போனாங்களே செந்தாமரையும் இந்த மளிகை கடைக்கார பையனும். அதுக்கெல்லாம் அவங்களுக்கு தைரியம் கிடையாதுன்னு நான் சொன்னேன்ல, ஆனா நீ நம்பல. இப்ப பாத்தியா, இப்ப பாத்தியா, அதை பத்தி எதுவுமே கண்டுக்காம எனக்கு பயந்து திரும்பி வந்திருக்காங்க.
0: என்னது, உங்களுக்கு பயந்தா?
2: ஆமா, எனக்கு பயந்து தானே பொட்டி பாம்பா அடங்கி வந்திருக்கிறீங்க.
0: ஆடச்சி, நாங்க வந்திருக்குது அம்மாவுக்காக, அவங்க வார்த்தைக்காக, உங்களுக்காக இல்ல.
2: என்ன சொல்றீங்க?
0: நானும் செந்தாமரை அக்காவும் சொன்ன மாதிரியே இங்க ஆளுங்களை கூட்டிட்டு வந்து கோஷம் எழுப்பி உங்களோட வழி பண்ணலாம் தான் இருந்தோம். ஆனா சரளாம்மா தான் எங்க கிட்ட வந்து பேசி எங்களை சமாதானப்படுத்துறாங்க. அவங்க மட்டும் வந்து பேசி இருக்கலன்னா இந்நேரம் உங்க கதை கண்டல் தான். சரளாம்மாவால நீங்க தப்பிச்சீங்க.
2: இது என்னடா புது கதை?
0: இது கதை இல்ல, நிஜம். ஒன்னே ஒன்று சொல்றேன், கேட்டுக்குங்க. இனிமே அனாவசியமா எந்த மேட்டர்லையும் வேணாம், எங்க மேட்டர்ல தலையிடாதீங்க. நாங்க அம்மா கிட்ட டீல் பண்ணிக்கிறோம், பட்டா?
2: எதுக்கு சிரிக்கிறேன்?
1: சிரிக்க கூட உங்க பர்மிஷன் கேட்கணுமா?
2: தெரியும் நீ எதுக்கு சிரிக்கிறேன்னு, தெரியும். செந்தாமரை மளிகை கடைக்கார பையன் அவங்க கால்ல வந்து சரண்டர் ஆகி எனக்கு எதிராக இப்படி எல்லாம் பேச வச்சிருக்க, இதனால ஜெயிச்சிடும்னு மனசுல ஒரு நினைப்பு வேற, அதுதானே?
1: இத பாருங்க, நான் யார் கால்லயும் விழல, யார்கிட்டயும் சரண்டரும் ஆகல.
2: நீ சரண்டர் ஆகாம தான் இப்படி பேச போறானுங்களா?
1: அப்படி ஏன் பேசினான்னு நீங்க தான் அவங்க கிட்ட கேட்கணும்.
2: அதான் சொல்லிட்டேனே, நீ அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் பேசிட்டேன்னு, அதாவது சரண்டர் ஆயிட்டேன்னு.
1: சரண்டர் ஆகலங்க, அவங்களோட சங்கடத்தை புரிஞ்சு வச்சிருக்கேன். இப்படி ஆளுங்களை கூட்டிட்டு கோஷம் போட்டா எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு உங்க ரெண்டு பேர் பேர்லயும் பிரச்சனைக்காரங்கன்னு முத்திரை விழும். அப்புறம் இருக்கிற வேலை போறது மட்டும் இல்ல, வேற எங்கேயும் வேலை கிடைக்கிறதும் கஷ்டம். வேலை கிடைக்கலனா எதிர்காலமே போய் குடும்பத்தோட நடுத்தருவுல நிக்கணும் அப்படின்னு புரிய வச்சேன். அவ்வளவுதாங்க, நிலைமைய புரிஞ்சுகிட்டு வழிக்கு வந்துட்டாங்க ரெண்டு பேருமே.
2: வந்து
1: இத பாருங்க, ஆபீஸ்ல நீங்க 100 பேரை திறமைய சமாளிக்கலாம், அவங்க கிட்ட உங்க அதிகாரத்தை காட்டி வேலை வாங்கலாம், நல்ல வேறக்காரன்னு பேர் எடுக்கலாம். ஆனா ஆபீஸ் வேலை வேற, வீட்டு வேலை வேற. வீட்டுல நான் சந்திக்கிறதெல்லாம் அதிகமா படிக்காதவங்க, இல்ல படிப்பறிவே இல்லாதவங்க. அவங்க கிட்ட அவங்க வழியில போய் தாங்க வேலையை வாங்கணும். ரொம்ப கண்டிப்பாவும் இருக்க கூடாது, அதே சமயத்துல ரொம்ப இடமும் கொடுக்க கூடாது.
2: சரி சரி, கடைசியா என்னதான் சொல்ல வர?
1: வீட்டு வேலைங்கிறது ஷேரிங் தாங்க, கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய வேண்டியது. இன்னும் சொல்ல போனா கணவன் எந்த உதவியும் செய்ய வேண்டாம், உதவி பண்ற மாதிரி சும்மா கொஞ்சம் பாவலா கட்டினா கூட போதும். அந்த சந்தோஷத்திலேயே மனைவி சலிப்பில்லாம எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவாங்க. இதுதாங்க யதார்த்தம். அதனால என்னால முடியும் உன்னால முடியுங்கிற சவாலே தேவையில்லைங்க.
2: சரளா, என்ன மன்னிச்சிரு, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இன்னைக்கு உனக்கு லீவ் விட்ட மாதிரி ஜென்மத்துக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டேன். இனிமே உனக்கு நோ லீவ், முழு தரம் செஞ்சாலும் நீ ஆன் டியூட்டி, ஓகே?
1: அதுதான் இந்த சரளா கிட்ட நடக்காது.
2: என்னது,
1: வருஷத்துல உங்களுக்கு இவ்வளவு நாள் லீவ்னு ஆபீஸ்ல கொடுக்கற மாதிரி எனக்கு இவ்வளவு நாள் லீவ்னு நீங்க கொடுக்கணும்.
2: லீவா?
1: எதுவும் பேச கூடாது. இப்போ ஆடி பண்டிகை வரப்போகுது, என்ன பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கீங்க?
2: ஐயோ சரளா, அதெல்லாம் வேண்டாமே.
1: என்ன வேண்டாம், சின்ன விஷயம் தானே, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா?
3: வானொலி நாடக விழா 2026 இதுவரை இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் SL நானு அவர்கள். நடிப்பு குடும்பத் தலைவராக அப்பா ரமேஷ், குடும்பத் தலைவியாக சி கற்பகம், வீட்டு வேலை செய்யும் செந்தாமரையாக வி உமா மகேஸ்வரி, மளிகை கடைக்காரராக பி ராமன், செய்தித்தாள் விநியோகிக்கும் நபராக பி வாசுதேவன் ஆகியோர்.

அமைப்பில் உதவி எஸ் நந்தினி, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: New Delhi slams Islamabad over brutal crackdown against peaceful protesters in Pakistan-occupied Jammu and Kashmir. Flood crisis deepens in Odisha, relief and rescue operations in full swing. And Asmita Day clinches India's first ever judo gold at Commonwealth Games. Indian boxers Preeti Pawar, Jasmine Lamboria, Arundhati Chaudhary, Jadumani Singh and Ankush Pangal advance to final in their respective bouts. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் மழைநீரை சேகரிப்போம் இயக்கம் மற்றும் மழைநீரை சேகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு கௌதம் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். மழைநீர் சேமிப்பு பத்தி முதல் பாகத்திலேயே நிறைய விஷயங்கள் பேசினோம்.
4: அதுல வந்து ரொம்ப ஆச்சரியமான உண்மைகள் அப்படின்னு சொன்னோம்னா, 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து மழைநீரை சேமிக்கிறதுடைய அவசியம் என்னன்னு புரிஞ்சிருந்திருக்காங்க நம் முன்னோர்கள். ஆனா இப்ப இடைப்பட்ட காலத்துலதான் வந்து நம்ம வந்து அதை வந்து மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. இன்னொன்னு, இந்த நீர்நிலைகளை வந்து சரியா பராமரிக்காம போனதனுடைய விளைவுதான் வந்து இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து ஃபேஸ் பண்றதுக்கு காரணமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. பருவநிலை மாற்றங்கள் எந்த அளவுக்கு மழை பொழிவ பாதிக்குது, மேலும் இந்த பருவநிலை மாற்றங்களுக்கே நம்மளுடைய மனிதனுடைய செயல்பாடுகள் தான் காரணமா?
5: ஃப்ளட்டிங் ஒன் ஆஃப் அன் எக்ஸாம்பிள். ஃப்ளட்டிங் வந்து இப்போ ரீசெண்டாக கூட எல்லா இடங்களையும் பகிரங்கமாக சொல்லப்பட்டது. இட்ஸ் அ மேன்மேட் டிசாஸ்டர். இந்த சாயில் எரோஷனாக இருந்தாலும் சரி, அதெல்லாமே மேன்மேட் டிசாஸ்டர் தான். கிளைமேட் சேஞ்ச் ஒரு வைட்டல் ரோல் பிளே பண்ணுது, பட் அதுதான் உண்மைன்றது சொல்ல முடியாது. அன்பிரடிக்டபிள் ரெயின்ஃபால் தானே இப்போது நம்ம ஃபேஸ் பண்ணுறது. நம்ம எது சென்னையில் இருக்கோம், நம்ம உங்களால சொல்ல முடியுமா எப்ப மழை பெய்யுது எப்ப மழை இல்ல?
4: ஆமா, ஷார்ட் ஸ்பெல் எல்லாம் இப்ப நிறைய வந்துருது, நம்ம அன்எக்ஸ்பெக்டடா வந்து அத பார்க்கறோம்.
5: ஆமா, நான் எனக்கு வயசு 33. 31 வரைக்கும் என் பர்த்டே அப்ப மழை பெஞ்சு, மார்ச் மாசம் மழை பெஞ்ச மாதிரி சரித்திரமே எனக்கு இல்ல. ஆனா கடந்த 2 வருஷம் என் பிறந்த நாளப்ப மழை பெஞ்சுது. இதை நான் பிளெஸிங்கா பாக்குறதா இல்ல வந்துட்டு இல்லை வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறதான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ ஆப்வியஸ்லி கிளைமேட் சேஞ்ச் இஸ் தேர், அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம பார்க்குறோம்ல கடந்த 10
4: எதிர்பாராத காலத்தில் பெய்யக்கூடிய ஒரு மழை.
5: ஆமா, சம்மர்லாம் அழகா மழை பெஞ்சிட்டு இருக்கு. நினைச்சு சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதான்னு
4: தெரியல.
5: ஆமா, அது அன்பிரடிக்டபிள் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ கிளைமேட் சேஞ்ச் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அன்பிரடிக்டபிள் ரெயின்ஃபால். அட் த சேம் டைம் ரெயின்ஃபாலும் இல்லாத சிச்சுவேஷன்ஸும் 2019 கூட நடந்தது. இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு வந்துட்டு நம்ம தான் காரணம். அது எல்லா நம்மளோட சின்ன சின்ன பங்களிப்புகளாக இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரீஸோட பெரிய பங்களிப்புகளாக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் டிராஃபிக், வரக்கூடிய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இருந்து வரக்கூடிய எமிஷன்ஸ், இது எல்லாத்துமே ஒரு காம்பவுண்டட் எஃபெக்ட் தான். இட் ஹஸ் பிராட் அப் ஹியர். அண்ட் ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு டெம்பரேச்சர் இன்க்ரீஸும் ஆயிருக்கு. லாஸ்ட் 100 இயர்ஸில் மட்டும் 2-3 டிகிரி இன்க்ரீஸ் இருக்கு. இது ஒவ்வொரு வருஷமும் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இன்னும் 10 இயர்ஸில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வந்துருச்சுன்னா நம்ம திருப்பி ரிவர்ஸ் பண்ண முடியாது. வி ஹாவ் டு ஃபேஸ் கம்ப்ளீட் கலாமிட்டி. அதுலேருந்து நிறைய நம்ம யோசிக்கவே முடியாத விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ இதை தடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யூரோப்லலாம் பார்த்துருப்பீங்க, அந்த இன்டென்ஸ் கிளைமேட் சேஞ்சால் வந்துட்டு அவங்களோட ரோட்ஸ் எல்லாம் கூட வந்து மெல்ட் ஆகுறது. ஸோ நம்ம ஊரில் வந்துட்டு இந்த கிளைமேட் சேஞ்சால் அன்பிரடிக்டபிள் ரெயின்ஃபால் இஸ் அன்டவுட்லி தேர், எஸ்பெஷலி டிராபிக்கல் ரீஜன். நம்ம இந்த கிளைமேட்டை ஃபேஸ் பண்ணுறவங்க மான்சூன்ஸ் டிஃபர் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஷார்ட் ஸ்பெல்ஸ் பயங்கரமாக இருக்குது, இன்டென்ஸ் ரெயின்ஃபால் இருக்குது. 30 நாள் பெய்யக்கூடியது வந்து 2 நாளில் பெஞ்சு முடிஞ்சிருது. ஸோ அப்படி இருக்கும்போது ஐ ஃப்ளட்ஸ் கிரியேட் ஆகுது. இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து தடுக்கிறதுக்கு வந்துட்டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் ஒரு 30-40% வந்துட்டு வெளியே போகிறத வந்து தடுக்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஆப்வியஸ்லி சொன்னபடி கிளைமேட் சேஞ்ச் வந்து இருக்குது. இதில் நம்மளுடைய பங்களிப்புன்றது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் அப்படின்றது தான் இருக்குமே தவிர்த்துட்டு, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் அதுலேருந்து வரக்கூடிய எஃப்யூலன்ஸ், முடிஞ்சளவுக்கு கார்பனை வந்து கம்மி பண்ணுறது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறது, இப்படின்ற விஷயங்கள் டெஃபினெட்லி ஒரு பெரிய பங்களிப்பு கொடுக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன்.
4: நிச்சயமா, நீங்க ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் அப்படிங்கறதுனால உங்கள்ட்ட இந்த கேள்வியை முன்வைக்கிறது சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நமக்கான சோர்சஸ வந்து நம்ம நல்ல வகையில பயன்படுத்தணும் அப்படின்றது சாதாரணமாவே நமக்கே தெரிஞ்சிருக்கணும். ஆனா அரசு வந்து நமக்கு சொல்லிட்டே இருக்காங்க, சூரிய சக்தியை பயன்படுத்துங்க, சோலார் போட்டுக்கோங்க, மழை நீரை சேமிச்சிருங்க, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிட்டே இருக்காங்க. முன்னாடி எல்லாம் வந்து பில்டிங்க்கு வந்து அப்ரூவல் வேணும்னாவே வந்து வீட்டுல கண்டிப்பா இது இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம் எல்லாம் இருந்துச்சு. அதுக்காக வந்து அப்ப கட்டாயமா அமைச்சாங்க. ஆனா சரியான முறையில அமைச்சாங்களான்றது தெரியல. எந்த அளவுக்கு மக்கள் வந்து இதுல கவனம் செலுத்தின கௌதம்?
5: குறிப்பிட்டு தமிழ்நாடு எடுத்துப்போமே, இங்கே வந்து 2000 வந்து இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பல

0: இடங்கள் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு இப்போ இதை செயல்படுத்துற மூலியமா, இப்போ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் சே ஒரு அபார்ட்மெண்ட்டில் பண்ணுறாங்க, கட்டும் போதே வந்து அந்த ஸ்கீமை வந்து கொடுத்துருவாங்க, வி ஹவ் இது ப்ரொவிஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. இஸ் இட் ஃபங்க்ஷனபிள் அப்படின்ற கேள்வி வந்து டெஃபினெட்லி கேட்டாகணும். அது ஃபங்க்ஷனபிள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சீசனுக்கு முன்னாடி வந்து அதை வந்து வெரிஃபை பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு ஜியாலஜியில் வந்து ஒரு ஒரு இடத்துலையும் வந்து வேறு வேறு ஃபில்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ ஒரு ரொம்ப கிளேயான ஏரியாவில் வந்து வேறு ஃபில்டர் யூஸ் பண்ணுவாங்க, இந்த இடத்துல வந்து கார்பன் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய டஸ்ட் இருக்க இடத்துல வந்து இன்னும் கூட லெவல் ஆஃப் ஃபில்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் முன்னெடுப்புகள் வந்து அதை வெரிஃபை பண்ணணும். அப்புறம் வந்து இந்த செடி மண் மிச்ச ஃபார்ம் ஆஃப் டெப்ரிஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக அதில் வந்து உட்காந்துரும், அதை எடுத்தாங்களா அப்படின்றத வெரிஃபை பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளஷ் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது ஏன் வைக்கணும்னா, சிலதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வரக்கூடிய வேஸ்ட் எல்லாமே வெளியே போயிடணும், தென் அதுக்கப்புறம் திருப்பி உள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி அது வந்து பார்க்கணும். தென் அப்புறம் ரீசார்ஜ் வெல் வந்துட்டு அந்த இடத்துக்கு ஏற்றபடி டிசைன் ஆயிருக்கா இல்லையா, சின்ன குழி தோண்டிட்டு சின்ன ஒரு போர்வெல் போட்டுட்டு, ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ போடணுமோ அந்த மாதிரியான சிஸ்டமைஸ் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ அந்த ரீசார்ஜ் வெல் வந்து கரெக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எஸ்பெஷலி நான் சொன்ன மாதிரி அந்த சாயில் கண்டிஷனுக்கு அது பண்ணியிருக்காங்களா அப்படின்றது எல்லாமே, அண்ட் இது எல்லாமே மெயின்டெனன்ஸ், இந்த மெயின்டெனன்ஸ் டிக் ஆயிருக்கா அப்படின்றதும் ஒரு ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டாக மூவ் பண்ணுற மூலியமா சென்னையில் எஸ்பெஷலி இந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் வந்துட்டு ஃப்ளட்டிங்கை வந்து டெஃபினட்டாக பெரிய லெவலில் தடுக்க முடியுன்றதை நான் நம்புகிறேன். ஸோ இதை தான் முன்னெடுப்பாக எடுத்து பண்ணணும். அதுக்கு வந்து சுற்றுச்சூழல் கண்காணிப்பாளர் தான் வேணுன்றதில்ல, ஏய் நம்ம தண்ணியா, நம்ம தண்ணி நமக்கு வேணும், நமக்கு வீணாவது அப்படின்றத உணர்ந்தாலே போதும். இது கான்ட்ராஸ்டாக நிறைய ஆர்வலர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் வர தண்ணி அந்த ரெயின் வாட்டரை வந்து ப்ராப்பராக ஃபில்டர் பண்ணி கேன் கேனாக வச்சு யூஸ் பண்ணுவாங்க.
1: இப்போ இங்கேயும் கூட அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்து மக்கள் கிட்ட ஏற்பட்டிருக்குன்னு சொல்றீங்களா?
0: சிட்டியில இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு பேரே வந்துட்டு தே ஆர் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ இட், நான் உட்பட பண்ணிட்டு தான் இருக்காது. நீரின்றி அமையாது உலகம்னு சொல்லுவாங்கல்ல, நீர்நிலையின்றி அமையாது நீர் அப்படின்றது சொல்லுவாங்க. இதை டெஃபினெட்லி எல்லாருமே பண்ணாங்கன்னா இன்னும் பெரிய மாற்றங்கள் உருவாக்க முடியும்.
1: நிச்சயமா, ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ அரசு வந்து திட்டங்களை வந்து கொண்டு வந்து செயல்படுத்த முடியும், ஆனா அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது மக்களுடைய கடமை அப்படின்னு சொல்லலாம். மக்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த புரிதலை வந்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லி தெரியல. இப்போ மரங்கள் வெட்டப்படுறதும் பிளாஸ்டிக் பயன்பாடும் கூட வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு காரணம்னு சொல்லலாமா? மழை வெள்ளம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அதெல்லாம் ஒரு காரணம் தானே கௌதம்?
0: கண்டிப்பா, இட்ஸ் நாட் அ டைரக்ட் ரீசன். ஃபார் எக்ஸாம்பிள், மரம் வெட்டுறனால வந்து மழை பெய்யாது அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு பின்னாடி இருக்கக்கூடிய கார்பன் கால்குலேஷன். என்ன ஆகும்னு சொல்கிறேன், இப்போ ஒரு மரம் வெட்டுற மூலியமா ஒரு அர்பன் ஏரியாவில் எடுத்துப்போம், மரம் எதுக்கு வெட்டுறாங்கன்னா அங்கே ஏதோ ஒரு கட்டணம் அப்படின்றது தான். ஸோ அப்போ மரத்துக்கு கீழே என்ன இருக்குன்னா மண் இருக்குது, அண்ட் மரமே வந்து வாட்டர் ஸ்டோரிங் ஒரு சேனல் தான். அது மண்ணுக்கு மேலே கான்கிரீட் போட்டுறாங்க, ஸோ தண்ணி எப்படி உள்ளே இறங்கும்? கான்கிரீட் இஸ் ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் வெப்பன் ஃபார் தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த அர்பன் ஏரியாஸில் இந்த சிக்கல் இருக்குது. ரூரல் ஏரியாஸில் மரம் வெட்டுறதுன்றது வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட ஸ்டில் அங்கே மேம்பாடு, ரோடு எக்ஸ்பேன்ஷன் அப்படின்ட்டு வரும்போது இந்த இதே விஷயங்கள் தான் நடக்கும், சரிங்களா? ஸோ அப்போ வந்து இந்த மரம் என்னவா ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் அப்சார்ப்ஷன் டூலாகவும் ஒரு வாட்டரை வந்து டைவர்சிஃபை டூலாகவும் தான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது, அண்டு ஃப்ளட்டிங்கை பயங்கரமாக தடுக்குது, அண்டவுட்லி ரொம்ப பெரிய லெவலில் வந்து தடுக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து மேஜர்லி இது பண்ணுறது. பிளாஸ்டிக் இன்னொரு புறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜில் நிறைய வந்துட்டு அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. ஸோ எதுக்கு ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜ் கட்டுறாங்க? நிறைய மழை பெஞ்சதுன்னா தண்ணி நிறைய வரும், தண்ணி நிறைய இருக்கும்போது வந்துட்டு அந்த ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் மூலயமா தான் வந்து கடலுக்கு போவோம் அப்படின்றதுக்கு தான் கட்டுறது. சரி, இங்கே அரசு வந்து இன்னொரு முன்னெடுப்பு கூட எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அங்கங்கே போர்வெல் பிட் கட்டலாம், ஒரு பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் டெஃபினெட்லி பண்ணலாம் இது. பட் ஸ்டில் கம்மிங் டு த பிளாஸ்டிக், இது இந்த பிளாஸ்டிக் ஸ்டெப்பில் வந்து அவ்வளோ கிளாகிங் நடக்குது. இது வெறும் ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயினில் மட்டும் இல்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெரிய கிளாகிங்கை வந்து உருவாக்கிட்டே தான் இருக்கு.
1: இப்போ குப்பையவே வந்து தரம் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியே வந்து சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு வந்து தரம் பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போது எந்த ஒரு விஷயமுமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அவங்க நினைக்கணும்,
0: தண்ணியை சேமிக்கிறதுன்றது வந்து நமக்கு தானே முதல் பங்கு. வாட்டர் பெட் சீக்கிரமா இருக்கிறது மூலயமா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி நிறைய சேவ் ஆகும், டப்பு நல்ல தண்ணி மேலே வந்து நல்லா புஷ் கொடுக்கும், கம்மியான மோட்டர் டைம்லேயே வந்து உங்களுக்கு நல்ல இது கிடைக்கும். மோட்டர் வந்து நீங்கள் பெரிய ஹெச்பி போட தேவையில்லை, சின்ன ஹெச்பி இருந்தால் போதும், கரண்ட்ல சேமிக்கலாம். இது எல்லாமே ஹிடன் ஃபேக்டர்ஸ். வாட்டரை வந்து திருப்பி ட்ரைனிங்கை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் சென்சார்ஸ் போடலாம். 1500 ரூபாயிலேருந்து 3500 ரூபாய் வரைக்கும் செலவாகும். நீங்கள் வந்து ஸ்விட்ச் போடணும் ஆஃப் பண்ணுன்ற அவசியமே இல்லை, அதுவே பண்ணுவோம்
1: ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும்.
0: நான் பண்ணி ஒரு 8 வருஷம் ஆகுது, நான் எவ்வளோ தண்ணி சேமிச்சிருக்கேன், எவ்வளோ நேரம் சேமி

0: வச்சுருக்கேன். 2 இயர்ஸ் ஒன்ஸ் மெயின்டெனன்ஸ் வரும். கரெக்டான எலக்ட்ரிக்கல் யூனிட் பண்ணிங்கன்னா மேபி அது கூட இருக்காது. இது பண்ணிங்கனாலே வந்து போதும். எங்ககிட்ட 2500 ரூபாய் இல்லை 3000 ரூபாய் இல்லைனா நீங்கள் 2 வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ தண்ணியை வீணடிக்கிறீங்க. நீங்கள் எத்தனை வாட்டி போயிட்டு சுவிட்சை போட்டு ஆஃப் பண்ணிகிட்ருக்கீங்க அதெல்லாம் கணக்கெடுத்தீங்கன்னா இந்த 2000 ரூபாய் 3000 ரூபாய் ஒரு விஷயமே இல்லைன்றது உங்களுக்கே தெரிய வரும்.
1: இன்னொன்று, இன்றைக்கி வந்து வாட்டர் கேனுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். ஒரு கேன் வாட்டர் வந்து எவ்வளோ கொடுத்து வாங்குகிறோம், ஒரு நாளைக்கு எத்தனை கேன் யூஸ் பண்ணுறோம் அப்படிலாம் பார்க்கும்போது அதுக்கு இந்த செலவே பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு தோணும் இல்லையா? மக்களுக்கு எந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எல்லா விஷயமும் நம்ம கிட்ட இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்ற விஷயமே கிடையாது. இப்ப நமக்கு சோர்சஸ் இருக்கு, அதே மாதிரி டெக்னாலஜியும் இருக்கு. இப்ப நீங்க சென்சார் எல்லாம் பத்தி சொன்னீங்க இல்லையா, டெக்னாலஜியும் நம்ம கிட்ட நிறையவே இருக்கு. இவ்வளோ விஷயம் இருக்கும்போது எந்த இடத்துல மக்கள் தவறு பண்றாங்க, இன்னும் எந்த விஷயத்துல எல்லாம் அவங்களுக்கு விழிப்புணர்வு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: நமக்கு தான் சேமிப்பு இருக்கு அப்படின்றது வெளிப்படையா தெரிஞ்சக்க அப்புறமும் பண்ணாம இருக்காங்கன்னா ஒரு சோம்பல் நின்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன அப்படின்றது அந்த தாட் ப்ராசஸ் தான். சி, ஒரு 50 இயர்ஸ் பேக் தண்ணியை காசு கொடுத்து வாங்கல, அதெல்லாம் ஓகே. பட் வாட்டரை பேஸ் பண்ணி தான் அவங்க லைஃப் லைனே இருந்திருக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய கொழு தத்தா கொழு பட்டியெல்லாம் நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலும் ஒரு வாட்டர் ஸ்ட்ரீம் பக்கத்தில் தான் அவங்களோட லைஃபே இருந்திருக்கும். அண்ட் அதுவே வந்து அவ்வளோ சைக்ளிக் ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1000-2000 வருஷம் வந்து இந்த இடத்துல இருந்தால் தண்ணி வந்து அதிகமாக வரும், இந்த இடத்துல தண்ணி இருக்காது அப்படின்றதெல்லாம் புரிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க எவ்வளோ தண்ணிக்கு கஷ்டப்பட்டுருக்காங்கன்றது வந்து நமக்கு தெரியாது. அதுவும் லாஸ்ட் 5-10 இயர்ஸில் பிறந்தவங்க வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் ஸோ பெரிய லெவலில் வந்து தண்ணிக்கு வந்து பாதிப்புகள் அர்பன் ஏரியாஸில் வந்து இது பண்ணியிருக்க மாட்டாங்க. டெக்னாலஜி அவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் வந்தக்கப்புறம் ஆனால் நீங்கள் இன்னும் ஏதாவது குக்கிராமத்துக்கு போகிறீங்க, குறிப்பிட்டு வந்து வானம் பார்த்த பூமின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டிலையும் நிறைய இருக்குது. இன்னொன்று, நீங்கள் மலைப்பிரதேசத்துக்கு போனீங்கனாலும் அங்கே அவங்க தண்ணியை சேமிக்கிற மெத்தட்லாம் இருக்குது பாருங்கள். இப்படி பார்த்து பார்த்து இது பண்ணுவாங்க. அதுக்காக அந்த ஒரு குடம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. ராமநாதபுரத்துலேயே பல மாவட்டங்களில் இன்றைக்கும் வந்து தண்ணியை வந்து தள்ளிட்டு போகிற சிஸ்டம்லாம் இருக்குது. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து நமக்கு தெரியும், ஓ நம்ம எவ்வளோ பிளெஸ்டு, நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சுவிட்ச் போட்டால் தண்ணி கிடைக்குது அப்படின்றதெல்லாம். ஆனால் இன்னும் நம்ம ஃபண்டமெண்டல்ஸு நமக்கு தெரியாமல் இந்த அர்பன் லைஃப்ன்றதை நம்மளை மூடி மறைச்சி ஒரு மாதிரி ஒரு கண்ணில் வந்து ஒரு துணியை கட்டின மாதிரி தான் ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். வி ஆர் ஜஸ்ட் ஒரு 1 சீசன் அவே, தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் நமக்கு தெரியும். நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நம்மளாம் வந்துட்டு அந்த ப்ளூ கலர் டேங்கர் வரும் வந்து அதுக்காக தண்ணிக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம், லைனில் அடிக்கிட்டு ஓகே அப்படியெல்லாம் இருந்ததுலாம். அந்த மாதிரி ஒரு சூழல் வரக்கூடாதுன்றது தான் இந்த கேட்ச் தரையின் திட்டங்கள்லாம் வந்து பெரிய லெவலில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எல்லா நீர்நிலைகளை வந்து பாதுகாக்கிறது, எல்லாமே இன்னும் எக்ஸ்டெண்டடாக இன்னும் நிறைய வேலைகள் பண்ணுறதுட்டு. ஸோ இந்த நீரோட தேவையை எல்லாரும் புரிதல் அப்படின்றது தண்ணியை காசு கொடுத்து வாங்கும் போதே உணரணும். அது வந்து உங்கள் கையில் காசு இல்லாத போது, தண்ணியும் இல்லாத போது அன்னைக்கு அது உங்களுக்கு வந்து இட்டிங் ரியலைசேஷனாக இருக்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் இன்றைக்கே அந்த ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு பெரிய அலாமிங். நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்போ நான் சொன்ன அந்த 1786 கியூபிக் அந்த இதெல்லாமே வந்து என்ன அர்த்தம்னா, இந்தியா இஸ் ஏ வெரி வாட்டர் ஸ்ட்ரெஸ்ட் கண்ட்ரி, வி ஆர் ஜஸ்ட் 1 சீசன் அவே ஆஃப் நமக்கு வந்து தண்ணி போகாமல் கிடைக்கிறது அப்படின்றது. அதை புரிஞ்சுட்டு நம்ம உண்மையிலேயே எந்த அளவுக்கு சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேமிச்சிட்டோன்னா ஃபியூச்சரில் வந்து நம்ம பெரிய பாதிப்புகளை வந்து தடுக்கலாம் அப்படின்றதுக்கான சான்று தான் அது. இதில் நான் என்ன பண்ணுறது, எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை. எங்கள் வீட்டில் வந்துட்டு காசு இருக்குது, இல்லை மெயின்டெனன்ஸ்க்கு காசு கொடுத்துட்றேன், அதனால் வந்து எனக்கு மேலே சுவிட்ச் போட்டால் எனக்கு பம்ப்லேருந்து வந்துடும் அப்படின்லாம் ரொம்ப ஏளனமாகவோ இல்லை ரொம்ப ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் ஆன்சர்லாம் இல்லாமல் வந்துட்டு இதை நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்ற கேள்வி வந்து இப்போ கேட்கணும். எப்படி வந்து உங்களோட வீக்கெண்ட்ஸை நீங்கள் டிசைன் பண்ணுறீங்களோ, இல்லை இந்த இயருக்கு நான் என்ன பண்ண போகிறேன்ற சில டிசைன் பண்ணுறீங்களோ, எவ்வளோ காசு சம்பாதிக்கணும்னு நீங்கள் டிசைன் பண்ணுறீங்களோ, உங்களோட ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் இருக்கா, எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, எப்போ மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், செயல்படுத்தி ஆகணும், அதுலேருந்து நல்ல பயனடையணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள்.
1: நிச்சயமாக ரொம்ப அழகாக சிறப்பாக வந்து சொன்னீங்க. என்ன அப்படின்னா, தண்ணீர் அப்படின்றது நமக்கு எந்த அளவுக்கு அவசியம். இப்போ நம்ம இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அளவு வந்து குறைஞ்சிட்டே வருது. அதை வந்து நம்ம மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து நமக்கு இந்த கேட்ச் த ரெயின் அப்படின்ற ஒரு மிஷனை வந்து நமக்கு வந்து தொடங்கி கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுடைய பங்களிப்புன்றது கண்டிப்பாக அவசியம். எந்த அளவுக்கு நாம் வந்து ஒரு உணர்வோடு இருந்தால் எதிர்கால தேவைக்கான தண்ணீரை நம்மளால் வந்து சேமித்து வச்சுக்க முடியும். நிறைய விஷயங்களை வந்து சொன்னீங்க. இன்னொன்று, டெக்னாலஜியை வந்து இதில் எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்களையும் சொன்னீங்க. நகர்ப்புறங்கள்ல இருக்கிறவங்க மக்கள் வந்து என்ன மாதிரி எல்லாம் செஞ்சுக்க முடியும், கிராமப்புறங்கள்ல இருக்கிற மக்கள் நீர்நிலைகளை எப்படி வந்து பராமரிச்சுக்க முடியும், நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. மிக்க நன்றி.

0: இன்பமயமாய்
1: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
2: நேர்களை கண்களுக்கு ஓய்வெழுத்து செவிக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 தீர இசையை கேட்டு மகிழ்வோமா? தூரத்தில் இருந்தாலும் ஒரே நிலவைத்தான் இரு இதயங்களும் ரசிக்கின்றன. அதுதான் தொலைதூர காதலின் அழகு. கேட்கலாம் பழனி பாரதி வரிகளில் ஹரிஹரன் பாடிய கண்ணன் வருவான் திரைப்படத்தின் பாடல், இசை சிற்பி.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: நேர்களே, இது உங்களின் நினைவிற்கு. நாளை பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம் விபிஜி ராம்ஜி உரை சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் டி சுரேந்தர், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். நேர்களே, நாளை பிற்பகல் 2:30 நாட்டுப்புற கீதங்கள் டி ஏ ஆர் நாடிராவ் குழுவினர் வழங்கும் பொய்க்கால் குதிரை ஆட்டம் கேட்கலாம். நம்மை நேசிக்கும் காதல் நாம் கேட்டு பெறும் வரமல்ல, கேட்காமலே கடவுள் கொடுத்த அழகான பரிசு. அன்பு திரைப்படத்திற்காக பா விஜய் வரிகளில் வித்யாசாகர், இசையில் ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடிய பாடல்.

நேயர்களே, இது உங்களின் அனைவருக்கு. நாளை பிற்பகல் 3:02 தேநீர் நேரம். இதில் திரைக்களஞ்சியம். ஓசை எனும் தலைப்பில் நாகர்கோவில் எஸ் மந்திரமூர்த்தி அவர்கள் தொகுத்து அனுப்பிய திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம். நேயர்களே, நாளை மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். தொடர்ந்து உலக நுரையீரல் புற்றுநோய் தினம் விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் TK ரமேஷ் அவர்கள். குமரிபண்பலை 101 நாம இப்போ திரை இசை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். கடவுளை நினைத்து சில பாடல்கள் பிறக்கின்றன, காதலை நினைத்து சில வரிகள் மலர்கின்றன. இரண்டும் ஒன்றாகும் போது மனசு தானாகவே இசையாகி விடுகிறது.

நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

நேயர்களே, இது உங்களின் நினைவிற்கு. இன்று இரவு 10:05 நிலாமூற்றம் திரைப்பட பாடல்கள் நிரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட ஃபேவரட் சாங்ஸை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 260-240-290-722 இணைப்பு எண் 04652 மொபைல் நம்பர் 890-325-703-9 நேர்கள் குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை. திரை இசையில் கேட்ட பாடல் பாட்டு வாத்தியா திரைப்படத்திற்காக வாலி வரிகளில் கெஜே ஏசுதாஸ் ஸ்வர்ணலதா பாடியது இசை இளையராஜா. சில பாடல்கள் இசையால் ஈர்க்கும், சில பாடல்கள் நினைவால் ஈர்க்கும், காதலோ இரண்டையும் சேர்த்து இதயத்தை திருடிவிடும். கேட்போம் இளையராஜா இசையில் கும்பகரை தங்கையா திரைப்படத்திற்காக கங்கை அமரன் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல்.

வேளாண் பெருமக்களே, இது உங்களின் அனைவருக்கு. நாளை இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம். இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. தேன் தேன் தேன் தேனி வளர்ப்பு குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் ஆர் ஷியாம்ஜான் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். இயற்கை வேளாண்மை குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் செண்டக்ட் வேளாண் அறிவியல் மைய பயிர் பாதுகாப்பியல் தொழில்நுட்ப வல்லுநர் வி கார்த்திக் பாண்டி அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன், படைப்பு சென்னை வானொலி நிலையம். குரும்பு கொஞ்சம், காதல் கொஞ்சம், இந்த இரண்டும் சேர்ந்தாலே வாழ்க்கை ஒரு அழகான கொண்டாட்டம் தானே. கேட்கும் பாடல் ராசாவே உன்னை நம்பி திரைப்படத்திற்காக மனோ பி சுசிலா பாடியது, இசை இளையராஜா.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 10:02. நிலவு விண்ணை தொடும் நேரத்தில் நட்சத்திரங்கள் கண்சிமிட்டும். இனிய வேளையில் தூக்கம் உங்கள் கண்களை தழுவும் முன் இமை மூடி ரசிக்க இனிய பாடல்களை தர காத்துக் கொண்டிருப்பது நிலாமூற்றம் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கு பெற்று உங்க ஃபேவரட் சாங்ஸை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டயல் பண்ணுங்க 260 240 290 722, இணைப்பு எண் 04652. மொபைல் நம்பர் 890 325 703 9. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் முதல் நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் நிலாமுச்சம், வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். எங்க இருந்து யார் பேசுறீங்க?
1: டெல்லியில இருந்து கண்ணன் பேசுறேன்.
0: சரி, நிகழ்ச்சியில் உங்களுடைய முதல் விருப்ப பாடல் என்ன?
1: கீரன் பாண்டியன் படத்துல காதல் கடிதம்.
0: சரி, உங்களுக்கு பிடிச்ச அந்த சாங் எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
2: ஆமா போட்டிருக்காங்க. வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு. காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர். சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
1: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
2: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
3: நிலா மற்றும் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நீயர். வணக்கம் நிலாமுச்சம்.
4: அனைவருக்கும் இன்னைய இரவு வணக்கம்.
3: வணக்கம், இங்க இருந்து யார் பேசுறீங்க?
4: புள்ளிநகர் ஜெய ஜெயக்குமார்.
3: சொல்லுங்க சார், நீங்க நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் என்ன?
4: படம் வந்து விஜய் பாருங்கள். அது பாட்டு இளையராஜா பாடியவர்
3: புது காவேரி கரை மீது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பாடல் கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
4: ரொம்ப நன்றி.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அஞ்சியனம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: இரவு என்னும் கவிதையில் கனவுகளின் கதவுகளை திறந்து பயணம் செய்ய காத்திருக்கும் இதயங்களுக்கு நிலாமுற்றத்து நேர்வானில் இன்சுவை சொட்ட தேன் சுவை சந்தங்களை பரிசளித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இருந்து நிலாமுற்றம். பண்பலையில் சொல்லும் நேரம் 10:15. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நீங்க. வணக்கம் நிலாமுற்றம்.
3: இனிய இரவு. வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி.
2: வேலூர்
3: மாவட்டம், வணக்கம் மேம். வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
2: மகிழ்ச்சியா உற்சாகமா என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
3: நினைவு எல்லாம் நித்யா, இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து பனிவிழும் மலர்வனம், உன் பார்வை ஒருவரம். அற்புதமா இருக்கும் மேம் இந்த பாட்டினுடைய இசையும் வரிகளும்.
2: சரி, ஓகே. அப்ப வந்து அருமையான அற்புதமான வரிகள்ல இனிமையான இசையில பாடல கேட்டுருவோமா?
3: கண்டிப்பா. பனி தான் வளரல, குளிர்ச்சியும் இல்ல. ஆனா இந்த பாடல கேட்கும் பொழுது பனி விழுந்தா மாதிரி, குளிர்ச்சி வந்தா மாதிரி நாங்க நினைச்சுக்கிறோம்.
2: இங்க கன்னியாகுமரியில வந்து நாங்க ரொம்ப மழை வந்து ஜாஸ்தியா இருக்கு, எல்லாருக்குமே குளிர்ச்சியா தான் இருக்கும்.
3: பயங்கர மழை அங்க எல்லாம்.
2: பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
3: நன்றி மேம்.

0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
1: நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம் நிலாமுற்றம். வணக்கம். இங்கிருந்து யார் பேசுறீங்க? சொல்லுங்க மேம், நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் என்ன?
2: அரங்கேற்ற வேலை படத்திலிருந்து ஆகாய வெண்ணிலாவே தரை மீது வந்த அந்த பாடல் வேணும் மேம்.
1: சரி, பாடல் கேட்டுடுவோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
2: நன்றி மேம்.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: ஃபோன் 2330066.
2: குமரிப்பண்பலை நூற்று ஒன்றில் இருந்து நீலாமூச்சம் நேயருப்ப நேரலை நிகழ்ச்சி அணிந்திருக்கிறோம். அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க, எங்கிருந்து பேசுறாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் நீலாமூச்சம்.
3: வணக்கம் மேடம். அரவணை கமலாசனம், கன்னியாகுமரி மாவட்டம்.
2: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் என்ன?
3: அம்மா எனக்கு என்ன சொல்லப்படுதல சொல்லத்தான் அதை சொன்னாலும்
2: சரி. வருடங்கள் கடந்தாலும் உங்களுடைய மனதில் நினைத்திருக்கும் பாடலை கேட்டிருக்கீங்க, பாடல் கேட்போம். நன்றி
3: நன்றி நன்றி நன்றி.

0: நேயர்களே, இது உங்களின் நினைவிற்கு. நாளை இரவு 8:30 இலக்கிய சோலை. இதில் இலக்கிய சுடர் சங்க பாடல்களில் மகடு உ முன்னிலை உரை வழங்குகிறார் முனைவர் சு ஏஞ்சல் ஜெயலட்ராணி அவர்கள். தேனமு தொடரில் படைப்பாளர் ஆ சகாய சுசி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தேனா இனிக்கும் பாடல்களை புன்னகையின் பூரிப்பாய் நேயர்கள் விரும்பி கேட்டுட்டு இருக்காங்க நம்ம குமரி பண்பலை 101 வலம் வரும் நிலாமுற்றம் நிரல் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில் அடுத்ததா என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் நிலாமுற்றம்.
1: அன்பான சுரிக்கு அன்பு வணக்கம்.
0: வணக்கம், இங்கிருந்து யார் பேசுறீங்க சார்?
1: மதுரையில இருந்து ஆண்டனி.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில் என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: என்னடி மீனாட்சிங்கிற திரைப்பட சுவரி, அதை பாடும் எஸ்பிபி வாய்ஸ்னி வாணிஜரம் வாய்ஸ்னி ரொம்ப நாளாக எனக்கு ஆசை என்ற பாடல் சுவரி. இந்த பாடலை கேட்கணும், எனக்கு ரொம்ப நாள் ஆசை வேற.
0: சரி, உங்க மைண்டுக்கு பிடிச்ச அந்த சாங்கை எல்லாரும் சேர்ந்து கேட்டுடுவோம். நன்றி.
1: தேங்க்யூ சார்.
2: ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை

0: பூரிக்கும் நெஞ்சுடன் மனதை விட்டு நீங்காத இனிமையான கானங்களை குமரி பண்பலை 101 நிலாமுற்றத்து நேர்வாணியில் கேட்டு ரசித்துக் கொடுக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததா யாரு எங்கிருந்து பேசுறாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் நிலாமுற்றம்.
1: வணக்கம்,
0: இங்கிருந்து யார் பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் கேட்க போறீங்க?
1: அவள் சந்த உறவு என்ற படத்தில் பாடல்.
0: சரி, உங்களுடைய ஃபேவரட் சாங் எல்லோரும் சேர்ந்து கேட்டுடுவோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
1: நன்றி அம்மா.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம் நிலாமுற்றம்.
2: இனிய இரவு. வணக்கம் மேடம்.
1: வணக்கம். இங்கிருந்து யார் பேசுறீங்க?
2: நான் லீபுரம் பீபோன் பேசுறேன்.
1: சரி, நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் என்ன?
2: எனக்கு வான்மதி திரைப்படத்துல இருந்து வெயில் வந்தது என்ன, இந்த பாட்டு வேணும் எனக்கு.
1: சரி, உங்களுக்கு பிடித்த பாடலை எல்லோரும் சேர்ந்து கேட்டுடுவோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
2: நன்றி மேடம்.

0: இரவின் மயக்கத்தில் மொட்டுகளும் உறங்கும், உங்கள் மனதும் உறங்கட்டும், காலையில் புன்னகையுடன் மலர. இதமான கானங்களை தந்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இருந்து நீலா முற்றம். நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம் நிலா முற்றம்.
1: வணக்கம், நான் பார்வையிலிருந்து கணேசன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், நீங்க நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் என்ன?
1: தங்கமலை ரகசியம் உள்ள படத்தில் பி சுசீலா அவர்கள் பாடிய அமுதை பொழியும் நிலவே.
0: சரி, பாடல் கேட்டுடவும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
1: நன்றி அம்மா.

0: நேரம் 10:52. நிலாமுற்றும் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம் நிலாமுற்றும். வணக்கம், இங்கிருந்து யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும்?
1: படம் அனுமதியில்லை. பாடல் மனைவி அமைதான இரவு
0: பாடல் கேட்டுடுவோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மிக்க நன்றி.

0: நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம் நிலாமுற்றம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், இங்க இருந்து யார் பேசுறீங்க? உங்களுக்கு என்ன பாடல் வேணுமா?
1: அன்புள்ளப்பா படத்துல இருந்து மரகத வள்ளிக்கு மணக்கோலம், மங்கள செல்விக்கு மலர் மலர் கோலம் பாட்டு
0: கேட்டலாம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
1: நன்றி நன்றி.

நேயர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்தது நிலாமுற்றம், நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சி செய்தவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள். இமைத்து இமைத்து களைத்து போன இமைகளுக்கும் சிறிது ஓய்வு கொடுப்போம். உறங்கும் இரவு இனிமையாகட்டும், விழிக்கும் விடியல் மகிழ்ச்சியாய் அமையட்டும். உழைப்பு அவசியம், உறக்கம் அத்தியாவசியம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு RJMI நித்யதர்ஷினி கண்ணன். மீண்டும் சந்திக்கலாம் நீர்களே. இனி கேட்கலாம் மனசு மயங்கும் திரை இசை, சென்னை அஞ்சல்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். 11:53 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். எல்லாம் ஒரு நாள் கடந்து போகும், எல்லாம் ஒரு நாள் மாறும் இப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு தான் பல பேருடைய வாழ்க்கை தினம் தினம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் மாறும், ஆனால் அதற்கு கொஞ்சம் பொறுமை தேவை. அந்த அவகாசத்தோறும் அந்த பொறுமையோடும் நாம எடுத்துக்கிற முயற்சிகள் தான் நம்ம வாழ்க்கையில நாம இன்னைக்கு சந்திக்கிற பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கான ஒரே ஒரு வழி. எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மத்தவங்களுடைய எந்த விஷயத்துக்களும் நாம மூக்க நுழைக்காம இருக்கணும். நாம நம்மளுடைய வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு முடிந்தால் அடுத்தவர்களுக்கு இன்பத்தை பகிரலாம். நாம பேசி ஒருத்தருக்கு கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுக்கறோம்னா அந்த இடத்துல பேசாம நாம அமைதியா கடந்து போறது எல்லாருக்கும் ஒரு நல்ல சூழலை உருவாக்கி கொடுக்கும். எப்பவுமே பிரச்சனைக்குரிய நபரா நீங்க இருக்காம அந்த பிரச்சனையை தீர்க்க வைக்கக்கூடிய நபரா நீங்க இருந்து பாருங்க. எல்லா இடங்களையும் நீங்க வேணும் அப்படின்ற ஒரு கட்டாய சூழல் உருவாகும். சோ எல்லாருடைய அன்புக்கும் பாத்திரமானவர்களா நீங்க இருக்கணும்ன்ற ஒரு சின்ன வேண்டுதலை மட்டும் வச்சுட்டு இன்னைக்கு மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்குள்ள நாம் நம்முடைய பயணத்தை தொடங்கலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக ஹரிஹரன் மற்றும் கிருஷ்ணராஜ் இணைந்து பாட வராங்க, ஆனந்த பூங்காற்றை திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:09. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் உங்களுக்காக, கிழக்கெனில் தினம் தோன்றும் கதிரானது மறைவதும் பின்பு உதிப்பதும் மரபானது, கடல்களில் உருவாகும் மலையானது விழுவதும் பின்பு எழுவதும் இயல்பானது, நிலவினை நம்பி இரவுகள் இல்லை விளக்குகள் காட்டும் வெளிச்சத்தின் எல்லை, ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன். மனிதர்கள் சில நேரம் நிறம் மாறலாம், மனங்களும் அவர் குணங்களும் தடமாறலாம், இலக்கணம் சில நேரம் பிழையாகலாம், எழுதிய அன்பு இலக்கியம் தவறாகலாம். நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள். எஸ், இது பாடலாம் எடுத்துக்காதீங்க, நமக்கான படிப்பினியா எடுத்துக்கோங்க. பல நேரங்களில் ஆசைகள் கூட நகம் மாதிரி தான், அளவுக்கு அதிகமாக வளர்ந்துருச்சுன்னா நம்முடைய கைக்கே ஆபத்தாயிடும். அதனால குடும்பமான வரைக்கும் நகங்களை நறுக்கிறது மாதிரி நம்முடைய தேவையில்லாத ஆசைகளையும் நறுக்கிக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். இந்த பாடலை நமக்காக பாட வர்றது எஸ்பிபி இளையராஜாவோட இசையில பாடல் கேட்கலாம். வாங்க மறுபடியும் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:16. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல், நிலவினை எனக்கு அருகில் காட்டியது நீதான், மலரின் முகவரிகள் சொன்னதும் நீதான், காற்று பூமி வானம் காதல் பேசும் மேகம் அறிமுகம் செய்தது யார், நீதான். கங்கை ஆற்றை கவிதைகள் கொண்டு தரும் காவிரி ஊற்றை கண்ணில் கையில் தந்தவன் நீதான். உயிரே நெஞ்சை மட்டும் மூடி வைத்தாய், காணல் நீரை நெஞ்சை மட்டும் மூடி வைத்தாய். பூக்களில் உன்னால் சத்தம், அட மௌனத்தில் உன்னால் யுத்தம், இதை தாங்குமா என் நெஞ்சம். விண்மீன் கொண்டு விரலில் நகம் சமைத்து மின்னலின் கீற்றுகள் கொண்டு கைரேகை செய்தானோ, வாடை காற்றுப்பட்டு வயதுக்கு வந்த பூக்கள் கொண்டு தங்கம் பூசி தோல் செய்தானோ, உள்ளம் கல்லில் செய்து வைத்தானோ, பெண்ணின் உள்ளத்தை கல்லில் செய்து வைத்தானோ. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல், வைரமுத்துவினுடைய வரிகளில் ஏ ஆர் ரகுமானுடைய இசையில், ஜோடி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:23:48. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நீராட நதி தருவேன், நீ துடைக்க முகில் தருவேன், நீ உடுத்த மலர் தருவேன், நீ என் காதலியானாள். நீ நடக்கும் புல்வெளியில் பனித்துளிகள் துடைத்து வைப்பேன், நீ பேசும் தாய்மொழியில் வல்லினங்கள் கலைந்து வைப்பேன், நீ கடந்த தெருவில் உந்தன் வாசம் தேடுவேன், நீ குளித்த நதியில் மூழ்கி மோட்சம் காணுவேன், உன் ஜன்னல் ஓரம் நான் காற்றாக வருவேன், நாள் ஒன்று வீதம் பூ கொண்டு தருவேன், கண்கள் தீண்டும் கனவை போல நீ அறியாமல் நான் தொடுவேன், நீ என் காதலியானாள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக ஆசையில் ஓர் கடிதம், திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. ஹரிஹரனுடைய குரல்ல, வைரமுத்தோட வரிகள்ல, தேவாவோட இசையில இதுவும் அந்த பாடல் உங்களுக்காக.

0: மனசு மயங்கும்,
1: மனசு மயங்கும்.
2: நேரம் 11:30. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் உங்களுக்காக. அடுத்த பாடல் தேவாவோட இசையில ஹரிஹரனோட குரல்ல பாடல் ஒலிக்க இருக்கிறது. சின்னராஜா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:36. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் டி நகர்ல இருந்து நலம் வாழ இன்னாலும் பாடல் அருமை, தொடர்ந்து வந்த பாடல்களும் அருமை அசத்தல் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்டிலிருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடிலிருந்து வெரி குட் நைட் கன்கிராச்சுலேஷன் சொல்லியிருக்காரு. திருமணிசிலிருந்து அஸ்வினி நாகராஜ் நாங்களும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிய இரவு வந்தனம், இதயம் தொடும் கானம், இன்பம் தேடும் அமுதம், இனிக்கும் பாடல் சங்கமம், இதற்கு தொகுப்புரை ஆனந்தம், இரவின் பூபாலம் ஆரம்பம், இதுதான் பண்பலையின் ஆரவாரம் அப்படின்னு சொல்லி மாதவரத்திலிருந்து வீரராகவன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. ஹேமலதா மெட்டு மெட்டு வர்ணமெட்டு நலமாக வாழ இன்னிசை கேட்டு ரசிக்கின்றோம். அசத்தலான அற்புத பாடல்கள், பாடல்கள் தொகுப்பு அருமை நன்றி அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் நிகழ்ச்சி அலங்கரிக்க வந்திருக்கும் அன்பு சகோதரிக்கு இனிய இரவு வணக்கம், நலமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கும் சார், நீங்களும் நல்லா இருங்க அப்படின்ற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாமக்கல்ல இருந்து செல்வராஜ் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் அவரும் நம்மளோட பயணத்தை தொடங்கியிருக்கிறாரு. ஸோ நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. தொடர்ந்து நாம் பயணம் செய்யலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு பாடல், பூந்தேரிலே நீ ஆடவா, உண்டான அன்பே ஒரு ராஜாங்கம், ராஜாங்கமே ஆனந்தம், நம் வீடு இங்கே ஒரு சங்கீதம், மானே உன் வார்த்தை ரீங்காரம், மலரே என் நெஞ்சில் நின்றாடும், தாய் அன்பிற்கே ஈடேதம்மா, ஆகாயம் கூட அது போதாதம்மா, தாய் போல யார் வந்தாலும் உன் தாயை போல அது ஆகாதம்மா, உன் மூச்சில் வாழும் புல்லாங்குழல், உன் பேச்சு நாளும் செந்தேன் குழல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. உங்களுக்காக பி சுசிலாவோட குரல்ல, மூ மேத்தாவோட வரிகளில், இளையராஜாவோட இசையில இதோ அந்த பாடல் கேட்கலாம்.

நேரம் 11:43. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில நம்மளோட நேயர்களும் இணைந்திருக்கிறாங்க. யார் அப்படின்றத பாத்திரலாம். கே எம் கார்டன்லேருந்து எம்ஜி செல்வகுமார் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காரு. புரசைவாக்கத்திலிருந்து சவுந்தரராஜன் கேளடி கண்மணி படப்பாடல் அருமை மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார், பணி கலைப்பிலும் பயண கலைப்பிலும் வந்த எனக்கு நீங்கள் வழங்கிய பாடல்களின் தேர்வு ஒவ்வொன்றும் இதமாகவும் பெரிய புத்துணர்ச்சியும் தந்தது, வழங்கியதற்கு நன்றின்னு சொல்லியிருக்காரு. தங்கம் சரவணன் நெய்வேலி கிழக்கு ஒன்றியத்திலிருந்து நிகழ்ச்சியில் இருந்திருக்காரு. இனிய இரவு வணக்கம், நிகழ்ச்சி சிறப்பாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம். விவத் பாரதி தமிழ் பண்பலை அப்படின்ற முகநூல் பக்கத்தில் என்னுடைய பதிவிற்கு கீழே நீங்கள் பதிவு செய்யுங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக, நெஞ்சில் தங்கும் ஞாபகங்கள் வண்ணம் இழக்குமா, நான் இல்லை என்னிடம் நெஞ்சமோ உன்னிடம், இடம் காலம் மாறும் பொழுதும் என் பாசம் மாறுமா, கிளிகள் காணும் நேரத்தில் மீனாட்சி ஞாபகம், நிலவினில் நானும் பார்க்கின்றேன் நினைவினில் ஆடும் பூமுகம், தாய்மையின் சாயலை உன்னிடம் பார்க்கின்றேன், என் நெஞ்சில் தவிக்கும் நினைவை என் கண்ணில் மிதக்கும் கனவை எடுத்து சொல்லு, ஏ தென்றலே உன் தோளில் சாயவா. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக பழனி பாரதியுடைய வரிகளில் எஸ்பிபி மற்றும் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாட வராங்க, என்றென்றும் காதல் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:49 ஆயிட்டிருக்குது. நாம் நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தை நோக்கி பயணம் செஞ்சிட்ருக்குறோம். இப்போ தான் நிகழ்ச்சிக்குள்ளே வந்த மாதிரி இருந்தது. ஆனால் அதற்குள்ளே பார்த்தீங்கன்னா பாடல் எல்லாமே ரொம்ப இனிமையாக இருந்ததுனால நேரம் போனதே நமக்கு தெரியல. காதலின் வானத்து சந்திரனோ, வாலிபதேசத்து சூரியனோ, தோளிலில் தாவிடும் தாரகையே, வானத்தில் ஏகிடும் தாமரையே, இசையே மீட்டிடு எனையே, கனலே மூட்டிடு தினமே, பூமகளே உன்னை தேடுகிறேன், பூவினில் வண்டென கூடிடத்தான், வானவில் ஒரு மாலை கட்டி வந்து யாரென்று தேடுதோ, ஆஹா யாரென்று தேடுதோ, பாலோடு தேனூறும் பாத்திரம், நாள்தோறும் நான் அல்ல மாத்திரம், நான் என்றும் நீ என்றும் வேறில்லையே, வாலிபம் போ.

போகுது வா முல்லையே. உயிரே காதலின் சுடரே, விழியே பாடிடும் கவியே, ஆயிரம் பூமழை தூவிடுதே, வானமும் பூமியும் வாழ்த்துக்கள் சொல்ல, சோலை இளங்குயில் யாரை எண்ணி எண்ணி ராகங்கள் பாடுதோ. வானவில்லில் ஒரு மாலை கட்டி வந்து யார் என்று தேடுதோ. ஏதேதோ சங்கீதம், என்ன என்ன சந்தோஷம், நான் பாடவோ

நேரம் 11:54 நிமிடமாகுது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து நாகர்கோவிலேருந்து சதீஷ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. கற்பூர பொம்மை ஒன்று பாடல் மனதை இனிமையாக்கியதுன்னு சொல்லிட்டு 25 ஆண்டுகள் பின்னோக்கி அழைத்து சென்று பழைய நினைவுகளை நிழலாட வைத்த வாய்ப்பளித்த சகோதரிக்கு நன்றின்னு சொல்லிட்டு மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் மறுபடியும் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. ஸோ நாம் நிகழ்ச்சியில் கேட்க போகிற நிறைவு பாடல் இதுதான். கண்களிலே பௌத்தம் பார்த்தேன், கன்னத்தில் சமணம் பார்த்தேன், பார்வை மட்டும் கொலைகள் செய்ய பார்க்கிறேன். பற்களிலும் கருணை பார்த்தேன், பாதங்களில் தெய்வம் பார்த்தேன், புன்னகையோ உயிரை தின்ன பார்க்கிறேன். புயல் என்று நினைத்தேன் என்னை, புயல் கட்டும் கயிறாய் வந்தாய். மலை என்று நினைத்தேன் என்னை, மல்லிகையால் மலையை சாய்த்தாள். நெற்றி பொட்டில் எண்ணெய் உருட்டி வைத்தாய். பகலெல்லாம் கருப்பாய் போக, இரவெல்லாம் வெள்ளையாக, என் வாழ்வில் ஏதேதோ மாற்றமோ. ஐயையோ, உலக உருண்டை அடிவயிற்றில் சுற்றுவதென்ன? அச்சச்சோ, தொண்டை வரையில் ஏறுமோ? எரிமலையின் கொண்டை மேல் ரோஜாவை நட்டவள் யார்? காதலினும் கணவாய் வழி என் தேசம் புகுந்தவள் யார்? சிறுக சிறுக உயிரை பருகி செல்கிறாள். நாமும் சிறுக சிறுக பருகி இந்த பாடலை கேட்போம். நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் உங்களுக்காக ஜெமினி படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. எஸ்பிபியோட குரலில், வைரமுத்தோட வரிகளில், பரத்வாஜோட இசையில் பாடலை கேட்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றிகள் கூறி விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12:15. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

行，我现在哎呦，兄弟们，哎哎。

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4:30. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடல் ராமானுஜம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 4:37. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருப்பது திருமால் பெருமை திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜனின் குரலில் பாடல் ஒலிக்க இருக்கிறது.

0: நேரம் 4:10. தொடர்வது பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் வேதாரண்யம் பி வேதமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் கருணை செய்வாய், ஹம்சத்வனி ராகத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடல், ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வேதாரண்யம் பி வேதமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பேகடா ராகத்தில் அமைந்த நாதோபாசன தியாகராஜ்

102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து இதுவரை நாம் கேட்ட இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்களம்.

நேரம் 5 மணி. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் ஸ்ரீ வெங்கடேஷ சுப்ரபாதம் கேட்கலாம்.

தமோமிகிரம் மகனீயமகம் ரகுராமமயே சுமுகம் சுகிருதம் சுலபம் சுகதம் ஸ்வனுஜம் ச சுகாய மமோக.

ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் ப்ரபத்யே. ரேகாமயத்வஜ சுதா கலசாத பத்ர வஜ்ராம்புஷாம்புருக கல்பக சங்க சக்ரைஹ பவ்யைரலங்கிருத தலௌ பர தத்வ சின்ஹை ஸ்ரீ வெங்கடேச சரணௌ.

சரணம் சரணம் பிரபத்யே. லக்ஷ்மீ மகீ ததனுரூப நிஜானுபாவ நீலாதி திவ்ய மகிஷீகர பல்லவானாம் ஆருண்ய சங்கிரமண தக்கில சாந்திர ராகௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ.

ஸ்ரீ வெங்கடேஷ சரணம் சரணம் ப்ரபத்யே. பார்த்தாய தத்ஸதுஸ சாரதினா த்வயைவ யௌதர்ஷிதௌ ஸ்வசரணௌ சரணம் வ்ரஜேதி. பூயோபி மஹ்யமிஹதௌ.

சரணௌ சரணம் பிரபத்யே. ராய பிரபன்ன ஜனதா பிரதமாவகாஹ்யௌ மாது ஸ்தனாவிவ சிசோர மிருதாய மானௌ ப்ராப்தௌ பரஸ்பர துலாம துலாந்தரௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் பிரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்திர முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் பிரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்திர முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் பிரபத்யே.

0: நேரம் 5:40. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் விஷ்ணு சரசநாமம் கேட்கலாம்.
1: சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் ச